புத்தம் புதிய காலை பொழுதில் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 21ஆம் தேதி, 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை. நேரம் இப்போது 5:56:30. 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய காலை ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6 மணி. குரலோசை. புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தில் அமைந்த இந்த குரட்பாவிற்கான பொருள் மு. வரதராசனார் அவர்கள் உரையிலிருந்த. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலைபோல் நடக்கும் பெருமித நடை இல்லை. புகழ் புரிந்த இல் இலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. குரலோசை கேட்டீர்கள். காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோபால் பல்பொடி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. இந்த அறிவிப்புகளை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் முனைவர் நான் அரவிந்த்குமார் அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் புலவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்களூர் இணையின் இன்சுலமுதர். வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசந்தளிர். பங்கேற்பவர் செல்வன் ஏ. ஜேம்ஸ். 7:00 திரை இசை, 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. காலை 8:05 கோபால் பல்பொடி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. காலை 9:00 பாயிண்ட் டு பாயிண்டில் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸின் நலமைவாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட். இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம், புதுயுக இளைஞர்களின் திறமை எந்த தலைப்பில் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை இன்று பகிர்ந்து கொள்ளலாம். காலை 11:00 வணக்கம் தோழி மகளிர் நேயர்களின் மன விருப்பத்தில். காலை 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். 12:55 பன்னிசை அச்சம் மலர் என தொடங்கும் பாடல், பாடியவர் திருவிடை மருதூர் சிவசா நடராசன் அவர்கள். 1:00 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் தேன்மழை, 1:55 மெல்லிசை, 2:00 லஞ்ச் பிரேக். அச்சாணியில் ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஃபிட்டிங் வேலை செய்து வரும் இரவஞ்சேரி ஆர். வீரமணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. பிற்பகல் 3:00 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி எல்எஸ்சி, 3:30 கோபால் பல்பொடி வழங்கும் எல்எஸ்சி. மாலை 4:00 ஊரும் உணவும்.

0: கும்பகோணம் வட்டம் திருப்பரம்பியம் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸின் ஊரும் உணவும், மாலை 5:15 திரை இசை, 5:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை உலக என தொடங்கும் பாடல் பாடியவர் பழனி கே வெங்கடேசன் அவர்கள், 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொலமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய்வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்போதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இசைத்தோரிகை, 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின் உழவர் அரங்கம், தமிழர் வேளாண்மை, மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் தா ஞானப்பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம், 8:00 காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி காற்றில் வரும் கானம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 கோபால் பல்பொடியின் இசை ஊஞ்சல், 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமுது, 10:00 இரவு மலரும், 11:00 காற்றலை நாளை, 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 தொயிலும் முன் விளம்பரதார நிகழ்ச்சிகள். இன்று காலை 8:00 மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசர் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம், காலை 10:00 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும், மாலை 5:00 திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணமும். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டீர்கள். இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani. The news read by Tanvi Khurana. Union Home Minister Amit Shah is scheduled to move the Kerala Alteration of Name Bill 2026 for consideration and passing in Rajya Sabha today to alter the name of Kerala. The Lok Sabha had passed the bill yesterday. Rajya Sabha is also likely to take up the National Cooperative Development Corporation Amendment Bill 2026 for consideration and passing today. In the Lok Sabha, the Mines and Minerals Development and Regulation Amendment Bill 2026 will be tabled for consideration and passing. Yesterday, the proceedings of both the Houses of Parliament were once again disrupted following opposition uproar on various issues. Lok Sabha passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026 and the Rajya Sabha passed the Tribunals Reforms Bill 2026. India has reiterated that Arunachal Pradesh is an inalienable and integral part of India and nothing can change this indisputable reality. Briefing media in New Delhi yesterday, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said, in matters relating to the border areas between India and China, New Delhi always emphasized that the maintenance of peace and tranquility in these areas is of utmost importance for the overall development of bilateral relations with China.
2: In the last several months, we have seen that during the elections and before that also, large-scale protests were held in Pakistan-occupied Kashmir. Public discontent were answered with bullets and blackouts and repression and oppression. And more than 90 people have been killed and many more have been injured. This has made news across the world. There have been grave violations of human rights. And I think it is time that the international community take note of what's happening there and hold that country responsible for its atrocities.
1: Prime Minister Narendra Modi will release the autobiography of former President Ram Nath Kovind, titled Triumph of the Indian Republic, My Life, My Struggles, in New Delhi today. The Prime Minister will also address a gathering on the occasion. The autobiography offers a

0: பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், பப்ளிக் டிஸ்கண்டென்ட் வர் ஆன்சர்ட் வித் புல்லட்ஸ் அண்ட் பிளாக் அவுட்ஸ் அண்ட் ரிப்ரஷன் அண்ட் ஆபரேஷன் அண்ட் மோர் தன் 90 பீப்பிள் ஹவ் பின் கில்ட் அண்ட் மெனி மோர் ஹவ் பின் இன்ஜர்ட். திஸ் ஹஸ் மேட் நியூஸ் அக்ராஸ் த வேர்ல்ட். தேர் ஹவ் பீன் கிரேவ் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் டைம் தட் த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி டேக் நோட் ஆஃப் வாட்ஸ் ஹேப்பனிங் தேர் அண்ட் ஹோல்ட் தட் கண்ட்ரி ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட் அட்ராசிட்டிஸ்.
1: Prime Minister Narendra Modi will release the autobiography of former President Ram Nath Kovind titled Triumph of the Indian Republic, My Life, My Struggles in New Delhi today. The Prime Minister will also address a gathering on the occasion. The autobiography offers a deeply personal account of former President Ram Nath Kovind's life journey, tracing his experiences, struggles and achievements from his early years to his distinguished public life and eventual service as the 14th President of India. The book provides insights into the values, experiences, and circumstances that shaped his journey and public service. The Securities and Exchange Board of India has relaxed the timelines for municipalities with listed municipal debt securities under its regulations to submit financial results to stock exchanges. Under the revised framework issued yesterday, listed municipalities will now have to submit half-yearly unaudited financial results within 60 days of the first half-year compared with the earlier 45-day deadline. Annual audited financial results will have to be submitted within 90 days from the end of the financial year along with the audit report against the earlier 60 days. The regulator said timelines have been relaxed considering the practical challenges faced by municipalities during data collection, interdepartmental coordination, and meeting disclosure requirements. Thousands of devotees across Kerala began offering Pitru Tharpanam, ancestral homage, in the early hours today on the auspicious occasion of Karkadiyaku Vavu. The new moon day in the Malayalam month of Karkadirakam is considered the most sacred day in the Hindu tradition to perform rites for departed souls seeking their eternal peace and spiritual liberation. The ritual started between 3:30 a.m. and 5 a.m. in most of the temples. The India Meteorological Department, IMD, has forecast heavy to very heavy rainfall over East Rajasthan, Gangetic West Bengal, Madhya Maharashtra and Odisha today. India continued its impressive medal-winning run at the Commonwealth Fencing Championship in Lagos, Nigeria. After securing 17 medals on the opening day on Monday, Indian fencers added more medals to the country's tally. Karan Singh and Sherjan Shantimol clinched gold medals for India in the senior men's events last night. And that is the end of this news bulletin.
2: நேரம் 6:10
3: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந அரவிந்த்குமார் அவர்கள்.
4: இனிமை மிகுந்தது வாழ்க்கை. அந்த இனிமை எங்கிருக்கிறதென்றால் உறவுகளின் அன்பில் இருக்கிறது. இவ்வுலகம் இன்றும் இயங்குவதற்கு காரணம் உறவுகளின் பிணைப்புதான். வாழும் காலத்தில் உறவுகளோடு கூடியிருந்தால் எவ்வித துன்பமும் நமக்கில்லை. உங்களின் சின்னஞ்சிறு மனச்சிறையில் அடைபட்ட நினைவுகளை திரும்பி பாருங்கள். உறவுகளின் உன்னதம் உங்களுக்கு புரியும். விடுமுறை காலத்தில் விருந்தினர் வந்ததும் விழா காலத்தில் விமர்சையாய் சென்றதும் உங்களின் நினைவுக்கு வரும். பள்ளிக்குச் செல்லும் போது பாசமுடன் தலைவாரி பொட்டிட்டு அழகு பார்த்து நமக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வானத்து சாமிகளையெல்லாம் வாயில் வரை அழைத்து வந்து வேண்டிக் கொள்ளும் அம்மாவின் முகம் மனதில் பதிந்த ஓவியம்தானே. ஓய்வென்பதை அறியாது, மழை வெயில் பாராது, நமக்காக உழைத்த அப்பாவின் கால்களில் பதிந்த ஆணிகள் இன்னும் நம்முள் குத்துகின்றதல்லவா? காலத்தின் வசம் சென்ற நம் நினைவுகள் அனைத்திலும் நம் உறவுகளின் சாயல் மட்டும்தான் பதிந்திருக்கும். உயர்ந்த மரத்தின் வலிமை வேர்களில்தான் இருக்கிறது. இன்று எவ்வளவு தூரம் வளர்ந்த சமூகத்தில் நாம் வாழ்ந்தாலும் அச்சமூகத்தில் நாம் வாழ்வதற்கு கற்றுத்தந்தது நம் உறவுகள்தான். இருக்கும் பொழுது அதன் அருமை யாருக்கும் தெரிவதில்லை. அவை இல்லாத சூழலில்தான் எனக்கென்று யாராவது இருந்தால் நன்றாக இருக்குமே என்ற உணர்வு தோன்றும். உறவுகளின்றி தனிமையில் இருக்கும் மனிதர்கள் உறவுகளோடு கூடி வாழும் மனிதர்களை காணும்போது நமக்கு இப்படி யாரேனும் இருந்தால் நன்றாக இருக்குமே என ஏங்குவார்கள். உறவு என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது உணர்வின் வெளிப்பாடு. அன்பின் மகத்துவத்தை காட்டும் கண்ணாடி. அக்கண்ணாடி அழகை காட்டும். அதை உடையாது பாதுகாத்து வைப்பதில்தான் உண்மையான வெற்றியே இருக்கிறது. வளரும் வரை தேவைப்பட்ட நல்லாகிய உறவு. வசதி வாய்ப்புகள் வரும்போது தேவையற்று போவதை இன்றைய நாளில் அதிகம் காண்கிறோம். ஒன்றை உணர்ந்து கொண்டால் உறவுகளில் விரிசல் இல்லை. எல்லோருடைய மனமும் வேறு, அதில் தோன்றும் எண்ணங்களும் வேறு. அப்படி இருக்கும்போது சிலவற்றை

0: சொல்லியும் சிலவற்றை ஏற்றும் செல்வது உறவுகளின் ஆழத்திற்கு உதவும். சின்ன சின்ன சிக்கல்கள் எழும்போதும் அவற்றை விட்டு கொடுத்து செல்வதால் இங்கு நாம் எதையும் இழக்கப் போவதில்லை. குடும்ப உறவுகளில் தோன்றும் புரிதல் நாம் பணிபுரியும் இடங்களிலும் நமக்கான மாற்றத்தை உருவாக்கி பண்பாளனாக நம்மை மாற்றும். அன்பால் அனைத்தையும் வழிநடத்த கற்றுக்கொள்ளுங்கள். உங்களின் வலிமை உண்மையில் குடும்பத்திடமிருந்து கிடைப்பதுதான். இதை உணர்த்த உங்களுக்கு ஒரு கதையை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு ஊரில் ஒரு குரு இருந்தார். அவரிடம் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்தனர். அம்மாணவர்கள் குருவிடம் வந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. மாணவர்கள் வித்தைகளை கற்று திரும்பும் காலமும் வந்தது. அதில் ஒரு மாணவனுக்கு, சகல கலைகளையும் நான் கற்றுவிட்டேன், அதனால் இனி எனக்கு யாருடைய துணையும் அவசியமில்லை, என்னால் தனித்து இயங்க முடியும் என்ற எண்ணம் தோன்றியது. அதை தன் சக நண்பர்களிடம் பெருமையாக கூறி மகிழ்ந்தான். அதை தொலைவிலிருந்து கேட்ட குரு, கலைகளை கற்று அதன் மூலம் பெற்றோருக்கும் உறவுகளுக்கும் உதவும் மனப்பான்மை தோன்ற வேண்டிய இவனுக்கு எதிர்மறையான எண்ணம் தோன்றியிருக்கிறது, அதை மாற்ற வேண்டும் என எண்ணி அம்மாணவன் குருகுலம் விட்டு நீங்கும் நாளில் ஒரு ஆலமரக்கன்றை பரிசளித்தார். அதை வாங்கிய மாணவனுக்கு மிகுந்த ஏமாற்றம். குருவே, தங்களிடமிருந்து சகல கலைகளையும் கற்று நீங்கும் எனக்கு நீங்கள் அற்புத போர்க்கருவிகளையோ எவருக்கும் கிடைக்காத அரிய நூல்களையோ தருவீர்கள் என எண்ணினேன். நீங்கள் சாதாரண மரக்கன்றை தருகிறீர்கள் என்றான். அதை கேட்ட குரு, அன்பு மாணவனே, இம்மரக்கன்றை நற்று வளர்த்துவா, குறித்த காலம் வரும்போது நான் உன்னை காண வருவேன் என வழி அனுப்பினார். குரு சொன்னது போலவே அம்மாணவனும் அந்த ஆலமரக்கன்றை நட்டு வளர்த்தான். காலங்கள் பல கடந்தன. ஆலங்கன்று விழுதுவிட்டு நிற்கும் பெரிய ஆலவிருட்சமாக மாறியது. அதில் பல பறவைகள் கூடிகட்டி வாழ்ந்தன. வழிப்போக்கர் பல நிழலுக்கு இலைப்பாரினர். கால்நடைகள் தலைகளை உண்டன. பலருக்கும் அம்மரம் பயன் தந்தது. ஒரு நாள் மீண்டும் குரு மாணவனை காணச் சென்றார். அவரை அன்போடு வரவேற்ற மாணவனிடம், நான் கொடுத்த மரக்கன்று எங்கே என குரு கேட்டார். அப்போது மாணவன், இதோ தாங்கள் கொடுத்த மரக்கன்று என ஆலவிருட்சத்தை மாணவன் காட்டினான். அப்போது குரு, இம்மரம் வளர்வதற்கு எதுவெல்லாம் துணை செய்தது என கேட்டார். நாள்தோறும் நான் ஊற்றிய நீரும் வளமான மண்ணும் மலையும் சூரிய ஒளியும் என்றான். அப்படியானால் ஒரு மரம் வளர நீர் மண் மலை சூரிய ஒளி உதவியது என்றால், நீ சகல கலைகளையும் கற்றுத் தேர்ந்திட எப்படி நீ மட்டும் காரணமாக இருந்திருப்பாய்? உன் பெற்றோர் ஆசிரியர் உறவுகள் எல்லாம் காரணமாக இருந்திருப்பார்களே. பின் எப்படி எல்லோரின் உதவியையும் பெற்று வளர்ந்த நீ யாருடைய உதவியும் இல்லாமல் என்னால் தனித்து இயங்க முடியும் என கூறுகிறாய்? அன்பு மாணவனே, வளரும் காலத்தில் உதவிய உறவுகளை வாய்ப்புகள் வந்த பின் உதறித் தள்ளுவது உத்தமமான செயலாகாது. நீ உன் ஆற்றலால் தனித்து இயங்க முடிந்தாலும் தனித்து இயங்கும் ஆற்றலை உன்னுள் விதைத்தது உன் உறவுகள்தான் என்பதை ஒருபோதும் மறவாதே என குரு கூறினார். அதை கேட்ட மாணவனுக்கு தன் தவறு புரிந்தது. அதுபோல தன் வாழ்க்கையில் உயர்வுக்கான பல களங்கள் நமக்கு தோன்றினாலும் அந்த களங்கள் யாவும் தோன்றும் முன் நமக்கு துணையாக இருந்தது நம் உறவுகள் என்பதை ஒருபோதும் மறவாதீர்கள். அன்போடு கலந்து உறவின் மகத்துவத்தை போற்றுவோம் வாருங்கள்.
1: நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 6:15. பக்தி பாமலர்களை சரம் தொடுத்து வருகிறது பக்தி மாலை. தொடக்கமாக வரும் பாடல் கருமாரி கருணா பாடியது.

காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்த பக்தி மாலையில் பக்தி பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் இப்போது 6:23:25. அடுத்து வரும் பாடல் மின்மினி பாடியது.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை. காரைக்கால் ONGC காவிரி செட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவிரி செட் காரைக்கால்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
5: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
6: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
7: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
4: ONGC என்றும் மக்கள் பணியில்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
8: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ் ஆடி அதிரடி சிறப்பு விற்பனை. 5% முதல் 50% வரை மாபெரும் தள்ளுபடி. லேடிஸ், ஜென்ஸ், கிட்ஸ் என அனைவருக்கும் அசத்தலான ஆஃபர்களுடன் இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ், சேகர்ஸ், சேகர்ஸ்.
9: உழவர்களுக்கு
10: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ALL நாராயணன் அவர்கள்.
11: அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானிலை முன்னறிவிப்பு தகவல் இந்திய வானிலை துறை புதுடெல்லி மற்றும் சென்னையிலிருந்து தொடர்ந்து நம்ம வேளாண் கல்லூரி வழங்கி கொண்டிருக்கிறது. அதன்படி நம்ம பகுதியில், அதாவது காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், சீர்காழி, சிதம்பரம் இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு படி பார்த்தனாக்க லேசான முதல் மிக லேசான மழை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கனமழைக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு சில இடத்துல மிதமான மழையும் மற்ற இடத்துல தூரல் லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. இதனால பகல் நேர வெப்பநிலை இப்போ குறைஞ்சிரும், 35-36 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகும். வெயிலின் தாக்கம் குறைஞ்சிரும். இந்த சமயத்தில் காற்றுல உள்ள ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்பு இருக்கு, அதாவது மத்திய வேளையில. இரவு வேளையில வெப்பநிலை வந்து 24-25 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்தில் காற்றுல உள்ள ஈரப்பதம் 80-85-90% வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காற்றின் வேகம் குறைஞ்சி ஒரு மணிக்கு 6-7 கிலோமீட்டர் என்ற அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை பருவமானது கொஞ்சம் வந்து லேசாக மழை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெப்பம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் இந்த எல்னினோ பாதிப்பு வந்து கொஞ்சம் குறையும். இருந்தாலும் இந்த பருவத்தில் வர வேண்டிய மழையை விட மிக கம்மியாக தான் வந்திருக்கு இந்த ஆண்டு. தொடர்ந்து இந்த நிலை வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கால்வாசி இப்போ நெல் அறுவடை ஸ்டேஜில் இருக்கு, குறுவை பயிரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து அறுவடையை முடிச்சிடலாம். பருத்தி நிறைய விவசாயிகள் எடுத்து முடிச்சனால அதை மடக்கி விழலாம், இல்லை முதிர்ந்த குச்சிகளை எடுத்துட்டு மீது கொழுந்தான பருத்திகளை மட்டும் போட்டு நெல் வயலில் ஊட்டச்சத்து அதிகரிக்கிறதுக்கு உழவு செய்யலாம். அடுத்தது

0: மழையை பயன்படுத்தி கோடையோடு செஞ்சு மண்ணின் ஈரத்தன்மை மற்றும் பூச்சி பூஞ்சான தாக்குதல் களையை கட்டுப்படுத்தல் இதெல்லாம் பண்ணலாம். கேழ்வரகு எள்ளு பயிர் செஞ்ச விவசாயிகள் இப்போ நிறையா ஃப்ளவரிங் ஸ்டேஜை தாண்டி கிட்டத்தட்ட வந்து பூக்குற ஸ்டேஜ்லேருந்து காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து இலைவழி ஊட்டமாக நானோ யூரியா 4 மில்லி 1 லிட்டரில் கலந்து அடிக்கிறது மூலம் நமக்கு வந்து மகசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மற்றபடி சம்பா பயிர் செய்ய போகிற விவசாயிகள் மத்திய கால நெல்றங்களான வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, KKLR 2, KKLR 4 போன்ற விதை ரகங்கள் வந்து நம்ம விதை தொழில்நுட்ப பிரிவில் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வழங்க இருக்கிறாங்க. அதை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். கால்நடைக்கு பொறுத்த வரைக்கும் வெளி மேய்ச்சலுக்கு இப்போ அனுப்பலாம், ஏன்னா வெப்பம் குறைஞ்சிருச்சு. இப்போ பருவ காலம் ஸ்டார்ட் பண்ணனால தடுப்பூசி போடுறது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இந்த தொழில்நுட்பங்களை அடுத்த 5 நாளைக்கு கடைபிடிக்கலாம். பொதுமக்களும் வானிலை முன்னறிவிப்பு வந்து பயன்படுத்தி கொண்டு பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
4: வேளாண் பெருமக்களின் இனிய கவனத்திற்கு இன்றிரவு 7:30 காரைக்கால் ONGC காவிரி சற்றின் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தமிழர் வேளாண்மை மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் தா ஞானப்பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். கேட்டது காரைக்கால் ONGC காவிரி சட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய உழவர்களுக்கு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ONGC காவிரி சட் காரைக்கால், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ்.
5: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
6: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேயர்கள் கேட்க இருப்பது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் இணையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்கலூர் எண்ணெய்.
6: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
7: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்கலூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்கலூர் எண்ணெய்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: விடங்கலூர் எண்ணெய்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
8: எங்கும் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் 1 பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் 1
9: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ்
8: பூமக்ஸ்.
10: இன்சொல் அமுது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
11: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். குடும்ப வாழ்க்கையோட இலக்கணம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான். இந்த ரெண்டு பேருக்குள்ளுக்குள்ள நிறைய சிக்கல், இந்த சிக்கல்கள் தான் இன்னைக்கு பட்டிமன்றங்கள்ல, பேச்சரங்கங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல ரொம்ப இருக்கு. இதை எப்படி சரி பண்றது? ரொம்ப அழகா ஒரு உதாரணம், அந்த உதாரணம் நம்ம எப்படி இருக்கணும் சொல்றாங்க. மனித உடம்புல ரொம்ப அற்புதமான உறுப்புனா அதுல கண்ணு. ரெண்டு கண்ணு இருக்கு, ஆனா ரெண்டு கண்ணும் வேற வேற காட்சியா பாக்குது, இல்ல ரெண்டும் சேர்ந்து ஒரே காட்சி தான் நமக்கு பாக்குது. ஒரு கண்ணு கிழக்கு பாக்குறது, இன்னொன்று கண்ணு மேற்க பாக்குறதா இருந்தா நம்மளால ஒரு அடி கூட நடக்க முடியாது. இந்த இயற்கை உண்மையை இல்லற வாழ்க்கைக்கான உன்னதமான பாடமாக நன்னறி ஒரு அருமையான பாட்டை சொல்லுதுங்க. மதி போன்ற முகமுடையவிலேன்னு கூப்பிட்டுட்டு என்ன சொல்ற, நமக்கு ரெண்டு கண் இருந்தாலும் ஒரே காட்சி தானே பாக்குது. அது போல கணவன் மனைவி ரெண்டு மனிதர்கள் இரண்டு உடல்களாக இருந்தாலும் வாழ்க்கையினுடைய உயர்ந்த நோக்கங்கள்ல ஒரே மனசோட இருக்கணும்னு சொல்றாங்க. காதல் மலையாடும் காதலனும் மாறு இன்றி வீதியில் உருகருமம் செய்யவே ஊதுகளை என் இரண்டும் ஒன்றும் மதியன் முகத்தாய் நோக்குமால் கண்ணிரண்டும் ஒன்றையே காண். பொருள் என்ன, ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலும் ஒரே கருத்தை கொண்டிருக்கணும் அப்படின்னு இல்லைங்க. கருத்து வேறுபாடு இருக்கலாம், விருப்பங்கள் மாறுபடலாம், ஆனா குடும்பத்தோட நன்மை, பிள்ளைகளோட எதிர்காலம், நேர்மை, அன்பு, இது போன்ற அடிப்படை வாழ்க்கை மதிப்புகள்ல ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு நிற்கணும். அதுவே இல்லறத்தோட வலிமை. ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி போட்டி போட்டுக்கிறது இல்ல, ஒரு கண் என்னோட ஒண்ணு உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறது இல்ல, மாறா மற்றொன்றை ஒன்று முழுமைப்படுத்துகிறது. அது போல குடும்ப வாழ்க்கைங்கிறது வெற்றி தோல்விகளினுடைய போட்டி இல்லைங்க, அது பயணம் சொல்றாங்க. இன்னைக்கு உலகில நம் குடும்பங்களை பிரிக்கிறது பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. பேசாம இருக்கிறது, நான்கிற அந்த அகங்காரம், இதே உறவுகளை பலவீனப்படுத்துகின்றன. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கேட்கணும், ஒருத்தர்

0: சோர்ந்து போனா இன்னொருத்தர் தாங்கணும், ஒருத்தர் தடிமாறுனா இன்னொருத்தர் கை கொடுக்கணும். அப்பதாங்க இல்லறம் இனிமையானதாக இருக்கும். இரண்டு கண்கள் இணைந்தால்தான் பார்வை தெளிவாகிறது. இரண்டு மனங்கள் இணைந்தால்தான் குடும்பம் ஒளிர்கிறது. வீடுங்கிறது சுவர்களால் கட்டப்பட்டதில்லைங்க, புரிதல்களால் கட்டப்பட்டது. அன்பும் விட்டுக் கொடுத்தலும் ஒருமித்த எண்ணமும் இருக்கும் இல்லறமே உண்மையான இல்லம். இந்த சிந்தனையோட இரண்டு கண்கள் ஒரு பார்வை, இரண்டு இதயங்கள் ஒரு வாழ்க்கை என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்டது ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்களூர் இணையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாஸ் விடங்களூர் எண்ணெய்.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
4: ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மாவின் விடங்களூர் எண்ணெய் 80 வருட பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்டது. விடங்களூர் எண்ணெய்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: விடங்களூர் எண்ணெய்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமக்ஸ், உடலுக்கு சுகமான நீடித்து உழைக்கும் பூமக்ஸ்.
5: எங்கும் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், தரத்தில் என்றும் நம்பர் ஒன் பூமக்ஸ், எங்கும் என்றும் நம்பர் ஒன்
6: பூமக்ஸ், பெஸ்ட் அண்ட் பிரேவ்ஸ் பூமக்ஸ்.
2: நேர்களே, மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர் காப்பு. வான் அமுதத்தை மண்ணில் சேமிப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
7: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன்.
8: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
8: செதி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
8: மாலை 6
1: இன்னிசையாய் உலாவரும்
8: பன்னிசை.

0: நேர்களே, இன்று காலை 10:05 சிந்தனை அரங்கம், பொது யுக இளைஞர்களின் திறமைகள் என்ற தலைப்பில் நேர்கள் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்ட திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்படவுள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை

0: சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. சட்டப்பேரவையில் பொது பட்ஜெட் மற்றும் வேளாண் பட்ஜெட் மீதான விவாதம் நிறைவடைந்து அத்துறைகளுக்கான அமைச்சர்கள் இன்று பதிலுரை நிகழ்த்தவுள்ளனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறையால் எந்த மாநிலமும் பாதிக்கப்படக்கூடாது, தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலை தொடர வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் பேரவையில் இன்று தனி தீர்மானம் தாக்கல் செய்யவுள்ளார். உறுப்பினர்களின் உரையைத் தொடர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட உள்ளது. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதா குறித்து தாவேக அரசு வீண் வதந்திகளை பரப்பக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த மசோதா அனைத்து மதங்களைச் சேர்ந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களிலும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஆனால் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான மாநில அரசு இதுகுறித்து தனி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பது தேவையற்ற விளம்பரம் என்று அவர் குறை கூறியுள்ளார். இந்த சட்டம் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியின் போது 1976 கொண்டுவரப்பட்டு பல்வேறு ஆண்டுகளில் திருத்தம் செய்யப்பட்டிருப்பதையும் திரு நயினா நாகேந்திரன் சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக தமிழக சட்டப்பேரவையில் நேற்று வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை திருத்த மசோதாவை தற்போதைய வடிவிலிருந்து திரும்பப் பெறுமாறு மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC-யின் Group 2 மற்றும் 2A முதல்நிலை தேர்வுகள் வரும் நவம்பர் 1 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வர்கள் அடுத்த மாதம் 9 வரை இணையவழியில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்றும், தேர்வு கட்டணத்தை UPI மூலமாகவும் செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் TNPSC-யின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகத்தின் பல்வேறு முக்கிய நகரங்களிலும் கோவில்கள் மற்றும் நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் அதிகாலையில் ஏராளமானோர் அருவியில் புனித நீராடி தர்ப்பணம் செய்து முன்னோர்களை வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் ஆடி அமாவாசை தினமான இன்று ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி மூதாதையர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். மேலும் அமாவாசை நாட்களில் நதி, அருவி உள்ளிட்ட நீர்நிலைகளில் புனித நீராடி முன்னோர்களுக்கு எள் மற்றும் நீர் அளித்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆசி குடும்பத்திற்கு கிடைக்கும் என நம்பிக்கை. அதன் அடிப்படையில் ஆடி அமாவாசை தினமான இன்று குற்றால மெயின் அருவிக்கரையில் அதிகாலை முதலே ஏராளமானோர் குவிந்தனர். அருவியில் புனித நீராடிய பின்னர் தங்களது மூதாதையர்களை நினைத்து வழிபட்டு எள் மற்றும் தண்ணீர் தெளித்து தர்ப்பணம் செய்தனர். ஆடி மற்றும் தை அமாவாசை நாட்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதி, நோயர் கிடைக்கும் என முன்னோர்களை நினைத்து தர்ப்பணம் செய்து வழிபட்டதாகவும் வழிபாட்டாளர்கள் தெரிவித்தனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சார் சந்தில்.
0: இதேபோல் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் அதிகாலையிலேயே ஏராளமானோர் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: ஆடி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்தனர். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களிலிருந்தும் வந்திருந்த 1000 பக்தர்கள் அக்னி தீர்த்த கடையில் நீராடி தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். பின்னர் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களில் நீண்ட வரிசையில் காத்திருந்து புனித நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமி மற்றும் பர்வதவர்த்தினி அம்பாலை வழிபட்டனர். இன்று மதியம் தங்க கருட வாகனத்தில் ஸ்ரீ ராமர எழுந்தருளி அக்னி தீர்த்தத்தில் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெறும். ஏராளமான பக்தர்கள் வருகையைத் தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி, பாம்பன் பாலம், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
0: தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்

0: மற்றும் சில மாவட்டங்களில் இந்த இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சி மாவட்டங்களில் கனமழையும் இதர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 180 அதிகரித்துள்ளது. தங்கள் நாட்டுக்கு எதிரான தாக்குதலில் வடகொரிய ஏவுகணைகளை ரஷ்யா பயன்படுத்தி வருவதாக யுக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பருவமழை தொடங்கியுள்ள போதிலும் கேதார்நாத், பத்ரிநாத் தலங்களுக்கு செல்லும் சார்தாம் யாத்திரையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர். புதுமை கண்டுபிடிப்பு, வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி கேட்டுக் கொண்டுள்ளது. தெலங்கானா மாநிலம் சார்லபள்ளியில் இருந்து இம்மாதம் 28, அடுத்த மாதம் 4 மற்றும் 8 தேதிகளில் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கடந்த 14 நாட்களில் உண்டியல் காணிக்கையாக 1,31,00,000 ரூபாய், 709 கிராம் தங்கம், சுமார் 2 கிலோ வெள்ளி பெறப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் மீண்டும் காட்டுத்தீ பரவியதால் ஆடி அமாவாசையை ஒட்டி மலைக்கோவிலுக்கு இன்றும் நாளையும் பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது. இல்லந்தோறும் மூவர்ணக்குடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நாமக்கல்லில் பிஜேபி சார்பில் தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளிலும் பறிமுதல் செய்யப்பட்ட சுமார் 1,000 கிலோ போதைப் பொருட்களை காவல்துறை மற்றும் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் முன்னிலையில் அழிக்கப்பட்டது. இதேபோல் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 1,602 கிலோ போதைப் பொருட்களும் எரித்து அழிக்கப்பட்டன. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. துரந்தோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான அரசின தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. ஆடி அமாவாசையை ஒட்டி தமிழகம் முழுவதும் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் அதிகாலை முதலே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: மின்சாரம் என்பது ஆடம்பரம் அல்ல, அத்தியாவசியம். அளவோடு பயன்படுத்தி பற்றாக்குறையை போக்குவோம். அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி, காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்போது 6:55.
2: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
3: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால், கமர்ஷியல் ட்ரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரிலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரியமிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
5: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு

0: நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசந்தள நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
1: வணக்கம்.
0: உங்க பேர் என்ன?
1: ஏ ஜேம்ஸ்.
0: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: 5th.
0: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
1: மனித உடல் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள்.
0: எங்க சொல்லுங்களே.
1: மனித இதயம் ஒரு நாளைக்கு சுமார் 100,000 முறை துடிக்கிறது. சராசரி நபர் ஒரு நாளைக்கு சுமார் 1 லிட்டர் உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறார். மனித இறப்பை சுமார் 1 லிட்டர் உணவை வைத்திருக்க முடியும். மனித மூளை சுமார் 3 பவுண்ட் எடை கொண்டது. மனித உடலில் சுமார் 60,000 மைல் நீள இரத்த நாளங்கள் உள்ளன. மனித கண் ஒரு கேமராவை விட அதிக நிறங்களை பார்க்க முடியும். மனித மூக்கு ஒரு டிரில்லியனுக்கும் அதிகமான வெவ்வேறு வாசனைகளை முகர முடியும். மனித நாக்கு சுமார் 10,000 வெவ்வேறு சுவைகளை சுவைக்க முடியும். மனித தோர் உடலின் மிகப்பெரிய உறுப்பு. மனித உடல் சுமார் 70% நீரால் ஆனது. மனித உடல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம் சுமார் 1 மில்லியன் தோல் செல்களை இழக்கிறோம். மனித உடல் ஒரு சிக்கலான மற்றும் அற்புதமான இயந்திரம். இது நம்ப முடியாத விஷயங்களை செய்யக்கூடியது. மேலும் அது தொடர்ந்து தன்னை தகவமைத்துக் கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கிறது.
2: அடுத்ததா மனித உடல் பற்றிய பொது அறிவு சொல்றதா இருக்கேன். மனித உடலில் 206 எலும்புகள் உள்ளன. மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல். இது தோராயமாக 2 சதுர மீட்டர் அதாவது 22 சதுர அடி பரப்பளவை மூடி உள்ளது. மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு நடு செவிலியில் உள்ள ஸ்டெப்ஸ் மிக சிறிய எலும்பாகும். இது நீளத்தில் சுமார் 0.12 அங்குலம் மட்டுமே அளவு கொண்டது.
0: சரிங்க தம்பி, சூப்பரா மனித உடல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரியவரான பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
1: ராணுவ அதிகாரியா ஆக போறேன்.
0: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரியாரான பிறகு சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ.
0: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: நேயர்கள் கேட்டது காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ லேசர் கலர் லேப் கும்பகோணம் வழங்கிய பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7 மணி. திரை இசை தொடக்கமாக வருகிறது. மோகமுள் திரைப்பட பாடல், இளையராஜா இசையில் கே.ஜே. யேசுதாஸ் பாடிய பாடல்.

அடுத்து வரும் பாடல் பிதாமகன் திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியது. இளையராஜாவின் இசையில் பழனி பாரதியின் வரிகளில்.

திரை இசையில் நிறைவாக வருகிறது நீ வருவாய் என. இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ரமேஷ் வைத்யா எழுதிய பாடல், உன்னிகிருஷ்ணன் சுஜாதா குழுவினர் பாடியது.

0: நிறைவு பெற்றது திரை இசை. தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்திய குடியரசின் வெற்றி, என் வாழ்க்கை, என் போராட்டங்கள் என்ற தலைப்பிலான புத்தகத்தை வெளியிட்டு பிரதமர் உரையாற்றவுள்ளார். திரு ராம்நாத் கோவிந்த் தனது வாழ்க்கை பயணத்தில் ஏற்பட்ட அனுபவங்கள், இளமை காலத்தில் செய்த சாதனைகள், பொது வாழ்வில் அவர் பங்கேற்றது, நாட்டின் குடியரசுத் தலைவராக சேவையாற்றியது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளன. இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்க நாடுகளின் நிதி உதவியுடன் கற்றல் திட்டத்தின் கீழ் இந்த குழுவினர் புதுதில்லி வந்துள்ளனர். இந்த குழுவினருடனான சந்திப்பு குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், முத்ரா கடன் திட்டம், ஏழை மக்களுக்கான உணவு தானிய திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களின் அனுபவங்களை அந்த குழுவினருடன் தாம் பகிர்ந்து கொண்டதாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார். பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டுள்ள நகராட்சிகள் தங்களின் பங்குகள் குறித்த விவரம் மற்றும் நிதியாண்டு அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியமான செபி தளர்த்தியுள்ளது. தணிக்கை செய்யப்படாத நிதி தொடர்பான அரையாண்டு அறிக்கையை முதல் அரையாண்டு முடிவடைந்த 60 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று செபி வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. ஏற்கனவே முதல் அரையாண்டுக்கு பின்னர் 45 நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்ற நிலை இருந்தது. இதேபோல் தணிக்கை செய்யப்பட்ட ஆண்டு நிதி அறிக்கையை அந்த நகராட்சிகள் நிதியாண்டு முடிவடைந்த 90 நாட்கள்

0: நாட்களில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே 60 நாட்களில் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற நிலை இருந்தது. நகராட்சிகள் எதிர்கொள்ளும் நடைமுறை சவால்களை கருத்தில் கொண்டு இந்த கால நீட்டிப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்யவுள்ளார். இந்த மசோதா மக்களவையில் நேற்று நிறைவேற்றப்பட்டது. இதையடுத்து மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டு விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இதேபோல் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக திருத்த மசோதாவும் மாநிலங்களவையில் இந்த விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. மக்களவையில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் முறைப்படுத்துதல் திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட உள்ளது. வேலூர் உட்பட நாடு முழுவதும் உள்ள கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகளை ஆய்வு செய்ய பல்வேறு நிலைகளில் குழுக்களை மத்திய அரசு அமைத்துள்ளது. மக்களவையில் நேற்று கேள்வி நேரத்தின் போது மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அளித்த பதிலில் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு சார்ந்த செயல்பாடுகளை மாநில மாவட்ட அளவில் திறம்பட ஒருங்கிணைக்கவும் அவற்றை கண்காணிக்கவும் மத்திய கூட்டுறவு அமைச்சகம் தேசிய அளவிலிருந்து மாவட்ட நிலை வரை குழுக்களை அமைத்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கூட்டுறவுத்துறை அமைச்சர் தலைமையில் அமைச்சகங்களுக்கு இடையேயான குழு, துறை செயலாளரின் தலைமையில் தேசிய அளவிலான ஒருங்கிணைப்பு குழு, அந்தந்த மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் மேம்பாட்டுக் குழு என 4 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் அழைப்பை ஏற்று மக்கள் அனைவரும் வீடுகளில் மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஒவ்வொரு வீட்டிலும் மூவர்ண கொடி, ஒவ்வொருவர் இதயத்திலும் மூவர்ண கொடி என்ற கருத்தினை தாங்கி மக்கள் சுதந்திர தினத்தை போற்றி கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நமது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு இதன் மூலம் நாம் அஞ்சலி செலுத்துவதுடன் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு அனைவரும் உறுதியேற்போம் என்று திரு யோகி ஆதித்யநாத் அதில் கூறியுள்ளார். புதுமை கண்டுபிடிப்பு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையில் தீவிர கவனம் செலுத்தி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை வங்கிகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா கேட்டுக் கொண்டுள்ளார். மும்பையில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடன் வழங்குதல், வாடிக்கையாளர் சேவை, செயல்பாட்டு திறன், மோசடிகளை கண்டறிதல் போன்றவற்றில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வங்கிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக அமைந்துள்ளது என்று கூறினார். அதே நேரத்தில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் உள்ள பாதிப்புகளையும் வங்கிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று திரு சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவுறுத்தியுள்ளார். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 200 தாண்டியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏராளமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்த நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பெரேரியா மாகாணத்தில் மட்டும் 100 உயிரிழந்திருப்பதாகவும் காலி நகரில் 95 உயிரிழந்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களா என மீட்புக் குழுவினர் தொடர்ந்து மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கிரேன் மற்றும் சுரங்கம் தோண்டும் கருவிகளின் உதவியுடன் முழுவீச்சில் மீட்புப் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளுக்கு கொலம்பிய அதிபர் அப்லெரடோ டி டா எல்பரிலியா நேரில் சென்று மீட்புப் பணிகளை பார்வையிட்டார். இதனிடையே கொலம்பிய நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான், மேற்கு வங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தானின் கிழக்கு பகுதி, மேற்கு வங்கத்தின் கங்கை கரையோர மாவட்டங்கள், மகாராஷ்டிராவின் மத்திய மாவட்டங்கள் மற்றும் ஒடிஷா மாநிலத்தில் இன்று கனமுதல் மிக கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இதர வட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் 5 மாவட்டங்களில் இந்த இடி மின்னலுடன் கூடிய கனமழை

0: மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப்பாதையின் காரணமாக மாநிலத்தின் பிற மாவட்டங்களிலும் சென்னையிலும் ஓரிரு இடங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே கபினி அணையிலிருந்து காவிரியில் விடுவிக்கப்படும் உபரி நீரின் அளவை மத்திய நீர்வள ஆணைய அதிகாரிகள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை தண்ணீர் வரத்து வினாடிக்கு 9000 கனடியாக உள்ளது. நேற்று நண்பகல் வாக்கில் தண்ணீர் வரத்து 8000 கனடியிலிருந்து 9000 கனடியாக அதிகரித்தது. தொடர்ந்து இதே தண்ணீர் வரத்து நீடித்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் சினி அருவி உள்ளிட்ட பாதுகாப்பான பகுதிகளில் குளிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கபினி அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட உபரி நீரினால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் காவிரி ஆற்றில் வரும் தண்ணீரின் அளவை மத்திய நீர் ஆணைய அதிகாரிகள் தமிழக எல்லையான பெலிகுண்டலில் கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. குவஹாத்தியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் FC1 அணியை 3-1 என்ற கோல் கணக்கில் அந்த அணி வீழ்த்தியது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் திருப்பூர் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. திண்டுக்கல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த கோவை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 166 ரன் எடுத்தது. இதையடுத்து 167 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய திருப்பூர் அணி 18 ஓவரில் 6 விக்கெட்டை இழந்து இலக்கை எட்டியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் வெளியிடுகிறார். இந்தியா வந்துள்ள லைபீரிய நாடாளுமன்ற குழுவினருடன் டாக்டர் ஜெய்சங்கர் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார். நகராட்சிகளின் நிதி தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்வதற்கான காலக்கெடுவை பங்குகள் பரிவர்த்தனை வாரியம் தளர்த்தியுள்ளது. ராஜஸ்தான், மேற்குவங்கம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: மழை நீர் சேகரிப்பு மனிதனின் உயிர்காப்பு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. நாச்சியார்கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 7:25.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
4: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
3: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
5: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
6: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
5: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
7: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்.
8: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸில் July 17 to August 17 ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
9: கும்பகோணத்தில் யாரை கேட்டாலும் ஸ்ரீ பாலாஜி படக்கடை பெயரைத்தான் சொல்கிறார்கள்.
10: ஆள் உயர படங்கள் அரை மணி நேரத்தில் படம் போட நாகேஸ்வரன் திருமஞ்சன வீதி பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
11: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 மட்டுமே.
12: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
13: காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும். காரை எலக்ட்ரிகல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
14: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ் எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கே டைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில் காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
2: நேயர்கள் கேட்க இருப்பது சைபாலின் தகவல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
15: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதையில் படையா சைபால், சேர்த்து புண்ணா சைபால், சைபால்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.
16: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
17: ABC கோல்டு பேலஸ், திருத்துறைப்பூண்டி.

0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
1: உங்கள் கடை காரைக்கால்
2: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
3: ஒரு ஊரில் ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் பேர் என்னென்னா ஹோ. இதுதான் அவர் பேர். ஒரு ஊசியை கண்டுபிடிக்கணும், அதுக்காக அவர் ரொம்ப காலமாக தலையை பிச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். அது என்ன ஊசி தெரியுமா? இந்த தையல் மிஷினில் இருக்குல்ல, அந்த ஊசி தான். அவருக்கு பிடிபடாமல் இருந்த விஷயம் என்னென்னா, அந்த ஊசியோட கூர்மையான பாகத்தில் நூலை எப்படி கோக்கிறது, அது எப்படி சேர்க்கறது, அதில் மற்ற ஒரு பாகம் வந்து மிஷினுக்கு உள்ளே போயிடுது. அதனால் அந்த பாகத்தில் சாதாரணமாக மற்ற ஊசியில் நாம் செய்கிறது மாதிரி நூலை கொண்டு போய் நுழைக்க முடியாது. அப்படியே நுழைச்சாலும் தைக்கிறது எப்படி, அது முடியாத காரியம். இதுதான் அவருக்கு இருந்த பிரச்சனை. ரொம்ப நாள் யோசனை பண்ணி பார்த்தார். தையல் மிஷின் ஊசியோட வடிவமைப்பு அவருக்கு புலப்படலை. ராத்திரி பகலாக அதே ஞாபகமாக இருந்தார். ஒரு நாள் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். அப்போ ஒரு கனவு வந்தது. எப்படின்னா, அந்த கனவில் அவரை வந்து ஒரு மலைஜாதி மக்கள் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. கொண்டுகிட்டு போய் ஒரு இடத்துல கட்டி போட்டுடுறாங்க. அந்த மலைஜாதி மக்களோட அரசன் ஒருத்தன் அவன் வர்றான். அவரை பார்த்து ஒரு உத்தரவு போடுறான். என்ன உத்தரவு தெரியுமா? பொழுது சாயறதுக்குள்ளே நீ வந்து தையல் மிஷின் ஊசியை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலைன்னா உன் தலையை வெட்டி விடுவோம். இதுதான் அந்த அரசன் போட்ட கட்டளை. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல, திருதிருன்னு முழிக்கிறார். இந்த நேரத்தில் அந்த மலைஜாதியினர் அவரை வந்து சுற்றி சுற்றி வந்து பயங்கரமாக முழிச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. தன்னை சுற்றி சுற்றி ஆடிக்கிட்டு வர்றவங்கள ரொம்ப பயத்தோடு அவர் பார்க்குறார். நேரம் ஆக ஆக தன்னோட இறுதி நேரம் நெருங்கிறத உணர்றார். ரொம்ப நெருக்கடியான நிலைமை. தன்னை சுற்றி ஆடுறவங்கள கவனிக்கிறார். அவங்க கைகளில் ஈட்டி மாதிரி ஏதோ ஒரு ஆயுதம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆயுதத்தை இவர் கண்ணுக்கு நேராக கொண்டுக்கிட்டு வராங்க. அதை அவர் பார்க்குறார். அந்த ஆயுதத்தின் கூரான முனையை இவர் கூர்ந்து கவனிக்கிறார். அந்த கூரான முனையில் ஒரு சின்ன துவாரம் தெரியுது. உடனே அவருக்கு பளிச்சுன்னு ஒரு ஐடியா உதயமாகுது. இதைத்தானே இவ்வளவு காலமும் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். கூரான முனையில் ஒரு சின்ன துவாரத்தை போட்டுட்டா அது மூலமாக நூலை செலுத்தி மறுமுனையை வந்து மிஷினில் வச்சுடலாமே, தையல் மிஷின் ஊசி ரெடி அப்படின்னு நினச்சார். திடீர்னு தூக்கம் கலைஞ்சது. உடனே தன்னுடைய தலைமாட்டில் இருந்த குறிப்பு ஏடில் இதை வந்து குறித்து வச்சுக்கிட்டார். அதுக்கப்புறமா அந்த ஊசியையும் அவர் செஞ்சு முடித்தார். இது எப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இது சாத்தியம்தான். முழிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு ஏற்படுற சில பிரச்சனைகளுக்கு வந்து கனவில் வந்து விட கிடைக்கிறது உண்டு. அப்படி பல பேருக்கு ஆயிருக்கு. உங்கள்லேயும் பல பேருக்கு இது மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்கலாம். எந்த ஒரு செயலை பற்றி நினைக்கிறப்பவும் அந்த செயல் நம்ம நினைவில் ஒரு நல்ல வடிவம் பெறுது. ஒரு செயல் திட்டத்தை எந்த அளவுக்கு நாம் நல்ல யோசனை செஞ்சு திட்டம் போடுறோமோ அந்த அளவுக்கு அதை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியும். அந்த விஞ்ஞானி நினச்ச காரியம் அவர் எண்ணம் பூராவும் ஆக்கிரமிச்சது. அதனால் அவர் நினச்சது கனவில் உருவாகி அதுக்கு வந்து செயல் வடிவம் கிடைச்சிட்டுது. மனிதனோட உள் மனசுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தூக்கத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக உபயோகப்படுத்துறது எப்படி அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இப்போ நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்களாம். பயிற்சியெல்லாம் வேறு கொடுக்குறாங்களாம். அதனால் தூக்கத்தை பற்றி லேசாக நினச்சிடாதீங்க. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர், அவருக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி, அதுக்காக மருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து கேட்டோம், ஏங்க உங்கள் தூக்கத்தில் நடக்கிற வியாதிக்கு மருந்து சாப்பிட்டீங்களே, ஏதாவது முன்னேற்றம் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியுதா அப்படின்னு கேட்டோம். தெரியுதுன்னார். எப்படின்னோ அதுக்கு அவர் சொல்கிறார், முன்னாடியெல்லாம் தூக்கத்தில் ஒரு 10 அடி தூரம் நடப்பேன், இப்போலாம் ஒரு 40 அடி வரைக்கும் நடக்கிறேன் அப்படின்னார்.
0: நேயர்கள் கேட்டது சைபாலின் தகவல் நேரம். தகவல் வழங்கியிருந்தவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நிகழ்ச்சி நமது ஒளிக்கலஞ்சியத்தில் இருந்து. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால், அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
4: முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்ட

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி. திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ்
1: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள் ஏபிசி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த தரத்தில்
2: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள் நெல் பிடிக்கும் சாக்குகள் கயிறு வகைகள் நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட
5: உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்
4: விரைவில் மயிலாடுதுறை.

0: மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல் பொடி.
6: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
7: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இளைஞர்களின் மனம் ஒரு வளமான நிலம், அதில் விதைக்கப்படும் எண்ணங்கள் எதிர்காலமாக வளரும். இவ்வாறு சொன்னார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். காரைக்கால் பண்பலையின் சர்வதேச இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள். இளைஞர்களின் கனவுகள் நாட்டின் எதிர்காலத்திற்கான விதைகள். புதிய சிந்தனைகள், புதிய முயற்சிகள், புதிய தொழில்நுட்பங்கள் என ஒவ்வொரு துறையிலும் மாற்றத்தை உருவாக்கும் இளைஞர்களின் ஆற்றலை இன்று கொண்டாடுவோம். இளைஞர்களின் திறமை நாட்டின் வளர்ச்சி. உங்கள் கனவுகளை இலக்குகளாக மாற்றுங்கள், இலக்குகளை முயற்சிகளாக மாற்றுங்கள், முயற்சிகளை வெற்றிகளாக மாற்றுங்கள். ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலையின் இனிய சர்வதேச இளைஞர் தின நல்வாழ்த்துக்கள்.

0: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: திருவாரூர் மாவட்ட செய்தி

0: மக்கள் தொடர்பு அலுவலகம் விடுக்கும் அறிவிப்பு. பெண் கல்வியை மேம்படுத்தவும் பெண் சிசு கொலையை ஒழிக்கவும் ஆண் குழந்தைகளை மட்டுமே விரும்பும் மனப்போக்கை கட்டுப்படுத்தவும் சிறு குடும்ப முறையை ஊக்குவிக்கவும் 1992 தொடங்கப்பட்ட சீரிய திட்டமான பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம். இந்த திட்டத்தின் கீழ் ஒரு பெண் குழந்தை மட்டும் உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது அப்பெண் குழந்தைக்கு ₹50,000 வைப்புத்தொகை ரசீதும், 2 பெண் குழந்தை மட்டும் உள்ள பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சை செய்து கொள்ளும்போது 2 பெண் குழந்தைகளுக்கும் தலா 25,000 வீதம் வைப்புத்தொகை ரசீதும் வழங்கப்பட்டு வருகிறது. 18 வயது முதிர்வடையும் போது இந்த தொகையை வட்டியுடன் பெற்றுக்கொள்ளலாம். திருவாரூர் மாவட்டத்தில் வைப்புத்தொகை ரசீதிகள் பெற்று 18 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்கள் 4 தேதி வரை முதிர்வு தொகை பெறாதவர்களுக்காக திருவாரூர், குரடாச்சேரி, மன்னார்குடி, நீடாமங்கலம், கோட்டூர், வலங்கைமான், திருத்தறிப்பூண்டி, முத்துப்பேட்டை, நன்னிலம், குடவாசல் ஆகிய 10 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மற்றும் மகளிர் ஊர் நல அலுவலர்களிடம் அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களை அணுகும்போது பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட வைப்புத்தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் நகல், வங்கிக் கணக்கு முன் அட்டை நகல், பெயரில் சிறு மாற்றங்கள் இருப்பின் நோட்டரி பப்ளிக் சான்று, முழு பெயர் மற்றும் இருப்பின் அரசியல் நகலுடன் விண்ணப்பித்து பயன்பெறுமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: நகை வாங்க போறீங்களா? அப்ப பரிசும் சேர்த்து வாங்கலாம். ARC காமாட்சி ஜுவல்ஸ்ல July 17 முதல் August 17 வரை ஆடி மாத சிறப்பு குலுக்கல். நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக வழங்கப்படும். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
5: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு ₹200 குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு ₹150 கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
8: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காரைக்கால் PSR தங்க மாளிகை வழங்கும் காலை காம்போ. சேவை செய்திகள். திருமலை ராயன் பட்டினம் போலகம் அருள்மிகு மகாகணபதி காளியம்மன் பாலமுருகன் ஆலய வருடாந்திர திருவிழாவில் இன்று பந்தக்கால் முகூர்த்தம். திருவாரூர் மாவட்டம் காட்டூர் மேலத்தெரு அருள்மிகு பொற்பவள காளியம்மன் ஆலய காளிக்கட்டு திருவிழாவில் இன்று அம்பாள் திருவிதி உலா. திருவிடை மருதூர் வட்டம் நரசிங்கன்பேட்டை தேவாங்கர் அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவில் இன்று நல் அரவான் களப்பணி. குத்தாலம் அருள்மிகு மகாமாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழாவில் இன்று இரவு குதிரை வாகனம் பரிவேட்டை. திருவிடை மருதூர் வட்டம் வேப்பத்தூர் சதுர்வேதமங்கலம் அருள்மிகு காமாட்சி அம்பிகா சமேத கைலாசநாதர் திருக்கோயில் ஆடிப்பூர உற்சவ விழாவில் இன்று மாலை 7 மணிக்கு சதுஷ்டி யோகினி பைரவர் பலிபூஜைகள். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழசன்னாநல்லூர் அருள்மிகு சின்னான் சுவாமிகள் குருபூஜை மகோற்சவ விழாவில் இன்று காலை 10:30 மகேஸ்வர பூஜை, இரவு வீதி உலா. சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க salt sugar னா அத இத சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வர்ல்ட் கிளாஸ் சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

காரைக்கால் டாக்டர் கலைஞர் மு. கருணாநிதி அரசு பட்ட மேற்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் இந்த கல்வி ஆண்டுக்கான முதுகலை முதலாம் ஆண்டு பிஜி ஃபர்ஸ்ட் இயர் கல்லூரி சேர்க்கைக்கான வரைவு விண்ணப்பதாரர்கள் பட்டியல் கல்லூரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இணையதள முகவரி www.kmkpgskkl.in. அனைத்து விண்ணப்பதாரர்களும் கல்லூரி இணையதளத்தை பார்வையிட்டு தங்கள் விண்ணப்பத்தில் வழங்கியுள்ள விவரங்களை கவனமாக சரிபார்க்குமாறும், ஏதேனும் முரண்பாடுகள் இருப்பின் இம்மாதம் 17ஆம் தேதி அதற்கு முன்பாக கல்லூரி சேர்க்கை அலுவலகத்தை தொடர்பு கொண்டு தேவையான திருத்தங்களை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 430 கிராம ஊராட்சிகளிலும் சுதந்திர தினமான 15/8/2026 அன்று கிராம சபா கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. இந்த கூட்டத்தில் சுதந்திர தினத்தின் கருப்பொருள் கிராம ஊராட்சி நிர்வாகம், பொதுநிதி செலவினம், கிராம ஊராட்சிகளில் தூய்மையான குடிநீர் விநியோகத்தினை உறுதி செய்தல், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2, சிறுபாசன குளங்கள் ஏரிகள் மற்றும் புதுப்பித்தல், ஜல்ஜீவன் திட்டம், தூய்மை பாரத இயக்கம், மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தீன்தயாள் உபாத்தியாயா கிராமப்புற திறன் பயிற்சி திட்டம் மற்றும் இதர கூட்டுப் பொருட்கள் விவாதிக்கப்பட உள்ளன. கிராம ஊராட்சிகள் அனைத்து நிலைகளிலும் தன்னிறைவை பெறும் வகையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் திட்டப்பணிகள் குறித்து விவாதித்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட உள்ளன. எனவே கிராம சபை கூட்டத்தில் அனைத்து தரப்பு பொதுமக்களும் தவறாமல் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவிப்பதோடு தங்கள் ஊராட்சியில் வளர்ச்சியில் தங்களுடைய பங்களிப்பையும் முழுமையாக வழங்குமாறு திருவாரூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

காரைக்கால் பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: மனமகிழ்ந்த நேயர்கள் கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை வழங்கிய காலை காம்போ. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.

0: சாலை என்பது பொது சொத்து, மிதமான வேகம் நம் கெத்து. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3. துள்ளி வரும் பாட்டு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் சொல்லரி. நேரம் 8:00.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேசு செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அழகு கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேச செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே நல்ல சந்தர்ப்பம் நிறைய கிடைக்கும். அந்த சந்தர்ப்பத்தை நம்ம எப்படி சரியா பயன்படுத்திக்கிறோம் அப்படிங்கறதுலதான் வந்து நம்மளுடைய புத்திசாலித்தனம் அடங்கியிருக்கு. அதாவது ஒரு காட்டு பகுதிக்கு ஒரு கழுதை போனது. அப்படி போய் மேஞ்சிட்டே இருக்கும் பொழுது அந்த கழுதையை வந்து ஒரு ஓநாய் கவனிக்குது. இந்த ஓநாய்க்கு என்ன தோணுது அப்படின்னா, இன்னைக்கு இந்த கழுதையை அடிச்சு நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற பசி போயிடும் அப்படிங்கறத நினைக்குது. ஓனாய் நினைக்கிறத வந்து கழுதை புரிஞ்சுக்கிட்டு, ஆனா கழுதைக்கு தெரிஞ்சு போச்சு நம்ம நிச்சயமா ஓனாயை எதிர்த்து சண்டை போட முடியாது, ஏதாவது ஒரு தந்திரம் செஞ்சுதான் சமாளிக்கணும் அப்படிங்கறத யோசனை பண்ணுச்சு. ஓனாய் வந்து இது மேல வேகமா பாய வந்தது, கழுதை டக்குன்னு நவந்துடுச்சு. நவந்தோடனே அந்த ஓனாய் வந்து இன்னும் கோவம் அதிகமாயிடுச்சு. அப்ப வந்து அந்த கழுதை என்ன பண்ணுச்சு, ஓனாயை பார்த்து சொன்னிச்சு, ஓனாயாரே உங்களோட வலிமையில நான் ரொம்ப சின்ன ஆளு, நிச்சயமா நான் இன்னைக்கு உங்களுக்கு இரையாக போறது உறுதி, ஆனா ஒரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. என்ன வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராயிட்டேன், ஆனா இன்னைக்கு உங்களுக்கு இறை தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது, ஆனா நான் சொல்றதை மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னோடனே அந்த ஓனாய் ரொம்ப கோபமா உருமிச்சு என்ன சொல்லுச்சு, சொல்லு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு சொல்லி வேகமா சொன்னோன்னே, இல்ல என்னுடைய கால்ல வந்து ஒரு பெரிய முள்ளு குத்திருக்கு, நானும் எவ்வளவு முயற்சி பண்ண அந்த முள்ள எடுக்கவே முடியல, அதனால அந்த முள்ள நீங்க எடுத்து கொடுக்கணும் அப்படின்னோடனே அந்த ஓனாய் கேட்டது, உன் காலில் எவ்வளோ பெரிய முள்ளு குத்துற எனக்கு என்ன அப்படின்னு சொன்னோடனே அந்த கழுதை சொல்லிச்சு, இல்லை நீங்கள் என்னை சாப்பிட போறீங்க, சாப்பிடும்போது அந்த முள்ளு வந்து உங்கள் தொண்டையில் போய் மாட்டிக்கிட்டு அப்படின்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாயிடும், என்னை நீங்கள் ரொம்ப ரசித்து சந்தோஷமாக சாப்பிடணும்

0: அந்த நேரத்தில் அவங்களுக்கு சங்கடமா இருக்கக்கூடாது. அதனால நீங்க எனக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த காலில் இருக்கிற முள்ள எடுத்துருங்க, அப்படி எடுத்துட்டு அதுக்கப்புறமேலுக்கு நீங்க அடிச்சு சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி இந்த ஓனாய்க்கு நல்ல பசி இருந்தாலும் கழுதை சொல்றதை கேட்டுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் அதை எடுக்க போச்சு. அப்ப கழுதை கரெக்டா பின்னாடி காலில் முன்னாடி தூக்கி அது கழுத்துக்கு நேரா வர மாதிரி வச்சு கிளீனா பிளான் பண்ணுச்சு. இந்த ஏமாந்து போன ஓனாய் என்ன பண்ணுச்சு, கழுதைக்கு பின்னங்காலில் போய் அதை எடுக்கிறதுக்காக முள்ள போய் தேடும் பொழுது அந்த காலால ஒரே ஒரு உத விட்டது. அந்த உத தாங்க முடியாம அந்த ஓனாய் வந்து அந்தாண்ட போய் விழுந்த வேகத்துக்கு கழுதை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அது எழுந்திருக்கிறதுல ஒடிய போயிடுச்சு, ஓடி போய் உயிருக்கு தப்பிச்சிருச்சு. எதுக்காக சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு சில சந்தர்ப்பம் வந்து சரியா கிடைக்கும், அந்த சந்தர்ப்பத்தை வந்து நம்ம பிளான் பண்ணணும், அந்த சந்தர்ப்பத்தை முறையா பயன்படுத்தணும். நிறைய பேர் வாழ்க்கையில் என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது, நான் அன்னைக்கு அந்த வேலைக்கு போயிருந்தேன் இன்னைக்கு வந்து ஒரு ஜெனரல் மேனேஜர் ஆகி ரிட்டையர் ஆயிருப்பேன், அன்னைக்கே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது நான் ஃபாரின் போயிருந்தேன் இன்னைக்கு பெரிய ஆளாயிருப்பேன், அன்னைக்கே இந்த சந்தர்ப்பம் கிடைச்சது நான் மேற்படிப்பு படிச்சிருந்தேனா இன்னைக்கு இந்த கோர்ஸ் முடிச்சிருப்பேன். இப்படி நிறைய சந்தர்ப்பத்தை தவற விட்டவங்க நிறைய பேர் வாழ்க்கையில் இருப்பாங்க. ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சாலும் அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஃபேவரா எப்படி மாத்திக்கிறது, அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு வந்து ஃபேவரா மாத்தும் பொழுது அதுல நமக்கு ஒரு பெரிய லாபம் இருக்கும். சந்தர்ப்பம் எப்பயுமே கிடைக்குமானா, எப்பயுமே கிடைக்காது. ஆனா வர சந்தர்ப்பத்தை தவற விடாம முழுமையா நமக்கு எது ஃபேவரா இல்லைன்னா கூட, ஆனா அந்த கழுதை செஞ்ச மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நமக்கு அதை ஃபேவரா கொண்டு வந்தோம் அப்படின்னா, அந்த சந்தர்ப்பம் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையையும் மிகப்பெரிய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் உண்டு பண்ணும். ஸோ சந்தர்ப்பத்துக்காக காத்துருங்க, நல்ல சந்தர்ப்பம் வரும்பொழுது அதை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துனீங்கன்னா இந்த சமுதாயத்திலையும் சரி, உங்க குடும்பத்திலையும் சரி, உங்க நண்பர்கள் வட்டாரத்திலும் சரி, உங்களை எல்லாரும் வெகுவா பாராட்டுவாங்க. வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282, 97 15 16 72 82. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: இதுவரை கேட்டது மயிலாடுதுறை நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகில் கைராசி அனைத்திற்கும் நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேரம் 8 மணி 5 நிமிடம்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். கோபால் பல்பொடியின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
2: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
3: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
6: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.

0: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
2: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
1: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
2: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
1: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.

0: ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: நேர்களை துளிவரும் பாட நிகழ்ச்சியில இன்னைக்கு உங்களுக்காக என்ன கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னா, சேலரி என்ற ஆங்கில சொல் எந்த பழமையான பொருளுடன் தொடர்புடையது? ஆமா நேர்களே, சேலரி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து மாதம் மாதம் சம்பளம் வாங்குறோம் இல்லையா, அதை தான் சொல்றேன். சேலரி என்ற ஆங்கில சொல் எந்த பழமையான பொருளுடன் தொடர்புடையது? இந்த கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா, நீங்க ஃபேஸ்புக்ல கமெண்ட்ஸ்ல உங்க பேரு ஊரோட என்ன ஆன்சர் அப்படிங்கறத தெளிவா டைப் பண்ணி அனுப்புங்க. தொலைவர பாட்டு நிகழ்ச்சியில் உங்கள் விருப்பமான பாட்டை உங்கள் வீட்டில் உங்கள் வானொலியில் கேட்கணும்னா, நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 03368 என்ற இணைப்பு எண்ணுடன் 2311-2311-2998-0 மற்றும் 2995-8-0. கால் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. நிகழ்ச்சியில் உங்களுடன் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: நீங்களே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பால் சிதா பார்மா விடங்கலூர் இணை வழங்கும் இன்சொல் அமுது.
3: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்கலூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: தெளிவரும் பாட நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நீயர், வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: மேல காசாகுடி வடிவேலன்.
0: சொல்லுங்க வடிவேலன், என்ன பாடல் கேட்க போறீங்க?
8: வாரிசு படத்திலிருந்து ரஞ்சிதமே.
0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க. நன்றி.
8: நன்றி மேடம்.

0: அபிபேரிச்சை நேரம் 8:20. அபிபேரிச்சை ஓர் இயற்கை உணவு, ஆரோக்கியம் காக்கும் அபிபேரிச்சை. அனைவருக்கும் ஏற்றது கேட்டு வாங்குங்கள் அபிபேரிச்சை. நேர்களை, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர் மளிகை பொருட்களை மலிவிலையில் அலிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி. மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் மற்றும் கும்பகோணம் திருவாரூர். தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
4: சுகிலா மாவட்டத்திலிருந்து நடராஜன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
4: எனக்கு பாகுபலி சூப்பர்ஸ்ல பாலே பாலி
0: உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்திரைப்பூண்டி ஏபிசி கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கெண்ணும் போட்டி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடை செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சிகள். நாளை மாலை 4:30 வைக்கிங் பணியின் சன்ரீப் சிங் தேநீர் நேரம்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
0: நேரம் 8:26 துளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யார் பேசுறீங்க?
7: கும்பகோணம் மட்டம் திப்புராஜபுரம் கிருஷ்ணசாமி.
0: என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
7: திருவிழா படத்திலிருந்து நாட்டுப்புக்கு
0: பாடல் வருது, கேளுங்க. நன்றி.

0: மெல்லாம் வெளியே விட்டு உள்ள விட்டு தம்பு தம்பு கட்டுக்கிட்டு துள்ளி தாண்டிய காயக்கா நாட்டு கூத்த காட்டு.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்படியின் தொலி வரும் பாட்டு நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்படி.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர் அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: நாம் இணைந்திருக்கின்றோம் காரைக்கால் பண்பலை 100.3 திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. நேரம் 8:30. 916 KDM ஹால்மார்க் தங்கப்புக்கும் நந்தவனம். மிக குறைந்த செய்தாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வைக்கிங் பனியன் சன் ட்ரீப்ஸின் தொலை வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட்டை தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல் பொடி.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனர் சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
7: நேர்களே, இன்னைக்கு துளி வரும் பாட நிகழ்ச்சியில உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, சேலரி என்ற ஆங்கில சொல் இந்த பழமையான பொருளுடன் தொடர்புடையது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்காக நிறைய நேயர்கள் ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. 82 பேர் வந்து ஆன்சர் போஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா, சால்ட், உப்பு. அதாவது சேலரி என்ற சொல் லத்தீன் மொழியின் செலரியம் என்ற சொல்லோட தொடர்புடையது. செலரியம் என்பது உப்பு தொடர்புடைய கொடுப்பனவு, அதாவது அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கருத்தை வந்து கொண்டிருக்கு. அதனால் ரோமானிய காலத்தில் உப்பு மிகவும் மதிப்பு மிக்க பொருளாக இருந்ததுனால அது வீரர்களோட ஊதியத்தோட தொடர்பு படுத்தப்பட்டது. அதனால தான் சேலரி, செலரியம், சால்ட், உப்பு என்ற சொல் தொடர்பு வந்தது. இந்த ஆன்சர்

யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடலூர் துறைமுகம், சுரேஷ் பேர்லம், சந்தோஷ்குமார். அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வில்லூர்லேருந்து சதா கௌதவன், அன்னப்பன்பேட்டை ஜோதி. அடுத்து ரவிக்குமரன் தானி கோட்டகத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன்கோட்டை பாரிவள்ளல். அடுத்து ரவி மேட்டுப்பாளையத்திலிருந்து. கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன் சொல்லியிருக்காங்க. அடுத்து செல்லராஜா ஆக்கூர்லேருந்து பத்மாவதி ஸ்ரீதர் காரைக்கால்லன்னு சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலேருந்து ஃபைசூர் ரஹ்மான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அசோக்ராஜ் கனிமொழி அவங்களும் சொல்லியிருக்காங்க. ரவிச்சந்திரன் மயிலாடுதுறையிலேருந்து, ஸ்ரீ கிருஷ்ணா பண்டாரவடை அந்த ஊர்லேருந்து சொல்லியிருக்காங்க. திட்டச்சேரியிலேருந்து ஷாகுல் ஹமீத் அவங்க சொல்லியிருக்காங்க. குதாலத்துலேருந்து கிருஷ்ணமூர்த்தி அவங்க சரியான விடை உப்பு சால்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜன் ஹஜா நஜ்முதீன். குவைத்திலிருந்து குத்தாலம் சங்கீதா சொல்லியிருக்காங்க. அடுத்து சங்கீதா கோவிந்தராஜன் திருவிளையாட்டத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானத்துலேருந்து வீரசுந்தரி, காரைக்கால்லேருந்து பிரகாஷ் சொல்லியிருக்காங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேயர்களுக்கு கோபால் பால்படியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. தலைவரும் பாட நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: திருவாரூர் மாவட்டம் சிறுபுலியூர் மோகன் மேடம்.
1: சொல்லுங்க மோகன், என்ன பாடல் கேட்க போறீங்க?
4: கருப்பனில் வந்து முதுக்கு மீசம். ஆமாம், வாய்ப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ் நேரம். எட்டு மணி 45 நிமிடம்.
5: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
2: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
3: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வரும் இந்த நேயர், வணக்கம்.
6: வங்கக்கடலோரம் தென்றலாய் தவழ்ந்து வரும் காரை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம். மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் பேசுறேன்.
5: சொல்லுங்க ரவிச்சந்திரன் சார், என்ன பாடல் கேட்க போறீங்க?
6: படம் பொன்னியின் செல்வன், பாடல் பொன்னி நதி பார்க்கணுமே. இந்த இனிய பாடலை அனைவருக்காகவும் ஒரு
5: பாடல் வருது, கேளுங்க. நன்றி.

0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
2: மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
8: தெளிவரும் பாடல் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பாடல் கேட்க வந்திருக்கும் இந்த நேயர் யாரு? வணக்கம்.
9: வணக்கம் மேடம்.
8: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: ஜோதி அண்ணப்பன்பட்டில இருந்து.
8: சொல்லுங்க ஜோதி, என்ன பாடல் கேட்க போறீங்க நிகழ்ச்சியில?
9: மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா?
8: நல்லா இருக்கேன். ஏ என்ன டவுட் உங்களுக்கு?
9: இல்ல மேம், குரல் உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
8: குரல் தான், குரல் நல்லா இல்லன்னு வச்சுங்களா? சொல்லுங்க என்ன பாட்டு வேணும்?
9: எனக்கு மருது படத்துல இருந்து மேம் ஒத்த ஜட ரோசா.

0: சரி, உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: நன்றி மேம்.
0: நேர்லேயே பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் இல்லையா, அதாவது சேலரி என்ற ஆங்கில சொல் எந்த பழமையான பொருளோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். சால்ட் அப்படிங்கிறது தான், அதாவது தமிழில் நம்ம உப்பு அப்படின்னு சொல்லுவோம். நிறைய நேர்கள் வந்து கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க, சரியான விடையை சொல்லியிருந்தீங்க. இன்னும் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜெகபர் சாதிக் முகமது யூசுஃப் அவங்க நாகப்பட்டினத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, நாகூர்லேருந்து. அடுத்து நந்தினி சுரேஷ் திருபுவனத்துலேருந்து சொல்லியிருக்காங்க, பூவம் குபீர் அவங்க சொல்லியிருக்காங்க, மயிலவாஞ்சூர் சம்சுதீன் சொல்லியிருக்காங்க, பூவம் நிலா அவங்களும் வந்து சரியான விடை சொல்லியிருக்காங்க, ஸ்ரேயா ஸ்ரீ ஹரீஷ் திருபுவனத்துலேருந்து உப்பு அப்படிங்கிற விடை சொல்லியிருக்காங்க, அடுத்து தினேஷ் ராஜ் பூவத்துலேருந்து சொல்லியிருக்காங்க. வெறும் பூவம் நேயர்களாகவே வந்து ஆன்சர் சொல்லிகிட்டே இருக்காங்க வரிசை. அடுத்து நாகை குமரன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க, மேல ஓடுதுறை சேப்பு விஜயராகவன், கலாவதி ராஜமோகன் அவங்க சரியான விடை சொல்லியிருக்காங்க, நீடாமங்கலம்லேருந்து கங்களாஞ்சேரி மணிமாறன், அடுத்து செல்வம் செல்வி அதம்பார்லேருந்து, அதுக்கு அடுத்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருவாரூர் குடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீத் ராஜா, அப்புறம் உப்பு அப்படின்னு சொல்லி நல்லா போல்டு லெட்டரில் போட்டிருக்காரு கும்பகோணம் குமரன். அடுத்து யார் சொல்லியிருக்காங்க, மருதூர் சங்கர் சரண்யா அவங்க சொல்லியிருக்காங்க, ஆணிமடம் கார்த்திகேயன், மீனாட்சி குளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோவில்னு சொல்லியிருக்காங்க, அடுத்து தலைங்காயிலேருந்து கம்பர் கபிலன் பாரி சொல்லியிருக்காங்க, நிரவி கஜேந்திரன், அடுத்து சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க, அடுத்து ஃபாத்திமா முகமது மேலவாஞ்சூர் அங்கிருந்து சொல்லியிருக்காங்க, அணிமடம் சுதீஷ் சுபிதா சரியான வடி சொல்லியிருக்காங்க உப்பு அப்படிங்கிறத, குத்தாலத்திலேருந்து தில்லை வில்லாளன், காரைக்கால் நளினி, குவைத்திலேருந்து திருச்சிரி நிஷான் ஹலீம், புவனகிரியிலேருந்து சுமதி பாபு நாகை பாபு அவங்களும் சொல்லியிருக்காங்க சரியான விடை, கலைவாணி வெங்கடேஷ் வாட்டார் மன்னார்குடியிலேருந்து, இஞ்சிக்குடியிலேருந்து மின்சார கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன் அவங்களும் சரியான விடை சொல்லியிருக்காங்க. நேர்கேட்ட பாடல் எதுவும்

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருத்தாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, வைக்கிங் பனியன் சன் ரீவ்ஸின் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நிகழ்ச்சியின் பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அன்றீஸ்.

0: வலப்பக்கம் உந்துவோம், இடப்பக்கம் ஒதுங்குவோம், சாலை விதிகளை பின்பற்றி நடப்போம். உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நாச்சியார் கோயில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 9:00.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரி, திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
6: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
7: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி, கடை திருவாரூர்.
9: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் இனத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள் தங்கம் பூக்கும் நந்தவனம்.
8: ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, இளையம்மன் சன்னதி, கடை திருவாரூர்.
10: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
11: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
10: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
11: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
12: என்னமா அங்க சத்தம்?
11: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
13: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
14: நம்ம மயிலாடுதுறை மீனூஸ் கேன்சில் இப்போது நவீன AI தொழில்நுட்பம் கொண்ட CT ஸ்கேன் வசதி 24 மணி நேரமும் செயல்படுகிறது. 3D மற்றும் 4D வயிறு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான ஸ்கேன்ஸ், டிஜிட்டல் எக்ஸ்ரே, பெண்களுக்கான மார்பக புற்றுநோய் கண்டறியும் மேமோகிராம் உள்ளிட்ட வசதிகளுடன். மீனூஸ் ஸ்கேன்ஸ், மாயூரநாதர் மேல வீதி, மயிலாடுதுறை. தொடர்புக்கு 888-233-9923.
15: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். பூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் கேட்க இருப்பது காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல்,
16: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
17: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
16: ஜிஎல் மருத்துவமனை,
17: காரைக்கால்.
18: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், சேத்திலான் நகர், காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சூளை மற்றும் விடைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
19: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் புதுசா.

0: பெருசாய்.
1: அடுதா, தார்பாய், நாத்துபாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
0: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
1: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைசஸ், திருவாரூர்.
2: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
3: இன்னைக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் ஃபுட், அதாவது அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை பற்றி, அதை சாப்பிட வேண்டியதோட அவசியம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தோம்னா, மனிதகுலம் தோன்றின காலத்துலேருந்து பல்லாயிரக்கணக்கான வருஷமாக அந்தந்த பகுதியில் கிடைச்ச உணவு சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். அதனால தான் ஆற்றங்கரை நாகரிகம் அதெல்லாம் வளர்ந்துருக்கு. அதாவது விவசாயம் சார்ந்த உணவுகள், எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து மனித குலம் வந்து நல்லா தழைச்சி வளர்ந்துருக்கு. நம்ம பகுதி வந்து நிலவளம், நீர்வளம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற பகுதி. அதனால் இந்த பகுதியில் காய்கறி கீரைகள் எல்லாம் வந்து நிறைய விளையுது, செடி கொடி எல்லாம் விளைக்குது, விவசாயம் நல்லா வளர்ந்துருக்கு. அதனால் நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா, நம்ம மக்கள் வந்து இந்த விவசாயம் சார்ந்த உணவுகளை பல்லாயிரக்கணக்கான வருஷமாக சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அந்த மரபணுக்கள் நல்லபடியாக வளர்ந்து நல்லா இருக்குது. நம்ம வந்து பெரும்பாலும் காய்கறியை அடிப்படையாக வச்சு, விவசாயத்தை அடிப்படையாக வச்சு வாழ்ந்துருக்கோம், சாப்பிட்ருக்கோம். சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா விலங்குகளை வேட்டையாடி அதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்த மக்கள் இருந்திருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புரதச்சத்தை வந்து ஜீரணம் செய்கிறதுக்கான மரபணுக்கள் வந்து நல்லா வளர்ந்துருக்கு. சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா சீனா போன்ற நாடுகளில் வந்து அவங்களோட உணவு முறை வேறு மாதிரி இருக்கும். ஐரோப்பிய நாடுகளில் அவங்களோட தட்பவெப்ப நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உணவு முறை வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்தந்த நாடுகளுக்கு, அந்தந்த பகுதிகளுக்கு அங்கங்கே கிடைக்கிற உணவு முறைகள் வந்து மரபணு ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அதுதான் அவங்களோட ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணும். நம்ம நாட்டிலேயே கூட பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில், இப்போ ஐரோப்பிய நாடுகளில் குளிர் அதிகமாக இருக்குது, அங்கே அவங்களுக்கு வந்து அதிக எனர்ஜியை தர மாதிரி, அதிக கலோரி தர மாதிரி உள்ள உணவுகளை அவங்க அதிகம் சாப்பிடுவாங்க. அதை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு உடல் பருமன் நோய் வந்துடும். நம்ம நாட்டிலே பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் நிறைய உணவு வந்து எடுத்துப்போம். ஏன்னா நம்மளோட பாடி பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்ற அந்த வெப்பநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதிக உணவு தேவைப்படும், அதிக பசி இருக்கும், அதனால் நிறையா சாப்பிடுவோம். அதையே வந்து எல்லா காலத்துலேயும் எப்போதும் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் பருமன் நோய் வந்துடும், அது மாதிரி சாப்பிடவும் முடியாது. அந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் விளைகிற உணவு சாப்பிடும்போது முக்கியமாக வந்து அந்த பகுதியில் பொருளாதாரம் வளரும். நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்கும். ப்ரிசர்வ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் பேக் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள அதில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து அதில் சேராது, அதில் உள்ள சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். அதோட பசங்களை வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் காட்டும்போது அந்த இடத்துல அந்த விளைவிக்கிற விவசாயிகளோட அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் தான் அந்த உணவு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற பக்குவம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வரும். இதை விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ உணவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் மரபணு ரீதியாக அந்த உணவு சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக ஜீரணமாகி நமக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கிது. சில நோய்கள் பார்த்திங்கன்னா மரபணு ரீதியாக உருவாகிற சில நோய்கள் சில இதெல்லாம் இருக்குது. சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, சில புற்றுநோய்கள் இதெல்லாம் வந்து மரபியல் ரீதியாகவும் வரக்கூடியது. அப்போது நம்ம அந்த பகுதியில் உள்ள உணவுகளை சாப்பிட்டு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காத உணவுகளை சாப்பிடும்போது அந்த நோய்கள் வராமல் தடுக்கவும் முடியும், வர்றதை தள்ளிப்படவும் முடியும். அதனால் அந்தந்த பகுதியில் கிடைக்கிற உணவு சாப்பிடும்போது நம்ம மரபியல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைய முடியும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
4: நேயர்கள் கேட்டது காரைக்கால் ஜெயில் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய நலமாய்பாடு. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் காரைக்கால்,
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
7: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிட்டல், 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிட்டல், சேத்திலா நகர், காரைக்கால்.
4: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.

உங்கள் உள்ளங்கள் கொண்டாடும் காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறீர்கள். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். யானையை பார்த்து வியக்கும் அம்சம். நேர்களே, இன்று ஆகஸ்ட் 12 உலக யானைகள் தினம். யானையை யாருக்கு தான் பிடிக்காது? உங்களுக்கு யானையை ஏன் பிடிக்கும்? யானையை பார்த்து நீங்கள் வியந்து பார்க்குற அம்சம் இது. இதை பற்றி நீங்கள் காரைக்கால் பண்பலையோட முகநூலில் கமெண்ட் பகுதியில் நீங்கள் எழுதலாம். நிகழ்ச்சியில் உங்களோடு நெடுங்காடுக்கா பிரபாகரன், ஆர்ஜே தீபா, சந்திரசேகர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட் 1 லிட்டர் ஆயில்னா இவ்ளோ இருக்கும். ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.
5: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட. பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல்படி.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களே, பாயிண்ட் டு பாயிண்ட்ல உலக யானைகள் தினத்துல யானையை பார்த்து நீங்கள் வியக்கும் அம்சம். யானை அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நேயர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோட தங்களுடைய கருத்துக்களை முகநூலில் பதிவிட்டு வர்றாங்க. அதில் முதல்ல பார்த்திங்கன்னா, கடலூர் துறைமுகத்திலேருந்து சுரேஷ், யானையோட ஞாபக சக்தி எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நடந்து வந்த வழித்தடத்தையும் மனிதர்களையும் யானை நினைவில் வைத்து கொள்ளும். அதே போல் யானையோட துதிக்கையில் எலும்பு கிடையாது, ஆனால் பலமான மரங்களாக இருந்தாலும் உடைத்து விடும். அவைகளின் அமைதியான தோற்றம் மற்றும் சூழ்நிலைகளை நேசிக்கும் குணம் இது அனைவரையும் ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து நீடாமங்கலம் கங்களாஞ்சேரி மணிமாறன், அதனுடைய தோற்றம் வேகமான நடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது செந்தில்கண்ணன் பேரளத்திலிருந்து, யானை அப்படின்னோடனே தும்பிக்கை, அதனுடைய உருவம், அதனுடைய நிறம் இதுதான் எல்லாரும் சட்டுன்னு நினைவுக்குறோம். அது சாப்பிடும் பாங்கு, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்ற பழமொழி நினைவுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து திருவாரூர் கொடிக்கால் பாளையம் ஷாஹு ஹமீத் ராஜா, பிரம்மாண்டமான உடல் அமைப்பு, மிகப்பெரிய நிலவாழ் விலங்குகளில் ஒன்று, பெரிய காதுகள், உடல் வெப்பத்தை கட்டுப்படுத்த உதவுது, அப்புறம் தும்பிக்கை உணவை எடுப்பது முதல் தண்ணீர் குடிப்பது வரை பல பணிகளுக்கு பயன்படும், தந்தங்கள் பாதுகாப்பு மற்றும் பல்வேறு செயல்களுக்கு உதவுது, அப்புறம் சிறந்த நினைவாற்றல், யானைகளின் நினைவாற்றல் மிகவும் குறிப்பிடத்தக்கது, கூட்டு பாசம், அதாவது குடும்ப உறுப்பினர்களோட வலுவான சமூக பிணைப்பு கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
0: அதே போல் நிலவாழ் விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதே போல் இன்னொன்று இருக்குது, வைல்டு அனிமல், டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவாங்க. யானை வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து இருக்கக்கூடிய விலங்கு, அதை பழக்கப்படுத்தி பக்குவப்படுத்தி அவங்க வந்து நம்ம சமுதாயத்திலும் யானைகள் வந்து இருக்கிறது. அதே போல் காடுகள்லையும் காட்டு யானைகள் இருக்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா கும்பகோணம் செந்தில்நாதன் ஜெயவா விவேகானந்தன் நம்பிக்கை தும்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: அடுத்து நச்சப்பிள்ளை, அவங்க நிறைவிலிருந்து, யானை பார்த்து வியக்கும் அம்சம் அதனுடைய நினைவாற்றல் கொண்ட விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதோட நினைவாற்றல் பற்றி சொல்லியிருக்காங்க.
0: இரவஞ்சரி கலாவதி ராஜமோகன், மலை போல நடந்து வரும் அழகு, துதிக்கையை உயர்த்தி ஆசீர்வாதம் செய்யும் விதம், தூய இயற்கையின் கம்பீரம் கொண்ட யானையை பார்த்தால் எப்போதும் வியக்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து ஜோதி அண்ணப்பன்பேட்டையிலேருந்து, பல வருடங்களுக்கு முன்பு பார்த்த மனிதர்களையும் நீர்நிலைகளையும் யானைகள் துல்லியமாக நினைவில் வைத்திருக்கும், யானையின் தும்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது என்ன ஆசீர்வாதம் பண்ணும்போது அப்படியே கடவுளே வந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி நினச்சிப்பாங்களா.
0: அமைதியான நடைன்னு சொல்லியிருக்காங்க நாகூர் ஜகபர் சாதிக்.
2: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட்

0: காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். யானைகளிடம் உங்களுக்கு பிடித்த அம்சம் அப்படின்னு கேட்டோம். அடுத்து சொல்கிறாங்க, செம்மனார் கோயில் குணசேகர், மற்ற விலங்குகளிடமிருந்து யானை எல்லா விதத்திலும் வித்தியாசமாக இருக்கும், என்னை பொறுத்தமட்டில் அதனுடைய நினைவாற்றல் அப்படிங்கிறது வியக்கவிக்க அம்சம், வியக்கத்தக்க அம்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து கார்த்திகேயன் பூந்தோட்டத்திலேருந்து, ஆற்றில் குளிப்பாட்டுவார்கள், அவர்கள் உடலை தேய்த்து முடித்தவுடன் தனக்குத்தானே தண்ணியை பீச்சி அடித்து கொள்ளும், அது ஒரு வியப்பான சம்பவம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: யானையை பார்த்தாலே எனக்கு பயந்தாங்க, ஆனால் குட்டி யானையை பார்த்தா பயம் இருக்காது, அது அழகாக இருக்கும். அதே போல் என்னுடைய எம்டி சார் கல்யாணத்துக்கு போயிருந்தப்போ வாசலில் யானை கத்துற மாதிரி ஒரு பெரிய யானை நின்றுட்டு இருந்துச்சு, வெல்கம் பண்ணுறதுக்காக நான் உண்மையான யானைன்னு நினச்சி பயந்தே போயிட்டேன், அப்புறம்தான் பார்த்தா அது ஒரு பொம்மை யானை, ஆச்சரியமாக போயிட்டு அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க.
1: அசோக் ராஜ் கனிமொழி ஐயாவடியிலேருந்து, யானையின் பலம் தும்பிக்கையிலே, மனிதனின் பலம் நம்பிக்கையிலே, யானையிடம் ஒரு குணம் உண்டு, நல்ல ஞாபக சக்தி உண்டு யானைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: மருதூர் வடக்கு பன்னீர்செல்வம், அமைதியின் பெரிய உருவம், நடந்து செல்வது அழகோ அழகு அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: யானையின் தும்பிக்கை அதன் நடை உடை என்னை வியக்க வைத்துள்ளது அப்படின்னு அன்னிமடம் கார்த்திகேயன் அனுப்பியிருக்காங்க.
0: யானை என்ற ஒற்றை தலைவன் காடுகளில் இருப்பதால் தான் மலைகளின் இயற்கை வளங்கள் இன்னும் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி எழுதியிருக்காங்க.
1: திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, யானைகள் எதையும் எளிதில் மறக்காது, தன் வாழ்க்கையில் சந்தித்த பாதைகளையும் மற்ற விலங்குகளையும் பல ஆண்டுகள் கழித்தாலும் நினைவில் வைத்திருக்கும், அன்பும் பாசமும் அதன் கூட்டத்தில் உள்ள குட்டிகள் அல்லது சக யானைகளுக்கு ஆபத்து என்றால் ஒட்டுமொத்த கூட்டமும் ஒன்றிணைந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: யானையுடைய வேகமான குரல் தாங்க அப்படின்னு மணக்குடி சத்யா எழுதியிருக்காங்க.
1: அடுத்து ஷேக்கலாவதின் நலம்பல்லேருந்து, யானையின் தோற்றமும் அதன் முதுகில் குழந்தையை ஏற்றிச் செல்லும் காட்சியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: யானையிடம் கற்றுக்கொள்ள வேண்டியது தன்னம்பிக்கை, தன்னிடம் பழகிய அனைவரையும் ஞாபகம் வைத்து கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அதோட கம்பீரமான தோற்றம் அப்படின்னு காரைக்கால் புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்காங்க. மல்லியம் ரவி, யாருக்கும் அடங்காத யானை ஒரு கை அங்குசத்திற்கு அடங்கி நம் பேச்சை கேட்கிறது, இதுதான் ஆண்டவனுடைய படைப்பின் வசீகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேயர்கள் கேட்டது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் திருச்சி வழங்கிய பாயிண்ட் டு பாயிண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால்.
5: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
6: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
7: கோபால் பல் பொடி.
4: நேர்கள் இப்பொழுது கேட்கலாம் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் விபிஎன் கண் மருத்துவமனை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
8: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
9: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
8: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
2: தேதியும் சேதியும். காலத்தின் பேரீட்டில் இந்த நாள் இன்று ஆகஸ்ட் 12 சர்வதேச இளைஞர் தினம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 12 தேதி ஐக்கிய நாடுகள் சபையால் சர்வதேச இளைஞர் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 2026 ஆண்டின் கருப்பொருள் நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்காகவும் அதற்கு அப்பாலும் உள்ளூர் நடவடிக்கைகளில் இளைஞர்களின் பங்கு என்பதாகும். உலக அளவில் மாற்றத்தை உருவாக்கும் சக்தியாக இளைஞர்களை அங்கீகரிப்பதே இந்த நாளின் முக்கிய நோக்கம்.
4: 1919 ஆண்டு ஆகஸ்ட் 12 தேதி விக்ரம் சாராபாய் அவர்கள் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பிறந்தார். இவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி திட்டத்தின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கியவர். அதனால் இவர் இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார். இந்தியாவில் விண்வெளி ஆராய்ச்சியை வளர்ப்பதற்காக அவர் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ உருவாக முக்கிய பங்காற்றினார். செயற்கைக்கோள்கள் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் நாட்டின் கல்வி, தகவல் தொடர்பு மற்றும் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும் என்பதில் அவர் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்தார்.
2: இன்று உலக யானைகள் தினம். காடுகளின் பாதுகாப்பிற்காகவும் இயற்கை சமநிலைக்கும் அத்தியாவசியமான யானைகளை பாதுகாக்கவும் அவற்றின் வாழும் உரிமையை வலியுறுத்தவும் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது.
4: 1851 ஆண்டு ஆகஸ்ட் 12 தேதி அமெரிக்காவை சேர்ந்த கண்டுபிடிப்பாளர் ஐசக் மெட்ரிக் சிங்கர் தனது மேம்படுத்தப்பட்ட தையல் இயந்திரத்திற்கான காப்புரிமை பெற்றார். அவர் உருவாக்கிய இயந்திரத்தில் கால் மிதியை பயன்படுத்தி இயந்திரத்தை இயக்கும் வசதி மற்றும் துணியை சீராக நகர்த்தும் அமைப்பு போன்ற நடைமுறை அம்சங்கள் இருந்தன. இதனால் தையல் செய்வது வேகமாகவும் எளிதாகவும் மாறியது. ஒரு சிறிய கண்டுபிடிப்பு அன்றாட வாழ்க்கையை

0: எப்படி மாற்ற முடியும் என்பதற்கு ஐசக் சிங்கரின் தையல் இயந்திரம் ஒரு சிறந்த உதாரணமாகும்.
1: இந்திய நூலக அறிவியலின் முன்னோடியாக போற்றப்படும் டாக்டர் எஸ் ஆர் ரங்கநாதன் அவர்கள் 1892 ஆகஸ்ட் 12 தேதி சீர்காழி அருகே பிறந்தார். நூலகங்களை வெறும் புத்தகங்கள் வைக்கப்படும் இடங்களாக அல்லாமல் அறிவை அனைவருக்கும் கொண்டு செல்லும் மையங்களாக மாற்றுவதில் அவர் பெரும் பங்காற்றினார். அவரது பிறந்த நாளையொட்டி இந்தியாவில் தேசிய நூலகர் தினம் அனுசரிக்கப்படுகிறது.
0: 1955 ஆகஸ்ட் 12 தேதி புகழ்பெற்ற ஜெர்மன் எழுத்தாளர் தாமஸ் மான் மறைந்தார். இவர் உலக இலக்கியத்தில் முக்கியமான எழுத்தாளராக போற்றப்படுகிறார். இவரது சிறந்த இலக்கிய படைப்புகளுக்காக 1929 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. மனித வாழ்க்கை, சமூகம் மற்றும் கலாச்சாரம் போன்றவற்றை மையமாக கொண்டு பல சிறந்த படைப்புகளை எழுதியுள்ளார்.
1: 1765 ஆகஸ்ட் 12 முகலாய பேரரசர் ஷா ஆலாம் 2 மற்றும் கிழக்கிந்திய கம்பெனியின் ராபர்ட் கிளைவிடையே அலகாபாத் உடன்படிக்கை ஏற்பட்டது. இதன் மூலம் வங்காளம், பீகார், ஒரிசா பகுதிகளில் வருவாய் வசூல் தொடர்பான அதிகாரம் கிழக்கிந்திய கம்பெனிக்கு கிடைத்தது. 1877 ஆகஸ்ட் 12 தாமஸ் ஆல்வா எடிசனின் ஆய்வுக் குறிப்பில் போனோகிராப் என்ற பெயர் முதல் முதலாக பதிவானது. ஒளியை பதிவு செய்து மீண்டும் கேட்கும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியில் இது ஒரு முக்கிய கட்டமாக இருக்கிறது. இன்று நாம் பாடல்கள், பாட்காஸ்ட், வானொலி நிகழ்ச்சிகள் என ஒளியை எளிதாக பதிவு செய்து பகிர்ந்து கொள்கிறோம். அந்த பயணத்தின் ஆரம்ப காலங்களை நினைவுபடுத்தும் நாள் என்று 1891 ஆகஸ்ட் 12 IBM நிறுவனம் தனது பர்சனல் கம்ப்யூட்டர், அதாவது தனிநபர் கணினியை உலகுக்கு அறிமுகப்படுத்திய நாள் என்று.
0: நேர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சி வழங்கியோர் VPN கண் மருத்துவமனை நாகப்பட்டினம். மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர்
2: நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை,
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
2: VPN கண் மருத்துவமனை.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்கியோர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். பாயிண்ட் டு பாயிண்ட், யானைகளிடம் உங்களை வியக்க வைக்கும் அம்சம் பற்றி நம்ம நேயர்கள்ட்ட கேட்டிருக்கிறோம்.
1: நிறைய நேயர்கள் வந்து யானையோட குணங்கள் அப்புறம் யானையோட தோற்றம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தாங்க. அடுத்து
0: கொளஞ்சியப்பன் காட்டுமன்னார் கோயிலேருந்து மீனாட்சி கொளஞ்சியப்பன் சொல்லியிருக்காங்க, யானையை பார்த்து வியக்கும் அம்சம் நினைவாற்றல், அதீத நுண்ணறிவு, துன்பிக்கையின் வியக்க வைக்கும் பயன்பாடுகள், இவை மனிதர்களைப் போலவே பாசம், துக்கம் மற்றும் குடும்ப ஒற்றுமை கொண்டவை. பல ஆண்டுகளுக்கு முன்பு பார்த்த இடங்களையும் மனிதர்களையும் யானைகள் மறப்பதில்லை அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: மஞ்சக்கனி மோகனசுந்தரம், சத்யா, மோகேஷ், சர்வேஷ் அவங்களும் அதே தான், நினைவாற்றல் அப்புறம் பன்முகத்தன்மை கொண்ட துதிக்கை, மனிதர்களை போன்று வெளிப்படும் அன்பு, இரக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு, சில நேரங்களில் மதம் பிடித்து மனிதர்களை விரட்டும் போது அப்படின்னு சொல்லி அதை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் யானையை பார்த்தா கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நன்னிலம் சுப்பிரமணியன், மனிதர்களால் கேட்க முடியாத குறைந்த அதிர்வெண் ஒலிகளையும் பயன்படுத்தி நீண்ட தூரத்தில் உள்ள யானைகளுடன் தொடர்பு கொள்கின்றன அப்படின்னு ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க.
2: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா, அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: கோபால் பீட்ரூட் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் பீட்ரூட் பேஸ்ட்,
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் பீட்ரூட் பேஸ்ட்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஹெல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸின் இன்சொல் அமுது. நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலி கிளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் பிகே ஆயுர்வேதா மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். பிகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
5: நாகப்பட்டினம் பிபிஎன் கண் மருத்துவமனையும்
6: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
5: பிபிஎன் கண் மருத்துவமனையும். தரத்தில் முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
7: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
9: வீட்டு உபயோக பொருட்கள்
10: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
11: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
2: யானைகளை பார்த்து வியக்கும் அம்சம் அடுத்து சொல்லியிருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன். மனிதர்களால் கேட்க முடியாத குறைந்த அதிர்வெண் ஒலிகளையும் பயன்படுத்தி நீண்ட தூரத்தில் உள்ள யானைகளுடன் யானைகள் தொடர்பு கொள்கின்றன அப்படின்னு அந்த செய்தியை சொல்லியிருக்காங்க.
12: கீழக்குடியிருப்ப ஜான்சி கவியரசி, யானையை பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
2: அடுத்து பேரளம் சந்தோஷ்குமார், ரொம்ப நாளாக என்கிட்ட நான் வந்து யானைகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு ஆசை, ஆனால் வாய்ப்பு தான் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
12: வாய்ப்பை உருவாக்குங்க. அடுத்து மனிதர்களால் கேட்க முடியாத குறைந்த அதிர்வெண் ஒலிகளை பயன்படுத்தி நீண்ட தூரத்தில் உள்ள யானைகளுடன் தொடர்பு கொள்கின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நன்னிலத்திலிருந்து சுப்பிரமணியன்.
2: அடுத்து கால்களின் மூலம் பூமியில் ஏற்படும் அதிர்வுகளை உணர்ந்து பல கிலோமீட்டர் தொலைவில் நடப்பதை கூட அறிந்து கொள்கிறதுன்னு பொய்த்திலிருந்து திட்டச்சேரி நிஷான்களையும் சொல்லியிருக்காங்க.
12: அதம்பார் ராமன், யானையை பார்த்து வியக்கும் அம்சம் அதன் உருவம், யானையை படுத்தால் குதிரை மட்டம், யானையின் பலம் தும்பிக்கையில், மனிதனின் பலம் நம்பிக்கையில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு.
2: திருபுவனம் ரவி லட்சுமி, யானை என்றாலே கம்பீரம், அது குட்டிகளோடு விளையாடும் சிறுபிள்ளைத்தனம், குழந்தைத்தனம், திருக்கோயிலின் முன்புறம் நம்மை வரவேற்று உபசரித்து வெல்கம் சொல்லும் அந்த அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
12: மயிலாடுதுறை ஆனந்த், எந்த விலங்குகளுக்கும் இல்லாத உடம்பு, அதோட தும்பிக்கை, அதோட காது மடல்களும் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
2: யானையை பார்த்தாலே மனதுக்குள் மகிழ்ச்சி, எனக்கு யானை புன்னகையுடன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ் செல்வ மாதிரி எழுதியிருக்காங்க.
12: யானை புன்னகையுடன் இருக்கும்,
2: எனக்கு யானை புன்னகையுடன் இருக்கும், அதாவது அவரை பார்த்தா மட்டும் சைடா சிரிக்கும் போல இருக்கு.
12: என்ன சொல்றது, அது எப்படின்னு நம்மள
2: மகிழ்ச்சியாக இருக்கும், அதாவது

0: யானையை பார்க்கும்போது அவங்களுக்கு
1: அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும்.
0: அவங்களுக்கு புன்னகையா இருக்கும்.
1: எனக்கு யானை யானை எனக்கு யானை அப்படின்னாலே புன்னகை அப்படின்னு சொல்ல வந்துருவாங்க.
0: அதை தான் அதை தான் எழுதியிருக்காங்க. இப்படி கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல.
1: அடுத்து யானையோட உருவம் தும்பிக்கை. அப்புறம் சிறுவயதில் பழனி சென்றிருந்தோம். யானை பாரிடம் கேட்டு யானை மேலே ஏறி அமர்ந்த ஞாபகம் அப்படின்னு அதம்பார்லேருந்து கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க.
0: யானைக்கு ஞாபக சக்தி அதிகம்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். யானைகளின் மூளையில் உள்ள ஹிப்போக கம்பஸ் பகுதியில் மிகவும் வளர்ச்சி அடைந்திருப்பதால் பல ஆண்டுகளுக்கு முன்பு தங்களை சந்தித்த மனிதர்கள், விலங்குகள், தங்கள் சென்ற பாதைகள் இவற்றை துல்லியமாக அது நினைவில் வைத்துக் கொள்ளும். யானை கூட்டங்கள் எப்போதும் ஒரு பெண் யானையின் தலைமையின் கீழே இயங்கும். கூட்டத்தில் உள்ள குட்டிகள் அனைத்து பெண் யானைகளும் தாயை போல அன்போடு பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி வைத்தீஸ்வரன் கோயில் தாமரை செல்வி எழுதியிருக்காங்க.
1: அடுத்து வேளங்குடி குணசுந்தரி செல்வநாதன் அவங்க சொல்லியிருக்காங்க, யானையை பார்த்து வியந்த விஷயம் அதன் தும்பிக்கை, அது நமக்கு வழங்கும் ஆசீர்வாதம், அது நடந்து செல்லும் அழகு, யானை வரும் பெண்ணை மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அடுத்தது மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், யானைகளை பார்த்து ரசிக்க வேண்டுமே தவிர அதனுடன் சேட்டை செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து பஞ்சநதிக்குளம் கோவி இளவரசன், அதோட நினைவாற்றல் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: யானையின் உருவம் எனக்கு மிக பிடித்தது. மிருகங்களில் கம்பீரமான தோற்றம் யானைக்கு உரியது அப்படின்னு உட்கோட்டை வேல்முருகன் எழுதியிருக்காங்க.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் 5000 தள்ளுபடி.
4: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ரூபாய் 20,000 வரை தள்ளுபடி. ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
5: சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி, ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம், பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால், நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால் மற்றும் திருச்சி.
6: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
7: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
8: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
4: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் டிசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.

0: யானைகளிடம் உங்களுக்கு பிடித்த அம்சம் அப்படின்னு கேட்டபோது பிரதாபராமபுரம் போவை அருள்தாசன் எழுதியிருக்காங்க. யானையை அருகில் பார்க்கும்போது வியப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காங்க.
1: அடுத்த ஆக்கூர் மடபுரம் நாச்சியா மன்சூர், யானையுடைய தும்பிக்கையை வியக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: அதன் ஒற்றுமைதான் தனியாக வாழ்வதை விட கூட்டமாக இணைந்து வாழ்வதே பலம் என்பதை யானை நிரூபிக்கிறது அப்படின்னு தேவனூர் ஜோதிலட்சுமி எழுதியிருக்காங்க.
1: யானை விலங்குகளில் மிகப்பெரிய உருவம், அதற்கு வியர்வை சிறப்பு கிடையாது. அது காதுகளை ஆட்டி உடல் வெப்பநிலையை சரி செய்து கொள்கிறது. அதன் தும்பிக்கை 4000 தசைகளை கொண்டது அப்படின்னு சோமசுந்தரம் சிவபுரியிலேருந்து சொல்லியிருக்காங்க.
0: யானையுடைய நடை அது காது அசைக்கும், அதன் தும்பிக்கை அழகோ அழகு அப்படின்னு சொல்லி இது விநாயகருடைய அம்சங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்ரீமுஷ்ணம் மோகன்ராஜ்.
1: யானையின் நடை மற்றும் நாம் கொடுக்கும் கரும்பு மற்றும் வாழைப்பழங்களை தும்பிக்கையால் லாவகமாக வாங்கி உண்ணும் அழகுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணத்திலிருந்து குமரன்.
0: கூட்டமாக காட்டில் வாழும் யானை கூட்டத்திற்கு தலைமை தாங்குவது வயது முதிர்ந்த ஒரு பெண் யானைதான். அந்த தலைமையை ஏற்று

0: கூட்டமும் இயங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நாகூர் ராஜ்.
1: அடுத்து ஓசூர் கோக்குமார் அவங்க சொல்லியிருக்காங்க அதோட நடை வியப்பு அழகு கம்பீரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
0: யானையின் ஞாபக சக்தி அப்படின்னு பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் சொல்லியிருக்காங்க. யானையை பார்த்து வியந்தது தந்தம் தும்பிக்கை உடல் பருமன் அசால்ட்டாக அடித்து நொறுக்குவது அப்படின்னு மேலே ஓடுதுரை விஜயராகவன் எழுதியிருக்காங்க.
1: மலை போன்ற உடலெடுத்து மண்ணில் நடக்கும் பேரழகு கலை ஊன்றி மிதமாய் நடக்கும் காட்டின் கம்பீர திருவுருவம் நீண்ட திரியை நீட்டிவிடும் நிழலாய் அன்பை காட்டிடும் பேரன்பின் அடைக்கலமாய் பெருமிதமாய் உயிர் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு யார் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி. டைம் இல்லை, அதனால் கம்மியாக படிச்சிட்டேன்.
0: அடுத்தது ஆக்கூர் செல்லராஜா, ராமன், மோகன் ராஜ், மின்சாரக்கண்ணன் பேரலம், திருக்கண்ணபுரம் ஆனந்த், ராமன், அடுத்தது பேரலம் மகா, மன்னார்குடி சசிகலா தியாகராஜன், சேத்தூர் சீதா கலியால் பெருமாள், கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், பெருஞ்சேரி ஜார்ஜ், அனுஷியா சங்கர் மற்றும் அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 10 மணி.
1: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
2: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. தூத்துக்குடியிலிருந்து ஒரு நேர் நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு வந்து இந்த மாதிரி முதுகு வலி இருக்கு, அதனால வந்து இந்த கால் ரெண்டுமே வந்து அவருக்கு மறுத்து போகுது, இதுக்கு ஏதாவது நான் ஆப்ரேஷன் பண்ணுமா, இதுல ஏதாவது நான் சீக்கிரமா இதை நான் கண்டுபிடிச்சா வேற ஏதாவது மாற்று வலி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. முதுகு தண்டுவடத்துல வந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஒரு எலும்பு இருக்கும், ரெண்டு எலும்புக்கு நடுவில் வந்து சின்ன டிஸ்க்னு சொல்லி ஒரு ஒரு இது இருக்கும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து அந்த வெயிட் லிப்டிங் பண்ணும் போது, அந்த ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணாம இந்த வெயிட் லிப்டிங் அதிகமா பண்றது, கிரானிக்கா அந்த நிறைய வெயிட் எல்லாம் கல்லெல்லாம் தூக்குறாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தலையில நிறைய தூக்குவாங்க. தலையில நிறைய தூக்கும் போது பாத்தீங்கன்னா, இந்த ஏஜ் ஆக அந்த டைம்ல தெரியாது, இந்த இயர்லி 40s 50s தெரியாது, அந்த 60 இயர்ஸ்ல வரும்போது கழுத்துலியோட வராங்க. அவங்களுக்கு எல்லாம் எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அந்த எலும்பெல்லாம் தேஞ்சிருக்கு, அந்த ஜவ் எல்லாம் நவுந்திருக்கு, அதனால பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு கை அவங்களுக்கு வந்து வலி பரவுது, இந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி சிம்டம்ஸ் நம்ம ஸ்டார்ட் ஆகும் போது இதெல்லாம் வந்து இயர்லி சைனா நமக்கு தெரியும் முன்னாடியே, இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து கை மறுத்து போறதோ இல்ல இந்த கழுத்து வலியோ இருக்கிறதெல்லாம் முன்னாடியே தெரியும். அதை வந்து அவங்க பொருட்படுத்தாம பண்ணி பண்ணி பண்ணி பண்ணி இந்த அளவுக்கு பிரச்சனை வரதுனால அவங்களுக்கு வந்து சர்ஜரி அளவுக்கு பண்ற அளவுக்கு போயிடும். சோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நமக்கு முன்னாடி ஒரு சிம்டமேட்டிக்கா நமக்கு தெரியும், சோ முதுகுவலி கிரானிக்கா இருக்கு, ஒரு ஒரு ரெண்டு வாரம் இருந்தா பரவாயில்ல, 3 வாரம் 4 வாரம் 2 மாசம் 3 மாசம் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அதை போய் டாக்டர் பார்க்கும்போது அவங்க வெயிட் லிஃப்ட் பண்றதெல்லாம் கம்மி பண்ண சொல்லுவாங்க, பட் ஆனா அவங்க ஒர்க் அதே ஒர்க்கா இருக்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை கன்னி பண்ணிட்டே இருப்பாங்க. கன்னி பண்ணும் போது என்ன, இந்த டிஸ்க்ங்கிறது எப்படின்னா, ரொம்ப ஒரு ஒரு டயருக்குள்ள டியூப் இருக்க மாதிரி தான். ஒரு டயர் என்னாச்சுன்னா, ஒரு வீக் ஆயிடுச்சு டியூப் வெளியில வருது பாத்தீங்களா, சிமிலர் அதே மாதிரி தான். உள்ள இருக்க அந்த ஜெல் மாதிரி ஒரு பார்ட் இருக்கும், அந்த பார்ட் வந்து என்ன ஆகுதுனா வெளியில வந்து கைக்கோ காலுக்கோ வர நரம்ப வந்து அழுத்தம், அந்த அழுத்தம் ஏற்படுறப்பதான் நமக்கு அந்த ஃபுல்லாவே கை மறுத்து போறது, கால் மறுத்து போறது, நைட் ஆனா பாத்தீங்கன்னா கெண்டங்கால் குடையிறது, தொடப்பின் பக்கத்துல குடையிறது, சோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். இதெல்லாம் இயர்லியர் சிம்டம்ஸ்னால நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா, இது வந்து டெஃபினட்டா வந்து வெறும் எக்ஸசைஸோ வெறும் டேப்லெட்ஸ் எக்ஸசைஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லயே நம்மளால இது சரி பண்ணிட முடியும். அதை மீறிய சில பேஷண்ட்டுக்கு பெயின் இருக்கு, கண்டினியூஸா இருக்கு அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து முது தண்டுவடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி போடுவோம், அதனால அவங்களுக்கு டெஃபினட்டா வலி அதனால சில பேருக்கு குறையும். ரொம்ப அழுத்திட்டு இருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு, குறையவே மாட்டேங்குது, இது எல்லாமே ஃபெயிலியர் ஆச்சு, மருந்து மாத்திரை கொடுத்து கேட்கல, ஊசி போட்டு கேட்கல, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் பாத்தீங்கன்னா நம்ம சர்ஜரி பண்ணுவோம். சில பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப சிவியர் எடுத்தோன்னே பார்த்தோம்னா எம்ஆர்ஐல நல்லாவே தெரியும், நல்ல பெருசா ஒரு ஜவ் அழுத்தம் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு டெஃபினட்டா நம்ம எடுத்தோடனே சர்ஜரி தான் பண்ணோம், அவங்களுக்கு வெயிட் பண்றதுனால ஒன்றும் பெருசா யூஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி பண்ண பேஷண்ட்ஸ்லாம் நல்ல வேலை செய்யறதுலேருந்து குனிஞ்சு வெயிட் எடுக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் பண்றாங்க. ஸோ அது வந்து அது வந்து பெரிய ப்ராப்ளமா இல்லை. முன்னதான் வந்து ரொம்ப ஸ்பைன் சர்ஜனா ரொம்ப எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க, இப்பெல்லாம் இன்னைக்கு சர்ஜரி பண்ணால் நாளைக்கு பேஷண்ட் நடக்க வச்சிடறோம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நாள் வீட்டுக்கே போய்க்கிறாங்க பேஷண்ட், அதனால வந்து ஒன்றும் பெருசா பயப்பட அளவுக்கு அந்த சர்ஜரியோட இது கிடையாது. ஸோ இனிஷியல் ஃபேஸ்ல நீங்க கொஞ்சம் சீக்கிரமா பாத்துட்டீங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சளவு நம்மளால சர்ஜரியை அவாய்ட் பண்ண முடியும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது

0: சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
1: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

0: சிக்னல் என்பது வழிகாட்டி, சிக்கலை தீர்ப்போம் வண்டியை நிப்பாட்டி. அக்கறையுடன் சொல்வது ஆகாஷ்வாணி. உங்கள் அன்பான அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. சிந்தனை அரங்கம், புதுயுக இளைஞர்களின் திறமைகள். நேர்களே, இன்று August 12 சர்வதேச இளைஞர்கள் தினம்.
1: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா August 18 வரை.
6: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
7: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
8: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
9: கோபால் பல் பொடி

0: கேளுங்க கேளுங்க. கிராம மக்களே, கேஒய்சி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேஒய்சி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேஒய்சி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
4: தங்க மாளிகை காரைக்கால்.

நேரில் இன்றைக்கி சர்வதேச இளைஞர்கள் தினம். இன்றைய இளைஞர்கள் புதுயுக இளைஞர்கள். அவர்களுடைய திறமைகள் வியக்க வைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு பின்னணியில் பல காரணங்கள் இருக்கிறது.

குறிப்பிட வேண்டிய காரணம் தொழில்நுட்பம். இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப இன்றைய இளைஞர்களிடம் படைப்பாற்றல் அதிகரித்திருக்கிறது, முடிவெடுக்கும் திறன் வளர்ந்திருக்கிறது, சமூக பொறுப்புணர்வு பல தளங்களில் வெளிப்பட்டு வருகிறது. அதுபோல மனிதனுக்கு நண்பனாக சில வேலைகளில் போட்டியாக வளர்ந்து கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இதை

0: நண்பனாக சில வேலைகளில் போட்டியாக வளர்ந்து கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். இதை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தக்கூடிய இளைஞர்கள், எல்லா இளைஞர்கள் கையிலும் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் அவர்களுடைய திறமையிலே ஒரு பெரிய வளர்ச்சியை நிச்சயம் ஏற்படுத்தியிருக்கிறது. அதேபோல் கிராமம் நகரம் என்ற எந்தவித பாகுபாடும் இல்லாமல் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பம், விஞ்ஞானம் அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள். ஒரு சிறிய கிராமத்தில் இருக்கும் இளைஞர் கூட தன்னுடைய திறமையை உலகுக்கு பறைசாற்றிக் கொள்ள சமூக வலை ஊடகங்கள். அதேபோல் பழைய காலம் போல இல்லாமல் இந்த புதிய யுகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே நபருக்கு பலவிதமான திறமைகள், பலவிதமான விஷயங்களை கற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய ஆர்வம், பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை உடனுக்குடன் வேகமாக தீர்க்கக்கூடிய முடிவெடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆற்றல், வேகமான ஒரு ஆற்றல், அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கல்வி வாய்ப்புகள், உலகளாவிய அளவிலே அவர்கள் கற்றல் பயணத்தை தொடரக்கூடிய வாய்ப்புகள். அதேபோல் நிறைய இளைஞர்கள் தொழில் முனைவோராக, வேலை தேடுபவராக இல்லாமல் வேலை கொடுப்பவராக மாறி வரக்கூடிய வாய்ப்புகள், அவர்கள் எதையுமே கற்றுக்கொள்ளக்கூடிய வேகம், இப்படி பல விஷயங்கள் புதுயுக இளைஞர்களின் திறமைகள் பற்றி நாம் பேசலாம். நம்ம நேயர்கள் புதுயுக இளைஞருடைய ஒரு திறமை பற்றி சுருக்கமாக சுவையாக நம்மோடு பகிர்ந்து கொண்டால் நல்லாயிருக்கும். உங்கள் அழைப்புக்கு காத்திருக்கும் நமது நிலையத்தின் தொலைபேசி எண்கள் நீங்கள் நன்கறிந்த 04368 என்ற முன் இணைப்பெண்ணோடு 231231, இன்னொரு எண் 299480, இன்னொரு எண் 299580. செல் நம்பர் அலைபேசி எண் 9566427231. எங்களுக்கு லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்கிற நேயர்களுக்காக இதே சிந்தனை அரங்கத்தினுடைய தலைப்பு முகநூலில் பதிவிடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை காரைக்கால் பண்பலை முகநூலில் வந்து கமெண்ட் பகுதியில் எழுதலாம். புதுயுக இளைஞர்களின் திறமைகள், முதலில் நம்மோடு இணையும் நம் அன்பு நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
1: வேதாரண்ய வட்டம் கருப்பம்பளம் தெற்கிலிருந்து சா சிவகுமார், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க சிவகுமார்.
1: அதாவது புதுயுக இளைஞர்கள், அதாவது இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கு இளைஞரை பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க வந்து படிப்புலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி தொழில் புரட்சி எந்த அளவுக்கு பண்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு வந்து உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் தன்னுடைய உள்ளங்கையிலே அறிந்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஆக பார்க்கிற போது இன்றைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய படைப்பாளியாக இருக்கிறாங்க. அதாவது விளையாட்டு துறை எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு எத்தனையோ இளைஞர்களை பாத்தீங்கன்னா விவசாயத்துறைக்கு வராங்க. ஏன்னா கல்வி மட்டும் அப்பாக, அதான் படித்துட்டு வேலை இல்ல அப்படிங்கறத இல்லாம இன்றைக்கு விவசாயத்துறையில புகுந்து பல இளைஞர்கள் இன்றைக்கு வந்து விவசாயத்துல மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிற போதுங்கய்யா, இன்றைக்கு வணிகத்துல பாத்தீங்கன்னா ஆன்லைன் வர்த்தகம் அந்த அளவுக்கு வந்து இளைஞர்கள் வந்து நல்லா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
0: சூப்பர் சூப்பர்.
1: ஒரு ஆர்டரை போட்டோம்னா போதும், அடுத்த செகண்டா நம்ம வீட்டுக்கு வந்துருது பொருள்.
0: நிச்சயமா, நிச்சயமா.
1: ஆக இன்றைக்கு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் வந்து எல்லா விதத்திலையும் திறமையாகவும் தன்னுடைய ஆற்றலை வளர்த்து கொள்வதற்கும், நம்ம படிக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுலதான் படிச்சோம், ஆனா இன்றைக்கு பாத்தீங்கன்னா அயல் நாட்டுல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு அரசாங்கம் ஊக்குவிக்கிறது. அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப்பா இருக்கட்டும், எதா இருக்கட்டும், போக்குவரத்து செலவு அத்தனையுமே அரசாங்கம் வழங்கி வெளிநாட்டிலையும் போய் படிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க, குறிப்பாக லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பொருட்களை கொண்டு சேர்ப்பது, ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் எவ்வளவு இளைஞர்கள் வந்து எவ்வளவு சுறுசுறுப்பாக அந்த பொருட்களை நம்ம கிட்ட கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஞாபகப்படுத்தினாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: சர்வதேச இளைஞர் தினமாக கொண்டாடி,
0: ஆமாங்க,
2: அரவிந்த் சொல்லியிருக்காரு 100 இளைஞரை கொண்டு வாங்க, நான் புதிய இந்தியாவை படைக்கிறேன்னு சொன்னாரு. அதே போல

0: நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இளைஞர்கள் வந்து நல்ல கனவு காணுங்கன்னு சொன்னாருங்க. புதிய இந்தியா உருவாக்குறதுக்காக அவருடைய கனவு காணுங்க, நல்ல உங்கள் திறமையெல்லாம் கொண்டு வாங்கன்னு
1: சொன்னாருங்க.
0: அதே போல இளைஞர் வந்து இப்போ தற்சமயம் செயற்கை நுண்ணறிவு அந்த துறையில ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்காங்க. அதே போல சைபர் செக்யூரிட்டின்னு ஒரு புதிய துறை வந்திருக்கு. எதிர்காலம் வந்து இளைஞருக்கு ஒரு சிறப்பான எதிர்காலமா அமையும். இளைஞர்கள் தான் இப்ப எல்லாத்துலயும் நல்ல முன்னேற்றம். முன்னாடி சொன்ன மாதிரி விவசாயத்துறையிலும் சரி, வேற மற்ற தொழில்நுட்பத்துறையும் சரி, நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு வராங்க. தொடர்ந்து இளைஞர்கள் வந்து தன்னுடைய திறமையை கலந்து புதிய இந்தியா உருவாக்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றிங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேங்கண்ணா.
1: பேசுங்க.
2: அதாவது இளைஞர் இன்னைக்கு எழுச்சியோட தான் எல்லாத்துக்கும் வேலைகளையுமே பாக்குறாங்க. என்னன்னா அந்த கொஞ்சம் கைபேசியை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இன்னும் கொஞ்சம் நல்ல உத்தியோகத்தோட செயல்படுவாங்க.
1: சரிங்க.
2: ஏன்னா கைபேசிங்கிறது வந்து ஒரு நேரத்தை வீணாக்கக்கூடியது தானே.
1: இல்லை, அதில் நல்ல விஷயங்கள் இருக்கிறது, அதுக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்த கற்றுக்கணும், அவ்வளோதான்.
2: இல்லை, இந்த ரீட்ஸை நிறைய பார்க்குறாங்க, பார்த்து அதை அதில் கமெண்ட் அடிக்கிறது, இதெல்லாம் நமக்கு செய்ய வேண்டியது இல்லை. என்ன தேவையோ ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தும் போது, ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களாக தான் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம பயன்படுத்தி நம்ம வேலைக்காகவும் நம்ம வளர்ச்சிக்காகவும் நம்ம சமுதாயத்துக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இந்த நாலு விஷயத்துக்காகவும் அவங்க வந்து உபயோகத்தோட செயல்படும் போது எல்லாமே நல்லபடியா சிறப்பா நினைச்சதெல்லாம் நடக்கும். இனிய இனியாங்க இனிய எதுபவர் இனியராக பெரியன்னு அவங்க நினைச்ச அத்தனையுமே சாதிக்க முடியும். அதனால அவங்க ஆக்கப்பூர்வமா அந்த கைபேசியை செயல்படுத்தணும். அவங்க சோம்பேறி இல்லாம சோம்பல் இல்லாம உழைக்கணும், பாடுபடணும். இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நாடும் வீடும் நல்ல சிறப்பா இருக்கும்.
1: வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா. வணக்கம்
3: ஐயாவுக்கு. வணக்கம் குறைந்த மணக்குடி ராஜேந்திரன்.
1: சொல்லுங்க.
3: அதாவது ஐயா, முதல் பாத்தீங்கன்னா கல்வி அறிவன் மேம்பட்டு இருக்கு. அதாவது பாத்தீங்க, செயற்கை நுண்ணறிவுக்கு ஈக்குவலான படிப்பு இன்னைக்கு வந்துட்டு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே பாத்தீங்கன்னா பிள்ளைங்கள் வந்து போன தலைமுறையை விட இந்த தலைமுறையுடைய வளர்ச்சி என்னங்கிறது என்னால சொல்ல முடியல. ஏன்னா என்னுடைய 2.5 வயசு பேரக்குழந்தை கின்னஸ் சாதனை பண்ணிருக்கான் பாருங்க.
1: என்ன சாதனை?
3: 2 வயசு 8 மாதம் தான் ஆகுது. அதாவது அந்த இவன் பண்ண சாதனையே ஒரு 7ஆம் கிளாஸ் பண்ணிருந்தான் முதல்ல. இவன் என்ன பண்ணிருந்தாங்கன்னா 50 கார் பேருகளை ஸ்லைட போட்டோன்னே 50 கார் பேரோட கம்பெனியை டக்கு டக்கு டக்குன்னு சொன்னா பாருங்க. அப்படியே மூக்கிளாஸ் வந்து அந்த டீம் வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்து எல்லாரும் தடுப்பிச்சுட்டு போனாங்க. அப்போ தலைமுறை இன்னைக்கு மாற்றங்கள் வந்து எங்க எத்தனவோ இருக்குன்னா, நம்ம தாய் தந்தை நம்மள வந்து அன்னைக்கு வந்து கல்வி அறிவு மேம்படல, இன்னைக்கு பிறகு அத பிறகு வந்த நம்ம தலைமுறைகள் பிள்ளைங்களை அடிக்க வச்சுட்டோம். அப்படி படிக்க வச்சதுனால பாத்தீங்கன்னா போட்டிகள் நிறைந்த உலகமா இருக்கு. அப்ப அந்த போட்டிகள் நிறைந்த உலகம் என்ன பண்ணுது, ஒரு ஒரு மனுஷனும் ஒரு ஒரு திறமைகளை உள்ளுக்குள்ள இருந்து அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வர்றாங்க. வெளியில கொண்டு வர்றது, அந்த திறமைகள் வெளியே கொண்டு வருவதால் கல்வியறிவு மேம்பட்டதுனால, சமுதாயம் வளர்த்ததுனால, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு சென்று குடிக்கக்கூடிய பள்ளிகளும் இன்னைக்கு பிள்ளைகளும் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப கூட அப்ப அவன் நம்ம அறிவு மேம்படுது, தலைமுறை மேம்பட்டுது, அறிவு மேம்படுது. அறிவு மேம்பட்டதான கல்வித்தரம் உயர்ந்தது. கல்வித்தரம் உயர்ந்ததுனால புது புது கண்டுபிடிப்புகள் நம்ம கிட்ட வருது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இணையதளங்கள்ல என்னென்னமோ எண்ணற்ற வசதிகள் வந்துட்டு, இன்னைக்கு பேங்க்ல போய் நின்றுகிட்டு பேங்க்ல 2 மணி நிக்கிறது இல்லாம இன்னைக்கு ஒரே நிமிஷத்துல என் பேர குழந்தை எனக்கு பணத்தை எடுத்து கொடுத்துறான். அப்ப அந்த அந்த செல்ல ஆபரேட் பண்ணக்கூடிய திறமை 8 வயசு பையனுக்கு 7 வயசு பையனுக்கு இங்க இருந்து வந்தது. அப்ப அந்த கல்வி அறிவும் அந்த தலைமுறை மாற்றம் தான் நான் முதல்ல கருதுவேன். பிறகு போட்டிகள், அந்த போட்டிகள் நிறைந்ததுனால இன்னைக்கு வந்து பிள்ளைங்க தன்னுடைய அறிவுகளை வளர்ந்து இந்த சமுதாயத்துல உள்ள போது நீங்க ஏற்கனவே ஒரு சிந்தனை, மனித மூளை அபார வளர்ச்சி. ஏன்னா அந்த வளர்ச்சி வந்து உலக அதிசயங்கள் 7ல பாத்தீங்கன்னா முதல் அதிசயம் நம்ம மனித மூளையெல்லாம் சொல்லணும். ஏன்னா இந்த மூளை அளவு அன்றைக்கு அந்த அளவுக்கு ஒரு வசதி வாய்ப்புகள் இல்ல, இன்றைக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாமே எல்லாமே பெருகி விட்டதுனால நம்ம பிள்ளைங்க வந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல போறாங்க. அப்படின்னா அந்த மாற்றங்கள் வந்து நம்ம வளர்ச்சி தான், அதுதான். அதுக்கு வந்து அரசும் நிறைய உதவி பண்றாங்க, அரசு வந்து அரசும் பண்றாங்க. இன்னைக்கு உலக நாடுகள் கூட அத்தனை பிள்ளைகளுடைய போட்டா இன்றைய அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல நடந்த ஒரு போட்டியில வந்து இந்திய பிள்ளைங்கள் தான் சார் முதல்ல வந்தாங்க. அப்போ மனித வளர்ச்சிக்கு வந்து முதல் காரணமாக மனித மூளையினுடைய வளர்ச்சிக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு, அந்த வாய்ப்பை நல்ல என்று தலைமுறை பயன்படுத்திருக்கிறாங்க.

0: தலைமுறை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. தலைமுறை நல்லாவே செய்யறாங்க. அதுவும் ஆண் பிள்ளைகளை விட, ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகள் இன்னைக்கு எங்கேயோ மேல போயிட்டாங்க. அவங்க இப்ப செய்யறதெல்லாம் வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாத அளவுக்கு நம்மளால. நான் வாய் 65 வயசுல வாய் அடைச்சு நிக்கிறேன்னா அவங்களுடைய அறிவு எந்த அளவுக்கு மேம்பட்டிருக்கு.
1: நன்றி. எடுத்துட்டு போய் தனிமையா நின்றுட்டு எல்லாம் வேலையில்
2: நடக்கும். சரி,
1: அந்த காலத்துல இருந்து
2: எந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு
1: சொல்லுங்க. பிடிச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லத பேசினா பரவாயில்லைங்க,
2: சரிங்க,
1: கெட்டு சேரு. கெட்டு சேர்றதுனால கட்சி கொடுக்கணும் அல்ல கல்யாணம் பண்ணுங்கிறதுலாம் இல்ல, நினைச்சவாக்களை இழுத்துட்டு போகுது. ஆகையினால
3: வளர்ச்சி அபரிமிதமான பல வளர்ச்சிகளுக்கு வந்து இன்னைக்கு இளைஞர்கள் தான் வந்து காரணம். நாம இன்னைக்கு உள்ள இளைஞர்களை நம்ம குறைச்சி மதிப்பிடவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இளைஞர்கள். இன்னைக்கு இப்ப எவ்வளவோ நிறுவனங்கள்ல பாருங்க, இளைஞர்கள் எல்லாமே அடுத்த ஒர்க் என்னவோ அந்த நிமிஷம் அந்த ஒர்க்கை உடனடியா முடிக்கிறாங்க. நாம அந்த மாதிரி செய்யல. நாம ஒரு நம்மகிட்ட ஒரு வியாதி ஒண்ணு இருக்கு, ஜென்ரேஷன் கேப் அப்படிம்பாங்க. அந்த பரம்பரை வியாதி வந்து அதை முடிக்க முடியாது. ஏன்னா நம்ம பிளஸ் மட்டுமே பேசிட்டு இருக்கோம், ஒவ்வொரு நேரங்கள்லயும் அதுல மைனஸும் இருக்கு. ஆனா இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் வந்து இன்னைக்கு அவங்களோட மாடிபிகேஷன், இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் நிறைய மாறி இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு.
2: ஏன்னா
3: நாம சொல்லி கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்கள்ட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு சார். நன்றி, வணக்கம்.
2: சிறப்பு நன்றி.
4: துபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
8: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
9: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். நாளை இரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்போது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சுலமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

0: பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
5: நியூராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: காரைக்கால் பண்பலையின் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி சேலம் மங்களன்மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நேரிலே புதுயுக இளைஞர்களின் திறமைகள். சர்வதேச இளைஞர் தினத்தில் தொடர்ந்து இணையும் நம் அன்பு நேயர்கள், வணக்கம். வணக்கம்
4: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: மன்னார்குடியிலிருந்து சசிகலா தியாகராஜன் பேசுறேன்
0: சார். பேசுங்க சசிகலா.
4: இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை சொன்னா சார், தொழில் ஆளுமையோட இருக்காங்க சார். இனி செயற்கை நுண்ணறிவு டிஜிட்டல் ஊடகங்களை எளிதில கையாள்றாங்க சார். தொழில் முனைவோராகவும் இருக்காங்க சார். புதிய நிறுவனங்களை தொடங்கி வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறாங்க சார். கலை, இலக்கியம், அறிவியல் துறைகள்ல அவங்க பாக்குற கோணமே வேற மாதிரி இருக்கு சார். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு சவால்கள் நிறைந்ததாக இருக்கு. அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்றதுங்கிற திறமைய வளர்த்துக்கிறாங்க சார். பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். வாய்ப்புக்கு நன்றி சார்.
0: சிறப்பு நன்றி. அடுத்த நேயர் வணக்கம்.
5: எனக்கு வணக்கம்ங்க.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்துல கணேசன் பேசுறேங்க.
0: பேசுங்க.
5: அதாவதுங்க, இளைஞர்கள் சாதிக்காதே கிடையாது. ஏன்னா இளைஞர்களா எதுவும் இல்ல, மூத்தவர் பேச கேட்கலாம், முன்னேற முடியாது அப்படிம்பாங்க.
0: சரி,
5: அந்த மாதிரி இளைஞர்கள் சாதிக்கிறதுனா பாத்தீங்கன்னா, சலிக்கட்டுல எங்க பையன்ல ஒரு பையன் பாத்தீங்கன்னா 19 காலுக்கு மேல புடிச்சு முதல் பரிசு வாங்கி முதல் அமைச்சர் கையில போய் வாங்கினாப்ல. அந்த மாதிரி வீர விளையாட்டுல சலிக்கட்டுல பாத்தீங்கன்னா இளைஞர்களை இறக்கி விடுறாங்க.
0: அந்த பையன் பேர் சொல்லுங்க.
5: அவங்க சரியா வலுக்கட்டுறாங்க.
0: ஓ, அந்த பையன் பேர்.
5: செய்யற தவிர வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து குறை சொல்லிட முடியாது.
0: அந்த ஜல்லிக்கட்டு காளையோட பேரை சொல்லுங்க. இந்த பையன் பேர்,
5: அவர் பேர் வந்து சதீஷ்.
0: சதீஷ் உங்க ஊருக்காரங்களா?
5: மனசு அதனால நம்ம மனசு எப்பவும் தெளிவா வச்சுக்கிட்டோம்னா இளைஞர்கள் எப்பவுமே தெளிவா இருப்பாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து.
0: நல்ல கருத்துங்க. கருவிகள் மீது நம்ம பிழை சொல்ல முடியாது. நீங்கள் தீக்குச்சி இருக்கு, தீப்பெட்டி இருக்கிறது, தீக்குச்சி இருக்கிறது, நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். அந்த நீங்கள் விளக்கையும் ஏற்றலாம், மற்ற வேலைகளையும் செய்யலாம். அதே போல தான் செல்ஃபோன், நீங்கள் அதையே நீங்கள் ஆக்கப்பூர்வமான சக்தியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமே தவிர அதை குறை சொல்வது பிரயோஜனமற்றது. அடுத்த நேர் வணக்கம்.
6: ஹலோ. வணக்கம் சார்.
0: சொல்லுங்க.
6: நான் திருவாரூர் மேட்டுப்பாளையம் ரவி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ரவி.
6: அப்ப இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா, அதான் முன்னோரெல்லாம் பாத்தீங்கன்னா, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் ஒரு முத்துக்கட்டை ஒண்ணு
0: போடுவாங்க.
6: பொறுமையா செய்யலாம், அப்படி செய்யலாம், அவசியப்படாத
0: அப்படின்னு.
6: இப்ப உள்ள இளைஞர்லாம் பாஸ்டா செய்யறாங்க, அருமையா செய்யறாங்க. ஒரு டவுட்னா உடனே செல்போன் எடுக்கிறாங்க, எடுத்து என்ன டவுட், என்ன செய்யணும், என்ன அவ்வளவு அருமையா எல்லாம் செய்யும். சின்ன பிள்ளைங்களே, பெரிய ஆள் மட்டும், இளைஞர் மட்டும் அவ்வளவு சூப்பரா செய்யறாங்க.
0: ஆமா ஆமா, கண்டிப்பா.
6: ஆமா, அதுலயே பாத்தீங்கன்னா நம்ம குறை சொல்லக்கூடாது. அது நல்லதும் வருது, கெட்ட விஷயங்களும் வருது செல்போன்ல. அதை வந்து நம்ம இது செய்யாதா செய்ய நம்ம சொல்லி கொடுத்து சொன்னாவே அவங்களுக்கு மைண்ட் இதாகும். நம்ம அவங்களுக்கு இஷ்டத்துக்கு விட்டுற வேண்டியதுதான். நம்ம எதையுமே எதையுமே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. இப்ப எல்லாம் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு அவங்க இளைஞர்களை போய் வெளிநடத்த போயிட்டு இருக்கணும். என்னுடைய கருத்து.
0: நல்ல கருத்து, நன்றிங்க. சிறப்பா சொன்னீங்க. ஏன்னா முன்னாடி இருந்த தடைகள் வந்து இப்ப உடைந்திருக்கிறது அப்படிங்கறது தெளிவா சொன்னாங்க. அடுத்த நேர் வணக்கம்.
7: அன்பான வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
7: புத்தாளம் மாரியம்மன் கோயில், என் எஸ் மோகன்.
0: பேசுங்க.
7: அதோ மனித நேயத்துடன் பாத்தீங்கன்னா, ஒற்றுமை உணர்வுடனும், நான் என்று இல்லாமல் நாம பயணித்து அவங்களுடைய வந்து மனித நேயத்தை நம்ம பார்க்கணும். இயற்கை பேரிடர் காலங்கள்ல பார்த்து அவங்களுடைய பணி வந்து மிக சிறப்பா இருக்கும். பாத்தீங்கன்னா நம்மளே வந்து மெய்சில் இருக்கும், அப்படியே அப்படியே வந்து இறங்கி அப்படியே வந்து ஒருத்த கையில அப்படியே தூக்கி அந்த அந்த கா

0: பண்ணி அந்த மக்களை காப்பாத்துவாங்க பாருங்க, மிகப்பெரிய அற்புதமா இருக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு தானம் செஞ்சிட்டு இருக்காங்க, ரத்த தானம் இளைஞர்கள். அவங்க ஒரு குரூப்பா வச்சிருக்காங்க. அந்த அந்த குரூப்புக்கு எந்த விதத்துல நம்ம வந்து கால் பண்ணி சொன்னாலும் உடனே வந்து எந்த வேலை எப்படி இருந்தாலும் அவங்க வந்து மருத்துவமனைக்கு வந்து அந்த ரத்த தானத்தை கொடுத்துட்டு போறாங்க. இதை விட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயல் என்னன்னு கேட்டா, இளைஞர்கள் மிகப்பெரிய சக்தி. இந்திய திருநாட்டை அந்நியர்களிடம் காவல் பண்ணி நம்மளையும் காத்து இந்த நாட்டையும் காத்து பணிபுரியாப்பட இளைஞர்களுக்கு அது வந்து மிகப்பெரிய பாராட்ட நம்ம சொல்லுங்க.
1: அந்த அளவுக்கு
0: வந்து ஒரு பிடி மண்ணை கூட அந்நியர்களுக்கு விட்டு கொடுக்காமல் தன் உயிரையும் பணை வைத்து தன் குடும்பத்தையும் எழுந்து இந்த திருநாட்டை காவந்து பண்றதுக்காக அவங்க செய்யறாங்க பாருங்க. அந்த ஒரு ஒரு இதுவும் வந்து இந்த வர்ற குடியரசு தினம் கூட வருது இப்ப ஆகஸ்ட் 15
1: சுதந்திர தினம்.
0: அப்போ சுதந்திர தினம், அந்த சுதந்திர தினத்துல வந்து நம்ம அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான செயல்களை இந்த அளவுக்கு ராணுவத்துல செஞ்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த ராணுவம் வந்து இளைஞர் கையில் தான் இந்த திருநாடு வந்து இந்திய நாடு இருந்த இளைஞர் கையில வந்து மிகப்பெரிய அற்புதமா பயணிச்சிட்டு இருக்குன்னு சொல்லுங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: சிறப்பா சொன்னீங்க, நன்றி. நம்ம நாட்டினுடைய எல்லைகளிலே வெள்ளி பனிமலையின் மீதுலாபுவோம், மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம், பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்குவோம், எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம். மகாகவி வரிகள். அடுத்த நேர் வணக்கம்.
2: ஐயா வணக்கம். ஐயா
1: சொல்லுங்க. ஐயா
2: சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இளையங்குடியிலிருந்து குமரப்பாயா.
1: சொல்லுங்க குமரப்பா.
2: ஐயா இளைஞர்களோடு இந்த வழிகாட்டு நல்ல முன்னேற்றத்துக்கு தான் வந்து கொண்டு இருக்கிறது. இப்ப
1: ஒன்னும்
2: குறை சொல்றதுக்குன்னா இல்ல,
1: முன்னேற்றத்துல
2: ஒரு படிப்புல கொண்டு போய் சேர்த்து விட்டாலும் அவங்க நல்ல முன்னேற்றத்துக்கு தான் வராங்க. ஆமா, எதுலயுமே திறமையா தான் வந்துகிட்டு இருக்காங்க,
1: அதுல
2: எதுலயும் குறை சொல்ல முடியாது. ஐயா வெற்றி வெற்றி அடையணும்னா அந்த பாதையில தான் போகணும். ஆமா,
1: நன்றிங்க, நன்றி. அழகா சொன்னீங்க. அடுத்த நேர் வணக்கம்.
3: ஐயா வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். ஐயா
1: பேசுங்க.
3: ஐயா, இளைஞர்களினுடைய அந்த அளப்பரிய சேவை தேசியத்திற்கு ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். எவ்வளவோ இளைஞர்கள் வந்து அந்த தேசியத்தை காமிக்க பாதுகாக்கணும் அப்படின்ட்டு ஆர்மியில போய் சேர்ந்திருக்கிறாங்கல்ல, அது பாராட்டுதலுக்குரியது. ரெண்டாவது, இயற்கை பேரிடர் காலம் அப்படின்னு வரும்பொழுது இளைஞர்கள் முதல் ஆளாக அங்க போய் நின்று அந்த களத்துல இறங்கி உணவு பொட்டலாக இருக்கட்டும் அல்லது மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல இருக்கட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறாங்க. அது பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. அது அளப்பரிய பங்கு. எல்லாவற்றிற்கும் மேலாக ஐயா, தன்னிகரற்ற நிலைய தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகளை இளைஞர்கள் ரொம்ப சிறப்பா செய்யறாங்க. ஐயா புதிய ஆப் கண்டுபிடிக்கிறாங்க, செயலியா கண்டுபிடிக்கிறாங்க, புதிய புதிய விஷயங்கள் அப்படிங்கறத நாளுக்கு நாள் உருவாக்குறாங்க. டெக்னாலஜி அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. ஆக்கப்பூர்வமான பல அளப்பரிய சேவைகள் அவங்க செய்யறதுனாலதான் தொழில்நுட்பம் அல்லது டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கறத டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அடுத்த படிநிலைக்கு கொண்டு போகிறதுக்கு அவர்களுடைய அளப்பரிய பங்கு அப்படிங்கறது சிறப்பாக இருக்கு. நிறைவா ஒண்ணு சொல்லணும்னா, நம்ம தேசத்திற்கே அந்த ஒரு காலகட்டத்துல இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது அது ஒரு கேள்விக்குறியா இருந்தது, வருமா வராதானே. ஆனா அவங்க போய் அறநெறியில போராட்டம் அப்படிங்கறது ஒரு விஷயத்த செஞ்சு ஒரு மாற்றம் அப்படிங்கறத கொண்டு வந்து நம்ம அவங்கதான் ஒரு முதல் வித்தாக இளைஞர்கள் இருந்து செயல்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜல்லிக்கட்டு வந்திருக்குன்னா சோ நிறைய நல்ல விஷயங்கள் இளைஞர்கள் செய்யறாங்க, அது பாராட்டுதலுக்குரியது. ஐயா
1: நன்றிங்க, நன்றி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
8: தஞ்சை மக்களின் ஆரோக்கியமான வாழ்விற்கு அதிநவீன சிகிச்சை வசதிகளோடு அணு மருத்துவமனை.

0: நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை சொல்கிறார்கள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் உங்களுக்கு வழங்கும் கோபால் பல்பொடி, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்
5: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமா.

பொது யுக இளைஞர்களின் வியக்க வைக்கும் திறமைகளை பற்றி நம்முடைய நேயர்கள் தொலைபேசி வழியாக கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் நம்ம முகநூல்லையும் இதே கேள்வியை நாம் கேட்டிருக்கிறோம், எந்த திறமை உங்களை வியக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி. காரைக்கால் நளினி எழுதியிருக்காங்க, விஞ்ஞான துறைகளில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த காலகட்டத்திற்கேற்ற தன்னம்பிக்கை அதேபோல் தன்மானத்துடன் இளைஞர்கள் வாழ்ந்து காட்டி மிகப்பெரிய சாதனைகளை படைக்க வாழ்த்துக்கள்னு எழுதியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ் எழுதியிருக்காங்க, இயல்பான தொழில்நுட்பத்துடன் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு, தர பகுப்பாய்வு, சுய தொழில், விரைவான கற்றல் திறன், மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை, சமூக பொறுப்புணர்வு, வலிமைமிக்க 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்த தேசத்தையே மாற்றி காட்டுகிறேன் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அப்துல் கலாம் அவர்களும் இளைஞர்களின் கனவுகளையே நாட்டின் உந்து சக்தியாக கருதினார். தொழில்நுட்ப ஆளுமை, செயற்கை நுண்ணறிவு, கணினி நிரலாக்கம், நவீன செயலிகளை உருவாக்குவதில் இன்றைய இளைஞர்கள் என்னை வியக்க வைக்கிறார்கள்னு கோட்டுச்சேரி தியாகராஜன் கரும்பாயிரம் எழுதியிருக்காங்க. அடுத்து பனங்காட்டாங்குடியிலிருந்து அனுஷா சங்கர்

0: சொல்கிறாங்க, விஞ்ஞானம் வளருது வளருதுன்னு நாம் சொல்கிறோம், அங்கே இளைஞர்கள் இருக்கார்கள். விஞ்ஞானம் வளருதுன்னு சொன்னாலே அங்கே இளைஞர்களுடைய உழைப்பு இருக்கிறது, அதுதான் மூலதனமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மீனாட்சி எழுதியிருக்காங்க, புதுயுக இளைய தலைமுறை தொழில்நுட்ப அறிவோடு இருக்கிறது, புதிய சிந்தனைகள் பன்முக திறமைகள் நிறைந்த ஒரு துடிதுடிப்பான ஒரு சமுதாயமாக இருக்கிறது. பழைய முறைகளை எல்லாம் கடந்து நவீன உலகத்துக்கு ஏற்ப தங்களை மாற்றி அமைத்து கொண்டு பல துறைகளில் அவர்கள் சாதனை புரிகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பாளையம் ரவி, ஒரு காலகட்டத்தில் பெரியவர்கள் எந்த செயலும் நிதானமாக செய்யக்கூடியவர்கள், ஆனால் இன்னைக்கு இளைஞர்கள் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் உடனே செல்ல எடுத்து உடனடியாக அதற்கு தீர்வு கண்டு விடுகிறார்கள், அந்த அளவுக்கு இளைஞர்கள் முன்னேற்றம் அதிகரித்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தனித்துவமான தன்னாட்சி, பன்முக தன்மை மற்றும் உலகளாவிய தாக்கம், இதுதான் இளைஞர்கள் பின்னால் இருக்கக்கூடிய திறமைக்கு காரணமாக இருக்கிறது. அதாவது பன்முக திறமைகளால் உலகை மாற்றியமைப்பது இவர்களின் தத்துவம் அப்படின்னு திருமூலஸ்தானம் வேறு சுந்தரி எழுதியிருக்காங்க. அன்னப்பன்பேட்டை ஜோதி எழுதும்போது, புதுயுக இளைஞர்கள் முந்தைய தலைமுறையை விட முற்றிலும் மாறுபட்ட புதுமையான திறமைகளை கொண்டிருக்கிறார்கள். உலகளாவிய இணைப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி, இந்த ரெண்டு விஷயத்தில் அவர்கள் முன்னணியில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. புதிய சிந்தனையுடன் புறப்பட்டு போவது தெரிகிறது இக்கால இளைஞர்கள் அப்படின்னு சொல்லி வலங்கை மாநிலந்து துரை எழுதியிருக்காங்க. நம்பிக்கை, முயற்சி, கவனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாப்பா கோயில் ரவி. இளைஞர்கள் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு சிறப்பாக நம்முடைய முன்னேற்றத்திற்கு துணையான விஷயங்களை கொண்டு செல்வார்கள். ஊரையும் நாட்டையும் சமுதாயத்தையும் விஞ்ஞானத்தையும் இன்னும் பல கண்டுபிடிப்பையும் ஆச்சரியப்படும் வகையில் இளைஞர்கள் வந்து உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சேத்தூர் சீதா கலியபெருமான் எழுதியிருக்காங்க. வழக்கமான பாதைகள் இன்றைய இளைஞர்களுக்கு பிடிப்பதில்லை, புதிய பாதைகளை அவர்கள் உருவாக்க தயங்குவதில்லை, தொழில்நுட்பத்தை புதிய ஆயுதமாக கொண்டு உலகை வெல்வது இவர்களின் சபதமாக இருக்கிறது அப்படின்னு இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் எழுதியிருக்காங்க. இளைஞர்களின் செயல்பாடுகள் சிறப்பு அப்படின்னு நீடாமங்கலம் கலாச்சேரி மணிமாறன் சொல்லியிருக்காங்க. இன்றைய இளைஞர்களின் திறமைகளில் வியக்கத்தக்க ஒன்று, கல்வியில் அவர்கள் சிறந்து விளங்குவது, புது புது கண்டுபிடிப்புகள் வருங்காலத்தை எண்ணி இப்போவே வாழ்க்கைக்கு வழிவகுக்கிறார்கள். அவர்கள் திறமை எண்ணி வியக்கிறேன்னு மயிலாடுதுறை ரேவதி நகர் ரவிச்சந்திரன் எழுதியிருக்காங்க. நனிலம் சுப்பிரமணியன், புதியதை கற்றுக்கொள்வதில், கற்றதை புதுமையாக பயன்படுத்துவதில் இளைஞர்கள் திறமையாக இருக்கிறார்கள்னு சொல்கிறாங்க. ஆட்டோ கார்த்திகேயன், பூந்தோட்டத்திலிருந்து முன்னாடி உள்ள இளைஞர்கள் மாதிரி இப்போ உள்ள இளைஞர்கள் இல்லை, படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அவரிக்காடு வித்யாவீரமணி, இன்றைய இளைஞர்கள் இணையத்தில் கிடைக்கக்கூடிய தரவுகளை வைத்து ஆராய்ந்து பல வழிகளில் திறமை உள்ளவர்களாக இருக்கிறார்கள், சமூக வலை ஊடகங்கள் மூலமாக தங்களுடைய திறமையை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே வாஞ்சியூர் பார்த்திமா, புதிய சிந்தனைகள், நவீன தொழில்நுட்பம், அறிவு சோர்வில்லாத உழைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய புதுயுக இளைஞர்கள் ஜனநாயகத்தை வலிமைப்படுத்துகிறார்கள் அப்படின்னு திருவாலப்புத்தூர் கடக்கம் ஐங்கரன் தரணி எழுதியிருக்காங்க. அறிவியல் துறையில் அவர்கள் வியக்க வைக்கிறார்கள்னு கோமல் சரவணன் சொல்கிறாங்க. தன்னம்பிக்கை மிகவும் அதிகம் கொண்ட இளைஞராக இன்றைய கால இளைஞர்கள் இருக்கிறார்கள். நாளை தலைமுறை எப்படி கொண்டு செல்ல வேண்டும் என்பதில் மும்முரமாக இளைஞர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எதிலும் சாதனை படைக்கும் திறமை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
3: கோபால் பல் பொடி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
7: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

0: இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான அறுசுவை நிகழ்ச்சி. சிந்தனை அரங்கத்தில் தொடர்ந்து இணையும் நம் நேயர், வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நான் சிதம்பரத்துலேருந்து சாந்தி பாய் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க சாந்தி.
1: பிள்ளைங்க எல்லாம் இப்ப நல்லா படிக்கிறாங்க சார்.
0: சரி,
1: நல்லா படிக்கிறாங்க, நல்லா தான் படிச்சு முன்னேறி வர்றாங்க. பிஇ படிக்கலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க சார். ஸ்கூல் படிக்கிற மாதிரியே ரெண்டு வேலையும் போகணும். அது மாதிரி நல்லா தான் படிச்சு முன்னுக்கு வர்றாங்க.
0: சரிங்க.
1: வந்து வேலைக்கு போகும்பொழுது என்ன செய்யறாங்க, வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அந்த அப்ப அந்த பிள்ளைங்க எவ்வளவு மனசு கஷ்டப்படும் அப்படிலாம் இருக்குங்க சார். அப்புறம் வந்து சார்,
0: அந்த போட்டியில வந்து முன்னுக்கு வர்றதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும். போட்டிகள் நிறைந்தது தான் உலகம், எப்பவுமே போட்டி இருந்துகிட்டு தான் இருக்கும்
1: சார். அப்புறம் எதுக்குங்க சார் படிக்கிறோம்?
0: அவங்க திறமையை வளர்த்துட்டா கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் அரசு துறையிலும் தனியார் துறையிலும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் நிறைய தேடல் வந்து அதிகமாக இருக்க வேண்டும். இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் அதிகமான விஷயங்களை அவர்கள் தேட வேண்டும். அவர்களை வந்து தகுதியை வந்து நாளுக்கு நாள் வளர்த்து கொள்ள வேண்டும்.
1: சார் பிள்ளைங்க வந்துங்க சார், அவங்க வந்து ஆளை பார்த்து சொல்லக்கூடாதுங்க சார். சில பேருக்கு இந்த டெக்கு வாய் அது மாதிரிலாம் இருக்கும். அதனால அவங்க வேலையெல்லாம் நல்லா திறமையா இருப்பாங்க. எல்லா பிள்ளைங்களும் திறமையா தான் இருக்காங்க.
0: சரிங்க.
1: ஆனா வேலைக்குன்னு போகும்பொழுது அவங்க அது மாதிரி உருவத்தை கண்டு எடை போட்டு அனுப்பிடுறாங்க. அதுதாங்க சார் மனசு குறையா இருக்கு. அப்புறம் வந்துங்க சார், போட்டெல்லாம் இருக்கு பாருங்க சார். அதெல்லாம் இப்ப அதுக்கு நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க வீட்டுக்கு வரும், இருந்து காடு வரும். காடு வந்தா இன்னைக்கு வாங்க அப்படின்னு காடு வரும். 15 பைசா காடு அப்ப வரும் சார். இப்ப வந்துங்க சார், வந்து போன்லயே வந்துருது. போன்லயே வந்துருது, அது பாக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. இருந்தாலுங்க சார், அது வந்து வாய்தா தான் ஓடுது. 4 வருஷம் 5 வருஷம் வாய்தா தான் ஓடுது, 10 வருஷம் ஓடுது, 15 வருஷம் ஓடுது. அதுக்கான முடிவுகள் சரியா வரமாட்டேங்குது.
0: நன்றிங்க, நன்றி. நாங்கள் நம்ம இளைஞர்கள் திறமைகள் பற்றி பேசிட்டு இருக்கிறோம். நன்றி. அடுத்த நேர், வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
2: இளைஞர்களின் வீட்டுத்த திறமைகள் புக காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் வந்து அந்த முப்படைகளிலும் இப்போ பாதுகாப்பா நல்லா நம்ம தேசத்தை பாதுகாக்கிறாங்க. அதே மாதிரி விஞ்ஞான உலகத்திலையும் பாத்தீங்கன்னா அதிக பெரிய கண்டுபிடிப்புகள், எல்லா சாதனைகள், விஞ்ஞான சாதனைகள் எல்லாம் உள்ள இளைஞர்கள் தான் செய்யறாங்க. நம்ம அப்துல் கலாம் ஐயாவுக்கு பிறகு நம்ம இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப விழிப்புணர்வோட இருக்காங்க. அவர் காட்டிய வழிகள் தான் அவங்க இப்ப செயல்பட்டு இருக்காங்க. இப்ப எதை பார்த்தாங்க, இயற்கை பேசிட்டார். இப்ப இது மாதிரி இந்த சமூக செயல்பாடுகள் எல்லாத்துலயுமே அந்த இளைஞர்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப இதா இருக்கு சார். அவங்களுடைய தொண்டு ரொம்ப வளரணும். வாழ்த்துக்கள்.
0: நன்றிங்க, நன்றி. சிறப்பா சொன்னீங்க. அடுத்த நேர், வணக்கம். வணக்கம், வணக்கம். அடுத்த நேயர், வணக்கம்.
3: இனிய முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: வஞ்சநதிபுரம் கோவையில் வருது.
0: சொல்லுங்க.
3: அதாவது இந்த கால இளைஞர்கள்ட்ட வந்து திறமைகள் நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒரு சில இளைஞர்கள் செய்யற தவறுகள் வந்து சுட்டி காட்டி அந்த திறமை இருக்கிற இளைஞர்களையும் ஊக்கமுட்டுறது இல்ல. இந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு தகுதியான ஒரு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம்னா இன்னும் இந்த நம்ம அப்துல் கலாம், விவேகானந்தர் இவங்கெல்லாம் ரொம்ப ஏற்படுத்திய வழிகள்ல நல்ல முன்னேறதுக்கு இளைஞர்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த கால இளைஞர்கள் தான் எழுச்சி இருக்கு, அடுத்து தேடல் இருக்கு, அது சரியா பயன்படுத்துறாங்க. என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கலங்கிற ஒரு ஏக்கம், அடுத்தது இந்த மாதிரி குறைய சுட்டி காட்டி அந்த இளைஞர்களை இன்னமும் எழுச்சி ஊட்டி அந்த குறைய சுட்டி காட்டி அவங்கள இதாக்குறாங்க. அதை வந்து கொஞ்சம் சீர்படுத்தணும்னு நல்லதா இருக்கும். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.
0: நன்றிங்க, நன்றி. நிச்சயமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சவால்கள் அதிகரித்திருக்கிறது. அவர்கள் கல்வியில பலவிதமான புது புது துறைகள் வந்து கொண்டே இருக்கிறது. மனிதனோடு போட்டி போடக்கூடிய எந்திர மனிதர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேகமாக மாறி வரும் உலகத்தில் இன்றைய இளைஞர்களின் திறமைகள் நாளுக்கு நாள் வலுப்பட

வேண்டும், வளர்க்கப்பட வேண்டும். பொதுயுக இளைஞர்களின் திறமைகளை போற்றுவோம், பாராட்டுவோம். நிறைவு பெறுகிறது சிந்தனை அரங்கம். நல்ல கருத்துக்களை முன்வைத்த நேயர்களுக்கு நன்றி. மீண்டும் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெற்றுச் செல்வது நெடுங்காடு க. பிரபாகரன்.

0: விபத்தில்லா தேசம் நம் விழிப்புணர்வில் தான் தொடங்கும். அக்கறையுடன் செல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலை 100.3 நேயர்கள் எண்ணிக்கை ரசிக்கலாம். வணக்கம் தோழி.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரையுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள் முன் வச்சிருக்க கேள்வி என்னன்னா, இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வாங்கிய ஒரு சிறந்த பொருள். ஆடி மாதம் அப்படின்னாலே நிறைய பொருள்களுக்கு தள்ளுபடியெல்லாம் வரும். அதில் பெரும்பாலும் பெண்கள் சேலைகள் எடுப்பாங்க. அதை தவிர நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல பொருள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருளை பற்றி இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் சொல்லுங்க. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வாங்கிய ஒரு சிறந்த பொருள் அழைக்கலாம். தொழில்களை 04-3-6-8 இந்த முன்னிணைப்பை தொட்டம் 2-3-1-2-3-1 அல்லது 2-9-1-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த தொலைபேசி எண்களில் அழைத்து வரலாம். 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம். அழைக்கலாம், பேசலாம், விருப்ப பாடலும் கேட்கலாம். இது வணக்கம் தோழி.

0: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலை 100.3 நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம், நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச சட்டியா ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டுக்கெண்ண போட்டி நிகழ்ச்சிகள் கேட்கலாம். இவை இரண்டும் விளம்பரதார நிகழ்ச்சிகள். வணக்கம் தோழி. இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம வந்து இந்த ஆடி மாதத்தில் நம்ம தோழிகள் வாங்கிய ஒரு பொருள், அது எப்போதும் வாங்குகிற பொருள் இல்லாமல் ஒரு சிறந்த பொருளாக, இல்லை அது ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கினேன், இந்த ஆடி மாதத்தில் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பொருளை பற்றி இந்த வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கலாம். நிகழ்ச்சியில் இணைவர் முதல் தோழி, இன்றைய நிகழ்ச்சியில் இணைவர் முதல் தோழி, வருக வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: வாக்கம் பருத்தியூர் சுமதி.
0: பாக்கம் பருத்தியூர் சுமதி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு கடல் மீன்கள் படத்திலிருந்து தாளாட்டுதே வானம் தள்ளாடுதே மேகம்ங்கிற பாடல்.

0: கொடுங்க.
1: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, இந்த ஆடி மாசத்துல என்ன பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்குவீங்க?
0: ஆமா, நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். பிள்ளையார் சிலை வந்து வீட்டுல பித்தளை சிலை வச்சிருக்கேன், அது மாதிரி முருகர் சிலை வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அது இந்த வருஷம் தான் வாங்க முடிஞ்சது.
1: ஓ சூப்பர். ஓகேம்மா, நன்றி.
0: நன்றி.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிடா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
5: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
4: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
5: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்.
1: பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவிரி சர் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ்.

0: எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
0: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைகள் ONGC காவிரியசர் காரைகள் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
2: நாளை காலை 6:40 ஸ்ரீலலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களுடனே வழங்கும் இன்சொல் அமுது.
5: கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
2: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமிக்ஸ். பூமிக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ். தொழில் கேட்ட பாடல்

0: பண்பலின் 100.3 நாளை காலை 6:55 காரைகள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
1: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி உங்கள் கடை கும்பகோணம்.
2: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ஏபிசி கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 4:30 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: எந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வாங்கிய ஒரு சிறந்த பொருள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் நம்ம தோழிகள்கிட்ட. தோழிகள் இணைப்பில் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நிகழ்ச்சியில் இரண்டாவது தோழி வருக, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: திருச்சியிலேருந்து செல்வி வந்திருக்கேன்.
0: திருச்சியிலேருந்து செல்வி, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பணம் வந்து உத்தமராசா பாடல், இந்த மாமனோட மனசு மல்லிகைப்பூ பொன்னானது. இந்த பாட்டு கேட்கலாமா?
0: கண்டிப்பா கொடுக்கலாம். சொல்லுங்க, இந்த ஆடி மாசத்துல நீங்க வாங்கின ஒரு பொருள்.
1: நான் வந்து பொருள் வாங்கல, இந்த டைம் வந்து நிறைய சாரி வாங்கினோம். பாப்பா வந்து ட்ரெஸ் எடுத்துக்கிச்சு,
0: ஓகே,
1: தள்ளுபடியில.
0: ஓகே ஓகே ஓகேம்மா. இந்த ஆடி பாத தள்ளுபடியில எப்போது போல துணிமணிகள் வாங்கியாச்சு.
1: துணிமணி தான் எப்பயுமே அதிகமா எடுக்கிறது.
0: ஓகேம்மா ஓகேம்மா. நீங்க கேட்ட பாடல் வரும்
1: யூஸ் ஆகும்ல?
0: எதிர்கால திட்டத்தோட தொலைநோக்கு பார்வை.
1: இல்ல இப்ப கொஞ்சம் தள்ளுபடியா கொஞ்சம் எடுத்துக்கிட்டா நல்லதெல்லாம் இருக்கும். எடுத்துக்கிட்டோம்னா தீபாவளிக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
0: சரிம்மா, ஓகே ஓகே,
1: எடுத்துக்கிறது.
0: ஓகே, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.

0: அன்பளை 100.3 நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேயர்களுக்கு நல்வாழ்த்துக்களை சொல்றாங்க கோபால் பல்புடி, காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், விருதாசம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
4: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வாங்கிய ஒரு சிறந்த பொருள் கேட்டிருந்தோம். தோழிகளும் சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியில் இனிவரும் அடுத்த தோழி, வருக வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் வந்திருக்கீங்க?
1: மயிலாடுதுறை மாவட்டம் சங்கரமண்டல இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன்.
0: இரவாஞ்சேரி கலாவதி, கலாவதி அம்மா, சொல்லுங்க என்ன பாடல் வேணும்?
1: எனக்கு பாண்டிய நாட்டு தங்கம் படத்துல இருந்து ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது அந்த பாடல் கொடுங்க.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க என்ன பொருள் வாங்கினீங்க இந்த ஆடி மாசத்துல?
1: ஆடி மாசத்துல திருவிடகிரி முருகன் கோயில் போயிட்டு ஒரு முருகன் போட்டோ ஒன்னு வாங்கினேன். அடுத்து ஆடிக்கு படைக்கிறதுக்காக ஒரு புடவை ஒன்று வாங்கினதுதான்.
0: ஓகே, புடவையும் முருகன் போட்டோவும் வாங்கினீங்க.
1: ஆமாங்க தோடி.
0: சரிம்மா, நீங்கள் கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி.

0: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: பியசார் தங்க மாளிகை காரைக்கால்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: நேர்லை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அச்சாணி நிகழ்ச்சியில் ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஃபிட்டிங்ஸ் வேலை செய்து வரும் எரவாஞ்சேரி ஆர் வீரமணி அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம். இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வாங்கிய ஒரு சிறந்த பொருள் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில் தொழில்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைய வரும் இந்த தொழில் வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கூடூர் மாலாதேவி ரவீந்தர் மேடம்.
0: சொல்லுங்க மாலாதேவி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு நட்புக்காக படத்துலேருந்து மீசக்கார நண்பா உனக்கு ரோசா அந்த பாடல் போடுங்க.
0: கொடுக்கலாம். பின்னாடி ரேடியோ சவுண்டா வச்சிருக்கீங்களோ, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க வால்யூம்.
1: சரி, எப்படி வந்துட்டேன் மேடம். நான் வாங்கினது வந்து பசுவும் கட்டும் இருக்கிற மாதிரி ஒரு குத்தலையில பூஜை ரூம்ல வைக்கிற மாதிரி ஒரு சிலை வாங்கி வச்சிருக்கேன் மேடம்.
0: ஓகே, கோமாதா சிலை.
1: நன்றி.
0: எஃபி பக்கத்திலயும் நேயர்கள் தோழிகள் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. காரைக்கால் காலத்தில் பத்மாதிஷ்ரீ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்ணாடி வளையல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐயாவடி கனிமொழி அசோக்ராஜ் அவங்க வந்து இந்த மாதத்தில் புடவை வளையல் வாங்கின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஸ்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேளங்குடி குணசுந்தரி, மடப்பூரம் நாச்சியா மன்சூர் வைர மூக்குத்தி வாங்கினதாக சொல்லியிருக்காங்க. சூப்பர். அப்புறம் சத்யா அவங்க வந்து ஆடி மாதம் புடவை வளையல் அப்புறம் அதெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரைக்கால் நளினி மஞ்சள் கல்லுப்பு வாங்கினேன்னு சொல்லியிருக்காங்க. திருபுவனம் நந்தினி சுரேஷ் புடவை வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. புடவை கண்ணாடி வலையில் அர்ச்சனை கூடை இதெல்லாம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாப்பன்பேட்டை ஜோதி ஒரு கம்ப்ளைண்ட்டும் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு பீரோ கேட்டேன், என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கி தரவே இல்லை தோழி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாலப்புத்தூர் கடக்கம் தேவி தரணி வந்து மஞ்சள் குங்குமம் குங்குமச்சிமிழ் இதெல்லாம் வாங்கினோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் வழக்கமாக வாங்குகிற காட்டன் சேலைகள் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதம்பார் கலைச்செல்வி சொல்லியிருக்காங்க, கோயில் பூஜைக்கு ஒரு புடவை எடுக்க போய் 4 புடவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. அது உண்மையாக நம்ம ஒன்றையும் ஒன்று இல்லை, 1000 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டுட்டு போனால் நம்ம கண் இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பட்ஜெட் 1, 2, 3 அப்படி போயிட்டே தான் இருக்கும். அது எல்லார் வீட்லேயும் எப்போதும் நடக்கிறது தான். அப்புறம் அவங்க சொல்லியிருக்காங்க, அது மாதிரி கலைச்செல்வி, என்னுடைய மகள் ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட பொருள் டிஷ் வாஷர் வாங்கணும் இந்த ஆடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசைப்பட்டு நினச்சிட்டே இருந்து இப்போ தான் வாங்கின பூஜைக்காக வெட்டி வேறும் வெண்கடுகும்னு சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுசியா சங்க அனைவருக்கும் துணி எடுத்தோம்னு சொல்லியிருக்காங்க. நாகை சிக்கல் சிக்கல் சரண்யா சரவணன் அப்புறம் பரவாச்சேரி பிரியா கணர் வந்து புடவை ஜாக்கெட் வளையல்கள் இதெல்லாம் வாங்கினேன். அப்புறம் எனக்கு பிடித்த அத்தனை கலைகள் கலர்லேயும் வளையல் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புவனகிரி சுமதி பாபு, ஏதாவது சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது ஆனால் ஒன்றும் வாங்கலையே அப்படின்னு வேற சொல்லியிருக்காங்க. நாழிக்கல்பட்டி எழில் முத்துசாமி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீண்ட நாளாக நினைத்திருந்த கை கடிகாரம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆடி மாதத்தில் துணி தான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மருதம்பட்டினம் மிருவெளி ரேவதி அப்புறம் நிறைய தோழிகள் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க.

0: 11:40 பண்பலின் 100.3 நேர்கள் இணைந்திருப்பது வணக்கம் தோழி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இணைவரும் தோழி வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம். யார் வந்திருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க?
1: திருப்பங்கூர்லேருந்து ஜெயந்தி குமார் பேசுகிறேன் மேடம்.
0: திருப்பங்கூர் ஜெயந்தி, சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: ஆடி வெள்ளி படத்துலேருந்து வண்ண விதி.

0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, இந்த ஆடி மாசத்துல நீங்க என்ன பொருள் வாங்கினீங்க?
1: எனக்கு புடவை, எங்க வீட்டுக்கு இருக்கு வேட்டி, பட்டு, அம்மனுக்கு வந்து வளையல் மேடம், வளையல் ஆடி ஆடி போறதுக்கு,
0: அதெல்லாம் வாங்கி
1: வந்து வளையல்லாம் மேடம்.
0: ஓகே, ட்ரெஸ் எடுத்திருக்கீங்க, வளையல் வாங்கியிருக்கீங்க. ஓகேம்மா, ஓகேம்மா, நீங்கள் கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.
0: நேர்லை இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவு.

இன்னுமாலை 6:40 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். தொழில் கேட்ட பாடல் ஆடிவிலை திரைப்படத்திலிருந்து.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: பண்பலை 100.3 நேயர்கள் இணைந்திருப்பது. வணக்கம் தோழி. இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வாங்கின ஒரு சிறந்த பொருளை பற்றி சொல்லுங்கன்னு தோழிகள்கிட்ட சொல்லியிருந்தோம். நிகழ்ச்சியில் தோழிகளும் அழகாக சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோட இணைவரும் இந்த தோழி யார், என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க, கேட்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: அகலங்கன்லேருந்து மகேஸ்வரி சிவகுமார் பேசுகிறேன் மேடம்.
0: சொல்லுங்கள் மகேஸ்வரி மேம், என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: மனதில் உறுதி வந்த படத்துல இருந்து மனதில் உறுதி வந்தமங்கிற பாட்டை எடுத்துங்க மேடம்.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க என்ன வாங்குனீங்க இந்த ஆடி மாசத்துல?
1: மெட்டி வாங்கினோம் மேடம்.
0: மெட்டி
1: வாங்கினோம். பாப்பாவுக்கு வந்து மூக்குத்தி எடுத்தேன்.
0: ஓகே, சூப்பர். மூக்குத்தி வாங்குனீங்க, மெட்டி வாங்குனீங்க.
1: படம் எடுக்க போறோம் மேடம், ஆடி வெளுக்கு.
0: ஓகே, சூப்பர். இன்னும் முடியல ஆடி அடுதுனால நான் ஆடி மாசத்துல இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிம்மா, ஓகேம்மா. நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றிங்க மேடம்.

0: நேர்களை இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தமிழர் வேளாண்மை மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கனத்தம் த ஞானப்பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 11:52 போகுது. வணக்கம். தொழில் நிகழ்ச்சியோட நிறைவான நேரத்துக்கு வந்துட்டே இருக்கோம். இன்றைய நிகழ்ச்சியில் இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் என்ன பொருள் வாங்கினீங்க அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். தொழில்கள் சொல்லிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்து புடவை வாங்கினதா சொல்லியிருக்காங்க, வீட்டில் உள்ளவங்களுக்காக ட்ரெஸ் வாங்கினதா சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் வளையல் வாங்கினதா சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து பூஜைக்கான பொருள், அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோ வாங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சிலை வாங்கினேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எஃபிலையும் சரி நேரில் லைன் எடுத்தும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைவரும் இந்த தொழில் யார் என்ன வாங்கியிருக்காங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க, கேட்கலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: ஆக்கூர் தீபா ஜெயசிலா மேடம்.
0: சொல்லுங்க தீபா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில? என்ன பாடல் வேணும்? சரி, என்ன நீங்க வாங்கிருந்தீங்க இந்த ஆடி மாசத்துல? ஆடி மாசம் முடிய போகுது. ஆமா, எடுத்து தரேன்னு சொல்லிருக்காங்க. என்ன எடுத்து தரல? நீங்க எத்தனை நாள் பேசாம இருந்திருக்கீங்க? சரி, ஓகே ஓகே ஓகே, ரெண்டு நாளுக்குள்ள வாங்கிடுறீங்க. ஓகே, ரெண்டு மூணு நாளுக்குள்ள. சரி, வாங்கிடுங்க. சூப்பர், எல்லாம் வாங்கி முடிச்சிருங்க இந்த மூணு நாள்ல. ஓகேவா, பாடல் கேட்கலாம். நன்றி
1: நன்றி மேடம்.

0: இன்றைய வணக்கம் தோழி நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடலை கேட்க வரும் தோழி வருக வணக்கம்.
1: நீ முற்பகல் வணக்கம். சித்ரா மணக்குடி.
0: சொல்லுங்க சித்ராமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: படம் நாடோடி பாட்டுக்காரன் பாடல் மனமெல்லாம் செண்பப்பு வானெல்லாம் குங்குமப்பு, அந்த பாடல் கொடுங்க.
0: சரி கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க இந்த ஆடி மாசத்துல என்ன பொருள் வாங்கினீங்க?
1: புடவை வாங்கினோமா, வளையல் வாங்கினேன், பிள்ளைக்கு தையல் வாங்கினோமா, விளையாட்டு ஜாமான் வாங்கினேன் பிள்ளைக்கு.
0: ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சரிம்மா, நன்றி. நீங்கள் கேட்ட பாடல் கேட்கலாம். ஆ

ஒலித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த தோழிகளுக்கும், ஃபேஸ்புக்கில் அவங்களோட பதிவை போட்ட தோழிகளுக்கும், நிகழ்ச்சி கேட்டிருந்த நேயர் நெஞ்சங்களுக்கும் நன்றிகள் பல.

காரைக்கால் பண்பலை 3:12 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர். பங்கேற்பவர் செல்வன் ஜே ஜேம்ஸ். 12:55 பன்னிசை அம்சம் அலர் என தொடங்கும் பாடல். பாடியவர் திருவிடை மருதூர் சிவசா நடராஜன். ஒரு மணிக்கு காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் தேன்மழை. 2 அச்சாணி ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஃபிட்டிங் வேலை செய்து வரும் எரவாஞ்சேரி ஆர் வீரமணி அவர்கள் பங்கு பெறும் நேரலை. 3 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. 3:30 கோபால் பல்புடி வழங்கும் லைக் ஷேர் கமெண்ட். மாலை 4 ஊரும் உணவும் கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டம். 4:30 ஊரும் உறவும். 5:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் விளக்கேற்றும் வேலை. பன்னிசை 6:00. 6:20 நாச்சார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமது. வழங்குபவர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். லைட் ஹவுஸ் 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்பதோர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் தமிழ் வேளாண்மை. மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் த ஞானபிரகாசம் அவர்களுடன் நேர்முகம். 8:00 காற்றில் வரும் கானம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று. 8:30 விருத்தாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம். ஒன்பது பொன்னியின் செல்வங்கள். 9:30 கோபால் பல்படியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொலமது. வழங்குபவர் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவும் மலரும். 11:00 காற்றலையல் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும். இன்று ஒலிபரப்பாக

உள்ள விளம்பரதார நிகழ்ச்சிகள். மாலை 5 மணிக்கு திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் காணும். எஃப்எம் எக்ஸ்பிரஸ் கேட்டோம். சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். மனதில் நின்றவை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆடிமடம் பத்மா நீலமேகம், அப்சரா நீலமேகம், சிலவச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் பிரகாஷ் இவர்களுக்காக வருகிறது மான் கராத்தே படப்பாடல்.

0: நெய்வேலி உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சொல்லை மற்றும் விதிநல் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் ஐ ஹாஸ்பிட்டல் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் செய்தியும்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
3: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை
4: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
3: விபிஎன் கண் மருத்துவமனை.
5: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
7: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் சான் ரோல்டான் பிரதீப் குமார் ராஜு முருகன் பாடிய ஜெய்பீம் படப்பாடல் இவர்களுக்காக. சிதம்பரம் தில்லை நாயகி ரத்ன சபாபதி தில்லை ஸ்ரீனிவாசன் ஜீவா.
8: தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும்.

0: கோபால் வீ டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வீ டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வீ டூத் பேஸ்ட்
2: முதலிடம் சுவையில் தரம் இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
3: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: நேர்லே உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசந்தளிர்.
5: நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர்ஸ் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மீன் சொல்லமது
6: பொருட்கள்
7: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
8: மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: நிகழ்ச்சியில் இனி தொடர்ந்து கேட்கலாம் ஜிப்ரான் இசையில் அனந்து ஸ்ரீஷா விஜயசேகர் பாடிய மாறா பட பாடல் இவர்களுக்காக. மயிலாங்குடி முருகேசன், சாந்தி முருகேசன், அரவிந்தன், கலாவதி, ராஜலட்சுமி, ரேவதி, விஜயா, நிஷான், கொள்ளிடம், காமராஜ், குபேந்திரன்.

0: நேயர்களே, உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிக்ளினிக் வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். JKR பாலிக்ளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேத மருத்துவமனை வழங்கும் டாக்டரிடம் கேளுங்கள். விகே ஆயுர்வேத மருத்துவமனை மற்றும் கோடக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: மனதில் நின்றவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது ஆர்ஜே தீபா சந்திரசேகர். இனி தொடர்ந்து கேட்கலாம் ஜான் ரோடான் இசையில் பிரதீப் குமார் நித்யஸ்ரீ பாடிய மெஹந்தி சர்க்கஸ் பட பாடல். இவர்களுக்காக கூத்தூர் அப்துல் கரீம், செல்லமுத்து, முகமது ஹம்ராஸ், சலாமத் சுகைனா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

நிகழ்ச்சியில் இணை தொடர்ந்து கேட்கலாம் வேலையில்லா படதாரி 2 பட பாடல். இவர்களுக்காக செம்மனார் கோவில் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலட்சுமி, பாலையூர் செல்வராஜ், செல்வி.

நிகழ்ச்சி நிறைவாக ஜஸ்டின் பிரபாகரன் இசையில் ஷான் ரோடான் ஷாலினி பாடிய மான்ஸ்டர் பட பாடல் இவர்களுக்காக வருகிறது. நாகப்பட்டினம் சிவா பாரதி, பிரகாஷ், வாய்முனீஸ்வரன், பாப்பா கோவில் ரவி, மணக்குடி ராஜேந்திரன், நாகூர் ரஹீம், தஸ்னீம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.

ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக

0: நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHP ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ் ஸ்லோவோக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தையொட்டி இருசக்கர வாகன பேரணியை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர், வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவும் கொண்டாடப்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். சுதந்திர போராட்ட வீரர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ், வீர் சாவர்கர், திருப்பூர் குமரன் உள்ளிட்டோரின் தியாகத்தை நினைவு கூர்வதாக அவர் கூறினார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக கூறிய அவர், அனைவரும் இந்த இயக்கத்தில் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் திரு கிரண் ரிஜிஜூ, திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே தமிழகத்தின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மக்கள் அனைவரும் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்று நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் திருமதி இந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்திய சுதந்திர தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக இல்லந்தோறும் மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வு இந்தியா முழுவதிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இன்றைய தினம் நாமக்கல் அஞ்சல் கோட்டத்தின் சார்பாக ஒரு பேரணியானது நடைபெற்றது. மக்கள் அனைவரும் தங்கள் இல்லங்களில் மூவர்ண கொடியை ஏற்றி இந்த சுதந்திர தின நிகழ்வுகளை சந்தோஷமாக கொண்டாடும் விதத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதற்கான தேசிய கொடி விற்பனையும் நாமக்கல் மற்றும் திருச்செங்கோடு தலைமை அஞ்சலகங்கள் மற்றும் இங்குள்ள 53 துணை அஞ்சலகங்களிலும் விற்பனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பொதுமக்கள் இந்த நல்ல வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மக்கள் அனைவரும் கொடியேற்றிய பிறகு தங்களுடைய கொடியின் முன் நின்று ஒரு செல்ஃபி புகைப்படம் எடுத்து அதனை ஹர்கர் திரங்கா போர்ட்டலில் பதிவேற்றம் செய்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தகத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் வெளியிட்டார். ட்ரைம்ப் ஆஃப் த இந்தியன் ரிபப்ளிக், மை லைஃப் மை ஸ்ட்ரகிள்ஸ் என்ற இந்த புத்தகத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர், இளைஞர்கள் இந்த புத்தகத்தை அவசியம் வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் தலைவராக பதவி வகித்தபோது தமக்கு வழிகாட்டியாக இருந்ததாக பிரதமர் தெரிவித்தார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை தொடங்க முயன்றார். நீட் விவகாரம் தொடர்பாக தில்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதலை கண்டித்து எதிர்க்கட்சிகள் குரல் எழுப்பினர். அப்போது பேசிய திரு ஓம் பிர்லா, இன்று சர்வதேச இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். இந்திய இளைஞர்கள் கல்வி, அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து பணியாற்றி வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆலோசனை நடத்தி இப்பிரச்சினைக்கு சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் அவையை சுமூகமாக நடத்த வேண்டும் என்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் டாக்டர் விக்ரம் சாராபாயின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய விண்வெளி திட்டத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் டாக்டர் விக்ரம் சாராபாய்க்கு மரியாதை செலுத்துவதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் இந்தியாவை முன்னணி நாடாக மாற்றுவது என்ற அவரது கனவு நனவாகியுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், டாக்டர் விக்ரம் சாராபாய் நாட்டின் விண்வெளி ஆராய்ச்சிக்கு வித்திட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை நிறுவியதில் அவரது பங்கு இன்றியமையாதது என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம்.

0: தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: உலக யானைகள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு புபேந்தர் யாதவ் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், யானைகளின் பாதுகாப்பிற்கு அரசு உறுதிபூண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 33 பாதுகாப்பு மையங்களில் யானைகள் பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். வனப்பகுதிகளில் யானைகள் சுதந்திரமாக நடமாட அப்பகுதியை ஒட்டி வாழும் கிராம மக்கள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய யானைகளில் 60% இந்தியாவில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானைகளின் பங்கு இன்றியமையாதது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே யானைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என்று உதகை அரசு கலைக்கல்லூரி விலங்கியல் துறை பேராசிரியர் முனைவர் ராமகிருஷ்ணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: யானை வந்து இக்கோலாஜிக்கலாக சென்சிட்டிவ் அனிமல், சீசனலாக டிபெண்ட் பண்ணுற அனிமல் போது இன்னும் ஷெட்யூல் ஒன்றா வச்சுருக்கோம். அழிந்து வரும் விலங்குகளாக வச்சுருக்க காரணம் வந்து இதுதான். 2010 வந்து நம்ம இந்திய அரசாங்கம் பாரம்பரிய உயிரினமாக அறிவித்தாலும், 2012 ஒவ்வொரு ஆண்டும் யானைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அதேபோல் யானைகளுடைய பண்புகள் பார்த்தீங்கன்னா, யானைகள் தண்ணி எங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு உயிரினம். ஸோ யானை வந்து ஒரு வனத்தினுடைய ஒரு அச்சாணி, அதனால் யானை கீஸ்டோன் ஸ்பீன் சொல்லுவாங்க. ஒரு வனப்பகுதியை சுமூகமாக வைத்திருக்க ஒரு உயிரினம். அதனால் யானைகள் வந்து மற்ற விலங்குகள் சார்ந்திருப்பது பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதனால் யானைகள் இப்படி பாதுகாப்பு இன்னைக்கு வந்து மிகவும் அவசியம். மக்கள் அனைவரும் சேர்ந்தால்தான் யானைகளை பாதுகாக்க முடியும்.
1: ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை நேற்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் மற்றும் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு 60 காசு உயர்த்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இதிலிருந்து கிடைக்கும் வருவாய் ஆதரவற்ற குழந்தைகள் மற்றும் கணவனை இழந்தோர் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. இதனிடையே ஹிமாச்சல் பிரதேசத்தில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்டது மக்கள் விரோத செயல் என்று அம்மாநில பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ராகேஷ் குறை கூறியுள்ளார். இதன் மூலம் அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயரும் அபாயம் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை காட்கோபாரில் கனமழை காரணமாக நேரிட்ட நிலச்சரிவில் 6 பேர் உயிரிழந்தனர். இப்பகுதியை ஆய்வு செய்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய மும்பை மேயர் திருமதி ரேது தவ்டே, மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாயும், காயமடைந்த 4 பேருக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் ரயில்வேக்கு மேலும் 19 LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் கபூர்தலா ரயில் பெட்டி தொழிற்சாலையில் தயாரிக்கப்பட்ட இந்த ரயில் பெட்டிகள் பங்களாதேஷ் ரயில்வேக்கு வழங்கப்படவுள்ளது. பங்களாதேஷ் ரயில் பயணிகளின் வசதிக்காக இந்த ரயில் பெட்டிகள் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதில் CCTV கண்காணிப்பு கேமராக்கள், குழந்தைகள் பாதுகாப்பு அறை, தொழுகை அறை உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஹிமாச்சல் பிரதேசத்தின் கேட்லோக் பள்ளத்தாக்கில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 4 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 9 பேர் நஹான் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 8-11, 11-9, 11-1 என்ற செட் கணக்கில் சிலியின் டேனியலா பவுலினா வேகா இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் தியா சிட்டேல் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் சேப்பாக் சேலம் அணியையும் திண்டுக்கல் மதுரை அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்திய சுதந்திர போராட்டத்தில் வந்தே மாதரம் பாடல் மக்களிடையே தேசப்பற்றை ஊட்டியதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நீட் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்பி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு வனப்பகுதிகளில் வாழும் யானைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். பங்களாதேஷ் ரயில்வேக்கு LHB ரயில் பெட்டிகளை இந்தியா வழங்கவுள்ளது. ஈரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிண்ட்ரெல்லா தாஸ், ஸ்லோவேக்கியாவின் டாட்டியானா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50, இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை.

0: திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
1: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: நேயர்கள், இனி கேட்கலாம் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
3: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: மழலை செல்வங்களின் மழலை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல, இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. வணக்கம் நேயர்களே. அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழலை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா? வணக்கம் தம்பி.
5: வணக்கம்.
4: உங்க பேர் என்ன?
5: ஏ ஜேம்ஸ்.
4: என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
5: 5th.
4: சரிங்கப்பா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
5: மனித உடல் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள்.
4: எங்க சொல்லுங்களே.
5: மனித இதயம் ஒரு நாளைக்கு சுமார் 100,000 முறை துடிக்கிறது. சராசரி நபர் ஒரு நாளைக்கு சுமார் 1 லிட்டர் உமிழ்நீரை உற்பத்தி செய்கிறார். மனித இறப்பை சுமார் 1 லிட்டர் உணவை வைத்திருக்க முடியும். மனித மூளை சுமார் 3 பவுண்ட் எடை கொண்டது. மனித உடலில் சுமார் 60,000 மைல் நீள இரத்த நாளங்கள் உள்ளன. மனித கண் ஒரு கேமராவை விட அதிக நிறங்களை பார்க்க முடியும். மனித மூக்கு ஒரு டிரில்லியனுக்கும் அதிகமான வெவ்வேறு வாசனைகளை முகர முடியும். மனித நாக்கு சுமார் 10,000 வெவ்வேறு சுவைகளை சுவைக்க முடியும். மனித தோர் உடலின் மிகப்பெரிய உறுப்பு. மனித உடல் சுமார் 70% நீரால் ஆனது. மனித உடல் தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் சுமார் 1 மில்லியன் தோல் செல்களை இழக்கிறோம். மனித உடல் ஒரு சிக்கலான மற்றும் அற்புதமான இயந்திரம். இது நம்ப முடியாத விஷயங்களை செய்யக்கூடியது. மேலும் அது தொடர்ந்து தன்னை தகவமைத்து கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கிறது. அடுத்ததா மனித உடல் பற்றிய பொது அறிவு சொல்றதா இருக்கேன். மனித உடலில் 206 எலும்புகள் உள்ளன. மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு தோல். இது தோராயமாக 2 சதுர மீட்டர், அதாவது 22 சதுர அடி பரப்பளவை மூடி உள்ளது. மனித உடலின் மிகச்சிறிய எலும்பு நடுசெவிலியில் உள்ள ஸ்டெப்ஸ் மிக சிறிய எலும்பாகும். இது நீளத்தில் சுமார் 0.12 அங்குலம் மட்டுமே அளவு கொண்டது.
4: சரிங்க தம்பி, சூப்பரா மனித உடல் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்கல்ல, படிச்சு பெரியவரான பிறகு என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க?
5: ராணுவ அதிகாரியா ஆக போறேன்.
4: சரிங்கப்பா, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பெரியாரான பிறகு சிறந்த ராணுவ அதிகாரி ஆகிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
5: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.

0: நேர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை கைவளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நேரம் 12:55. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் பண்ணு.

நேர்களை இன்று பிற்பகல் 2 மணிக்கு அச்சாணி நிகழ்ச்சியில் ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஃபிட்டிங் வேலை செய்து வரும் எரவாஞ்சேரி ஆர் வீரமணி அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம்.

இன்று மாலை 4 மணிக்கு ஊரும் உணவும். கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவு. இன்றிரவு 7:30 உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் தமிழர் வேளாண்மை மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் த ஞானப்பிரகாசம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: சட்டத்தை மதித்து நடப்போம், ஜீப்ரா கிராசிங்கில் சாலையை கடப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். பண்பலை 100.3 நேயர்களை கேட்டு ரசிக்கலாம். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் தேன்மழை இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
5: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
6: தங்க மாளிகை காரைக்கால்.
0: தேன்மழை 70-80களின் தெவிட்டாத தேனு முத கானங்கள். நிகழ்ச்சியில் முதல் பாடல் இளையராஜாவின் இசையில், பஞ்சு அருணாச்சலம் வரிகளில், மலேசியா வாசுதேவன் குரலில்.
7: வண்ணச்சேலைக்காரி
0: எங்கேயோ கேட்ட குரல்,
7: தொட்டு வந்த சொந்தக்காரி

0: நேர்களே, பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:30 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் எட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் நான் பாடும் பாடல் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில்.

0: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பண்பலையில் அலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்,
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
4: பண்பலையில் நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பியசா தங்க மாளிகை. காரைக்கால் பியசா தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் இளையராஜாவின் இசையில் உன்னை நான் சந்தித்தேன் திரைப்படத்திலிருந்து.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: நேர்களை, இன்று பிற்பகல் 2 மணிக்கு அச்சாணி நிகழ்ச்சியில் ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஃபிட்டிங் வேலை செய்து வரும் மெரவாவின் ஜெரி ஆர் வீரமணி அவர்கள் பங்கு பெறும் நேரலை கேட்கலாம்.

தேன்மழை நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியில் நம்முடைய செவிகளுக்கு விருந்தாக 70-80களின் திரையிசை பாடல்கள் ஒளி வந்துட்டே இருக்கு. அடுத்த பாடல் ஜென் சி எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்களில், இளையராஜாவின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில். நிறம் மாறாத பூக்கள் திரைப்படத்திலிருந்து.

நேர்லை இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணம் மற்றும் திருப்புரம்பியம் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவு ஊரும் உணவும் நிகழ்ச்சியில். தென்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் மீனவ நண்பன் திரைப்படத்திலிருந்து.

0: பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ரஜசனி மார்பிள்ஸ் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
1: மற்றும் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

கரைகள் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்தில் நேயர்கள் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்து சொல்லிகிட்டே இருக்காங்க. யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், காரைக்கால் நிரவி நச்சுப்பிள்ளை, மணக்குடி சத்யா, நாகை பாபு, அப்புறம் பேரளம் செந்தில்கண்ணன், சோபா அபர்ணா, ஐயாவாடி அசோக்ராஜ் கனிமொழி, பவித்ரமாணிக்கம் ரகுபதி, ஒட்டுண்டன்பட்டி சந்தனவாரி அருள்குமார், அனப்பன்பேட்டை ஜோதி, முல்லக்காடு பாபு, அதம்பார் கலைச்செல்வி, கரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர், டிஆர் பட்டினம் ரமேஷ், இவங்க எல்லாருமே பாடல்கள் சூப்பராக இருக்குன்னு சொல்லி நிகழ்ச்சியை வாழ்த்திருக்காங்க. தேன்மொழி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பட்டின பிரவேசம் திரைப்படத்திலிருந்து, MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், SP பாலசுப்ரமணியம் குரலில் ஒலிக்கிறது.

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு கோபால் பல்படி, காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேயர்களுக்கு காரைக்கால் பியசா தங்கமாளிகையின் உள்ளங்கணிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பியசா தங்கமாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1,000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பத்ரகாளி திரைப்படத்திலிருந்து.

0: மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவண்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையில் தொடர வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய தமிழக முதலமைச்சர் திரு விஜய், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் அதிகாரத்தை பெறும் வகையில் அரசு இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக குறிப்பிட்டார்.
1: நாடாளுமன்ற மக்களவை

0: மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். தற்போதுள்ள மக்களவை உறுப்பினர்களின் இடங்களின் எண்ணிக்கையை மாநிலங்களுக்கிடையே அதாவது விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தற்போதுள்ள அளவிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது.
1: மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி பொருளாதார வளர்ச்சி, சுகாதாரம் உள்ளிட்ட மக்கள் நலத்திட்டங்களை மேற்கொள்ளும் எந்த மாநிலமும் தொகுதி மறுவரையறையால் பாதிக்கப்படாமல் பார்த்துக்கொள்வது மத்திய அரசின் தலையாய கடமை என்றும் முதலமைச்சர் எடுத்துரைத்தார். பெண்களுக்கு அதிக பிரதிநிதித்துவம் என்பது சலுகை அல்ல, அது ஜனநாயக ரீதியில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக அரசு சார்பில் கூட்டப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பெறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் பேரவையில் அரசு இந்த தனி தீர்மானத்தை கொண்டு வந்ததாகவும் முதலமைச்சர் கூறினார். மக்களவை மற்றும் மாநிலங்களவை இடையே காணப்படும் விகிதம் 2.21 என்ற அளவிலேயே நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றும் அந்த தீர்மானம் வலியுறுத்துகிறது. மாநில சுயாட்சி தேவை என்கின்ற அடிப்படையிலும் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் மாநில உரிமைகளை பாதுகாக்கவும் மகளிருக்கான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தவும் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டதாக முதலமைச்சர் கூறினார். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீட்டை 543 தொகுதிகளின் அடிப்படையில் வரும் 2029 மக்களவை தேர்தலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். இந்த தீர்மானத்தை எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், காங்கிரஸ், விசிகா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் உறுப்பினர்கள் ஆதரித்து பேசினார்கள். அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் இந்த தீர்மானத்தின் ஒரு பகுதியான மகளிருக்கு 33% இடஒதுக்கீட்டை ஆதரிப்பதாகவும் தொகுதி மறு வரையறை தொடர்பான தீர்மானத்தை எதிர்ப்பதாகவும் கூறினர். இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சியினருக்கு அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா நன்றி தெரிவித்துக் கொண்டார். நாடாளுமன்றத்தில் மறுவரையறை மசோதா தாக்கல் செய்யப்படுவதற்கு முன்பாகவே அவசரமாக சட்டப்பேரவையில் ஏன் இந்த தனி தீர்மானம் கொண்டுவரப்படுகின்றது என்ற எதிர்க்கட்சியினரின் கேள்விகளுக்கு விளக்கம் அளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், வருமுன் காப்பது நலம் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும், இதை மீறி ஏதேனும் நடந்தால் அதனை எதிர்கொள்ள முதலமைச்சர் தயாராக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், 1.5 டிரில்லியன் டாலர் என்ற பொருளாதார இலக்கை எட்ட அரசு முயற்சிகள் மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். கனிமவளம், மோட்டார் வாகன வரி, கலால் வரி, GST உள்ளிட்ட வரி இனங்களிலிருந்து கூடுதல் வருவாய் வந்து கொண்டிருப்பதாகவும், நிதி மேலாண்மைக்காக அமைக்கப்பட்டுள்ள கமிட்டியின் பரிந்துரையின் அடிப்படையில் கூடுதல் நிதி திரட்டப்பட்டு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்றும் குறிப்பிட்டார். வேளாண் பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்த வேளாண் அமைச்சர் திரு வினோத், விவசாயிகளும் மக்களும் போற்றும் வெற்றி பட்ஜெட்டாக வேளாண் நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளதாக கூறினார். தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள், பல்வேறு கட்சியினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரின் ஆலோசனைகளுக்கு பின்னரே வேளாண் நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17 வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். நாட்டின் 80th சுதந்திர தினம் வரும் சனிக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்க விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லி மேஜர் தியான்சந்த் மைதானத்தில் இன்று தொடங்கி வைத்தார். வந்தே மாதரம் தேசிய பாடலின் 150 காலத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் இந்த ஆண்டு இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி இயக்கம் கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே தேசபக்தி உணர்வை எழுப்புவதோடு தேசிய கொடியின் சிறப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் வரும் 17th தேதி வரை இந்த ஆண்டு கொண்டாடப்படுகிறது. நீட் விவகாரத்தில் மாணாக்கர் மீது

0: தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுவது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தில் நீட் தொடர்பான மாணாக்கரின் போராட்டம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், இப்பிரச்சனைகளில் மறைப்பதற்கு அரசுக்கு எதுவும் இல்லை என்றார். இப்பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க எதிர்க்கட்சியினர் மதியம் 2 மணிக்குள் நோட்டீஸ் வழங்கினால் பிற்பகல் 3 மணிக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொடர்பாக விவாதங்களை நாடாளுமன்றத்தில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். விவாதம் தொடங்கினால் தாம் அவையிலிருந்து உறுப்பினர்களின் கருத்துக்களை தேக்க தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். விவாதம் முடிந்த பின்னரும் நாளை பிற்பகல் 3 மணிக்கு மீண்டும் விவாதங்களுக்கு பதிலளிக்க தாம் தயாராக இருப்பதாக அவர் கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் அவை சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்க மறுப்பதாக அமைச்சர் குறை கூறினார். மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கான விவாதம் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு ஏற்ப மேற்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். முன்னோர்களை வழிபடும் ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடல், தூத்துக்குடி புதிய துறைமுக கடற்கரை, காவிரி பாயும் தஞ்சை திருவையாறு புஷ்ப மண்டப படித்துறை உள்ளிட்ட மாநிலத்தின் முக்கிய நீர்நிலைகளில் ஏராளமானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் 22 தீர்த்த குளங்களிலும் பொதுமக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருந்து புனித நீராடி சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டப படித்துறையில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஆடி அமாவாசையான இன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி ஆற்றில் திதி தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாது பெரம்பலூர், அரியலூர், மதுரை, சென்னை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிகாலை முதல் ஆயிரக்கணக்கானோர் முன்னோர்களுக்கு பூ, பழம், தேங்காய், எள் போன்ற பூஜை பொருட்களை வைத்து புரோகிதன் மூலம் சூடம் ஏற்றி திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். அய்யாளம்மன் காவிரி படித்துறை, முசிறி காவிரி படித்துறை, கருட மண்டப படித்துறை, ஓடத்துறை உள்ளிட்ட திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர்.
0: நாகை வேதாரண்யம் சன்னதி கடல், கோடியக்கரை ஆதிசேது கடலில் ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னோர்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்தினர். நெல்லை தாமிரபரணி ஆற்றுப்படித்துறை, பாபநாசம், அம்பாசமுத்திரம், கல்லிடைக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆற்றுப்படுகைகளில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளதை அடுத்து காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு பராமரிப்பு பணிகளை கண்காணிக்கும் வகையில் உச்சநீதிமன்ற உத்தரவுபடி நியமிக்கப்பட்ட துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று அணையில் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். மத்திய அணைகள் பாதுகாப்பு ஆணைய தென்மண்டல இயக்குநரும் குழு தலைவருமான திரு கிரீதரன் தலைமையில் முல்லை பெரியாறு பிரதான அணை, பேபி அணை, மதகுகள், சுரங்கப் பகுதிகள் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இன்று மாலை குமிழி கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் பருவமழையை முன்னிட்டு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டம் இடம்பெறவுள்ளது. ஸ்ரீரங்கம் அருள்மிகு ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிலிருந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலுக்கு வஸ்திர பகுமானம் வழங்கும் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது. வளிமண்டலத்தில் பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, மதுரை, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் நாளை மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. கசகஸ்தான் சேலஞ்சர் கோப்பை டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் ஜீவன் நெடுஞ்செழியன் சீனாவின் பேங்க் இணை கசகஸ்தான் இணையை இன்று பிற்பகல் எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களவையில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர மத்திய அரசை வலியுறுத்தும் தமிழக அரசின் தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று நிறைவேறியது. தமிழ்நாட்டில் வரி வருவாயை பெருக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். இல்லந்தோறும் மூவர்ண தேசிய கொடி விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியை மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைத்தார். ஆடி அமாவாசை பக்தி சிரத்தையுடன் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. கசகஸ்தான் சேலஞ்சர் டென்னிஸ் ஆடவர் இரட்டையர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய சீன இணை இன்று களமிறங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நேரம் 1:56. இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் மெல்லிசை.

0: மத்திய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
1: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
1: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: லஞ்ச் பிரேக். அச்சானி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஃபிட்டிங் வேலை செய்து வரும் இரவாஞ்சேரி ஆர் வீரமணி அவர்கள் பங்கேற்கும் நேரலை கேட்கலாம். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்தும் நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

0: ஐயா வணக்கம்.
1: வணக்கம்.
0: ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் அப்புறம் ஃபிட்டிங் இந்த வேலை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. எத்தனை ஆண்டுகளாக இந்த வேலை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க?
1: இந்த வேலை வந்து ஒரு 40 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன்.
0: மிகவும் அனுபவசாலியாக தான் இன்றைக்கி நான் வந்து இன்டர்வியூ பண்ண போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி இதில் ஆர்வம் வந்துச்சு உங்களுக்கு?
1: நான் ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தேன்னா.
0: சரி.
1: எங்கள் அப்பா விவசாய வேலை பார்த்துட்ருந்தாங்க. அப்போ 4 பேர், எங்கள் அக்கா, அடுத்தது நான். அடுத்தது நடக்கும் பொழுது அப்போ இந்த விவசாய வேலையில் வருமானம் பத்தலை அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் சம்பாதிக்கணுங்கிற இது வந்தது. படிக்க முடியல, படிக்க வசதி இல்லை. அப்போ வேலைக்கு போகணுங்கிற காலகட்டம் வரும்பொழுது சென்னைக்கு போயிட்டேன்.
0: சரி.
1: சென்னைக்கு போய் ஒரு ரைஸ் மில்லில் வேலை செஞ்சோம். அப்போ எனக்கு வந்து மாதம் ஒரு நாளைக்கு வந்து 5 ரூபா தான் சம்பளம். 6 மாச காலம் 1 வருஷ காலம் செய்தேன். அப்படி இருக்கும்பொழுது இதுல வருமானம் பத்தல, இன்னமும் நம்ம இப்படியே இருந்தோம்னா எப்படி, நம்ம பிற்காலத்துல அப்பாவோட தான் கஷ்டப்படணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்த உடனே இந்த வேலையை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக்கிட்ட போயிட்டு என்ன எனக்கு வேலையை கற்றுக் கொடுங்க
0: அப்படின்னு
1: கேட்டேன். அப்படின்னு கேட்கும்பொழுது உடனே சரி அப்படின்னா வந்து நீ ஹெல்ப்பராக சேர்ந்துக்க, இந்த வேலை செய்யறது கூலி வேலையை செஞ்சிட்ருக்குற, ஹெல்ப்பராக செஞ்சுன்னா அதில் அதுவும் கூலி வேலை தான், இருந்த போதும் அதில் கொஞ்சம் சம்பளம் அதிகமாக கிடைக்கும், உன்னுடைய உடல் உழைப்பை பொறுத்து மூளைக்கு தான் வேலை, இதில் பிரெயினுக்கு தான் வேலை, நீங்கள் கரெக்டாக புத்திசாலித்தனமாக என்னென்ன சொல்கிறோன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிற்காலத்தில் உனக்கு நல்ல ஒரு லைஃபை கொடுக்கும் அது அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லி அதை தேர்ந்தெடுத்து போனேன். அந்த வேலையில் அவர் வச்சுக்கிட்ட என்ன சேர்த்துக்கிட்ட பிறகு எனக்கு வந்து 5 ரூபா சம்பளம் வாங்கினது வந்து 20 ரூபாய் ஆச்சு. ஒரு 6 மாத காலம் செய்தான். ஒரு 6 மாசம், ஒரு 8 மாசம்லேருந்து 6 மாசம் செய்தான்.
0: சரி.
1: 25 ரூபா சம்பளம். இப்போ 25 ரூபா சம்பளம் கொடுத்து வாங்கிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொன்னார், இந்த வேலையிலே செஞ்சுடா, எப்படா இது பண்ண முடியும், நாளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி போக்குவரத்து இருக்கு, இப்படியே இருந்தால் சரியாக வராது, நான் இன்னொரு என் லெவலுக்கு ஒரு வேலையில் சேர்த்து விட்றேன்
0: உன்னை,
1: நீ ஒரு ஆப்ரேட்டர் ஆகிட்டு மெக்கானிக் லெவலுக்கு வந்துட்டு. மில்ல இப்போ நான் வந்து ஹெல்ப்பராக விளைஞ்சிக்கிட்டு இருந்தேன், அடுத்து மில்லை ரன் பண்ணுறாப்புல ஒரு வேலையை நீ இது பண்ணிக்கன்னு சொல்லிட்டு என்ன ஒரு மில்லுக்கு அனுப்புகிறாரு. அனுப்பும் பொழுது வந்து எனக்கு வந்து அன்னைக்கு மாத சம்பளம் வந்து 1000 ரூபா கொடுத்தாங்க.
0: மாத
1: சம்பளம் 1000 ரூபாய் ஆயிட்டு.
0: ஒரு பாடல் கேட்டுடலாம், தொடங்கலாமா?
1: சரி.

திருத்தி வைத்து பார்ப்பதெல்லாம் மனித இதயமே உலகில் பிரிவு மாறி ஒருமை வந்தால் அமைதி நிலவுமே, அமைதி நிலவுமே.

0: ரைஸ் மில் ஃபிட்டிங் அப்புறம் ஃபேப்ரிகேஷன், இந்த ஃபிட்டிங் அப்படிங்கிறது தான் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக விளக்கமாக சொல்லுங்கள்.
1: ஒரு கம்பெனிலேருந்து மிஷினரி வரும், அந்த மிஷினரியை நம்ம அது பாட்டு பாட்டாக தனித்தனியாக

0: ரைஸ் மில் ஃபிட்டிங் அப்புறம் ஃபேப்ரிகேஷன். இந்த ஃபிட்டிங் அப்படிங்கிறது தான்
1: அது முழு ரன்னிங் கொண்டு வர்றது தான் ஃபிட்டிங்.
0: சரி, அப்படி என்னென்ன பார்ட்ஸ் வருது?
1: என்னென்ன பார்ட்ஸ்னால் இப்போது ரைஸ் மில்லில் வந்து நிறைய பார்ட்ஸ் இருக்குது. நெல் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணுறது, பேடியை சுத்தம் பண்ணுறது, பேடி கிளீனர் அது வருது. அடுத்ததாக வந்து ஷெல்லருமாங்க, ரப்பர் ஷெல்லருமாங்க, நெல்லை உடச்சி கொடுக்கறது. உடச்சி கொடுக்குறதுக்கு அடுத்ததாக வர்றது மிஷின் வந்து செப்பரேட்டர். பாலிஸுக்கு போன பிறகு ஒரு பாலிசு, ரெண்டு பாலிசு, மூணு பாலிசர் வச்சுருப்போம். இப்போ அது ஒயிட்னர் முன்னாடி கோணும்பாங்க, இப்போ அது ஒயிட்னர் அமைட்டு ஒயிட்னர் மூணு ஒயிட்னருக்கு போய் மூணு பாலிசு பண்ணும். ஒரு ஒருத்தர்லேயும் ஒரு 50% 25% 20% அப்படியே. அது சிலிக்கிங்கிற மிஷின் வரும். சிலிக்கிங்கிற மிஷினுக்கு வந்தோடனே சிலிக்கியில் வந்து பாலிஷ் பண்ணும். அதில் கொஞ்சம் வாட்டரும் ரைஸ் இது பண்ணி வாட்டரை மிக்ஸ் பண்ணுறாப்புல பம்பு இருக்கும் உள்ள.
0: சரி, அந்த
1: ரைஸு பாலிஷாக வரும். பாலிஷாக வந்தோடனே பார்த்தா அப்போ தான் வளவழப்பு கொடுக்கும், அரிசி நல்லா இதுவாக இருக்கும். அது முடிஞ்ச உடனே அடுத்தது புரோக்கன் சுத்தம் பண்ணுறது.
0: சரி,
1: அரிசி அரிசியில் வர அரை கட்டிங்கு முக்கால் கட்டிங்கெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமான ஒன்லி ரைஸ் மட்டும் அனுப்பும், உடையாத ரைஸ் அனுப்பும். அந்த ரைஸ் அங்கே போன உடனே அடுத்தது இன்னொரு கலர் ஷாட் இருப்போம். அதை கருப்பு ரைஸை பிரிக்க ஷாட்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை இங்கிலீஷில் ஷாட்டக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கலர் ஷாட்னு சொல்லலாம். அதுக்கு போனவுடனே அதை பிரிச்சுட்டு கருப்பு அரிசி பழுப்பு அரிசி எல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கிங் இதுக்கு போயிடும். அது பேக்கிங் பண்ணால் அங்கே ஆளுங்க பேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக
0: அவங்களுக்கு. ஓகே,
1: இதுதான் அது ஃபிட்டிங்கில். இவ்வளோ வந்து ஃபிட்டிங் பண்ணால் தான் ஒரு ரைஸ் மில் இதுவாகும். இது வந்து ரைஸ் மில்லுக்குள்ளே உள்ளது.
0: சரி,
1: இதுக்கு அவுட்டரில் உள்ளது இருக்குது. நெல்லை காய வைக்கிறது, முன்னெல்லாம் வந்து களத்தில் தான் காய வைப்பாங்க. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி களத்தில் காய வைப்பாங்க. 30-35 வருஷத்துக்கு முன்னாடி களத்தில் தான் காய வைக்க முடியும். களத்திலேருந்து தான் எடுத்து அப்புறம் மிஷினில் கொட்டி அரைக்க முடியும். இன்றைக்கி நேரம் காலம் அப்படி இல்லை. இன்றைக்கி டெக்னாலஜி வளர்ந்துட்டு ரொம்ப வளர்ந்தவொடனே இப்போ எப்படின்னு கேட்டால் நெல்லை வந்து காய வைக்கிறதுக்குனே மிஷின். அதை நாங்கள் இங்கேயே சேவோட செய்வோம். சைட்லேயே கூட ஜாமான் எடுத்து கொடுத்தாங்கன்னா அதான் பேப்பரிகேஷனுங்கிறது. இரும்பு எடுத்து கொடுத்தாங்கன்னா என்னென்ன இவ்வளோ இரும்புன்னு சொல்லுவோம் நாங்கள். சேனல் இவ்வளோ வேணும், ஷீட்டு இவ்வளோ வேணும், ஷாஃப்ட் இவ்வளோ வேணும், பேரிங் இவ்வளோ வேணும், போல்ட்டுகள்ட்டு எல்லாத்தையும் சொல்லுவோம். அப்படியே வேணும் அதை எடுத்து கொடுத்தாங்கன்னா இங்கேயே ஆளை வச்சு நாங்களே கூட இருந்துட்டு செஞ்சுவோம். செஞ்சு அதை ஃபிட்டிங் பண்ணி ஓட்டுறது. அது நெல் காய்க்கிற மிஷின். இப்போ நெல் இந்த பக்கத்தில் நெல்லை கொட்டினா ஒரு 6 மணி நேரத்தில் 8 மணி நேரத்தில் அங்கே அரிசி. இந்த பக்கம் பேடியை கொட்டுவாங்க, அந்த பக்கம் 8 மணி நேரத்தில் அரிசி வரும். இது பச்சை அரிசி. 12 மணி நேரத்தில் புழுங்கல் அரிசி எடுக்கலாம்.
0: ஓகே, பாடல் கேட்போம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.

0: ரைஸ் மில்லில் வந்து இந்த ஃபேப்ரிகேஷன் பற்றி சொன்னீங்க. அந்த மாதிரி செய்யும்போது ஒரு சின்ன மில்லிமீட்டர் அளவில் ஒரு தவறு வந்துருச்சுன்னா என்ன மாதிரியான விளைவுகள் வரும்?
1: சின்ன தவறு வந்தால் கூட வந்து இப்போ காய வைக்கிற மிஷின் அது பண்ணுறோன்னு சொன்னால் நெல் உடைய அரிசி உடைய ஆரம்பிச்சிடும், நோய் புரோக்கன்ஸாக வர ஆரம்பிச்சிடும். அது போல் வரவிடக்கூடாது. வர விடாமல் ரொம்ப கரெக்டாக பண்ணணும், அக்யூரேட்டாக பண்ணணும். ஒரு ஒரு செட்டிங் பார்த்து ரொம்ப ரொம்ப நிதானமாக ரொம்ப இதுவாக போடணும். அப்படி போட்டால் தான் கரெக்டாக அவங்களுக்கு செய்கிற ஓனர்களுக்கு அவங்களுக்கு லாபம் ஈட்ட முடியும். அவங்களால இல்லாக்காட்டி நான் பெரிய நஷ்டம் வந்துடும் அவங்களுக்கு.
0: இப்போ நீங்கள் இது வரைக்கும் நிறைய இது பண்ணியிருப்பீங்க உங்களோட அனுபவத்தில்.
1: ஆமாம்,
0: ரொம்ப ஒரு மன திருப்தி தந்தது, ரொம்ப நான் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் நான் இதை பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க?
1: நான் புதுசாக நானே ஒரு இதை கண்டுபிடிச்சேன். நெல்லை ஊறல் போடுறதுக்கு ஹாட் வாட்ரு பம்புன்னு ஒன்று கண்டுபிடிச்சேன், இன்ஜெக்டர் பம்புன்னு. அது வந்து பெரிய இதுவாக தான் நிறுவனம் தான் கண்டுபிடிக்க முடியும். நானே இதை செஞ்சு பார்க்கலாமான்னு நானே செஞ்சேன். அது சக்ஸஸ் ஆகிட்டு, அப்போ சக்ஸஸ் ஆகும்பொழுது அதை வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஒரு சுடு தண்ணியை விட்டு டம டமன்னு அடிக்கும், ஹீட் பண்ணி தான் நெல்லை ஊறல் போடணும்.
0: சரி,
1: பச்சை தண்ணியில் ஊறப்போட்டால் ரெண்டு நாள் ஊறணும். ரெண்டு நாள் ஊறினா அரிசி வாசனை வந்துடும், சுமல் வந்துடும்,
0: ஊறல் அடிக்கும்.
1: அப்போ சுடு தண்ணியில் ஊறப்போட்டால் வந்து நல்லாயிருக்குங்கிறதுனால இதை பண்ணும்பொழுது, அப்போ சுடு தண்ணியில் ஊறல் போடும்பொழுது இந்த போல் வரும்பொழுது பைப்பெலாம் அதிக செலவாகும், பைப்பு உடஞ்சிடும். அந்த போல் டேங்கில் ஹீட் பண்ணும்போது, அப்போ இதை போல் இந்த இன்ஜெக்டர் மூலயமா ஹீட் பண்ணலான்னு சொல்லும்பொழுது, சரி எனக்கு போட்டு கொடுக்குற

0: ஓனருக்கு கூட ஆர்டர் கொடுத்தாங்க எனக்கு, அவங்களுக்கு செஞ்சு போட்டால் சக்ஸஸ். இப்போ வந்து ஒரு 500 மூட்டை கூட ஊரை போடணும், ஊரல் போடணும்னு வச்சுங்க. 500 மூட்டைன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டன்னு 12 டன்னு 13 5 டன்னு நெருக்கம், 24 5 டன்னு நெருக்கமாக வரும். இந்த 5 டன்னையும் ஊரல் போடுறதுக்கு கிட்டத்தட்ட தண்ணியை ஹீட் பண்ணணும்னா பழைய முறைப்படி ஒரு 3 மணி நேரம் ஹீட் பண்ணணும். இப்போ நான் செஞ்ச இது முறைப்படி பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துலேயே நான் எல்லா டேங்கும் தண்ணி போயிடும். 15 நிமிஷத்துலேயே தண்ணி ஃபுல்லாகிடும். ஹாட் வாட்டர் 80 டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், 100 டெம்பரேச்சர் வச்சுக்கலாம், 60 வச்சுக்கலாம். நெல்லுக்கு தகுந்தாப்புல டெம்பரேச்சர் வச்சு அவங்க ஊரல் போட்டுக்கலாம். ஊரல் போட்டு அதை இது பண்ணி சர்க்குலேஷன் கொடுத்து 6 மணி நேரம் ஊறுனா போகிறது. அப்போ வந்து 24 மணி நேரம் ஊறணும். இது 6 மணி நேரம் ஊறுனா போகிறோம். 6 மணி நேரத்துலேயே நம்மளுக்கு இந்த ரேஷனுக்கெல்லாம் அரிசி வறுத்து பாருங்கள், டபுள் பாயிலிங் பாங்க, அந்த போல் ரைஸு இன்னும் நவீனமாக தயார் பண்ணுறது, வாசனை வராத நல்லா ரைஸை தயார் பண்ணி கொடுக்கலாம். அந்த போல் இதை கண்டுபிடிச்சா அதில் நல்லா எனக்கு வருமானம், நான் ஒரு தொழில் செஞ்சு நல்லா வருமானம் கொடுத்தேன். எனக்கு கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே இதையும் ஒரு சைடு பிஸ்னஸ் போல் பார்க்க ஆரம்பித்தேன். அதை செஞ்சுக்கிட்டே இதையும் செஞ்சேன். இதையும் செஞ்ச உடனே எனக்கு நல்ல சேல்ஸாக கிடச்சிது. அதில் எனக்கு நல்ல பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு போகிறதுக்கு எனக்கு அது நல்ல உதவியாக இருந்தது. எனக்கு என்னுடைய வருமானம், என்னுடைய மனைவி அதில் ரொம்ப ஒத்துழைப்பாக இருந்தாங்க எனக்கு.
1: எப்படி அந்த
0: பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு போகிறதுக்கு எனக்கு டிஸ்டர்பாக இருக்க மாட்டாங்க. நான் கொண்டாந்து சுகையில் வருமானத்தை கொடுத்தா போகிறோம். அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது போகிறது எங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். சிலர் வந்து எம்எல்க்கு இடைஞ்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, பிள்ளைங்க அங்கே போய்ட்டு அங்கே போய்ட்டு அதை வாங்கணும் இதை வாங்கணும் வாங்கம்பாங்க. அது கிடையாது, எனக்கு நல்ல ஒத்துழைப்பாக இருப்பாங்க அவங்க. அதனால் என்னுடைய தொழிலில் நான் முன்னேற்றம் அடைஞ்சு வந்ததுக்கு எனக்கு பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கும் இதுக்கும் வசதியாக இருந்தது. எல்லாமே எந்த இதுவும் இருக்காது. நான் நினச்ச நேரம் போகலாம், நினச்ச நேரம் வேலை செய்யலாம். அதிகபட்சம் வேலை மேலே தான் இருப்பேன். மாதத்தில் ஒரு 4 நாள் 5 நாள் வீட்டில் இருந்தேன்னா பெரிய விஷயம். அது மாதத்தில் 3/4 டைம் சைட்டில் தான் இருப்பேன். அங்கே தான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு சம்பாதிக்கணும் ஒரு நோக்கமே இருந்தது என்கிட்ட. அதனாலேயே இன்றைக்கி நான் கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கிறேன். இந்த 20-30-40 வருஷம் இதில் வந்து 20 வருஷத்துலேயே ஒரு முன்னுக்கு பசங்களை படிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போவே ஒரு வீடு கட்டினேன், சின்ன வீடாக ஒரு மாடி வீடு கட்டினேன். அந்த மாடி வீடு கட்டி முடிஞ்சோடனே சரி மாடி வீடு கட்டணும், நம்ம அப்பா நிலங்களாம் வச்சுட்டு போகல, ஒரு நிலம் விவசாயத்து மேலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, நிலமும் இருக்கணும் நமக்கு அப்படிங்கிற அப்படி பார்த்தா அப்புறம் ஒரு நிலம் ஒரு 3 ஏக்கர் வாங்கினேன். 3 ஏக்கர் வாங்கி அந்த நிலமும் இருக்குது. பசங்களை படிக்க வச்சு பசங்களை வேலை விட்டால் பெரிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். இந்த தொழிலில் இன்னும் எனக்கு நாட்டம் இருக்குது, இன்னும் ஏதாச்சும் செய்யணும் செய்யும்பொழுது. இப்போ அந்த 10 டன்னு 15 டன்னு இப்படி தான் மிஷின்லாம் இருந்துச்சு. இப்போ நான் 2 டன்னு தயார் பண்ணி காய வைக்கலாம். இல்லை 2 டன்னுக்கு மிஷின், 2 டன்னுனா ஒரு 35 மூட்டை 40 மூட்டை 30 மூட்டை 20 மூட்டை 35 மூட்டை இதெல்லாம் காய வைக்கணும். அந்த அளவுக்கு காய்க்கும் போது சின்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறாங்களே அவங்களுக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக வந்துகிட்டு இருக்கு. போய் அதை போல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
1: இப்போ ஒரு ரைஸ் மில் ஓடிட்டு இருக்கிற ரைஸ் மில் திடீர்னு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நின்றுடுச்சு அப்படின்னா எங்க ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கறது உங்களோட அனுபவத்தில் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் நீங்க எதை போய் செக் பண்ணுவீங்க?
0: இப்போ கல், ஒரு மிஷின் கல் எடுக்கிற மிஷின் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த கல் எடுக்கிற மிஷின் தின்னு கல் எடுக்கிறது, கல் சேர்ந்தே வந்து நெல்லில் வந்துக்கிட்டு இருக்கு, பேடியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிம்பாங்க. பேடியில் வந்துக்கிட்டு இருக்குன்னா 2 காரணம், ஏற செக்கப் பண்ணணும், 2வது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு இருக்கு, கீழே உள்ள அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று இருக்கு. இந்த நெல் கல்லில் வெளியில் தள்ளுற அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஏற தான் பார்க்கணும். இப்போ ஏர் மூலியமாக தான் கல் பிரிக்குது, அதுக்கு முன்னாடி வேறு மாதிரியே பிரிச்சுது. இப்போ லேட்டஸ்ட் மிஷினில் வந்து ஏர் மூலியமாக தான். அந்த ஏர் மூலியமாக பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு பிளேயரை தான் செக்அப் பண்ணுவோம், ஏர் கரெக்டாக கிடைக்குதா, சோக்கிங் கரெக்டாக கிடைக்குதா அப்படின்னு பார்ப்போம். அப்படின்னு பார்த்துட்ட பிறகு என்ன செய்வோம், அடுத்தது வந்து அதில் ஓகே இருக்குது ஆனால் இருந்தாலும் இன்னும் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னோம்னா ஸ்க்ரீன் மாட்டிருக்கோம் உள்ள ஜெலடா ஸ்க்ரீன், அந்த ஸ்க்ரீனை கழட்டிப்போம். ஸ்க்ரீன் தேய்மானம் இல்லாத கரெக்டாக இருக்கா,
1: சரி
0: அந்த ஸ்க்ரீன் தேய்மானம் இல்லாத கரெக்டாக இருந்தால் பார்த்தோம்னா ஓகே ஃபால்ட்டு. அதை பார்த்துருக்கா ரெண்டில் எது ஃபால்ட் இருக்கோ அதை ஃபால்ட் அட்டன் பண்ணி கிளியர் பண்ணிடுவோம். இது ஒரு சிம்பிளான ஃபால்ட்டு தான், பெரிய ரொம்ப ஃபால்ட்டு பெரிய ஃபால்ட்டு கிடையாது. இது தெரியாமலே நிறைய இங்கே ஃபோன் பண்ணி கூடுவாங்க, இங்கேருந்து போவேன், போயிட்டு ஒரு 15 நிமிஷத்துலேயே எல்லாம் சரி பண்ணியிருக்கிறேன் மிஷினை. ஓனரே கேட்பாங்க இன்னும் 15 நிமிஷத்தில் எப்படிங்க சார், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் சார் இருந்தது, உங்களால் மாற்றி விட்டாங்க அதை, இந்தந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி இப்படி வச்சு ஓட்டினீங்கன்னா கரெக்டாக ஃபாலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். நான் வர வேண்டிய அவசியம் கிடையாது. 4000 3000 சாங்கல் உங்களுக்கு செலவு கிடையாது.

0: நான் சொல்கிறபடி பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு வருவேன், ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதே போல் தான் எல்லா மிஷினுமே தான், ஒரு பாலிஸ் இருக்கிற மிஷினாக இருக்கட்டும், ஒரு ரப்பர் செல்லராக இருக்கட்டும், இப்போ எல்லாம் ஆட்டோமேட்டிக் வந்துட்டு. முன்னாடிலாம் வந்து ரொம்ப இது, இப்போ மெயினுட்டான இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கும், சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா டக்குனுக்கு கிளியர் ஆகிடும்.
1: சரி, இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது நான் உனக்கு கேட்குறேன், இப்போ உங்க இன்றைய காலகட்டத்தில் வந்து ரொம்ப மாடர்னாக ஆகிட்டு இருக்கு, ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் நான் போய் உடனே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் அனுபவம் டெக்னாலஜி இது ரெண்டையும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
0: டெக்னாலஜி அனுபவம் தான் அதிகம் இருக்கணும்.
1: ஆ,
0: இந்த அனுபவம் இருந்துட்டாலே
1: டெக்னாலஜியை பயன்படுத்திக்கலாம்,
0: டெக்னாலஜியை பயன்படுத்திக்கலாம். படிப்பு இருந்தாப்புல வந்து பார்க்க முடியாது, அங்கே வந்து டெக்னாலஜி அனுபவம் தான். நம்ம சின்ன வயசு இப்போ நான் 30-35 வருஷம் 40 வருஷமாக பார்த்துட்டு வரோம்ல, இந்த மிஷினில் இந்த பாட்டு, இந்த மிஷினில் இந்த பாட்டு, இந்த பாட்டுன்னா என்னுடைய அனுபவத்தில் தான் நான் அதிகம் இது பண்ணியிருக்கிறேன்.
1: சரி,
0: ஏன்னா நான் படிக்கல, அதிகம் படிக்கல.
1: அனுபவம் அடுத்து நான் அதை தான் கேட்கலான்னு, இதுக்காக ஏதாவது தனியாக படிச்சிங்களா?
0: இல்லை, படிக்கல. தொழிலை கற்றுக்கணுங்கிற பெரிய ஆர்வம், தொழிலை கற்றுக்கணும், இதுலேருந்து சம்பாதிக்கணும், நம்ம முன்னுக்கு வரணும், உழைப்பால் முன்னேறணும். என்ன உழைக்கணும், முன்னேறணும்,
1: ஒரு தொழிலாளியாக இதை ஆரம்பித்து இப்போ இந்த அளவுக்கு வளர்ந்து,
0: இந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன்,
1: அதில் ஆர்வம் இருக்கணும்,
0: இருக்கணும், ஆர்வம் இருக்கணும். சிலர் வந்து போனோம் வேலை செஞ்சோம் கூலி கொடுத்தாங்களா வந்தோன்னு இருக்கக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்போ இன்ட்ரெஸ்ட் இருந்தோம்னா நம்ம தொழிலையும் சரி, நம்ம இதுலையும் சரி, நம்ம குடும்பத்துலையும் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் நம்ம.
1: ஓகே சார், இன்னொரு பாடல் கேட்டலாம், தொடர்ந்து நம்ம பேசலாம்.
2: விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோமடா உண்மையா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
3: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
4: கோபால் பல் பொடி

0: ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் அப்புறம் ஃபிட்டிங் இதை பற்றி தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ ஒரு இது பண்ணும்போது, ஒரு ஃபிட்டிங்கோ இல்லை ஃபேப்ரிகேஷனும் பண்ணும்போது, உங்களோட கண் அளவு முக்கியமா, இல்லை கைத்திறன் அது முக்கியமா, இல்லை கணித அளவு முக்கியமா?
1: மூணுமே இருக்கணும்.
0: ஆ,
1: ஒன்று மட்டும்தான் பத்தாது.
0: சரி,
1: மூணுமே மெயின்டாக வேலை செய்யணும். கையில் இருக்கிற அளவு, டேப்பில் அளக்கிற அளவும் கரெக்டாக இருக்கணும். துல்லியமாக பார்வையும் கரெக்டாக நம்ம இதை பண்ணுற மாதிரி இருக்கணும். மெயின்டில் அந்த இதுவும் கரெக்டாக இருக்கும். இப்படி தான் பண்ணணும், இந்த அளவில் மாறக்கூடாது அப்படிங்கிறது மெயின்டில் அந்த இதுவும் இருக்கும். இந்த மூணுமே இருந்தால் தான் கரெக்டாக ஒரு ஒன்று வந்து உற்பத்தி பண்ண முடியும், ஒரு மிஷினை தயார் பண்ண முடியும். இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ்ஸிங் ஆனாலும் நம்மளுக்கு பின்னாடி இடைஞ்சல் கொடுக்கும். திரும்ப அதை பிரிச்சுட்டு திரும்பவும் ரீஒர்க் பண்ணுறாப்புல ஆகிடும். அப்போ செலவு அதிகமாகிடும், நமக்கு
0: மெட்டீரியல்
1: வேஸ்ட் ஆகும், நம்மளுடைய மெனக்கெடும் வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஒரு வாட்டி செஞ்சு இன்னைக்கு முடிஞ்ச வேலை வந்து ரெண்டு மணி நேரத்தில் முடிகிறது வந்து ஒரு நாலு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகிடும். பிரிக்கிறது அப்புறம் திரும்ப அதை இது பண்ணுறது, பொருள் வேஸ்ட்டு எல்லாமே வேஸ்டேஜ் ஆகிடும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கும். இந்த இதை பண்ணும்பொழுது எப்போவுமே கவனமாக இருக்கணும். மூணுமே கரெக்டான அளவில் நம்ம இது பண்ணிக்கணும். மற்ற சிந்தனைகளை உள்ளே விடக்கூடாது,
0: இருக்கக்கூடாது
1: இருக்கக்கூடாது. இப்போ ஒரு டாக்டர் எப்படியோ அதே போல தான் இருக்கணும். ஒரு மிஷினை தயார் பண்ணுறதும் மிஷினை செய்கிறதும்,
0: ஒரு டாக்டர் ஆப்ரேஷன்,
1: ஒரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணும்போது கவனத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அந்த ஈக்குவலுக்கு இருக்கணும் எப்போவுமே. அது என்ன சாதம் நினைப்பாங்க சிலர், இது என்ன இதுதானே இப்படி பண்ணிடலாம்னு நினைப்பாங்க. ஆனால் அது இப்படி கிடையாது. அதில் யார் கவனமாக இருக்கிறாங்க அவ்வளோதான் தொழிலை முன்னேற்றம் அடைய முடியும், அது வெற்றியும் அடைய முடியும். எந்த இதுவாக இருந்தாலும் சரி, எந்த தொழிலாக இருந்தாலும் சரி,
0: சரி
1: நம்ம ஒரு கூலி வேலை தான் செய்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு வேலை செய்யணும்னு நினச்சிட்டு
0: இருக்கக்கூடாது. நமக்கே நம்ம
1: செய்கிறோம் தான் அவங்க முன்னேறினா தான் நம்ம முன்னேற முடியும். ஒரு கம்பெனியில் ஒரு அவங்கள முன்னேற்றி விட்ட முடியாது, நம்ம அதுலேருந்து பின்னாடி போக முடியும்.
0: நமக்கு ஒரு நம்ம வேலை செஞ்சா சுத்தமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துருச்சு,
1: பேர் வந்துடும். அப்ப நம்மள வந்து விரும்புவாங்க நிறைய பேர். அப்ப நம்மளுக்கு ஒரு சம்பள உயர்வு அது இது எல்லாமே
0: கிடைக்கும். ஆமா, அதுதான் முன்னேற்றம் அப்படிங்கிறது,
1: அதுதான் முன்னேற்றம்.
0: ஓகே, இப்போ இந்த வேலையை வந்து என்னால் செய்யவே முடியாது அப்படின்னு இருந்த ஒரு வேலையை நீங்க முடிச்சு காமிச்ச அப்படிங்கிறது ஏதாவது இருக்கா?
1: நிறைய வேலை செஞ்சு கொடுத்துருக்காங்க. நிறைய மிஷினரி ரிப்பேர் ஆகி நின்று போயிடும். இந்த வேலையை இல்லை முடியாதுங்க அப்படிங்கிற அப்படி சுச்சுவேஷன் வரும்.
0: சரி,
1: அப்போ சார் உடனே கம்பெனிலேருந்து கூட்டு சொல்லுவாங்க, சார் நீங்கள் போய் இதை பார்த்துட்டு நீங்கள் போனால் சரியாக வந்துடும் சார் பாருங்கம்பாங்க. நான் போவேன், போயிட்டு ஒரு நாள் அன்னைக்கு மெனக்கெடுவேன். மெனக்கெட்டு இது ஒரு நாள் ஆகும் சார், இல்லை ரெண்டு நாள் ஆகும் சார் சொல்லிடுவேன். உடனே ரெண்டு பண்ண முடியாது சார்,
0: சரி
1: கொஞ்சம் இது நிதானமாக சார் பார்க்கணும் எப்படின்னு சொல்லுவேன். சரி எப்படியே பார்த்து கொடுத்துருங்க, எங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருங்க அப்படிவாங்க. சில ஓனர் கோவப்படுற ஓனர் இருக்காங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க அவங்க. ஏன்னா மிஷினரி நம்ம அவங்க ப்ராசஸ் நின்றுடுதில்ல, அவங்களுக்கு அதனால் இதுவாகுவாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் சொல்லி கிளியர் இது பண்ணி, இல்லை சார் கொஞ்சம் இது பண்ணிங்க ஒரு நாள் தானே பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு பண்ணி ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம், அதை வாட்டி கொடுத்துருக்கோம்.
0: சில மிஷின் வந்து இந்த சத்தத்தை கேட்டே வந்து என்ன பிரச்சனை அப்படிங்கறத
1: கண்டுபிடிச்சிருவாங்க.
0: நீங்க எப்படி எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1: மில்லில் போன உடனே பாட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அதான் பண்ணுவோம். போன உடனே மிஷினை அந்த ஆப்ரேட்டர் கூப்பிட்டு இப்போ ரன் பண்ண சொல்லுவோம். நான் மெக்கானிக் ஆப்ரேட்டர் பாருங்க,
0: சரி
1: உங்கள் மிஷினை போட்டு விடுங்க, என்ன இந்த மிஷின் மட்டும் பர்டிகுலராக அந்த மிஷினை மட்டும் போடுங்கன்னு. அந்த மிஷினை மட்டும் போட்டாங்கன்னு சொன்னால், இல்லை பேரிங் போயிருக்கா, இல்லை மோட்டாரில் இதுவா, இருக்கிற பார்ட்ஸில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சிருவோம். அந்த சத்தத்தை வச்சு சரி உடனே நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கழட்டிட்டு அந்த ஃபால்ட் ஆர்டர் பண்ணிட்டோம். பேரிங்னா பேரிங்கு, சார் பேரிங் போயிட்டு சார் இருப்பாங்க, இல்லை சார் சாப்பிட்டு இதுவாகிட்டு இது சாப்பிட்டு தேய்மானம் வந்துட்டு இதை மாற்றினா தான் நம்மளுக்கு சரியாக வரும் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு போய்ட்டோம்.
0: சரி,
1: அதை பண்ணி அதை போல் பண்ணுவோம். அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம், ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம், என்னால் முடியும்.
0: இந்த வேலைக்கு வந்து பொறுமை ரொம்ப அவசியம்,
1: ரொம்ப அவசியம், ரொம்ப அவசியம், பொறுமையாக அவசியம். அதே போல் ரொம்ப பொறுமையாக இருக்கக்கூடாது.

0: கூடாது, அவங்களுக்கு ஃபால்ட்டும் சீக்கிரம் அட்டன் பண்ணி கொடுக்கணும், பொறுமையாகவும் பொறுமையை அவசியமாக கையாளணும். அதுபோல் நம்ம மெயினுட்டாக அதை திங்க் பண்ணணும், எங்கே இருக்கும் ஃபால்ட்டு, என்ன செய்யலாம், எப்படி செய்யலாங்கிறாப்புல யோசிக்கணும். டக்குன்னு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும். இதை கழட்டிட்டோம், கழட்டிட்ட பிறகு இதில் பாட்டு இதில் பாட்டு இப்போ யோசிச்சுக்கிட்டே தான் இது பண்ணுவோம்.
1: சப்போஸ் இதில் இல்லைன்னா நம்ம அடுத்த
0: செக்ஷனுக்கு போயிடணும் அப்படிங்கிறாப்புல கரெக்டாக ஃபாலோ பண்ணி தான் கழட்டுவோம். கழட்டோன்னா நஷ்டம் எதிர்பார்த்தாப்படியே தான் இருக்கும் அப்படி. என்னது அதே போல் தான் ஒரு புது மிஷின் வந்துட்டுனு வச்சிங்க, புது மிஷின் வரும்பொழுதுனே அதில் உள்ள மெக்கானிக்ஸத்தை ஃபுல்லாக புதுசாக மாற்றும் பொழுதே பாதி அதில் தரவாக இது பண்ணிப்போம். டக்குன்னு வந்தவொடனே தூக்கி மாட்டிட்டு இது பண்ணுறது கிடையாது. இது எங்கெங்கே என்னென்ன மிஷின் இருக்குது, எங்கே இருக்குது, திரும்ப இதில் ஃபால்ட் வந்துனா என்ன வரும், என்ன போகுங்கிறது எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு தான் மாட்டுவோம். அப்படி மாட்டினா தான் நம்ம அடுத்த முறை பார்க்கும்பொழுது அதை ஃபால்ட்டு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக போயிடும்.
1: சரி, இன்னொரு பாட்டு கேட்கலாம், தொடர்ந்து நம்ம பேசுவோம்.

0: நேர்களை உங்கள் காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நெவ்ஸ் சேகர் காரைக்கால் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சுல் அமுது.
3: பால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசந்தளிர். மளிகைப் பொருட்களை மலி விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி, உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
5: டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
6: ABC கோல்டு பேலஸ் திருத்திரைப்பூண்டி.
0: நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் சன் ரீஃப்ஸின் தேநீர் நேரம். நாளை காலை 7:00 திருத்திரைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ராசக்கு அட்ராசக்கு. நாளை மாலை 5:00 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டு கேட்டு போட்டி. நாளை காலை 8:00 மயிலாடுதுறை ARC நடேஷ் செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம்.

0: இந்த ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் ஃபிட்டிங் இதை வந்து கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 40 வருடங்களாக செஞ்சு ஒரு நல்ல ஒரு அனுபவசாலியாக இருந்துட்டுருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு என்ன சொல்லுவீங்க?
1: இந்த வேலையை செய்கிற இளைஞர்களுக்கு வேலை தான் செய்கிறோம்னு நினைக்காம நம்ம முன்னேறணும், கம்பெனியை முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டு வேலை செய்யணும். நம்ம சம்பளத்துக்கு வேலை செய்ய நம்மளாம் கொடுக்குறாங்க, வேலை செய்கிறோம் அப்படின்னு போகக்கூடாது. அவங்களுக்கு அது இது கிடையாது. அவங்களும் தொழிலில் முன்னேறணும்னா இந்த இதில் முன்னேற்றம் அடைஞ்சி வரணும்னு சொன்னால் அவங்க மேலே மேலும் முன்னேற்றம் அடையணும், நல்ல இதுவாக இருக்கும்னு சொன்னால் நம்ம வேலை போல் நம்ம இப்போ வேலை போல் செய்யணும். நம்ம இது நம்ம தொழில் வச்சுருக்குறோம், ஒரு முதலாளிட்ட வேலை செய்கிறோம்னு நினைக்காம நம்ம வச்சுருக்குறோம் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன இதுவோடு செய்யணும், திருப்தியோடு செய்யணும். அதை வேலை செய்கிறோம், சம்பளம் கொடுக்குறாங்க, போகிறோங்கிறாப்பில் இருக்கக்கூடாது, செய்யணுங்கிறத நான் நினைக்கிறேன்.
0: இப்போ நீங்கள் வந்து இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு அதை ஃபிட் பண்ணி ஒரு மெஷின் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க, அந்த பார்ட்ஸ்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க?
1: சென்னை, சென்னையில் வாங்குவோம். சென்னையில் ஒரு கடையில் வாங்க முடியாது, ஒரு கடையில் ஒரு பொருள் இருக்கும்.
0: ஓகே ஓகே,
1: அதை வாங்க 4-5 கடையில் வாங்கி சேர்க்கணும்.
0: சரி.
1: அதே போல் அப்புறம் இங்கே கிடைக்கலன்னு சொன்னால் கோயம்புத்தூர், கோயம்புத்தூரில் இது பண்ண போகிறோம். இங்கே சில பொருள்லாம் கிடைக்கல, அப்போ கிடைச்ச பொருளை வாங்கிட்டு இது பண்ணணும்னு சொன்னால் பாம்பேயில் கூட ஆர்டர் போட்டு வாங்குறாப்புல இருக்கும், ஏற்படும் வாங்கிட்டு தான் எல்லாம் சேர்த்து தான் ஒன்று சேர்த்து தான் செய்யும். மேக்ஸிமம் சென்னை, கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் அங்கே போகிறது.
0: ஓகே, இப்போ அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது ரைஸ் மில்ல வந்து உருவாக்குறீங்க. இப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு மிஷின் நீங்கள் போட்டுட்டீங்க, ஒரு மில்லு வச்சுட்டீங்க, அது எப்படி அதை ஆன் பண்ணும்போது உள்ள அந்த தருணத்தில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க?
1: ரொம்ப சங்கடம், இதுவாக இருக்கும், நல்லா ஓடணுங்கிற ஒரு மனசுலேயே ஓடிக்கிட்டு இருக்கும். இது வந்து திரும்ப எதுவும் ஃபால்ட் வந்துடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம். சின்னது வந்துடக்கூடாது, வந்துடக்கூடாது. காசு அவங்க கொடுத்துருந்தாலும் நம்ம செய்திருந்தாலும் அவங்களுக்கு திரும்பவும் சிறை வந்துடக்கூடாது, நம்மளுக்கும் ஒரு நல்ல பேர் வரணும் இதில் அப்படிங்கிறப்பிலே திங்க் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அதே போல் இப்போ இடையில கூட ஒரு மிஷின் அது போல் ஓடுது.
0: சரி,
1: நல்லா எல்லாம் பண்ணிட்டோம், கிளியர் ஆயிடுச்சு, எப்போ நல்லா வந்துருமா, நல்லா வந்துருமா,

0: உடையாது வந்துருமா, உடையா இருக்குமா அப்படிங்கிறது இது பண்ணிக்கிட்டே இருந்தோம். அவங்க எல்லாம் ரெடி பண்ணி காய வச்சு இறக்கி ஓட்டின பிறகு மில்லில் ஓட்டினாங்க. ஓட்டின பிறகு பார்ட்டி அவங்க சொன்னாங்க, ஓனர் பரவாயில்ல எங்களுக்கு களத்தில் காயப்பட்டதோட ரொம்ப நல்லா இருக்கு இப்போ
1: எங்களுக்கு,
0: அதில் 10% ப்ரோக்கன்ஸ் வந்ததுன்னா இல்லை 2% கூட வரல. அப்போ நாங்கள் பார்ட்டிக்கு அரிசியை சேர்த்து கொடுப்போம், நெல் கொண்டாந்து போடுறாங்களா சாப்பாடு ரைஸ் போடுறாங்க, சின்ன யூனிட் சொல்கிறோம் பெருசு சொல்லிங்க. இப்போ சின்ன யூனிட்ல எப்படின்னா பெரிய யூனிட்லாம் இன்னும் நல்ல லாபம் அவங்களுக்கு.
1: ஓகே,
0: ப்ரோக்கன்ஸ் வந்தால் பாதி தவிட்டோட போயிடும்.
1: ஆமாம்,
0: அப்புறம் வேஸ்டேஜ் நிறையா
1: ஆகும்,
0: கோழித்து கோழித்து உணத்துக்கு போயிடும். இந்த ப்ரோக்கன்ஸ் வராத இருந்ததுன்னு சொன்னால் அவங்களுக்கு எல்லாமே ரைஸ் 90% அவங்களுக்கு லாபம். அப்ப லாபம் வரும்போது பார்ட்டிகளுக்கு நல்லா இது பண்ணி கொடுக்கலாம் அவங்களுக்கு, அது பண்ணலாம்.
1: சரி, ஓகே. இப்போ என்னோட இதில் அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த நீங்கள் கூட அந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் கல் பிரிக்கிறது அப்படின்ட்டு, இந்த கல் பிரிக்கிறதும் சரி அது அந்த தவிடுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த அது வந்து கலந்து வருது. சரி, என்ன ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நம்ம கொடுக்குறோம், திரும்பவும் அதே மாதிரி தான் செஞ்சு வந்துச்சு. அப்போ அது என்ன பிரச்சனை, மிஷினில் என்ன பிரச்சனை இருந்திருக்கும்?
0: இப்போ மிஷின் நிறைய மிஷின் இருக்குது, ஒரு ஒரு மிஷினில் ஒரு இது இருக்கும் போது அங்கே மேலே தவிட பிரிக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின்
1: திரும்பவும் அதே இதில் போடுறாங்க, போட்டு திரும்பவும் அதே மண்ணும் அதோ அதே அந்த தவிடோட வருது இருக்கு. தண்ணியில் கொட்டணும் அப்படின்னா மிதக்குது
0: மிதக்குது, அது வராதற்குன்னு அங்கே மேலே உள்ள அந்த ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பார்க்கணும்.
1: பார்க்காமலே திரும்ப
0: அவங்க கவனிக்காமல் போட்டாங்கன்னு சொன்னால் அப்படியே தான் வரும். அந்த ஏர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்தாச்சுன்னா ஏர் கரெக்டாக கிடச்சதுனாலே தவிடு கூட எல்லாத்தையும் நிறுத்தும். நீங்க அரிசி கொட்டினா கூட தவிடுலாம் ஒண்ணுமே இருக்காது, நல்ல தண்ணியாவே இருக்கும். அரிசியை கொட்டினா உடனே அப்படியே கழுவிட்டு போடலாம், அந்த அளவுக்கு இருக்கும் ரைஸ், நல்ல கிளியரா இருக்கும். அந்த ஏர் சரியா கிடைக்கலன்னா தவிடு ரீச் ஆகும் உங்களுக்கு, அரிசியோட கலந்து வந்துடும்.
1: இப்போ கிட்டத்தட்ட நீங்க இவ்வளவு வருஷத்துல எத்தனை மிஷின்ஸ் உருவாக்கியிருப்பீங்க?
0: நான் நிறைய இது பண்ணியிருப்பேன், கணக்குல தெரியல எவ்வளவுன்னு
1: தெரியல அந்த அளவுக்கு, ஏன்னா அவ்வளோ உங்களுக்கு அனுபவம் இருக்கு இல்லையா. சரி, அதனால நிறைய செஞ்சிருக்கேன்,
0: நிறைய செஞ்சிருக்கேன்.
1: எப்படி இது மட்டும் தானா, இது இல்லாமல் வேற ஏதாவது தொழில் வேலை அது செஞ்சுட்டு இருக்கீங்களா? இந்த ரைஸ் மில் இது மட்டும் செஞ்சிட்டு,
0: ரைஸ் மில் இல்லாமல் அப்புறம் விவசாயம் தான்.
1: விவசாயம்
0: விவசாயம்
1: எப்படி உங்களோட அந்த நிலத்துல உள்ள
0: நிலத்துல விவசாயம்?
1: அப்ப அந்த அரிசி எல்லாம் நீங்க எப்படி ரைஸ் மில்ல வச்சு அரைச்சி அந்த மாதிரி?
0: அதெல்லாம் நேரடியாக நெல்லை தானே கொடுத்துட்றோம். இப்போ அதே போல சாப்பாட்டுக்கு ரைஸ்ன்னு சொல்லிட்டு அரிசி விலை நிறைய நல்லா ஏறிட்டு ரேட்டு.
1: ஆமாம்,
0: இப்போ ஏறின உடனே என்ன செய்யறாங்க, சின்ன சின்ன ரைஸ் மில் போட்டு கூலிக்கு அரைக்கிறாங்க. கூலிக்கு அரைக்கும் பொழுது இப்போ விவசாயம்லாம் இருக்கிறாங்கல்ல, கூலிக்கு செய்கிறவங்களும் சரி விவசாயம் நிலம் வச்சுருக்கவங்களும் சரி,
1: சரி
0: 4 மூட்டை 5 மூட்டை கொண்டா கொடுத்தாங்கன்னா அவங்க அரைச்சி கொடுக்குற அளவுக்கு இப்போ மில்லு வந்துடுச்சு.
1: ஓஹோ,
0: அதில் அரைச்சி அவங்கள அரிசியை வச்சுக்கலாம். அந்த அளவுக்கு அதான் 2 டன்னு மிஷின்லாம் வந்துட்டு காய வைக்கிறதுக்கு அரைக்கிறதுக்கு எல்லாம். அதுக்கு முன்னாடி 20 டன்னு 30 டன்னில் மிஷின்லாம் இருக்குது, 50 டன்னு மிஷினும் இருக்குது. பர் அவருக்கு 7 டன்னு ரைஸ் வெளியாகும், ஒரு மணி நேரத்துக்கு 7 டன் அரிசி பேக்கேஜ் ஆகும்.
1: ஓகே,
0: இப்போ அதை இல்லாமல் இப்போ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு 4 கிலோ 5 கிலோ 10 கிலோ பேக்கி ஆகிற ஒரு மிஷினும் வந்துருச்சு, 20 கிலோ பேக் ஆகிற மிஷினும் வந்துருச்சு. அப்படிங்கும் பொழுது அவங்க அதில் யூஸ் பண்ணோம்னா கூலியில் வேலை செய்கிறவங்க உடம்பு போய் அந்த மில்லில் கொடுத்து ரைஸை தயார் பண்ணி வாங்கிக்க முடியும். நெல்லை பச்சை நெல்லை கொடுத்தா போகிறோம், ரேப்பேடியை கொடுத்தா போகிறோம். அவங்க ரேப்பேடியை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வச்சு காய வச்சு அரிசியாக கொடுத்துருவாங்க, 4 சிப்பம் 3 சிப்பம் அரிசி அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அப்போ இந்த 3 சிப்பம் அரிசி வந்து 4 சிப்பம் அரிசி வந்து ரேட்டு எங்கேயோ போயிடும், கடையில் போய் வாங்கலாம்.
1: சரி,
0: இவங்களே சொந்தமாக இது பண்ணிக்கும் போது நெல்லாக கொடுத்தாங்கன்னா நெல்லுக்கு கொஞ்சம் விலை கம்மி தான் கிடைக்கும்.
1: இப்போ நீங்கள் அந்த மிஷின் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இது மில்லு பண்ணியிருக்கீங்க, அதை திடீர்னு வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா அதை பிரித்து திரும்பவும் கொண்டு போய் நீங்கள் உங்களால்
0: பண்ணிடலாம் எங்கே வேணாலும், நம்மளோட விருப்பத்துக்கு எங்கே வேணால் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து இப்போ இங்கே பண்ணியிருப்போம், இங்கே பண்ணிட்டோம்னா அவங்க தொழில் கொஞ்சம் வளர்ந்துடும், வளர்ச்சி ஆகிடும்.
1: சரி,
0: இதை கொஞ்சம் மாற்றிட்டு இந்த மிஷினை கொண்டு அங்கே போட்டுடலாங்க, இந்த இடத்துல பெரிய மிஷின் நம்ம வச்சிடலாம்,
1: வேற வச்சிடலாம்
0: அந்த சின்ன இடத்துல கொண்டு போய் இதை மாட்டிடலாம், எனக்கு 2 மில்லா ஓட்டுறப்பல ஐடியா இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி நீ இதை கழட்டி கொண்டு போயிட்டு அங்கே மாட்டிக்கலாம்.
1: ஓகே,
0: இங்கே பெருசாக
1: வேற புதுசாக
0: ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், புதுசாக வாங்கி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம்.
1: ஸோ அது அதுலேயும் ஒன்றும் செய்தாராங்களா வர

0: அதிகமாக சேதாரம் வராது.
1: கைட்டி மாட்டுற
0: மெக்கானிஷன் தான் கொஞ்சம் வரும். மெக்கானிஷன் எடுக்கிற பொருள் போகிற பொருள் கொஞ்சம் தேஞ்சு இருந்ததுன்னா அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி போட்டு ரெடி பண்ணுறாப்புல ஆகிடும். வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் செலவு வந்துடாது.
1: சரி, இந்த தொழில் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்?
0: இந்த ரைஸ் மில் தொழில் வந்து எப்போ இருந்தாலுமே தொழில் நல்லா தான் இருக்கும். ஏன்னு கேட்டால் இது உணவுப் பொருள்.
1: ஆமாம்,
0: உணவுப் பொருள். மற்ற தொழிலெலாம் வந்து தயாரிப்பு அதிகமாகிட்டுனா தேங்கும். இது தயாரிச்சு தான் ஆகணும்.
1: ஆமாம், தேவை இருந்துகிட்டே இருக்கும்.
0: இதை வச்சிருக்கிறவங்க என்றைக்குமே நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க.
1: ஓகே,
0: சிலது தெரியாதவங்க, தொழிலை பற்றி தெரியாதவங்க பின்னோக்கி போய்ட்றாங்க.
1: ஓகே சார், இதுவரை இந்த ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் அப்புறம் ஃபிட்டிங் பற்றி உங்களோட அனுபவங்களை ரொம்ப தெளிவாக அழகாக எங்களுக்கு கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. நிலையத்தின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

நேயர்கள் இதுவரை கேட்டது லஞ்ச் பிரேக்கில் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் ரைஸ் மில் ஃபேப்ரிகேஷன் மற்றும் ஃபிட்டிங் வேலை செய்து வரும் இரவாஞ்சேரி ஆர் வீரமணி அவர்கள் பங்கேற்ற நேரலை கேட்டீர்கள். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தி நடத்திய நான் ஆர்ஜே தீபா சந்திரசேகர்.

12:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கடலூர் மாவட்டம் ஏமாரூர் 9 சென்டிமீட்டர், சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் 8 சென்டிமீட்டர், அரியலூர் மாவட்டம் குறுவடி 7 சென்டிமீட்டர், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, சேலம் மாவட்டம் ஆத்தூர், மதுரை விமான நிலையம் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சேலம், பார்வூட், குடலூர் பசார், மேல்குடலூர், கள்ளக்குடி, விண்ட்வர்த், தேவாலா, வீரகனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், தென்பெரநாடு, தஞ்சை பாபநாசம், தழுதலை, வாழப்பாடி, பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், உளுந்தூர்பேட்டை, கள்ளக்குறிச்சி, ஹாரிசன் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், மீமாத்தூர், உட்பிரையர், மஞ்சளாறு, கீழணை, சோழிங்கநல்லூர், திருமயம், திருமங்கலம், குன்றத்தூர், சுத்தமலை அணை, மணிமுத்தாறு அணை, நம்பியூர், சூலாங்குறிச்சி ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், ஏத்தாப்பூர், நேமூர், குண்டேரிப்பள்ளம், குறிஞ்சிப்பாடி, திருவிடைமருதூர், கங்கவல்லி, வானமாதேவி, காரையூர், தலைவாசல், கும்பகோணம், கருமாந்துறை, வேப்பந்தட்டை, வேப்பூர், பூண்டி, ஆனைமடுவு அணை, குப்பநத்தம், வரட்டுப்பள்ளம், கலையநல்லூர், நடுவட்டம், ஆண்டிப்பட்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகள வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் தமிழ்நாட்டிலும் காரைக்காலிலும் குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பையொட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 39.7 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், மதுரை ஆகிய இடங்களில் பதிவானது. உதகமண்டலத்தில்

மிக குறைந்த அளவு வெப்பநிலை 11.2 டிகிரி செல்சியஸ். அதிகளவு வெப்பநிலை நாகப்பட்டினம், கடலூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. தருமபுரி, ஈரோடு, கரூர், திண்டுக்கல், திருநெல்வேலி, திருச்சிராப்பள்ளி, நீலகிரி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 மிதமான மழை. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பெய்யும் வாய்ப்பு உண்டு. மற்ற இடங்களில் லேசான மழை. 14ஆம் தேதியன்று நாளை மறுநாள் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, கோயம்புத்தூர், திருவண்ணாமலை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் லேசான மழை தொடர்ந்து வலுத்தும் பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வாய்ப்புண்டு. மாலையிலோ இரவிலோ லேசான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.8 டிகிரி செல்சியஸ். குறைந்த அளவு வெப்பநிலை 24.7 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் அல்லது 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த

0: இன்றைய மின்சார சேமிப்பு, நாளைய பிரகாசமான உலகம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்களை கேட்டு ரசிக்கலாம் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக காரைக்கால் பண்பலை 100.3 பேஸ்புக் பக்கத்தில் நம்ம பதிவிட்டிருக்க கேள்வி என்னன்னா, சிறு வயதில் இரவில் தனியாக பயத்தில் பாட்டு பாடிக்கொண்டே சென்ற அனுபவம் உண்டா? நம்ம இப்போ எவ்வளோ பெரிய தைரியசாலியாக இருந்தால் கூட நம்மளுடைய வயது அனுபவம் நமக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்துருந்தாலும் தைரியத்தை கொடுத்துருந்தாலும் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா அந்த இருட்டு இல்லை தனியாக வர்றோம் அந்த சமயத்தில் எங்கேயோ அங்கங்கே ஒரு லைட் எரியுது இல்லை கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தை போக்க நான் ரொம்ப தைரியசாலி, நான் ரொம்ப தைரியமானவன் அப்படின்னு சொல்லிக்க ஏதாவது ஒரு பாடலோ

வேகமாக சத்தம் போட்டோ இல்லை பொறுமையாகவோ பாடிக்கிட்டே ஓடி வந்திருப்போம் இல்லை நடந்து வந்திருப்போம், அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு தான் இன்றைக்கி கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியில் நேயர்கள் அவங்களுடைய அனுபவத்தை நம்மளுடைய கரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்கள். இது லைக் ஷேர் கமெண்ட்.

0: பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கிடைக்காரர்கள் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கிடைக்காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிகமாக சொல்லையல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சல் அமுது தரமான தாய்ப்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருக்க கேள்வி, சிறு வயதில் இரவில் தனியாக பயத்தில் பாட்டு பாடிக்கொண்டே சென்ற அனுபவம் உண்டா? நேர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில். மணக்குடி ராஜேந்திரன் சொல்லியிருக்காங்க, சின்ன வயசில் இரவில் தனியாக செல்லும் பொழுது பயமாக இருக்கும், அந்த பயத்தை போக்கிக்கொள்ள கடவுள் பாடல்களை பாடிக்கொண்டே செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், சின்ன வயசில் அந்த அனுபவம் இருந்திருக்கு, நான் பாட்டு பாடிட்டு என்ன ஒன்றும் செய்யாத உனக்கு மிட்டாய் வாங்கி தர்றேன்னு பாடிக்கிட்டு எல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில் கண்ணன் பேரகத்துலேருந்து பயத்தோடு பாட்டு பாடிய அனுபவம் உண்டு சின்ன வயசில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்துல் ரசாக் திட்டச்சேரியிலேருந்து, எனக்கும் அந்த அனுபவம் இருக்குது, நான் பழைய பாடல்களெல்லாம் முணுமுணுத்துட்டே போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி எந்த அனுபவமும் இல்லை மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கும்பகோணம் குமரன். பவித்ரமாணிக்கம் ரகுபதி, நான் வந்து அந்த மாதிரிலாம் பயப்படுறதே இல்லை, சின்ன வயசுலேருந்து எனக்கு துணிச்சல் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரபாகரன் இளவரசி பிரபாகரன் திருவாரூர்லேருந்து, சின்ன வயசில் தனியாக செல்லும்போது பாட்டு பாடிக்கொண்டே சென்ற அனுபவம், என்ன பாடல்னு கேளுங்க சகோதரின்னு வேற சொல்லி, செல்லாத்தா செல்ல மாரியாத்தா சாங் தான், சாமி கூடவே வர்றது போல் ஒரு நினைப்பு அப்படின்னு சொல்லி இந்த பாடலையும் சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன், இருட்டு அப்படின்னாலே எனக்கு ரொம்ப பயம், சாமி பேரை சொல்லிக்கிட்டே போயிருக்கேன், அந்த மாதிரிலாம் எனக்கு அந்த அனுபவம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போல்லாம் கரண்ட்டு கிடையாது, அதனால் எனக்கு பயம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகூர் முகமது ரஃபீக், நான் சின்ன வயசில் ஒரு நாள் இரவில் பேய் படம் பார்த்து விட்டு வந்தேன், நடு இரவில் தனியாக பாடிக்கொண்டே வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பியசத்தங்க மாளிகை. காரைக்கால் பியசத்தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
0: பண்பலை நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
0: நாளை நேஷனல் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

நேயர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் 19/8/2026 மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாகவிருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை பிற்பகல் 3 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் மேல தென்குடி மாரியம்மன் கோயில் காத்தவராயன் கோயில் அருகில் நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள்.

0: மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் August 19 காலை 10 மணிக்கு சிறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
5: பண்பலையில் நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் வழங்கும் அட்ரஸாக்க அட்ரஸாக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசி செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாட்டிக்கெண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். சின்ன வயசில் ராத்திரில தனியாக பாட்டு பாடிக்கிட்டே வந்த அனுபவம் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். நேயர்களும் சொல்லிட்டே இருக்காங்க, வலங்கைமா நாட்டோதுரை ஒரு பாட்டா ரெண்டு பாட்டா சொல்கிறதுக்கு பல

பாடல்கள் தான் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்து வந்தது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. வனக்குடி சத்யா பாட்டு பாடிக்கிட்டே தான் மேடம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயம் தெரியாமல் இருக்க பாடிக்கொண்டே சென்ற அனுபவம் எனக்கு இருக்குது. அதை நினச்சா அது ஒரு சிறிய தைரியமாக இருந்தாலும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப இனிமையான நினைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நன்னிலம் சுப்பிரமணியன். அண்ணப்பன்பேட்டை ஜோதி வந்து எங்கள் வீட்டில் சின்ன வயசில் கரண்ட் கிடையாது, கொசுவர்த்தி வாங்க போவேன், அப்போ இருட்டாக இருக்கும் பயமாக இருக்கும், அந்த இடத்துல சாமி பாட்டு பாடிக்கிட்டே ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
4: வயசுல இரவில் நம்ம பயத்தோட தனியாக பாட்டு பாடிக்கிட்டே போன அனுபவம் இருக்கா அப்படின்னு நம்ம முகநூல் பக்கத்தில் ஒரு கேள்வி பதிலிருந்தோம். நேர்கள் ஒன்று சொல்லிட்டே இருக்காங்க, மருத்துவர் வடக்கு பன்னீர்செல்வம் பயம் இருந்துச்சு ஆனால் பாட்டெல்லாம் பாடலை மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் சாகுல் அமிது ராஜா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சின்ன வயசில் எனக்கும் அப்படிலாம் அனுபவம் இருந்திருக்கு, பயம் வராமல் இருக்க பாட்டு பாடிக்கிட்டே போனால் பயம் ஓடிடும்னு சத்தமாக பாடிட்டே இருந்திருக்கேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, நான் சின்ன பிள்ளைலேருந்து கொஞ்சம் தைரியந்தான், அதனால் நான் பாட்டு பாடிட்டுலாம் போன அனுபவம் எனக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப

மேடம் ரவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேருந்து நிலையத்துலேருந்து அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு 1 கிலோமீட்டர் தூரம் இருக்கும், அதனால் இரவு நேரம் பாட்டு பாடிக்கொண்டே செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவில் பாட்டு பாடிய அனுபவம் உண்டு மேடம்னு புஷ்பவனம் விஸ்வநாதன் சொல்லியிருக்காங்க. ஆமாம், அப்போதான் பயம் தெரியாது, அதனால் பாட்டு பாடிட்டு போன அனுபவங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் இனிமையான நினைவுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஊர் பேர் எதுவுமே சொல்லலை. அரூர் கொடிக்கால் பாளையம் ஜான்ஹாஜா நஜ்முதீன் வந்து இருட்டில் வந்து தனியாக பாட்டு பாடி சென்ற அனுபவம்லாம் இல்லை மேடம், வீட்டில் தான் சும்மா பாடியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவில் தனியாக எங்கேயும் சென்றது இல்லை, அதெல்லாம் தவிர நான் பாட்டு பண்ணால் யார் கேட்பாங்க அப்படின்ற மாதிரியும் அவருக்காடு வித்யா வீரமணி சொல்லியிருக்காங்க.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மூன்று மணி 3:30 நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் கோபால் பல்பொடியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
7: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
8: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
9: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
10: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: சின்ன வயசுல இருக்கல தனியா பாட்டு பாடிக்கொண்டே சென்ற அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். நெமேலி யார் நந்தகுமார் சொல்லியிருக்காங்க, சின்ன வயசுல சைக்கிள்ல போகும்போது ராத்திரி நேரத்துல பாட்டு பாடிக்கிட்டே போயிருக்கேன், அந்த மாதிரி தருணங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீடாமங்கலம் காலாச்சேரி மணிமாறன் சத்தம் போட்டுக்கிட்டே வேகமா ஓடி வந்தீங்க, ஞாபகங்கள் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேலி சொல்லியிருக்காங்க, சில பாட்டு பாட மாட்டேன், சில இடங்களில் வந்து இருட்டாக இருக்கிற இடங்களில் கண்ணை மூடிக்கிட்டு சில இடங்களில் கண்ணை திறந்துக்கிட்டும் பயந்துக்கிட்டே போயிட்டு வர்ற அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு ஜான்சி கவியரசி அந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாமடி அசோக்ராஜ், சின்ன வயசில் வேலை கற்றுக்கிட்டு திரும்பி நைட்டு வீட்டுக்கு வரும்பொழுது நைட்டில் தான் வருவேன், அப்போ கரண்ட் வசதியெல்லாம் கிடையாது, பாட்டு பாடிக்கிட்டே வருவேன், ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா வேகமாக பாடிக்கிட்டே ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசு தனியாக இருக்கும்போது எனக்கு பிடிச்ச பாடல்களை பாடிக்கொண்டே பயத்திற்கு பை பை சொல்லிவிடுவேன்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் மாஸ்டர் என் பி ஸ்ரீதர்.

0: பண்பலை 100.3 நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி எசட் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேக்கர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ ஷேகர் சில்க்ஸ்.
0: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்களூர் எண்ணெய் வழங்கும் இன்சொல்லமுது.
3: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்களூர் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானதோ, நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்த கேள்வி, சிறு வயதில் இரவில் தனியாக பாட்டு பாடிக்கொண்டே சென்ற அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தோம். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, சின்ன வயசில் இருட்டை கண்டால் அந்த இடத்துல பிடிக்கிற ஓட்டம் வீட்டில் வந்து தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பாட்டு பாடினதை பற்றி ஒன்றும் சொல்லலை. நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நாழிக்கல்பட்டி, ஏழு புத்துசாமி, அதம்பார், கலைச்செல்வி, அனுபவம் உண்டு, பயம் இருக்கும், ஆனால் பாடல் பாட மாட்டேன், சாமி பேர் சொல்லிட்டே ஓடி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னத்துறை வடச்சேரி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் சின்ன வயசில் இருட்டில் போகும்போது பயம் தெரியாதிருக்க பக்தி பாடல்களை நல்லா சத்தமாக பாடுவேன், வெளிச்சம் வந்தோடனே நிம்மதி பெருமூச்சோட பாடலை நிப்பாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம், சின்ன வயசில் படம் பார்த்துட்டு வரும்பொழுது இருட்டு வழியில் வர்ற வழியில் ஒரே இருட்டாக இருந்தது, நாயை குளிச்சது, தவளை சத்தனை கேட்டுச்சு, நான் எங்கே பாடுறது, ஒரே ஓட்டம் தான்னு அவங்களுடைய அனுபவத்தை சொல்லியிருக்காங்க.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
3: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ரூபாய் 300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

சின்ன வயசில் இருந்த அந்த வெகுளித்தனமான பயம், அந்த பயத்தினால ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்க பாடல், அந்த பாட்டை பாடிக்கிட்டே வேகமான ரொம்ப தைரியசாலின்னு ஓடி வந்த அனுபவங்கள், நம்ம நேயர்கள் வந்து அழகாக அந்த அந்த நாளுக்கே போய் அப்படியே அழகாக விரிவாக அப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. அதே மாதிரி ராமன் சொல்லியிருக்காங்க, கும்பகோணம் போய் சைக்கிளில் ஜாமான் வாங்கிக்கொண்டு வந்தால் நைட்டு டைமில் திரும்பி வரப்போ அதம்பார் வரை ரொம்ப இருட்டாக தான் இருக்கும். அப்போ நான் வந்து ரொம்ப அச்சம் நிற்கிற பாடல்கள்லாம் பாடிக்கிட்டே வேகமாக வருவேன், சைக்கிளில் தான் வருவேன். இப்போ நினச்சாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் மலரும், நினைவுகள் தந்தமைக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குதாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன். இரவில் வந்து தைரியமாக எங்கேயும் போவேன், அந்த மாதிரி நான் பாட்டு பாடிட்டு போன அனுபவம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காமேஸ்வரம் செல்வி அறிவழகன் சின்ன வயசில் மட்டும் இல்லை

தனியாக போவேன், எனக்கு பிடிச்ச கடவுள் பேரை சொல்லும் போது எனக்கு ஒரு தைரியம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருப்பம் டி பாஸ்கரன், சில நேரம் வீட்டில் இருக்கும்போது மட்டும் பயம் இருக்கும், மற்றபடி வெளியில எல்லாம் சென்ற அனுபவம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: பண்பலையில் நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரேடியோஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி சில வாருங்கள். கமர்ஷியல் ரேடியோஸ் காரைக்கால்
1: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ABC கோல்டு பேலஸ் கும்பகோணம் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
2: புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
3: ABC கோல்டு பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: நாளை மாலை 4:30 தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீம்ஸ்.

0: 35% வரை தள்ளுபடி பழைய தங்கங்களுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மளிகை காரைக்கால்.
2: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

பண்பலின் நேரம் 3:49:30 ஆகுது. லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் சின்ன வயசில் நைட்டு தனியாக பாட்டு பாடிட்டே போன அனுபவம் இருக்கான்னு கேட்டிருந்தோம். நேர்கள் நிறைய பேர், ஆமாம் நான் வந்து இருட்டில் பாட்டு பாடிக்கிட்டே போய் வெளிச்சம் வர நேரத்தில் அப்பா அப்படின்னு அந்த பயத்துலேருந்து விடுபடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்காங்க. மின்சார கண்ணை நெஞ்சுக்குடியிலேருந்து சொல்லியிருக்காங்க. நிறைய இருக்குது மேடம், லைட் இல்லாத டைமில் ஒரு கையில் என்னோடய ட்ரௌசரை இறுக்கி பிடிச்சிட்டு பாட்டு பாடிக்கிட்டே ஓடிட்டே இருப்பேன். லைட் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல மூச்சிறக்க நிற்பேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழகாக அவங்களோட நினைவுகளை சொல்லியிருக்காங்க. ஓமன் நாட்டிலேருந்து வரதராஜன், சாமி பாட்டு பாடிக்கிட்டே ஓடி அனுபவம் நிறைய இருக்குது மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜயராகவன், மேலே ஓடுதுரை சேப்பு விஜயராகவன் சொல்லியிருக்காங்க. எங்கள் 1990 அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கூலோட ஆண்டு விழா, அப்போ வந்து கரண்ட்டு கிடையாது, ஆண்டு விழா முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது இருட்டில் பயந்துகிட்டே பக்தி பாடல்களை பாடிக்கிட்டே வந்த மறக்க முடியாத மலரும் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜமோகன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தனியாக இருக்கும்பொழுது இரவில் பயத்தில் சாமி பாட்டு பாடிக்கிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர், சின்ன வயசில் நான் வந்து கடவுள் பாடல்களை பாடிட்டுருக்கேன் பாடிட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நந்தினி சுரேஷ், திருபுவனத்துலேருந்து நம்மளுடைய கால் தடம் கேட்குற அந்த ஓசை கூட ரொம்ப பயமாக இருக்கும் இருட்டில் தனியாக நடக்கும்போது. அப்போ கடவுள் பாடலை பாடிக்கிட்டே ஓடியிருக்கேன், அவசரத்தில் தப்பாக பாட்டால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பாடிக்கிட்டே நடந்த அனுபவத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. தேவனூர் ஜோதி லட்சுமி, சின்ன வயசில் பக்கத்து தெருவில் இருக்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு நைட்டு டைமில் நேரம் போகிறதே தெரியாமல் விளையாடிட்டு நைட்டு வரும்பொழுது தெருவில் இருக்கிற மரங்களோட நிழல் கூட உருவ மாதிரி தெரியும், அந்த சலசலப்பு கூட நம்மளுடைய இதய துடிப்பை எகிர வைக்கும், ஏதாவது ஒரு பாட்டை வாய்விட்டு பாடிக்கிட்டே ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

சின்ன வயசில் பயத்தில் தனியாக பாட்டு பாடிட்டு போன அனுபவம் இருக்கான்னு கேட்டிருந்தோம் இல்லையா? அதை மாதிரி பிரகாசம் சிலக்காங்க தியேட்டரில் செகண்ட் ஷோ பார்த்துட்டு திரும்பி வரும்போது எங்கேயாவது நாய்கள் குறைச்சிச்சுன்னா எங்கே பாட்டு பாடுறது, சைக்கிளை பெல் அடிச்சுட்டே வீடு வந்தால் சேர்ந்தால் போதும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன வயசில் பயம் இருக்கும், பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொறையார் வினோத். டிஆர் பட்டினம் ரமேஷ் நிறைய உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நள்ளிரவில் ஊர்த்துறும் போது சைக்கிளில் பயம் தெரியாமல் இருக்க நானும் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்களும் பாட்டு பாடிக்கிட்டே வந்துட்டுருக்கோம், வந்துட்டுருந்த ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவில் தனியாக நிறைய முறை செஞ்சுருக்கேன், அதனால் பாட்டு பாடிக்கிறது கிடையாதுன்னு ஆக்கூர் செல்லராஜா சொல்லியிருக்காங்க. மேமாத்தூர் அமுதா சேகர் சின்ன வயசில் நிறைய உண்டு, கரண்ட்டு கிடையாது, திருமுனையில் ஒரே ஒரு லைட் இருக்கும், நானும் என் தம்பியும் சாமி பாட்டு சொல்லிட்டே ஓடி வரும், இப்போ நினச்சா சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலவாஞ்சூர் ஃபாத்திமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைக்கு வந்து இருட்டில் போயிட்டு வரும்போது பாட்டு பாடிக்கிட்டே ஒரே ஓட்டமாக ஓடி வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரங்கல் முகவந்து சத்ருதீன், எங்கள் அம்மா நைட் நேரத்தில் கிச்சனுக்கு போய் தண்ணீர் எடுத்துகிட்டு வர சொன்னால் கூட நான் சின்ன வயசில் பயந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே தான் போயிருக்கேன், ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.

0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சியில் 53 நேயர்கள் தங்களுடைய அனுபவத்தை நம்ம ஃபேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துட்டுருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றிகள் பல. பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்தது கோபால் பல்பொடி வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
5: கோபால் பல்பொடி.

0: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: பண்மலை 100.3 நேரலுக்கு செவி வழி அறுசுவை விருந்து படைக்க வருகிறது ஊரும் உணவும். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவாக கேட்கலாம். செவி வழி ருசிக்கலாம் நம்ம நேயர்களுடைய அறுசுவை விருந்தை. நேயர்களோடு கொண்டாட்டத்தில் அறிவிப்பாளரார் செந்தில்குமரன் அவர்கள்.
2: நேயர்கள் கேட்க இருப்பது ஊரும் உணவும். மண்ணின் மனத்தையும் மனிதர்களின் மரபு சார்ந்த சுவைகளையும் ஒன்று சேர்க்கும் ஒரு அற்புத பயணம்தான் ஊரும் உணவும் நிகழ்ச்சி. சுவைகளை தாண்டி நம் உணவின் பின்னால் இருக்கும் பண்பாட்டையும் வாழ்வியலையும் கொண்டாடும் இந்த சுவையான பயணத்திற்கு உங்களை அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் என்ற ஊரிலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டது. வணக்கம் நேயர்களே, ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக நாம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருப்புரம்பியம் அப்படிங்கிற ஊர்ல தான் வந்திருக்கோம். கும்பகோணம் பைபாஸ்ல இருந்து கொரநாட்டு கருப்பூர் அப்படிங்கிற ஊரை தாண்டி

0: அப்படியே ரைட் சைட்ல கட் பண்ணி லெப்ட் சைட்ல கட் பண்ணோம்னா புளியஞ்சேரி அப்படிங்கிற ஊர்ல அப்படியே ரைட் எடுத்தோம்னா இந்த ஊருக்கு வந்துடலாம். நேரா போனா சுவாமிமலை அப்படிங்கிற ஒரு அறுபடை வீடுகள்ல ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு பக்கத்துல தாங்க இந்த ஊர் இருக்கு. ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக நம்ம இங்க வந்திருக்கிறத பார்த்துட்டு நிறைய தாய்மார்கள் வந்து அவங்களுடைய ரெசிபியை இங்க சொல்ல இருக்கிறாங்க. நாங்க இந்த உணவுலாம் சூப்பரா செய்வோம் சார், எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்றதுக்காக இங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட அவங்களுடைய அனுபவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் ராதிகா, திருப்பரமியத்துல வசிக்கிறேன். இங்கதான் நான் பிறந்தேன், இதே ஊர்ல தான் கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறேன்.
0: ரொம்ப சந்தோஷங்க, ஒரே ஊர்ல பிறந்து ஒரே ஊர்ல வந்து திருமணமாகி சந்தோஷமா இருக்கிறது. நம்ம வந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்துல அதிகமா இருந்தது இல்லையா, இப்ப நீங்க வந்து கூட்டு குடும்பம் அப்படிங்கறதுல ஒரே ஊர்ல இருக்கும்பொழுது அந்த சந்தோஷம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க?
1: ரொம்ப சந்தோஷம் தான், நினைச்சப்ப எங்க அப்பா அம்மாவை பாக்கலாம், அண்ணன் தங்கச்சியை பாக்கலாம், எல்லாரையும் பாக்கலாம். வெளியூர்ல போய் புதுசா பழகறவங்களை விட நான் பழகினவங்களோட பழகிறது எனக்கு இன்னும் கொஞ்சம் வசதி தானே.
0: ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. சாப்பாடு அப்படிங்கறது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான தேவையா இருக்கு இல்லையா. சாப்பாடு அப்படின்னாலே அப்படியே நாக்களை எச்சு ஊறணும், அதுதான் சாப்பாடு. ருசிக்கு சாப்பிட்றோமோ இல்லை பசிக்கு சாப்பிட்றோமோ, ஆனால் சாப்பாடு இல்லைன்னா நம்ம இருக்க மாட்டோம் இல்லையா. இந்த மனிதன் வந்து இந்த உலகத்தில் இந்த ஓட்டம் ஓடுறான்னா உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் இந்த மூணும் தேடி தான் மனுஷன் வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க, சம்பாதிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக போயிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஊரும் உணவும் அப்படிங்கும் பொழுது சாப்பாடு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்?
1: சாப்பாடு உண்மையிலேயே ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு அவசியமான ஒண்ணு. மூணு வேளையும் கண்டிப்பா சாப்பிட்டு தான் ஆகணும், அவங்கவுங்க உழைக்கிறதுக்கு ஏத்த மாதிரி. சாப்பாடு வந்து மூணு வேளையும் சாப்பாடு எல்லாருக்குமே பிடிக்கும். நான்வெஜ் வெஜ்ன்னு சாப்பிட்டுக்குவாங்க. நார்மலா நம்ம வெஜ் தான் அதிகமா சாப்பிடுவோம். இதோ மாசத்துல ஒரு தடவை நான்வெஜ் சாப்பிடுவோம். இட்லி தோசை இது மாதிரி ஐட்டங்களை தான் நாங்க அதிகமா சாப்பிடுவோம். சிறுதானிய உணவுகள் சாப்பிடுவோம்.
0: ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா காலையில சாப்பாடு, மத்தியான சாதம், இரவு சாதம் அப்படி சாப்பிட்டு இருந்த ஒரு காலம் போய் இப்ப பாத்தீங்கன்னா காலையில எடுத்தோடனே இட்லி தோசை இதுதான் சாப்பிடணும். அது ஐயோ ஐயோ சாப்பாடுலாம் காலையில சாப்பிட்டோம்னா அதெல்லாம் சரிபட்டு வராதுங்க, அது மதியம் மட்டும்தான் சாப்பிடணும். அப்படி மதியானம் சாப்பிடணும்னா ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் அப்படி ஒரு கொண்டகல்ல சுண்டல் இதெல்லாம் சாப்பிடலாம். நைட்டு பாத்தீங்கன்னா தோசை தான் சாப்பிடணும், இட்லி தான் சாப்பிடணும், உப்புமா சேமியா உப்புமா அது மாதிரிலாம் செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சாதம் சாப்பிட்டுருந்தோம். இப்போ வந்து அதுலேருந்து நம்ம மாறி இருக்கோம். இந்த மாறுறதுனால நம்ம உடல்நிலை என்ன மாதிரியான மாற்றங்களை உருவாக்குதுன்னு நினைக்கிறீங்க? மனநிலையிலும் சரிங்க, ஏன்னா இப்போ ஞாயிற்றுக்கிழமையானாலே காலையில் 10 மணிக்கெல்லாம் நான்வெஜ் எடுக்கணுங்கிற ஒரு மனப்பான்மை வந்து போச்சு. இந்த மாதிரி எண்ணங்களை வந்து எப்படி தோன்றுறதுன்னு நினைக்கிறீங்க?
1: முன்னாடியெல்லாம் மூணு வேளையும் சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்போல்லாம் குழந்தைங்கள்ட்ட கொடுத்தா கூட குண்டாயிருவோம், சாதம் சாப்பிட மாட்டோம். காலையில் டிஃபன், நைட் டிஃபன், மதியானம் ஒரு வேளை தான் சாப்பாடுன்னு சாப்பிட்றாங்க. என் குழந்தைங்களே அப்படிதான் சாப்பிடுவாங்க, மதியம் மட்டும்தான் சாப்பாடு. ஆனா அந்த காலத்துல சாப்பிட்டவங்க நல்லா இருக்காங்க. இப்ப சாப்பிடுறவங்க கொஞ்ச நாள்லயே அது உடல்நலம் பாதிக்கப்பட்டு அதை இதை செய்யுதுன்னு சொல்றாங்க. சின்ன குழந்தையில கை வலிக்குது, கால் வலிக்குது எல்லாமே சொல்றாங்க. ஆனா அந்த காலத்து உணவு முறை இந்த காலத்துல வராது.
0: அதாவது பாத்தீங்கன்னா இப்ப காலையில பரபரப்பா ஏஞ்சி ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இந்த பிள்ளைங்க கிளம்பும் பொழுது காலை சாப்பாடே சாப்பிடாம பண்ணுதுங்க. அதனாலயே நீங்க சொல்ற இந்த கை வலி கால் வலி அப்படிங்கிற உபாதைகள்லாம் வந்து வருது இல்லையா. இப்ப வந்து திருமணத்திற்கு முன்பு என்ன உணவு வகை செய்ய கத்து கொடுத்தாங்க?
1: எங்க வீட்டுல எல்லாம் கேழ்வரகு கம்பு இது மாதிரி அதிகமா சமைப்பாங்க. ஆனா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த இட்லி தோசை சப்பாத்தி ஐடியாப்பம் இந்த மாதிரி ஐட்டங்கள் சாதம் சிறுதானிய உணவுகள் எப்போவாவது சமைப்போம். நான்வெஜ்ஜும் அது மாதிரி எப்போவாவது சமைப்போம். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்ததுங்கிறது சிறுதானிய உணவுகள் அதிகம். கம்பு, கேழ்வரகு, ராகி, மக்காசோளம் எது கிடைச்சாலும் சமைச்சு கொடுப்போம். அந்தந்த சீசனில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் சமைப்பாங்க.
0: அதாவது பார்த்தீங்கன்னா பெண்கள் பூ பெய்த பிறகு உளுந்துக்களின்னு ஒன்று கொடுப்பாங்க. உளுந்துக்களி செய்கிற முறை எப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அது எதுக்காக கொடுக்குறாங்க?
1: உளுந்துக்களி கொடுத்தா குழந்தைங்களுக்கு வந்து பிற்காலத்தில் இடுப்பு வலி இல்லாமல் கை கால் வலி இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக கொடுக்கறது. முழு கருப்பு உளுந்து வாங்கி சுத்தம் பண்ணி அரைச்சி அதை வந்து நல்லெண்ணெய் ஊத்தி களியா கிண்டி அந்த குழந்தைங்களுக்கு கொடுப்போம். ஒரு 6 மாத காலம் அதை கொடுத்தோம்னா பின்னாடி காலத்துல அதுங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்குங்கிறதுக்காக கொடுக்கறது.
0: சரிங்கம்மா, நீங்க வந்து என்ன உணவு வகை வந்து ரொம்ப நல்லா சமைப்பீங்க அப்படின்னு உங்க கணவர் சொல்லியிருக்கிறார்?
1: எங்க வீட்டுக்காருக்கு பிடிச்சது மீன் அதிகமா பிடிக்கும். நான் சமைச்சேன் வறுவல் குழம்பு அப்படி அது மாதிரி.
0: இப்ப எங்க வீட்டுல என் மனைவி வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமையில மீன் வறுக்கிறாங்கன்னு வச்சுங்க, ரூம்ல என்னால செல்போன் பாத்துட்டே இருக்க முடியாது. அப்படியே போறது, ஒரு சின்ன கிண்ணத்தை எடுக்கிறது, ரெண்டு எடுத்து வைக்கிறது, அப்படியே அதாவது சமைக்கிறதுக்கு முன்னாடியே பாதி மீனை காலி பண்ணும். சரிங்க, உங்க குழந்தைகள் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்க நினைக்கிறேன், ரொம்ப டேஸ்டா சமைச்சு கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க சார்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
4: பியசர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
6: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3 நம்ம வந்து ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்காக வந்து நம்ம கும்பகோணம் அருகில் இருக்கிற திருப்புறம்புயம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கிறோம். இந்த ஊருக்கு வந்தோடனே நம்மளை வரவேற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தலையில் ஒரு பச்சை கலர் துண்டு கட்டிக்கிட்டு, நல்ல பச்சை கலர் வேஷ்டி கட்டிக்கிட்டு, ஒரு முது பெரும் விவசாயியாக இந்த ஊரில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத காமிக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு மீசை சந்தன போட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப ஒரு சிறப்பாற்றி நம்மளுக்காக காத்திருந்து வரவேற்று நம்மளை வந்து இந்த நிகழ்ச்சிக்காக ரொம்ப உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. ஐயாவை நம்ம சந்திக்க போகிறோம். ஐயா, உங்கள் பேர் ஊர் சொல்லுங்க ஐயா.
5: என்னுடைய பேர் ராமநாதன். இது வந்து திருப்புறம்பயம், பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் ஆலமன் குறிச்சின்னு கிராமம், அங்கே தான் வசிக்கும்.
4: எத்தனை ஏக்கரில் எல்லாம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க?
5: 15 ஏக்கர் விவசாயத்தில் இருக்குது. 2 ஏக்கர் ஃபாரஸ்டாகவே வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து மழை வரும். இது டெல்டாங்கிறதுனால பாக்கியெல்லாம் நஞ்சையில் ஃபாரஸ்ட் வைக்க முடியாது. புஞ்சையில் மட்டும் ஃபாரஸ்ட் 2 ஏக்கர் வச்சுருக்கேன், பாக்கி எல்லாம் நஞ்சை தான்.
4: ஐயா, நீங்கள் இப்போ வந்து ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர்னு சொன்னீங்க. காவல் துறையில் பணிபுரிஞ்சாலே இந்த சாப்பாடு அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே இருக்காது. ஏன்னு வச்சுங்க, காலையில் எழுந்தோடனே ஒரு வழக்குக்காக ஓடணும், குற்றவாளியை பிடிக்கணும், அவன் வழக்கை பதிவு பண்ணணும், அதை வந்து கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும், இது சம்மந்தமான மேலதிகாரிகள்கிட்ட பதில் சொல்லணும், விஐபி பந்தோபஸ்து போகணும், ரோந்து போகணும், இப்படிங்கிற ஒரு 24 மணி நேரமும் வந்து ஒரு பொதுமக்களுக்கான பணி செய்யக்கூடிய ஒரு பரபரப்பான காவல்துறையில் இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி விஷயத்தில் வந்து உங்களுக்கு உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய பொருட்டாகவே இருந்திருக்காது. அதை பற்றின உங்கள் அனுபவங்களை சொல்லுங்கள்.
5: 7 மணிக்கு நாங்கள் ரோல் கால் போய் டியூட்டி போட்டாகணும். சென்னையில் 10 வருஷம் ஆய்வாளராக பணி புரிஞ்சேன். பாக்கியெல்லாம் நம்ம நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் தான். இது தஞ்சாவூர் கிழக்கு பகுதியில் இருந்தேன். ஏன்னா சொந்த ஊர் கும்பகோணங்கிறதுனால தஞ்சை கிழக்கு பகுதியில் தான் நான் வேலை பார்த்ததில்லை. காரைக்காலை சுற்றி எல்லாம் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்குறேன். உணவை வந்து ஒரு பொருட்டாக நாங்கள் பதிக்கிறதில்ல, வேலை தான் முக்கியங்கிற மாதிரியே ஓடிடுச்சு 36 வருஷம்.
4: இப்போ ஓய்வு போட்ட பிறகு ஆடாடா இந்த சாப்பாடெல்லாம் நம்ம சாப்பிடாம விட்டுட்டோமே அப்படின்னு ஏங்கின சாப்பாடெல்லாம் இருக்கா?
5: இல்லை இல்லை, ஒரு காலமும் இல்லை. அதுக்காக ஏங்கிறது இல்லை. பசி நேரத்துக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு வந்தப்பறம் நம்ம ஏற்பாடு பண்ணி சாப்பிட்டுக்கிறது தான். அதுக்கு அடிமையாகிறதே கிடையாது.
4: சின்ன வயசில் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இட்லி அப்படிங்கிறதே வந்து அமாவாசைக்கு செய்வாங்க, தீபாவளிக்கு செய்வாங்க, பொங்கலுக்கு செய்வாங்க. இதுதான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இட்லி இல்லாத நாளே இல்லை, தோசை இல்லாத நாளே இல்லை. அந்த காலத்தில் சின்ன வயசில் நீங்களாம் சாப்பிட்ட சாப்பாடு முறைகள் எப்படி இருந்ததுங்க?
5: எனது சிறுபருவத்தில் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. கம்பு கூழு, கேவரு கூழு, தாமரம் பாத்திரம் ஒன்று இருக்கும், குவியலாக இருக்கும். அதில் கம்பு கேவரு கூழுலாம் போட்டு கொடுப்பாங்க வீட்டில் அம்மா. அதில் தயிர் மோர்லாம் ஊற்றி போகும்போது அமிர்தமாக இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். காலங்கள் மாற மாற நான் கல்யாணம் ஆகி சம்சாரம்லாம் கம்பு கேவரு செஞ்சதே கிடையாது.
4: நீங்கள் வந்து காவலர் பணிக்கு வந்த பிறகு நீங்கள் சொல்கிறத மனைவி செஞ்சு கொடுப்பாங்களா, இல்லை மனைவி செஞ்சு கொடுக்குறத நீங்கள் எடுத்துகிட்டு போவீங்களா?
5: நம்ம என்ன வாங்கி கொடுக்குறோமோ அதை அவங்க செஞ்சு வைப்பாங்க. தெருவில் காய்கறி வந்தாலும் அவங்க வாங்கிடுவாங்க. நான் அந்த பொறையாரெலாம் வேலை பார்க்கும்போது நல்ல அந்த வௌவால் மீன்லாம் சூப்பராக வரும், அதெல்லாம் அருமையாக இருக்கும். வஞ்சிரம், வௌவால். நான் ஒரு கட்டத்தில் வடலூர் பந்தோபஸ் போனேன். அப்போ வந்து புலையும் குலையும் ஒழித்தவனே உள்ளே வருகன்னு இருந்தது. 10 நாள் பந்தோபஸ் தைப்பூசம். நான் அன்னைக்கு உள்ளே போகலை. அன்னைக்கு இரவு முழுவதும் சிந்திச்சு நான் இன்னுமே சாப்பிடல, புலால் உண்ண மாட்டேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஐயா வைப்பு வல்லவர்.

0: போய் சாமி கும்பிட்டு அப்ப இருந்து பியூர் வெஜிடேரியன் ஆயிட்டேன்.
1: எத்தனை வருஷமா ஐயா இருக்கீங்க?
0: இப்ப எனக்கு வயசு 80 வந்துட்டு. நான் சொல்றது இப்ப 40 வருஷத்துக்கு முன்ன உள்ளது.
1: 40 வருஷமா நீங்க சைவ உணவுகளையே சாப்பிட்டு இருந்திருக்கீங்க இல்லையா? சரிங்க, இப்ப இந்த சைவ உணவு அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு பிடித்த உணவு என்னவா இருக்கும்? சாம்பார் ரசம் தவிர.
0: சாம்பார் ரசம் தான் மெயினா வீட்டுல வைப்பாங்க. தயிர் மோர் போட்டு வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பழைய முது நல்லா இருக்கும். பழைய நீராகரம்லாம் அருமையா இருக்கும். சாதம் வடிச்சு வச்சு தயிர் ஊற்றுவாங்க. தொட்டுக்க ஊறுகாய் வைப்பாங்க, மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சங்காய் ஊறுகாய் எல்லாம் இருக்கும். அது நல்ல ஒரு சுவையா இருக்கும். அது
1: நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, உங்க மனைவி ஏதாவது ஒரு உணவு செஞ்சு வச்சிருந்துருப்பாங்க, அதை நீங்க சாப்பிட்ருப்பீங்க. இதுவரைக்கும் மனைவி செஞ்சு கொடுக்குற சாப்பாடை பாராட்டவில்லை என்றாலும் கூட இந்த சாப்பாடை நீங்க சாப்பிட்ட பிறகு ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுத்துருப்பாங்க, என்னைக்காவது ஞாபகப்படுத்தி பாருங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நீங்க மனைவியை பாராட்டிருப்பீங்க கண்டிப்பா. அது என்ன சாப்பாடு அப்படிங்கறத சொல்லுங்க.
0: அவங்க வெஜ்ஜு நல்லா சமைப்பாங்க, நான்வெஜ்ஜும் நான் சாப்பிடும் போது அவங்க நல்லா சமைப்பாங்க. உப்பு வரலையும் கரெக்டாக போட்டுவாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே வெஜிடேரியனு. நான் கல்யாணம் பண்ணிட்டு இருந்த அக்கா பொண்ணு தான். திரும்பி எங்கிட்ட வந்து நான் குவார்ட்டர்ஸ் அங்கங்கே வேலைக்கு போகிற இடத்துலையும் அவங்க வந்து சமைப்பாங்க. உப்பு வரலையும் கரெக்டாக போட்டுருவாங்க. அந்த மீன் குழம்புலையும் கறி குழம்புலையும்
1: என்னைக்காவது பாராட்டிருக்கீங்களா? ஆ, எங்கள் அம்மா வச்ச குழம்பு மாதிரியே இருக்குமா, நீ வச்ச குழம்புன்னு ஏதாவது பாராட்டிருக்கீங்களா?
0: அதெல்லாம் அப்போ ஐஸ் வைக்கிறது உண்டு.
1: அந்த ஐஸ் வைக்கிறது உண்டுன்னு சொல்லும் பொழுதே ஐயாவுடைய குரலை பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மகிழ்ச்சியாக குதூகலமாக சொல்கிறேங்க.
0: அவங்க இதுக்கெல்லாம் மயங்காதவங்க. எப்போ
1: சொல்லுங்க ஐயா, 80 வயசு அப்படிங்கும்போது நான் நம்பவே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கீங்க. ஒரு ஓய்வு பெற்ற காவலர் பணியில் இருந்த நீங்கள் சொல்லுங்கள், நம்ம உடம்பு கின்னு இருக்கணும்னா என்ன சாப்பிடணும்?
0: சாப்பாடை விட யோகா பண்ணணும், நடைப்பயிற்சி, மனசையும் உடம்பையும் தெளிவாக வச்சுக்கணும். சாப்பாடை வந்து செரிக்கிற, இப்போ எனக்கு வந்து செரிமானம்லாம் குறைஞ்சி போச்சு, குடல் சிறுகுடல் எல்லாம் உழைச்சி ஆஞ்சி ஓஞ்சி போச்சு. என்ன பசியோ அதுக்கு உண்டானதை கொஞ்சமாக சாப்பிடணும். நிறையா சாப்பிட முடியாது, செரிக்காது.
1: 1947 மாடல் வண்டி இது. வண்டி ஓடி ஓடி ஓடி ஓடி கலைச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அது கலைக்கலை. உங்களை இன்ன வரைக்கும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டே இருக்கு. நிறைவா இதை கேட்குற நேயர்களுக்கு, சாப்பாடு சாப்பிடுங்க, ஆனால் எப்படி சாப்பிடணும்னு ஒரு அளவு முறை இருக்கு, அப்படி சாப்பிடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வர்றது என்னவா இருக்கும்?
0: இந்த வயதுக்கு தந்தாப்புல சாப்பிடணும், செய்கிற வேலைக்கு தந்தாப்புல சாப்பிடணும். மம்படி எடுத்து குத்துறவங்க விட்டுறவங்க நிறையா சாப்பிட்லாம், செரிச்சிடும். இப்போ நான் படுத்த படுக்கை உட்காந்தா செய்து ஏறினா மோட்டர் சைக்கிள் போனால் காரு. உடல் உழைப்பு இல்லை அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்தாப்புல எவ்வளோ செரிக்குமோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். அதிகமான அளவு சாப்பிடவும் முடியாது, செரிக்கவும் செரிக்காது.
1: சரிங்க, பல ஊரில் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பொறையாறில் பணி புரிஞ்சப்ப வஞ்சிரம் வவ்வாலெலாம் வரும் அப்படின்ட்டு. அதேமாரி நீங்கள் ஏதாவது ஊரில் ஸ்பெஷல் ஐட்டம்னா, நீங்கள் இந்த ஊரில் இதை நான் சாப்பிட்ருக்கேங்க, இது நல்லா இருக்கும் அந்த ஊரில் அப்படின்னு சொல்கிற சாப்பாடு ஏதாவது இருக்கா?
0: சாப்பாட்டை பொறுத்தவரையிலையும் இப்போ வேளாங்கண்ணி அங்கே சாப்பாடு நல்லாயிருக்கும், அங்கேயும் மீன் கிடைக்கும்.
1: ராமநாதன் ஐயா, ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஐயா, அவங்க ரொம்ப சிறப்பாக நம்மள்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்துதலையும் காரைக்கால் பண்பலை 100.3 தெரிவித்துக் கொள்கிறது. நன்றிங்க ஐயா.
2: நேயர்களுக்கு காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகையின் ஒழுங்கிணைந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகையில் வைரத் திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு கோபால் பல்பொடி. காரைக்கால் மற்றும் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
5: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
7: பிஎஸ் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
8: பிஎஸ் தங்க மாளிகை காரைக்கால்.
1: அடுத்து நம்ம ஒரு நேயரை சந்திக்கிறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: என்னுடைய பேர் மாதவி, சொந்த ஊர் குடிதாங்கி. திருப்பரமயத்துல வந்து இசேவை மையம் வச்சிருக்கேன் நான்.
1: இங்க இருந்து குடிதாங்கி எவ்வளவு தூரத்துல இருக்கு?
9: 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் சார்.
1: குடி தாங்கி, அருமையான ஒரு தமிழ் பேரான ஒரு ஊர்ல இருக்கீங்க.
9: எங்க ஊர் வந்து குடி தாங்கி தான் பேரு தானே சார். ஆனா குடி தாங்கிங்கிறது ஒரு பிரபலமா யாருமே சொல்ல மாட்டாங்க.
1: எங்க ஊரு வெளியில தெரியல சார் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு பாத்தீங்களா. இந்த பேட்டி எடுக்கிறேன் தெரியுமா, இந்த காரைக்கால் பண்பலை 100.3 உங்களுடைய குரல் போகும்பொழுது, உங்கள் ஊரை சொல்லும் பொழுது லட்சக்கணக்கான நேயர்கள் அதை கேட்பாங்க. குடி தாங்கிங்கிற ஊர்ல இருக்கிறவங்களும் இதை கேட்பாங்கிற நம்பிக்கையோடு. அடுத்து நம்ம தலைப்புக்கு போயிடலாமா? சாப்பாடு. சாப்பாடுன்னு சொன்னோடனே உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வருது?
9: சாப்பாடு நல்ல என்னது, சாதம், பழைய சாதம் நம்மளா ஞாபகம் வரும். பழைய சாதம் சின்ன வெங்காயம் தொட்டிட்டு மோர் ஊத்தி சாப்பிட்டோம்னா அவ்வளவு அருமையா, அவ்வளவு டேஸ்டா இருக்கும்.
1: இன்னொன்னு விட்டுங்களே, பச்சை மிளகாய்.
9: பச்சை மிளகாயும் தொட்டுக்கலாம்.

0: வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது இது சாப்பிடுறது, அது ரொம்ப பிடிக்கும்.
1: காலையில அந்த நீராகாரம் இருக்குல்ல, அதை குடிக்கும் பொழுது அது ஒரு டேஸ்ட் ஒண்ணு இருக்கும். அந்த சுவை வந்து பாத்தீங்கன்னா காலைல எஞ்சி இந்த பழு துளக்குன பிறகு அந்த ஒரு சொம்பு நீராகத்தை ஊத்தி அதுல கொஞ்சோண்டு வெங்காயம் நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு குடிக்கும் பொழுது காலை உணவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா,
0: அவ்வளவு டேஸ்டா இருக்கும், புளிப்பா நல்லா இருக்கும். நம்ம நைட்டே அந்த சாதத்துல தண்ணி ஊத்தி வைக்கிறதுனால புளிச்சு நல்லா இருக்கும். காலைல நம்ம அதை குடிக்கும் போது,
1: அது குடிக்கும் போது பாத்தீங்கன்னா வயிறுல உள்ள புண்ணுல எல்லாமே ஆறுது, செரிமானம் வந்து சீக்கிரம் ஆகுது.
0: அந்த வெறும் வயிற்றோட அதை நம்ம குடிக்கும் போது வயிறு வந்து உங்களுக்கு ஒரு கூலிங்கா இருக்க மாதிரி இருக்கும், குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். நமக்கு அதை
1: இந்த காலத்துல பாத்தீங்கன்னா சாம்பார் ரசம் மோர் பாயசம் வடை ரெண்டு கூட்டு ஒரு பொரியல் இப்படிதான் இருந்தது. அதை தாண்டி இப்ப பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட உணவுகள் வந்துருச்சு. இப்ப வந்து துரித உணவுகள் சொல்லிட்டு ஏகப்பட்ட உணவுகள் வந்துச்சு. இந்த துரித உணவுகள் நல்லவையா கெட்டவையாங்கிறத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். அதுல உங்களுக்கு பிடித்த பானிபூரின்னு சொல்றாங்க, பீட்சான்னு சொல்றாங்க, நிறைய வகைகள் சொல்றாங்க. இதுல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு உணவு என்ன உணவுனா சொல்லுவீங்க?
0: எனக்கு அந்த சைனீஸ் ஃபுட் எல்லாம் பிடிக்காது சார், பானிபூரி சாப்பிட மாட்டேன், பீஸா எதுவுமே எனக்கு பிடிக்காது, சாதம் சாம்பார் இதுதான் எனக்கு பிடிக்கும்.
1: நீங்க என்னுடைய வகையறாவா இருக்கீங்க. நம்மளுக்கு இந்த சாம்பார்னாலே அது ஒரு ருசியா தான் இருக்குது. இப்ப கூட வரும்பொழுது ஒரு கடையில சாப்பிட்டோம், வாகனம் ஓட்டி இருக்கிறாரு இல்லையா, அவர் என்ன பண்ணிட்டாரு, சாம்பாரை ஊத்தி சாப்பிட்ட பிறகு வேற எதுவுமே சாப்பிடல, அவர் சாம்பார் சாம்பார் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ஒரு சாம்பார் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குது,
0: அதனுடைய சுவை, அதுல சேர்க்கிற பொருட்கள். சாம்பார்னாலே முள்ளங்கி முருங்கக்காய் மாங்காய் போட்டு சாம்பார் வைங்க, அது எவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பாரு.
1: அதாவது சாம்பார் எப்படி வச்சாலும் நல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ரசம் அப்படிங்கறது வந்து எப்பொழுதுமே சாப்பாடுல சேர்த்துக்கணும்னு சொல்றாங்க. ஏன் சேர்த்துக்கணுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அந்த ரசத்தை எப்படி நல்லா டேஸ்டா வைக்கலாம்? ஏன்னா நீங்க வந்து சாம்பார் ரசம் தான் பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க, அதுக்காக கேக்குறேன் உங்களை.
0: ரசம் வந்து கொதிக்க விடக்கூடாது, அந்த மேல அப்படியே நுர கிளம்பும், அந்த நுர கிளம்பும் போதே ஆஃப் பண்ணிட்டோம், அந்த ரசம் டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. கொதிக்க விட்டுட்டா அந்த டேஸ்ட் போயிடும்.
1: ரசம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அந்த உள்ளங்கையில கொஞ்சம் ஊத்தி குடிக்கணும் பாக்கும், அந்த குடிக்கும் பொழுது ஒரு சுகம் இருக்கும். அது எப்படின்னு சொல்லணும்னா அந்த ரசம் சாதத்தை சாப்பிடும் பொழுதே ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒட்டிக்கும், ஆ செம்மையா இருக்கே அந்த ரசம் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்போதான் அந்த ஆசை வரும், அந்த உள்ளங்கையில ஊத்தி அதை வந்து உரியணும். அந்த மாதிரிலாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா வீட்டுல?
0: டம்ளர்லயே குடிப்போம், நல்லா இருக்கும் ரசம். கொஞ்சம் பெருங்காயம் கலந்துக்கணும், நல்லா இருக்கும் வாசமா. வந்து டம்ளர்லயே குடிப்போம், நல்லா நல்லா இருக்கும்.
1: திருப்புறம்பையத்தில் குடிதாங்கிலேருந்து வந்த மாதவி அப்படிங்கிறவங்கள்ட்ட வந்து நம்ம அவங்க ஊரோட பேரும் நம்ம வந்து பண்பலையில் சொல்லியாச்சு. அடுத்தது அவங்க நிறைய சைவ சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க நான்வெஜ் சமைப்பாங்களா என்னன்னு தெரியல, அவங்கள்ட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தான் பிடிக்கும் சைவம் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சைவமாக இருப்பாங்களா, இல்லை நீங்களும் சைவ சாப்பாடு மட்டுமே சாப்பிடுவீங்களா, இல்லை அசைவம் செஞ்சு சாப்பிடுவீங்களா, இல்லை அசைவம் செஞ்சு கொடுப்பீங்களா?
0: அசைவமும் சமைப்போம் சார், வர வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் தான் வீட்டில்.
1: ஏன் அது ஒரு எழுதப்படாத விதியா இருக்கு?
0: எழுதப்படாத விதின்னா வந்து இந்த காலத்துல பெண்களும் வேலைக்கு போறாங்க, ஜென்ஸும் வேலைக்கு போறாங்க, லீவ் ஒரே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அந்த சண்டேலனாவது நம்ம தெம்பா எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கணுங்கிறது நமக்கும் ஒரு பிடிச்ச வாழ்க்கையா போயிடுச்சு.
1: சண்டேல சண்டை வராம இருக்குன்னா நான்வெஜ் சமைக்கணும்,
0: நான்வெஜ் சமைச்சே ஆகணும்.
1: முக்கியமா நம்ம குழந்தைகளுக்கு தான் செய்யறோம் இல்லையா,
0: சிக்கனோ மட்டனோ ஏதோ எடுத்து சமைப்போம், மீன் நல்லா சமைப்போம்னா மீன் வறுத்து சமைச்சு. எனக்கு மீன் பிடிக்கும் ரொம்ப, என் பொண்ணுக்கு மட்டன் தான் பிடிக்கும், எங்களுக்கு மீன் பிடிக்கும்.
1: ரொம்ப சந்தோஷமா ரொம்ப அருமையா சொன்னீங்க.

0: நேர்லே, கும்பகோணம் மற்றும் திருப்புரம்பியம் மக்கள் கலந்து கொண்ட கலகலப்பான கொண்டாட்டத்தின் ஒளிப்பதிவாக ஊரும் உணவும் நிகழ்ச்சி ஒளிவந்துட்டுருக்கு. நேர்கள் நினைவிற்கு நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கணை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமான் நலமாய் வாழ. தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலி அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் இன்சொல் அமுது தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.

பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸின் ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: பியசார் தங்க மாளிகை காரைக்கால்.
4: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய ஊர் உணவு நிகழ்ச்சிக்காக நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பகோணம் பக்கத்துல இருக்க திருப்புரம் பீம் அப்படிங்கிற ஊருக்கு தான் ஒளிப்பதிவுக்காக வந்திருக்கும். ஐயா வணக்கம், உங்க பேரு ஊர் சொல்லுங்க.
4: வணக்கம் சார், நான் கர்நாடகர்பூர் ஜி பிரபாகரன்.
3: ஐயா நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
4: ரீவைண்டிங் ஒர்க் ஷாப் கும்பகோணத்துல வச்சிருக்கிறேன்.
3: ரீவைண்டிங் அப்படின்னாலே பழுது நீக்குதல் அப்படிங்கிற வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கீங்க. அதே போல உணவுல எண்ணத்தெல்லாம் நீங்க நீக்கிட்டு சாப்பிடுவீங்க?
4: மட்டன் கொஞ்சம் நீக்கிடுவேன் சார், எண்ணெயில பொறிச்ச ஐட்டத்தை எல்லாத்தையும் ஒதுக்கிடுவேன். தனியாக நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஒரு கடையில். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நினச்சதை சாப்பிட்றது, நினச்ச நேரத்தில் எது வேணாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து சில கட்டுப்பாடுகள்லாம் எனக்குள்ளே வந்துடுச்சு. பசிக்கு தான் சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. அப்படியும் ருசிக்கு சாப்பிட்டாலும் அவிச்சி ஐட்டத்தை மட்டும் சாப்பிட்றது. சோறு சாப்பிட்லாம், எனக்கு இட்லி பிடிக்கும். தோசை கொஞ்சம் ஆயில் கம்மியாக சாப்பிடணும், ஆயிலோடு இருக்கணும், ஆயில் கம்மியாக சாப்பிட்ணும். மற்றபடி வேர்க்கடலை, பட்டாணி, சுண்டல், கொள்ளு, தேனை, இதெல்லாம் ஒரு வகையில் வந்து கும்பகோணத்தில் நிறையா நவதானியங்கள் கடைகள் நிறையா இருக்குது. அதில் ஸ்நாக்ஸ் டைம் அந்த டயத்தில் வந்து அவிச்சது அதை சாப்பிடுவோம் சார்.
3: சில பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக் பார்த்து நைட்டு 11 மணி வரைக்கும் ரீவைண்டிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நான் மேக்ஸிமம் பார்க்குற எல்லாமே அப்படி தான் இருக்குது. அது என்ன காரணமாக இருக்கும்?
4: கவனமாக பார்க்குற வேலை, பக்கத்தில் ஆள் இருந்தாங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னு 100 கேள்வி கேட்பாங்க. நம்ம வேலை செய்கிறப்ப வேலையை மட்டும் தான் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் இதாகிட்டோம்னா அந்த பேசுன நேரத்துக்கு அப்புறம் நம்ம மெனக்கிற நேரம் இருக்குங்களா, அதுக்காக அவங்கள்ட்ட பேசி அவங்கள வழி அமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் என் வேலையை நான் பார்த்தேன்னா ரொம்ப நேரம் பார்க்கலாம், சீக்கிரம் முடிஞ்சிடும், திருப்தியாக போயிடும்.
3: இப்போ சாப்பாடுக்கு வந்துருவோமே, சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து ஒரு வகையான சாப்பாடு சாப்பிட்ருப்போம். ஒரு கல்லூரி போகும்பொழுது பார்த்திங்கன்னா அந்த ஏஜில் ஒரு 18-19 வயசில் பார்த்திங்கன்னா சாப்பாடு முறையை மாறும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 25, 26, 27 வயசுக்கு அப்புறம் உடம்பு மேலே ஒரு கவனம் வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே நிறையா சாப்பிட்டு நம்ம உடம்பு வந்து கண்ட்ரோல் இல்லாமல் வச்சுருப்போம். ஒரு 28 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே நிறையா சாப்பிடுவோம். டயட்டில் இருக்கேன்னா சாப்பாட்டுக்கு முன்பா சாப்பாட்டுக்கு பின்பா அப்படின்னு கேட்பாங்க. ஒரு 30 வயதுக்கு மேலே நம்ம உடம்புல ஒரு கவனம் வைக்கணும் சாப்பாட்டுக்கு மேலே. சாப்பாடு அப்படிங்கிறது வந்து பசியை நீக்கிறது மட்டும் இல்லை, அது நம்ம உடம்போட உணர்வோட ஒட்டிய ஒன்று. சாப்பாடுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம. சில பேர் பார்த்தீங்கன்னா சாப்பாடு உட்காந்துருக்கும் போது அந்த சாப்பாடை வணங்குவாங்க.
4: ரொம்ப பேர் அதை வணங்கிட்டு சாப்பிடும் போது அது சாப்பாடோட சாப்பாடு உடம்பும் சாப்பாடுமோ ஒன்றா ஆயிடுது.
3: அதாவது அதில் உள்ள சத்துக்கள் அப்படியே 100% நம்ம உடம்போட ஒட்டணும். சாப்பிடும் பொழுது எதை பற்றி நினைக்காதப்பா, பேசாதப்பா, சாப்பிடுப்பா ஒழுங்கா அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க?
4: இந்த சாப்பாடு தயாரிக்கிற வீட்டில் தாய்மார்கள் இருக்காங்கல்ல, அந்த சாப்பாடு சரி பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறதுக்கான நேரம் எடுத்திருப்பாங்கல்ல, அந்த நேரத்துக்காக நம்ம வந்து வீட்டில் உள்ள பிள்ளைங்க, அப்பா, கணவர், தம்பி, யார் வேணாலும் சாப்பிட்லாம். அப்படிங்கும்போது அதை சமைச்சவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கும். அவங்க 1-2 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணி சமைச்சு கொண்டு வந்து கொடுக்கும்போது இவங்க நமக்கு வந்து கவனம் இல்லாமல் சாப்பிட்றாங்களே, கவனம் இல்லாமல் சாப்பிட்டா ருசி தெரியாது. சாப்பாட்டு மேலே கவனம் வச்சு, அம்மா மேலே கவனம் வச்சு, மனைவி மேலே கவனம் வச்சு நமக்கு சமைச்சிருக்காங்களே, இதுக்கு எவ்வளோ நேரம் மெனக்கிட்டு இருப்பாங்க, எவ்வளோ நேரம் நின்று இருப்பாங்கங்கிறத அந்த உணர்ந்து சாப்பிட்டோம்னா சாப்பாடோட ருசி, மென்று சாப்பிட்டா அதோட தனி சுகம்தான் சார்.

0: முறுக்கி சாப்பிட்டா 100 வருஷம் வாழலான்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, அள்ளி வாயில் போட்டுடுறாங்க. நான் முடியாமல் ரொம்ப திறமைப்பட்டு சாப்பிட்டுட்டு 2 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் படுக்கிறவங்களும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க சார்.
1: நான் என்ன நினச்சேன்னா, நொறுங்க சாப்பிட்டா 100 வாழும்னா முறுக்க நொறுக்கி சாப்பிட்ணும், சாப்பிட்டா 100 வயசு வாழலாம் அப்படின்னு சின்ன வயசில் நம்ம அதெல்லாம் நினச்சது உண்டு. நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய உணவு என்ன உணவாக இருக்கும்?
0: சைவ சாப்பாட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு புளி குழம்பு ரொம்ப பிடிக்கும் சார். புளி குழம்புல சின்ன வெங்காயம்,
1: புளி குழம்புனாலே ஆஹா அப்படின்னு நம்மளுடைய நாக்கில் ஒரு புளிப்பு உண்டாகும் தெரியுமா?
0: அதான் சார் அந்த புளி குழம்போட ஸ்பெஷலிஸ்ட்டு. அதில் புளி குழம்புல பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு புளியெல்லாம் போட்டு வச்சு கொடுத்தாங்கன்னா ஒரு பிளேட் சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்லாம் சார். ரொம்ப பிடிக்கும் எனக்கு புளி குழம்பு பிடிக்கும், ரசம் ரொம்ப பிடிக்கும் சார். ரசத்துக்கு வந்து பொட்டுக்கடலை, தேங்காய், பூண்டு, சின்ன வெங்காயம் துவையல் அரைச்சி சாப்பிட்டு பாருங்கள், அதோட தனி சுகம் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ரசமும் பொட்டுக்கடலை துவையல் இருந்தால் போதும்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொல்லுவாங்க. எங்கள் அம்மா கேட்பாங்க, என்ன சாப்பாடு என்ன, எனக்கு ஒன்று வேணாம்மா, பொட்டுக்கடலை துவையலும் ரசமும் வச்சு கொடு போதும்பாங்க. அப்போ சின்ன வயசில் அது பிடிக்காது, ஆனால் இப்போ அது ரொம்ப பிடிக்குது.
0: இப்போதைக்கு செரிமானத்துக்கு நம்ம அதை சாப்பிட்டு தான் ஆகணும். இது ஒரு மனுஷன் வந்து 3 வேளை சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா 6 வேளையே சாப்பிட்டா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நல்லா இருக்கலாம், அடுத்தடுத்து நினைச்சதே சாப்பிட்லாம். சிலர் என்ன பண்ணிடுறாங்க, 6 வேளை சாப்பாடை 3 வேளையில முடிச்சிடுறாங்க.
1: சோறுன்னு சொல்லும் பொழுது ஒரு விதமான ஒரு என்ன உணர்வுன்னு சொல்ல முடியாத ஒரு உணர்வு வரும். அக்கா சோறு இருந்தால் போடுங்கக்கா, அம்மா சோறு போடுமா, என்னம்மா பசி தாங்கலை அப்படின்னு சொல்லி சோறு சோறுன்னு சொல்லும் பொழுது அதற்கான ஒரு உணர்வு வரும் பாருங்க. அது சாதம்னு சொல்கிறத விட, ரைஸுன்னு சொல்கிறத விட சோறுன்னு சொல்லி பாருங்க, அது எப்படியாப்பட்ட ஒரு சுகத்தை கொடுக்குதுங்க.
0: சோறுங்கிறது வந்து சொர்க்கம் மாதிரி சார். அந்த சோறு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தூங்குறது இயல்பான பேச்சு இல்லை. அதனால் சோறு போடுங்கிறது வார்த்தை வந்து ரொம்ப நல்ல வார்த்தை, எல்லாருக்கும் பட்டுன்னு புரியும், ருசிச்சு சாப்பிடலாம் சோறு.
1: அதாவது பிரபாகர் அவர்களே, என்னுடைய சிறு வயசில் ஒரு உணர்வு தான் இது. அப்போலாம் வந்து சிமெண்ட் போடாத அடுப்பாங்கிற தான் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, காலையில் எழுச்சோடனே சாணி எடுத்து மெழுகி அந்த மேலே ஒரு சணல் சாக்கை போட்டிருப்பாங்க. குளிச்சு கிழிச்சிட்டு வந்து ஸ்கூலுக்கு போகும்பொழுது சோறு போடுமா அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பழைய சாதத்தை ஒரு சேனத்தில் வச்சு, சின்ன வெங்காயம் வச்சு, ஒரு பச்சை மிளகாய் வச்சு ஒரு பழைய குழம்பு வைப்பாங்க. அந்த சாக்கில் உட்காந்துக்கிட்டு சுற்றிலும் சாணம் மெழுகியிருப்பாங்க, அது இன்னும் காஞ்சிருக்காது. சணல் சாக்கில் உட்காந்துக்கிட்டு அந்த சாணம் மெழுகின வாசம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாசத்தோட அந்த ரேஷன் அரிசி சாப்பாட்டோடைய பழைய சாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதை சாப்பிடும்பொழுது இருக்கும் பாருங்கள் ஒரு உணர்வு, அந்த உணர்வை நீங்கள் வந்து அனுபவிச்சிருக்கீங்களா?
0: கண்டிப்பாக சார். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு கொள்ளையில் பின்னாடி விறகடுப்பு இருக்குது. எங்கள் அம்மா இன்னமும் வெள்ளி செவாலாம் பார்த்தீங்கன்னா சாணம் போட்டு பூசி சுத்தமாக வச்சுருப்பாங்க. சிலிண்டர் தீந்து போனாலும் ஒரு கரண்ட் கட்டானாலும் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுவாங்க. கரண்ட் அடுப்பு இல்லைன்னா சிலிண்டர், சிலிண்டர் இல்லைன்னு வச்சு அழகாக கொள்ளையில் விறகு கிடக்கு, அதை வச்சு சமைச்சு கொடுப்பாங்க. இருந்தாலும் சாதத்தை அதில் வடித்து அந்த நீராகாரம் தண்ணி இருக்குங்கள, அந்த தண்ணி நிமித்திட்டு சாதத்தை வடித்து வந்து சாப்பாடு போடுறப்போ ஒரு மனம் வரும் பாருங்க. அப்போ உள்ள அரிசி பார்த்தீங்கன்னா அதோட டேஸ்ட்டே வேறு. நைட்டு சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன் தண்ணி வந்து அப்படி அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். குடித்தோம்னு வச்சிங்களேன் அப்படி வயிறுலாம் குழு குழு குழு குழுன் இருக்கும். இன்றைக்கி என்ன தான் நம்ம ஐஸ் வாட்டர் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி, அந்த பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி அதில் உள்ள ஒரு ருசி வந்து இன்றைக்கி உள்ள இதில் வர்றதில்லை.
1: இதுமாரி பார்த்தா நேர்களே, நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர் இப்போ வந்து நேர்முகம் எடுத்திருக்கோம். எல்லாருமே வந்து சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பழைய சோறு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இதை தான் சார், இதை விட ஒரு சாப்பாடு இருக்கா சார் அப்படின்றது ஒரு ஸ்லாகித்து சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா என்னென்ன விதமான புது புது உணவுகளை நம்ம தேடி தேடி தேடி தேடி போய் சாப்பிட்டாலும் சரி, செஞ்சு பார்த்தாலும் சரி, நம்மளுக்கு வந்து இயற்கையாக கொடுத்த ஒரு பழைய சாதம் அப்படிங்கிறது வந்து பழைய சோறு பச்சை மிளகாய் அப்படிங்கிற ஒரு பாட்டு தாங்க நம்மளுக்கு ஞாபகம் வருது.
0: இப்போ இன்றைக்கி உள்ளது சார், எவ்வளோ வேணாலும் நம்ம எது வேணாலும் நினச்சா நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் பழைய சோறுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்க, அது ஒரு இரவு காத்திருக்கணும். அந்த காத்திருந்து ஒரு இதை அனுபவித்து பார்க்குறது இருக்கிற சுகம், அது வேறு எதுலேயும் கிடைக்காது சார்.
1: ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க பிரபாகர், நன்றி.
0: நன்றி சார், வணக்கம்.
2: பண்பலையில் நலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. பண்பலையில் நலை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
2: டெய்லி கோபால் பல்படியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
0: கோபால் பல்படி,
3: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு சிறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்
4: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.

0: அப்படின்னாலே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு உணவு அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்பெஷலா இருக்கும். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த காலத்து உணவுங்க, அப்ப உள்ள உணவுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப நம்மள்ட பேச இருக்கிறாங்க. வணக்கமா, உங்க பேர் சொல்லுங்கம்மா.
1: வணக்கம் சார், என் பேர் மைதிலி. திருப்புறமயத்துல மேரேஜ் பண்ணி இங்க வந்துட்டு இருக்கேன்.
0: நீங்க பிறந்த ஊர் என்ன வருமா?
1: பூந்தோட்டம்.
0: பேரளம் பக்கத்துல, பக்கத்துல தான் சரஸ்வதி கோயில் இருக்கு இல்லையா?
1: ஆமா சார், அங்க சரஸ்வதி கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில்.
0: இப்ப நீங்க சின்ன வயசுலயே சாப்பாடை பாத்துக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க, ஆஹா இந்த சாப்பாடு நம்ம சாப்பிட்டா செம்மையா இருக்கு நினைச்ச சாப்பாடு என்ன சாப்பாடு? ஸ்கூல் படிக்கும் பொழுது
1: வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும் சார். அப்ப ரொம்ப வத்த குழம்பு சாப்பிடணும்னா ஆசையா இருக்கும். அப்ப அதெல்லாம் செஞ்சு கொடுக்க நமக்கு ஆள் கிடையாது.
0: அதாவதுங்க, வாழை இலைய போட்டு சுட சுட சமைச்சு மழை காலத்துல வத்த குழம்ப மேல ஊத்தி சுட சுட பிணைஞ்சு சாப்பிடும் போது ஒரு டேஸ்ட் வரும் தெரியுங்களா? அதை அனுபவிச்சிருக்கீங்களா?
1: நிறைய அனுபவிச்சிருக்கோம். வத்த குழம்பு வச்சு அப்பளம் பொறிச்சு வடகம் பொறிச்சு பருப்பு துவையல் அரைச்சி அந்த மழை காலத்துல நல்லா சாப்பிடுவோம். அது நல்லா இருக்கும் சாப்பிட.
0: மழை காலத்துல சாப்பிடுங்க போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. மழை காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பழைய சாதம் சாப்பிடுற ஒரு சுகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அது அந்த அனுபவம் இருக்குதா?
1: இருக்கு சார், நிறைய இருக்கு. பழைய சாதம் நிறைய சாப்பிடுவோம். ஆனா அதே சமயம் பழைய சாதம் வச்சு தயிர் போட்டு மோர் மிளகா வறுத்து மழை காலத்துல சாப்பிட்டா நல்லா இருக்கும்.
0: விரும்பி சாப்பிடுற உணவு என்ன? விரும்பி சமைக்கிற உணவு என்ன?
1: விரும்பி சாப்பிடுறது மீன் குழம்பு அதிகம். பசங்களுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும்.
0: நீங்க பிரியாணி செய்வீங்களா?
1: சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி எல்லாமே செய்வோம் சார்.
0: உங்க அப்பாவுக்கு நீங்க செஞ்சு நல்லா இருக்குமா? நீ செஞ்சது சிமா அப்படின்னு சொன்ன சாப்பாடு ஏதாவது இருக்குதா?
1: எங்க அப்பா நாங்க சின்ன குழந்தையா இருக்கும் போதே தவறிட்டாங்க. அதனால எங்க அப்பாவுக்கு நான் ஒருவேளை கூட சமைச்சு கொடுத்தது கிடையாது. அதனால அந்த அனுபவம் எனக்கு இல்ல சார்.
0: அந்த அனுபவம் இல்லை என்றாலும் உங்கள் கணவருக்கு உங்கள் குழந்தைகள் செய்து அதை பார்க்கும் பொழுது உங்க அப்பாவுக்கு நம்ம இதுமே செய்யலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் வந்து தீர்ந்து போகும்.
1: ஆமா சார், கண்டிப்பா. எங்க அப்பா என் கையில சாப்பிடலன்னு எனக்கு இன்னமும் வருத்தமா இருக்கும். அது வந்து என்னட்டு ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் அதே சேம் டைம் எங்க மாமனாருக்கு, என் குழந்தைங்களுக்கு, எங்க வீட்டுல ரிலேஷனுக்கு எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துருவேன் சார்.
0: நம்மளுக்கு அப்பாவுக்கு செய்யல அப்படிங்கறத விட நம்ம அப்பா போல நினைச்சு நிறைய பேருக்கு நம்ம சாப்பாடு போட்டோம்னு வச்சுக்கலாம், அந்த அப்பாவே வந்து சாப்பிட்ட மாதிரி வரும் ஒரு திருப்தி இருக்கும் உங்களுக்கு. சொல்லுங்கம்மா, உங்க குழந்தைங்களுக்கு என்னென்ன சாப்பாடு ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க?
1: என் குழந்தைங்க மோஸ்ட்லி பிரியாணி அதிகம் சாப்பிடுவாங்க. வெஜ்லன்னு பாத்தீங்கன்னா காய்கறி எல்லாமே சாப்பிடுவாங்க. கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாம் பிடிக்கும். அது மாதிரி சுண்டல் எல்லாமே சாப்பிடுவாங்க. பயிறு சுண்டல், கொண்டக்கடலை, அந்த மாதிரி எல்லாம் ஹைஜீனிக் ஃபுட் எல்லாமே எடுத்துக்குவாங்க. அதிகம் சாப்பாடு ரெண்டு பேருக்குமே பிடிக்கும்.
0: சரி, இப்ப வந்து சாப்பாடுனாலே குழந்தைங்களுக்கு அதை குண்டாயிடுறாங்க, கெட்ட கொழுப்பு அதிகமான உள்ள சாப்பாடு சாப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு போயிட்டு இருக்கு. இப்ப ஏதாவது துரித உணவு சாப்பிட்டாங்கன்னா குண்டாயிடுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா பெண் குழந்தைகள் வந்து மிக சீக்கிரமாகவே வந்து பூப்பெய்திடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது தானே?
1: நான்வெஜ்ல சிக்கன் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஆயில் ஐட்டம் கம்மி பண்றது ரொம்ப நல்லது. அதனால கூட ஃபேட் ஆகலாம். பொம்பளை பிள்ளைங்களுக்கு சிறுதானியங்கள் அதிகம் கொடுத்தா ஃபேட் ஆகாம இருப்பாங்க ஒரு ஏஜ் வரைக்கும்.
0: சிக்கன் வகையாரை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே குழந்தைங்க வந்து கொஞ்சம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, அதிகப்படியாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க
1: இல்லையா? பொம்பளை பிள்ளைங்களுக்கு எந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். சீக்கிரம் வந்து ஏஜ் அட்டன் பண்ண மாட்டாங்க. பிராய்லர் எக் அதிகம் சாப்பிடக்கூடாது. அதனால கூட அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்.
0: நாட்டுக்கோழி எக் சாப்பிடலாம்.
1: நாட்டுக்கோழி முட்டை அது அதிகம் எடுத்துக்கலாம்.
0: சரிங்கம்மா, ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. உங்க ஊருக்கு நம்ம வந்து காரைக்கால் பண்பலை 100.3 வானொலி நிலையத்திலிருந்து இந்த ஊரும் உணவு நிகழ்ச்சிக்காக ஒளிப்பதிவுக்கு வந்திருக்கோம். உங்க மனசு எப்படி சொல்லுதுங்க? எப்படி இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இல்ல நம்ம குரலும் வந்து வானொலியில போக போகுது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா?
1: இது வரைக்கும் இந்த மாதிரி யாருக்கிட்டே நாங்க பேட்டி கொடுத்தது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கறோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காரைக்கால் எஃப்எம்க்கு ரொம்ப நன்றி.
0: ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பியசார் தங்க மாளிகை, காரைக்கால்.

0: நேரிலே இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது நம்ம எங்க ஒளிப்பதிவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருப்புறம் பையம் அப்படிங்கிற ஊர்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல ஒரு விவசாயி நம்ம இப்ப சந்திக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம், உங்க பேரு ஊரு சொல்லுங்க.
1: ராம தியாகராஜன், திருப்புறம் பையம்.
0: ஐயா சொல்லுங்க, உங்களுக்கு வயது என்ன இருக்கும் அதை முதல்ல சொல்லுங்க.
1: எனக்கு 82.
0: 82 வயது உங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கம்பீரமா வந்து உட்காந்து நம்மள்ட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரியான உடல்நிலை உங்களுக்கு இருப்பதற்காக இந்த மாதிரி ஒரு நல்ல தெம்போட ஒரு 82 வயதுலயும் கணீருங்கிற ஒரு குரலோட நீங்க பேசுறதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் இருக்கும். இங்க சில பேரை கேட்பாங்க, எப்படிப்பா இருக்குன்னா, அந்த காலத்துல நான் சாப்பிட்ட சாப்பாடு அப்படிப்பா, இப்ப என்ன சாப்பாடா அப்படிங்கிற மாதிரிலாம் சில வயது முயர்ந்த நேயர்கள் வந்து சொல்லுவாங்க நம்மள்ட்ட. இப்ப பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சின்ன வயசுல அப்படிங்கும் பொழுது பாத்தீங்கன்னா, உங்களுடைய சின்ன வயது பாரம்பரியமான உணவு முறைகளை நீங்க சாப்பிட்ட சாப்பாடை அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே பின்னோக்கி நின்று சொல்லுங்க.

0: எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும், நான் ஸ்கூல்ல படிப்பேன். எங்க வீட்டுல வந்து அந்த கம்பு, அந்த கேழ்வரகு, அந்த புரட்டாசி மாசம் அறுவடை பண்ணுவாங்க. 50-60 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லு சாப்பாடுங்கிறது ரொம்ப குறைவு சொல்லுவாங்க கிராமத்துல. அமாவாசை கார்த்திகை அன்னைக்கு தான் நெல்லு சாதம், மற்றெல்லாம் வந்து கம்ம சாதம், கேழ்வரகு இதுதான் சொல்லுவாங்க. அப்ப எங்களுக்கு வேலை செய்யும் போது 10 ஆளு 20 ஆளுக்கு மேல வேலை செய்வாங்க பெண்கள், களை வெட்டுவாங்க. அவங்களுக்கு சாப்பாடு என்னன்னா கேழ்வரகு கம்பு வந்து அப்படியே கிண்டி அப்படியே அந்த அழிச்சு அப்படியே வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு ஆளுக்கு மத்தியானம் 2 பட்டை சாதம். நாங்கள்லாம் வந்து பார்க்கப்போம், எங்க அம்மாலாம் செய்யும்போது அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னா நாக்க நிட்டுவோம், அப்படியே வாயில தடவிடுவோம், அப்படியே வெண்ணெய் மாரி இருக்கும் அந்த கேழ்வரகு கூழ் வைப்பாங்க. அப்ப சாப்பிடும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா எனக்கே ரொம்ப நினைச்சு பாக்குறேன் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத.
0: அப்ப எங்க அப்பா எல்லாம் என்ன செய்வாங்க, காலையில 6 மணிக்கு எழுந்துச்சு பல்லு விளக்கிட்டு ரெடியா இருப்பாங்க. சூரியன் புறப்பட்ட உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ரெடியா கையில வச்சிருப்பாங்க நீராகாரம். அப்ப அந்த நீராகாரம் அவ்வளவு இனிப்பா இருக்கும், ஏன்னா இந்த நாட்டு உரத்தை போட்டு வளர்த்துனாக்க அவ்வளவு ருசியா இருக்கும். நானும் அதை வந்து ஒரு டம்ளர் வாங்கி கொடுப்பேன், எனக்கும் கொடுப்பா தாத்தா, எனக்கு கொடுப்பா அப்படின்னு. இப்படி வந்து நான் வந்து அந்த காலத்திலிருந்து வந்து அந்த இயற்கை தானியங்கள் சாப்பிட்டதுனால தான் வந்து எனக்கு உடம்பு இப்பவும் இருக்கு. இதோட கும்பகோணத்தில் நான் போய் படிக்கும்போது 6வதுல அப்பெல்லாம் ஹைஸ்கூல் கிடையாது, திருப்பரம்பயத்தில் நடந்து போவோம். 9 கிலோமீட்டர் நடந்து தானே, 9 9 18 கிலோமீட்டர் போயிட்டு வரும் பள்ளிவிடம்.
1: டிஃபன் பாக்ஸில் எடுத்துட்டு போய் அந்த பள்ளி பருவத்தில் மாணவர்களோடு நண்பர்களோடு கூடி மதியான நேரத்தில் சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீ ஒரு வாய் எடுத்துக்கப்பா நான் ஒரு வாயை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற பொழுது அது ருசி பார்க்காது, எதுவுமே பார்க்காது, எல்லாரும் நண்பர்கள் அப்படிங்கும் பொழுது அந்த சுகம், அந்த அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: அதாவது இங்கேருந்து நாங்கள் ஒரு 10-15 பேர் போவோம் கும்பகோணம் படிக்க. ஒருத்தர் வந்து தயிர் சாதம், ஒருத்தர் வந்து புளி சாதம், ஒருத்தர் வந்து கேழ்வரகு அடை, இப்படி பல விதமான இருக்கும்போது நாங்கள் எல்லாம் பிரித்து வச்சுட்டு ஆளுக்கு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இதை நீ சாப்பிடுவார், நீ சாப்பிடு அப்படின்னு எல்லாரும் சாப்பிடும்போது அதனுடைய சுகம், அதனுடைய இனிமை, அதெல்லாம் இப்பவும் மறக்க முடியாது. 70 வருஷத்துக்கு முன்னே நடந்ததெல்லாம் இப்போ எனக்கு அப்படியே கண் முன்னால் இப்போ உங்கள் விட சொல்லும் போது இப்போ சாப்பிட்டுட்டு வந்தாப்புல இருக்கு நண்பர்களோட. நான் பொறுக்கிட்டு வருவோம், ஒருத்தன் இந்த நீ 2 சாப்பிடு, நீர் ரெண்டு சாப்பிடு, இளந்த பழம்னு ஒன்று இருக்கும் அப்படியே குழகுழன்னு இருக்கும், அது ஈச்சம்பழம். அப்பெல்லாம் வந்து நிறைய மரங்கள் செடிகள் பழ வகைகளே நிறைய இருந்தது எங்க தோட்டத்திலே, அவ்வளவு இதெல்லாம் இருந்தது.
1: உங்களுடைய பழைய காலத்து நினைவுகளை நான் மீட்டு எடுத்துட்டேன்.
0: ஆமா ஆமா.
1: மண் பானை சாப்பாடு இப்பெல்லாம் வந்து பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து மண்பானையில வந்து பொங்குறது இல்லை, எல்லாமே வந்து பாத்திரத்துல வச்சு நம்ம பொங்கிடுறோம், அதுவும் கேஸ்ல வச்சு பொங்கிடுறோம் இல்லையா. அந்த பொங்கல் சமயத்துல உங்களுடைய அனுபவங்கள்ல அந்த மண் பானையில சமைக்கும் பொழுது அந்த பொங்கல்னாலே ருசி, அந்த சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், வெண்பொங்கலுக்கு ஒரு கறி சமைப்பாங்க பாத்தீங்களா, எல்லா காய்கறியும் போட்டு ஒரு கூட்டு வைப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப சுவையா இருக்கும். உங்களுடைய பொங்கல் நினைவுகள், அதுல உள்ள சாப்பாட்டு நினைவுகளை பத்தி சொல்லுங்களேன்.
0: எனக்கு 15 வருஷம் 18 வருஷம் வரைக்கும் மண் பானையில தான் சமைச்சதுதான் சாப்பிடுறது, மண் சட்டியில குழம்பு வச்சுதான் சாப்பிடுறது, பொங்கலுக்கு வந்து மண் பானையில தான் சமைக்கிறது. அப்புறம் தலை தலை தலை தலை வெளியேறணும் இருக்கும் அந்த பச்சை அரிசி பொங்கல், அதுல வந்து பொங்கலுக்காகவே சில காய்கறிகள் இருக்கும் கூட்டு வைப்பாங்க, அது அவ்வளவு ருசியா இருக்கும், நாங்க அதை வந்து எடுத்து எடுத்து சாப்பிடுவோம்.
1: நீங்க வந்து உங்க வயது அனுபவத்துல பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிடாத சாப்பாடே இருக்காது, அந்த மாதிரியான சாப்பாடுகள் எல்லா வகையான சாப்பாடுகள் ஓரளவுக்கு 90% நீங்க அதை சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க. இந்த இடத்துல ஒரு சாப்பாடு சாப்பிட்டேங்க, எங்க அம்மா செஞ்ச சாப்பாடு மாதிரியே இருந்ததுங்க அப்படின்னு நீங்க நினைக்கிற ஏதாவது ஒரு சாப்பாடு ஞாபகம் இருக்கா?
0: இந்த பயிர் விளைச்சல் போட்டியில நான் நடுவரா இருக்கேன், ஜட்ஜா இருக்கேன். பயிர் விளைச்சல் போயிட்டு போயிட்டாக்க உங்களுக்காக ஒரு மீன் எனக்கு அதராம்பட்டினத்துல இருந்து வாங்கிட்டு வந்தேன், வஜ்ரம் வாயில போட்டா எச்சு அப்படியே மழை மழை மண்ணு பசு பச பசன்னு அவ்வளவு டேஸ்டா இருந்ததுங்க. அந்த பட்டுக்கோட்டை ஏரியாவில்தான் மீன் சாப்பாடுலாம் அவ்வளவு வாங்கினே, உங்களுக்காக இந்த மீன் கிடைச்சது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க.
1: உட்ட பச்சையாவே சாப்பிட்டுருப்பீங்க.
0: ஆமா
1: சரிங்க, ரொம்ப சிறப்பா உங்களுடைய அனுபவங்களை, உணவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற தொடர்பை, உணவால் உங்களுக்கு வந்த தொடர்பை, சாப்பிட்ட ஒரு சாப்பாடை ரொம்ப சிறப்பாக உங்களுடைய சிறு வயதில் என்னென்னலாம் நம்ம வந்து சாப்பாடு சம்மந்தமாக உங்களுடைய அனுபவங்களை

0: காரைக்கால் பண்பலை 100.3 சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.
1: காரைக்கால் பண்பலை வளர்ந்ததை என்னுடைய நன்றியை வாழ்த்து தெரிவித்துக்கிறேன்.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது ஊரும் உணவும். இன்றைய ஊரும் உணவும் நிகழ்ச்சியானது கும்பகோணம் வட்டம் திருப்புரம்பியம் என்ற ஊரிலிருந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டு ஒளி உலா வந்தது. நேர்களே, அடுத்த ஊரும் உணவு நிகழ்ச்சியானது உங்கள் ஊர்ல கூட நடக்கலாங்க. காத்துக்கிட்டே இருங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கோம்.
2: ஆம் நேர்களே, காரை பண்பலை உங்களை தேடி வருகிறது. வரும் புதன் 19/8/2026 மாலை 4 மணிக்கு ஒளிபரப்பாக இருக்கும் ஊரும் உணவும் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு நாளை பிற்பகல் 3 மணிக்கு திருவாரூர் மாவட்டம் மேல தென்குடி மாரியம்மன் கோயில் காத்தவராயன் கோயில் அருகில் நடைபெறவுள்ளது. தேடி வருகிறோம் நாங்கள், கூடி வந்து நிகழ்ச்சியை சிறப்பியுங்கள் நீங்கள். பண்பலை 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கிய ஊரும் உணவும். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் பண்பலை 100.3, நேரம் 5 மணி.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
3: ஒன்று சேர்ந்த உறவு சிறுகதை.
2: எண்ணமும் எழுத்தும்
3: சிதம்பரம் மட்டம் கொடியாளம் ஓவிய கவிஞர் பி தண்டபாணி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
6: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
7: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கொடியாளம் ஓவிய கவிஞர் பி தண்டபாணி எழுதிய ஒன்று சேர்ந்த உறவு சிறுகதையை வழங்குறோம். இந்த கதையில கற்பனை கதாபாத்திரங்களாக வளம் வரப்போற நடனபாதம், பிச்சநாதன், குஞ்சுமணி, திலகவதி, வேதமங்கை, தன்ராஜ், சந்தியா இவங்களெல்லாம் எந்தெந்த ரூபத்துல வளம் வந்து நமக்கு என்ன கருத்தை சொல்ல போறாங்க கேட்க ஆவலா இருக்கீங்களா? வாங்க கதையை கேட்டு தெரிஞ்சுக்குவோம்.
8: அந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் நடனபாதம் வசதி படைத்தவர் மட்டுமல்ல, பிடிவாத குணம் உள்ளவர். கூடவே கொஞ்சம் மது பழக்கம் உள்ளவராக இருந்தாலும் இறந்து போன நல்ல குணமுடைய அவரது தகப்பனார் பரமசிவத்தை நினைவில் கொண்டு ஊர் மக்கள் அவரை 2வது முறையாக ஊராட்சி மன்ற தலைவராக்கினர். அதே ஊரில் அவரின் சுற்றத்தார்களில் மிகவும் நெருங்கிய சொந்தக்காரர் பிச்சநாதன். ஓரளவு வசதி படைத்தவர், அவ்வளவுதான். மற்றபடி தான் உண்டு, தன் குடும்பம் உண்டு என்றிருப்பவர். நல்லவர் மட்டுமல்ல, மிகவும் சாது. நடனபாதத்தின் மகள் சந்தியா மேல்நிலை பள்ளியிலும், பிச்சநாதன் மகன் தன்ராசு கல்லூரியிலும் படித்து வர தினமும் இருவரும் ஒன்றாகவே பேருந்தில் போய் வருவார்கள். அப்போது உற்றார் உறவினர்கள் ஒன்னு மாப்பிளையும் ஒன்னா போய் வர்றதா என்று பரிகாசம் செய்வது முற்றிலும் சந்தியாவுக்கு பிடிக்காமல் போகவே, பேருந்தை விட்டு இறங்கியதும் தன்ராசுவை முந்திக் கொண்டு குனிந்த தலை நிமிராமல் ஓட்டமும் நடையுமாக வீட்டிற்கு வந்து விடுவாள். அப்படி இருக்க ஒரு நாள் நல்ல மழை, பேருந்தை விட்டு இறங்கியதும் ஓடிப்போய் பயணியர் நிழற்குடையில் ஓரமாக நின்று கொண்டாள் சந்தியா. மழையோ விட்டப்பாடில்லை, இருட்டி விட்டது. நேரம் கடக்க கடக்க தனியே நிற்கும் அவளிடம் தன்ராசு தன் கைக்குட்டையை கொடுத்து இதை கட்டிக்கிட்டு கிளம்ப போகலாம் என்றான். வேண்டா வெறுப்பாக அவன் கொடுத்த கைக்குட்டையை தலையில் கட்டிக்கொண்டு அவனுடன் கிளம்பினான்.

சந்தியா வீட்டருகே போனதும் சந்தியா தன் முகத்தை வேறு பக்கமாக திருப்பிக் கொண்டு கைக்குட்டையை அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கும் சாக்கில் தன்ராசு அவள் கையை தொட பதறிப்போன சந்தியா உதறிவிட்டாலும் சில வினாடிகள் அப்படியே சிலிர்த்து போய் நின்றாள். அவளை கண்டும் காணாதது போல் மலமளவென்று அவ்விடத்தை விட்டு புறப்பட்டான் தன்ராசு. அன்றிரவு சந்தியா சாப்பிட்டு விட்டு படுத்தாளே தவிர அவளுக்கு தூக்கமே வரவில்லை. தன்ராசுவின் இரக்க மனப்பான்மையும் நல்ல குணத்தையும் அறிந்து கொள்ள தவறிவிட்டோமோ என்று எண்ணி தன்னை மிகவும் நொந்து கொண்டாள் சந்தியா. அவன் கை தன் கையில் உரசியவுடன் உடல் சிலிர்த்து போனதை நினைத்து பார்த்தாள். தன்ராசுவின் முகம் சந்தியாவின் கண்முன்னே வந்து நிழலாட தனது மடியில் தன்ராசு தலை வைத்து படுத்திருப்பது போன்ற உணர்வில் கண்ணிமைகளை மெல்ல மூடினாள் சந்தியா.

0: நாளாவட்டத்தில் தன்ராசுவும் சந்தியாவும் நேருக்கு நேர் பார்த்து பேசிக் கொள்ளாவிட்டாலும் கண்களால் மட்டுமே பேசிக் கொண்டு இருவரும் ஒருவரை ஒருவர் நேசிக்க ஆரம்பித்தனர். வருடங்கள் உருண்டோடின. கல்வியியல் கல்வியை முடித்துவிட்டு ஒரு அரசு உயர்நிலைப் பள்ளியில் தன்ராசு ஆசிரியர் பணியில் அமர்ந்தான். 12வது வகுப்பு தேர்வு எழுதிய சந்தியாவோ தேர்ச்சி பெறவில்லை. அதனால் வருத்தமடைந்த நடனபாதம் படிச்ச வரைக்கும் போதும் என்று சொல்லி சந்தியாவை வீட்டில் இருக்க வைத்தார். தன்ராசு நகரத்தில் உள்ள பள்ளியிலும் சந்தியா தான் பிறந்த கிராமத்திலும் என இருவரும் இடம் மாறினார்களே தவிர இதயம் மாறவில்லை. விடுமுறைக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் சந்தியாவின் தங்கை கவிதா மூலம் கடிதம் எழுதி கொடுத்து அனுப்பி தங்கள் அன்பை புதுப்பித்துக் கொண்டனர் தன்ராசுவும் சந்தியாவும். இப்படியாக 2 வருடங்கள் ஓடி மறைந்தன. ஒரு நாள் இரவு தன்ராசுவின் தாய் திலகமும் தந்தை பிச்சநாதனும் சாப்பிட்டு முடித்து வெற்றிலைப்பாக்கு போட்டுக் கொண்டு இருந்த போது நடனபாதத்தின் நெருங்கிய நண்பரான குஞ்சுமணி வந்து அமர்ந்து கொண்டு பேச ஆரம்பித்தார்.
1: என்ன மாமா, என்ன எத்தனை நாளைக்குதான் நீங்க ரெண்டு பேரும் மட்டும் இருப்பீங்க? நானே வழிய வந்து பொண்ணுதாரேன்னு சொன்னேன். பையனுக்கு உத்தியோகம் கிடைச்ச பிறந்தான்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டீங்க. இப்போ என் பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் முடிச்சு வச்சுட்டேன். அது போகட்டும், இப்பதான் மாப்பிள்ளைக்கு வேலை கிடைச்சிட்டு இல்ல, என்ன ஹோட்டல் சாப்பாடே சாப்பிட்டு இருந்தா எப்படி? பொண்ண என்ன தேடவா போறீங்க? சொந்தத்திலேயே, அதுவும் ஊருக்குள்ளேயே இருக்குது. அப்புறம் என்ன, முடிச்சிட வேண்டியதானே என்று குஞ்சுமணி சொல்ல சில நிமிட சிந்தனைக்கு பிறகு கேட்டார் பிச்சநாதன்.
2: யாரடா சொல்ற? ஓ, தலைவர் நடனபாதம் விட்டு பொண்ணா? ஆமா, செவத்த பொண்ணு, அமைதியான குணம். ஆனாலும் நாம கேட்டா கொடுக்கணுமே. அவங்களெல்லாம் ஆனை மேல குதிரை மேல ஏற சொல்லுவாங்களே ஐயா, அவங்க அளவுக்கு நமக்கேது வசதி வாய்ப்போ என்றார். ஏன் மாமா, அத்தை கூட அவங்க குடும்பத்துல பிறந்தவங்க தானே, அந்த அளவுக்கு சொந்தம் இருக்கப்போ இவங்களே கூட நேர்ல போய் கேட்கலாம்ல, என்னத்த சொல்றீங்க என்று பார்வையை திலகம்மாளின் பக்கம் திருப்பினார் குஞ்சுமணி.
1: நீங்க சொல்றது சரிதான் தம்பி, அவங்க அப்பா என் பெரியப்பா, அவங்களோட குணமானா வேற. அவரு உயிரோட இருந்தா நானும் உரிமையோட போய் கேப்பேன். ஆனா
0: திலகம்மாளின் வார்த்தை பாதியில் நின்றது.
2: ஏன் தலைவர் மட்டும் என்ன, கொஞ்சம் பிடிவாத சோகம் இருந்தாலும் சொந்தக்காரங்க நீங்க, நீங்க போய் கேட்டா மறுப்பு சொல்ல என்ன இருக்கு? அதோட உங்க பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? உங்க புள்ள என்ன ஊதாரியா? அரசாங்க உத்தியோகம், கை நிறைய சம்பளம் வாங்குறான். நீங்க போய் கேக்கலன்னு ஒரு சொல்லு வராம எதுக்கு ஒரு வார்த்தை கேட்டு பாக்கலாம்ல, அதுக்காக தான் சொல்றேன் என்றார் குஞ்சுமணி.
0: குஞ்சுமணி சொன்னதை கேட்ட பிச்சநாதன்,
2: ஆமா குஞ்சுமணி, நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல சரியாதான் படுது. வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளாவும் இருக்கு, அதனால நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே போய் கேட்டுதான் பாக்குறமே என்றார். இதையேதான் நானும் சொன்னேன். அப்போ நான் கிளம்புறேன், நீங்க படுங்க என்று கூறிவிட்டு,
1: என் பொண்ண கொடுக்கற எண்ணத்துக்கு வேண்டாம் நீ இல்ல, இப்ப பாரு இந்த குஞ்சுமணி யாருங்கிறத காட்டுறேன்
0: என்று மனதுக்குள் எண்ணியபடி நேராக நடனபாதம் வீட்டை நோக்கி கிளம்பினார் குஞ்சுமணி.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
4: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி AC No. 7 குமரக்கோவில் திருவாரூர்.
5: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

0: நடனபாதம் வீட்டிற்கு சென்ற குஞ்சுமணி நடனபாதத்தை பார்த்து பேசி அவரை மெல்ல மாடிக்கு அழைத்து போய் பசுமரத்தில் ஆணியை மெல்ல மெல்ல அடித்து இறக்குவது போல் எப்படியெல்லாம் சொல்ல வேண்டுமோ அப்படியெல்லாம் சொன்னார். அதை கேட்டு அரைபோதையில் இருந்த நடனபாதம்,
1: அப்படியா, வரட்டும் பேசிக்கிறேன்
0: என்று பற்களை நர நரவென்று கடித்துக் கொண்டு கொக்கரிக்க, தாம் வந்த வேலை நல்ல விதமாகவே முடிந்து விட்டதாக இனிய குஞ்சுமணி தனது வீட்டை நோக்கி புறப்பட்டார். வெள்ளிக்கிழமை வந்தது. பகல் 11 மணி இருக்கும். கடுமையான வெயில் நேரம். தன் எதிரே பிச்சநாதன் திலகம் தம்பதியினர் நின்றிருக்க அவர்களிடம் குடிபோதையில் என்னென்னவோ சொல்லி சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்தார் நடனபாதம். அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு வாய்விட்டு அழ முடியாமல் விம்மிக் கொண்டு உள்ளே உட்கார்ந்திருந்தாள் சந்தியா. தன் கணவரின் கோபக்குரல் கேட்டு தோட்டத்திலிருந்து ஓடி வந்த வேதமங்கை அவர் பேசுவதை பார்த்து அப்படியே வாயடைத்து போய் நின்றாள்.
2: குஞ்சுமணி இங்க வந்து எங்கிட்ட சொன்னப்பவே நான் உங்களை வரவிடாம தடுத்திருக்கணும். அதான் தப்பா போச்சு. என்ன தைரியம் இருந்தா என் பொண்ண கேட்டு வந்திருப்பீங்க. நான் என் பொண்ணுக்கு ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியர்னு மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் போது மாச சம்பளம் ஒன்னையே நம்பி இருக்கிற வாத்தியார் உத்தியோகம் பாக்குற ஓம் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க நான் என்ன முட்டாளா
0: என்று போதையோடு கொதிக்கும் சட்டியில் போட்ட கடுகாக பொறிந்தார் நடனபாதம். அப்போது மெல்ல குறுக்கிட்டு தனிவான குரலில் கேட்டார் வேதமங்கை, ஏங்க என்ன பேசுறீங்க? வயசுக்கு வந்த பொண்ணு வீட்டுல இருந்தா சொந்த பந்தத்துல அதுவும் உறவு முறைக்காரவங்க வந்து பொண்ணு கேக்கறது ஒன்னும் புதுசு இல்லையே என்றால் அதை காதில் வாங்காத நடனபாதம்,
2: சந்தியா சந்தியா வாங்க
0: என்று உரத்த குரலில் கூப்பிட சந்தியா கண்களை துடைத்துக் கொண்டு வந்து நின்று நடுங்கிய குரலில்,
3: கூப்பிட்டீங்களாப்பா
2: என்றாள். ஆமா, இந்த ஊர்ல யாராரு வீட்லயோ பொண்ணுங்க இருக்கும்போது இவங்க ஒன்னு பொண்ணு கேட்டு வந்திருக்காங்களே, ஏ என்ன காரணம்? இதுல எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்கு. இவங்க மகனுக்கும் உனக்கும் ஏதாவது பேச்சுவார்த்தை உண்டா? அப்படி இருந்தா நான் உயிரோட இருக்க மாட்டேன் சொல்லிவிட்டேன்
0: என்று ஆர்ப்பரித்தார் நடனபாதம். நடனபாதம் கேட்டவுடன் குடிகாரரான தன் அப்பா ஏதாவது தகாத செயலில் ஈடுபட்டால் என்ன செய்வது என்று எண்ணி பயந்து சந்தியா தன் மனதை கல்லாக்கி கொண்டு தன்னை மறந்தவளாக,
3: அப்படியெல்லாம் ஒன்னு இல்லப்பா, அத்தானே எனக்கு என்னைக்குமே பிடிக்காது. அந்த ஆளு பிரியப்பட்டா அதுக்கு நான் என்னப்பா பண்ணுவேன்? உங்க விருப்பத்துக்கு மாறா ஒருபோதும் நடந்துக்க மாட்டேப்பா
0: என்று சொல்லிவிட்டு வாயை பொத்தி கொண்டு உள்ளே ஓடினாள் சந்தியா.
2: என்ன ரெண்டு பேரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? என் பொண்ண பத்தி எனக்கு தெரியாதா? வந்துட்டீங்க பொண்ண கேட்டு, இனிமேலாவது இப்படி வர்றத மறந்துருங்க
0: என்று எச்சரிப்பது போல நடனபாதம் சொல்ல, இதுவரையில் பொறுமையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு நின்றிருந்த பிச்சநாதன் மெல்ல பேச ஆரம்பித்தார்.
2: இத பாருங்க மச்சான், நாங்க என்னமோ பழைய சொந்த பந்தத்தை வச்சு பொண்ணு கேட்டு வந்ததுக்கு எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்து பேசுனீங்க, பரவாயில்ல. அதுக்கு இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசாம முதல்ல இல்லன்னு சொல்லி இருந்தா நாங்க பாட்டுக்கு போயிருப்போம் என்றார்.
1: இப்ப மட்டும் என்ன, இனியும் வீணா நிக்காம வந்த வழிய போய்கிட்டு இருக்க வேண்டியதானே
0: என்று நடனபாதம் நக்கலாக சொல்ல, மறுகணமே வாயடைத்து போன நிலையில் பிச்சநாதனும் திலகமும் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டனர். போதை தலைக்கேறிய நிலையில் உட்கார்ந்திருக்க முடியாது போன நடனபாதம் அப்படியே நாற்காலியில் சாய்ந்தார். அவருடைய மனைவி வேதமங்கை, ஏங்க இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வந்தவங்க யாரு? உங்க சொந்த பந்தம் தானே, பேசுறதுக்கு ஒரு அளவு இல்ல என்று கேட்க நடனபாதம் வார்த்தையை குளறியபடி மெல்ல சொன்னார்,
1: எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ, வந்துட்டா எனக்கு புத்தி சொல்ல
0: என்று சொல்லிவிட்டு மீண்டும் சாய்ந்தார். இதெல்லாம் எங்க கொண்டு போய்விட போவதோ தெரியல என்று கவலை தோய்ந்த குரலில் சொல்லிவிட்டு உள்ளே சென்றாள் வேதமங்கை. அன்று இரவு விடுமுறைக்காக வீட்டிற்கு வந்த தன் மகன் தன்ராசுவிடம் நடந்த விவரத்தை பிச்சநாதனும் திலகமும் சொல்லிவிட்டு கண் கலங்கினர். அதை கேட்டு எந்தவித பதட்டமோ வருத்தமோ இல்லாதவன் போல் நடந்து கொண்ட தன்ராசு,
3: ஏமா அவங்க அப்பா குணம் தான் தெரியும்ல, நீங்க ஏன் இப்ப அங்க போனீங்க? அவங்க அப்பாவுக்கு பயந்துகிட்டு தான் சந்தியா அப்படி சொல்லியிருப்பா.
0: சரி விடுங்க, இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம், அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல நீங்க போய் படுங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான் தன்ராசு.
4: உள்ளே சென்ற தன்ராசுவின் மனநிலை இனி எப்படி இருக்க போகிறது? சந்தியா தன்ராசுவை திருமணம் செய்து கொள்வாளா?
5: இதை தெரிந்து கொள்ள வரும் சனிக்கிழமை மாலை 5 மணி வரை காத்திருக்க வேண்டும். ஆண் நேயர்களே, இக்கதையின் தொடர்ச்சி வரும் சனிக்கிழமை

0: மாலை 5 மணிக்கு கதையும் காணமும் நிகழ்ச்சியில் இடம்பெறும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் காணமும். இன்று இடம்பெற்றது
2: ஒன்று சேர்ந்த உறவு சிறுகதையின் முதல் பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
2: சிதம்பரம் மட்டம் கொடியாளம் ஓவிய கவிஞர் பி தண்டபாணி.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏ.எம். அருண் பிரகாஷ். சரி நேயர்களே, மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் காணமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் காணமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.

0: மீண்டும் வரும் சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு சதையும் கானமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள், இதுவரை கேட்ட கதையும் கனமும் நிகழ்ச்சியோட விளம்பரதாரர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
1: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
2: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
1: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
2: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணா சாலை திருவாரூர்.
1: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி AC நம்பர் 7 குமரக்கோவில் திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.

நேர்லேயே உங்களை விமான காரைக்கால் பண்பலை 100.3 மின்சார சிக்கனம் பண சேமிப்பு மட்டுமல்ல, புவி வெப்பமயமாதலுக்கான தீர்வும் கூட. மாறுவோம், மின்னாற்றலை சேமிப்போம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது காரைக்கால் பண்பலை 100.3.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: மேகலை காற்றலையில் காணலையை வீசிக் கொண்டிருப்பதினும் காரைக்கால் பண்பலை 100.3 இது திரை இசை.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: நிறைவாக ஒலிக்கும் பாடலின் படம் தவசி.

0: நெகிழி நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. இதமான இந்த மாலை வேளை நேரில் நீ கேட்கலாம் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் தொடக்கமாக ஒழிக்கும் குரல் டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா.

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் விளம்பிணைந்த நல் வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் விளம்பிணைந்த நல் வாழ்த்துக்கள்.
3: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட் கோபால் வி டூத் பேஸ்ட்.
2: நேர்களுக்கு விளம்பிணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் திருச்சி அண்ட் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்பார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
5: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
6: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
2: காரைக்கால் பண்பலை 100.3 விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் திவ்யா.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்டரை பேசி நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுலை மற்றும் விதைநிலை விழுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர்.
5: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
6: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
5: ஜிஎல் மருத்துவமனை
6: காரைக்கால்.
4: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கிய விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஜுவல்ஸ் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
7: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
8: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
7: விபிஎன் கண் மருத்துவமனையும்

0: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
2: நாச்சியார்
3: கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ். ஏன் சொல்லும் போது நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
4: உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ARC காமர்ஷியல் ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
3: நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ஜே கே ஆர் பாலி கிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜே கே ஆர் பாலி கிளினிக் மயிலாடுதுறை. நிகழ்ச்சி நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் திருவாரூர் வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை, வி கே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை அன் காரைக்கால். காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நீ கோவை ரூபஸ் பாடியிருக்கும் பாடல்

0: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இதை விலக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக இனி ஒலிக்கும் குரல் சிங்கை எம்ஏ ஜாஃபர்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள். நாகப்பட்டினம்
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கீற்றும் வேலை நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நீ ஒலிக்கும் குரல் வசந்தா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: மேகலை காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது விளக்கீற்று மேலை நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் நிறைவாக உழைக்கும் குரல் டாக்டர் எம் எஸ் சுப்புலட்சுமி.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் விளக்கு ஏற்றும் வேலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
1: பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது பன்னிசையாக இனி கேட்கலாம் வருகிறது பழனி கே வெங்கடேசன் பாடியிருக்கும் பாடல்.

0: as food prices remained elevated. Indian Railways has approved 153 crore rupee construction project of a four-lane road overbridge at Giratpur-Ahmedabad section of the Western Railway. The Railways Ministry has informed that the project has been sanctioned under Western Railway's ongoing umbrella work for construction of road over and under bridges, foot over bridges, drainage improvement and rebuilding of road over and under bridges. Iran launched several missiles and drones at positions belonging to Iranian Kurdish opposition groups in Iraq's northern Erbil province today. The strikes reportedly targeted fighters from the Kumala Party and the Kurdistan Democratic Party of Iran in Erbil's province's Alana Valley. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இன்று வரை நாட்டின் அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் துணிச்சலான இளம் தலைமுறைக்கு அதிக தேவை இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மேம்படும் பாதையில் இந்தியா வலுவான முறையில் பயணித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆடி அமாவாசை திருநாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் இன்று நடைபெற்ற தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இனி விரிவான செய்திகள். விடுதலை போராட்ட காலத்தில் மக்களின் விடுதலை உணர்வை தூண்டிய வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இன்று வரை நாட்டின் அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலின் 150ஆம் ஆண்டை குறிக்கும் வகையில் மத்திய கலாச்சார அமைச்சகம் சார்பில் இன்று புதுடில்லியில் நடைபெற்ற ஹர்கர் திரங்கா பைக் பேரணியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சியின் போது திரு கிரண் ரிஜிஜு, டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், திரு கிஷன் ரெட்டி, திரு ராஜீவ் ரஞ்சன் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் உடன் இருந்தனர். நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: வந்தே மாதரம் என்ற சொற்களின் உணர்வை உயர்த்தி பிடிப்பதில் சாவர்கர், நேதாஜி, திருப்பூர் குமரன் போன்ற விடுதலை போராட்ட வீரர்கள் காட்டிய துணிச்சல் எப்போதும் நினைவில் கொள்ளத்தக்கது என்று குடியரசு துணைத் தலைவர் கூறினார். ஹர்கர் திரங்கா இயக்கம் குறித்து அவர் பேசுகையில், வீடுதோறும் மூவர்ண கொடி ஏற்றுவதற்கான இந்த இயக்கம் தற்போது மக்கள் இயக்கமாகவே மேம்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த பெருமையுடன் இதில் பங்கேற்று ஒற்றுமை மற்றும் சேவை உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடில்லியில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை நூலை வெளியிட்டார். குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னரும் ஒரே நாடு ஒரே தேர்தல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் தொடர்ந்து பங்காற்றி வருபவர் திரு ராம்நாத் கோவிந்த் என்றும், இளைஞர்கள் இத்தகைய தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பயின்று விக்சித் பாரத் இலக்கை எட்டுவதில் வலுவாக பங்களிக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல தடைகளை கண்டு அஞ்சாத துணிச்சலான இளம் தலைமுறைக்கு அதிக தேவை இருப்பதாக அவர் தெரிவித்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் இந்நிகழ்ச்சியில் பேசுகையில், அரசியல் என்பது தேச சேவைக்கான கருவியே தவிர அதிகாரத்தை எட்டுவதற்கான வழி மட்டுமே அல்ல என்றார். இந்தியாவின் சூழலியல் மரபுகளில் ஒருங்கிணைந்த பகுதியாகவே யானைகள் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக யானைகள் தினமான இன்று சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், உலகின் 60% ஆசிய யானைகள் இந்தியாவில் இருப்பதையும், நாட்டில் 33 சரணாலயங்கள் மூலம் யானைகளுக்கு வாழ்விடம் அளிக்கப்படுவதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். யானைகள் இனத்தை நீண்டகால அடிப்படையில் பாதுகாக்கும் முயற்சிகளில் வனத்துறை ஊழியர்கள், விஞ்ஞானிகள், கால்நடை மருத்துவர்கள் மற்றும் உள்ளூர் சமூகத்தினர் ஆற்றி வரும் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று பிரதமர் மேலும் கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழகம் தொழிலக செயல்பாடுகளில் ஈடுபடுவதை அனுமதிக்கும் வகையிலான திருத்த மசோதா நேற்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவை முதலாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு மீண்டும் கூடிய போது மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல் இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார்.

மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து கேரளா என்ற பெயரை கேரளம் என மாற்றுவதற்கான மசோதா மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மக்களவையில் சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறையை முதலீட்டாளர்களுக்கு உகந்த துறையாக மேம்படுத்தும் வகையிலான ஒழுங்குமுறை மசோதா இன்றும் நிறைவேற்றப்பட்டது. நிலக்கரி மற்றும் கனிமங்கள் துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி இம்மசோதாவை அவையில் கொண்டு வந்தார். முன்னதாக இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 3 மணிக்கு மக்களவை மீண்டும் கூடியபோது வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துவது

0: முன்னதாக இரண்டாவது ஒத்திவைப்பிற்கு பின்னர் பிற்பகல் 3 மணிக்கு மக்களவை மீண்டும் கூடியபோது வெளிநாட்டு நன்கொடை முறைப்படுத்துவதற்கான திருத்த மசோதாவை கூட்டு நாடாளுமன்ற குழுவின் பரிசீலனைக்கு அனுப்ப அவையில் தீர்மானிக்கப்பட்டது. மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராய் இத்தீர்மானத்தை அவையில் கொண்டு வந்து பேசுகையில், கூட்டு நாடாளுமன்ற குழுவில் 21 மக்களவை உறுப்பினர்களும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்களும் இடம்பெறுவார்கள் என தெரிவித்தார். கமிட்டியின் அறிக்கை குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வார கடைசி நாளில் அவையில் தாக்கல் செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். சுரங்கம் மற்றும் கனிமங்கள் துறைக்கான ஒழுங்குமுறை மசோதா நிறைவேற்றப்பட்டதைத் தொடர்ந்து மக்களவை நாளை காலை 11 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. முன்னதாக மாணவர் போராட்டம் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையில் அலுவல்கள் 2 முறையும் மாநிலங்களவையில் 1 முறையும் ஒத்தி வைக்கப்பட்டன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப்பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. இந்தியாவின் 4 டிரில்லியன் டாலர் பொருளாதாரம் 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மேம்படும் பாதையில் வலுவான முறையில் பயணித்து வருவதாக மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பாரத் வியாபார் மகோத்சவத்தில் அவர் உரையாற்றினார். இந்தியாவில் தயாரிப்போம், உலகிற்காக தயாரிப்போம் என்பதை கொண்டாடும் வகையில் அகில இந்திய வர்த்தகர் கூட்டமைப்பும் வர்த்தக வளர்ச்சிக்கான இந்திய அமைப்பும் இணைந்து இந்த 4 நாள் வியாபார திருவிழா விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளன. விழாவில் அமைச்சரின் உரை குறித்து கூடுதல் விவரங்கள்.
2: பாதுகாப்பு, விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் திறன்களை உலகிற்கு வெளிப்படுத்துவதே வியாபார திருவிழாவின் நோக்கம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தை துரிதப்படுத்தவே அரசு கடந்த 4 ஆண்டுகளில் 38 நாடுகளுடன் வரியில்லா வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்திருப்பதாக அவர் கூறினார். இந்த ஒப்பந்தங்களை தொழில் வர்த்தகத்துறையினர் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தொழில் வர்த்தகத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா கேட்டுக் கொண்டார். வர்த்தகம், தொழில்நுட்பம் ஆகிய இரண்டும் தான் இந்தியாவின் வளர்ச்சியை உந்திச் செல்லும் இரட்டை என்ஜின்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார்.
0: கைத்தறி துறையில் சந்தை தேவைகளுக்கு ஏற்ற வடிவமைப்பு, நீடித்த உற்பத்தி முறைகள் மற்றும் இதர புதுமைகளை புகுத்த வேண்டியதன் அவசியத்தை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரண் ராஜ் சிங் வலியுறுத்தியுள்ளார். இதனால் கைத்தறித்துறைக்கு புத்துயிர் அளிக்கவும், நெசவாளர்கள் மற்றும் கைவினைக் கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கவும் ஏதுவாகும் என்று அவர் இன்று புதுடெல்லியில் இந்திய கைத்தறி தொழில்நுட்ப கழகங்களுக்கு இடையிலான 1வது வருடாந்திர மாநாட்டில் பேசுகையில் கூறினார். விடுதலை போராட்ட காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களின் சின்னமாகவே திகழ்ந்த கைத்தறி தற்போது மக்களின் பொருளாதார அதிகார மேம்பாட்டிற்கான கருவியாக மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைத்தறி தொழில்நுட்பம் பயிலும் மாணவர்கள் வேலை தேடுபவர்களாக அன்றி மற்றவர்களுக்கு வேலை கொடுக்கும் தொழில் முனைவோராக மேம்பட வேண்டும் என்றும், கைத்தறி துணி ரகங்களை புவிசார் குறியீடு பெற்ற உயர் மதிப்பு உற்பத்தி பொருளாக மாற்ற வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். கைத்தறி தொழில்நுட்ப கழகங்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றும் இந்நிகழ்ச்சியின் போது இறுதி செய்யப்பட்டது. இன்று ஆடி அமாவாசை திருநாளை ஒட்டி புதுச்சேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள பல்வேறு திருக்கோயில் உற்சவர்களுக்கு புதுச்சேரி கடற்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கடற்கரையிலும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றங்கரையிலும் ஏராளமானோர் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோரப் பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் ஏமரூரில் 9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வந்தே மாதரம் தேசபக்தி பாடல் இன்று வரை நாட்டின் அடையாளத்தை தொடர்ந்து வலுப்படுத்தி வருவதாக குடியரசு துணைத்தலைவர்

0: தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சுயசார்பை நோக்கிய இந்தியாவின் பயணத்தில் துணிச்சலான இளம் தலைமுறைக்கு அதிக தேவை இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 30 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மேம்படும் பாதையில் இந்தியா வலுவான முறையில் பயணித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஆடி அமாவாசை திருநாளை ஒட்டி புதுச்சேரி கடற்கரையில் இன்று நடைபெற்ற தீர்த்த வாரியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 6:20 நேரில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்கள் இனி கேட்கலாம் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காம்பாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
3: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
2: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
2: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
1: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ்.
4: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
5: நகை வாங்க போறீங்களா? அப்போ பரிசு சேர்த்து வாங்கலாம். மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் July 17 to August 17 வரை ஆடி மாத சிறப்பு. நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு நகைக்கும் தினம் தினம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் நபர்களுக்கு அற்புதமான மெகா பரிசுகள் வழங்கப்படும். இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க. ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
6: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
7: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். குடும்ப வாழ்க்கையோட இலக்கணம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான். இந்த ரெண்டு பேருக்குள்ளுக்குள்ள நிறைய சிக்கல், இந்த சிக்கல்கள் தான் இன்னைக்கு பட்டிமன்றங்கள்ல, பேச்சரங்கங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல ரொம்ப இருக்கு. இதை எப்படி சரி பண்றது? ரொம்ப அழகா ஒரு உதாரணம், அந்த உதாரணம் நம்ம எப்படி இருக்கணும் சொல்றாங்க. மனித உடம்புல ரொம்ப அற்புதமான உறுப்புனா அதுல கண்ணு. ரெண்டு கண் இருக்கு, ஆனா ரெண்டு கண்ணும் வேற வேற காட்சியா பாக்குது, இல்ல ரெண்டும் சேர்ந்து ஒரே காட்சி தான் நமக்கு பாக்குது. ஒரு கண்ணு கிழக்கு பாக்குறது, இன்னொன்று கண்ணு மேற்க பாக்குறதா இருந்தா நம்மால ஒரு அடி கூட நடக்க முடியாது. இந்த இயற்கை உண்மையை இல்லற வாழ்க்கைக்கான உன்னதமான பாடமாக நன்னறி ஒரு அருமையான பாட்டை சொல்லுதுங்க. மதி போன்ற முகமுடையவிலேன்னு கூப்பிட்டுட்டு என்ன சொல்ற, நமக்கு ரெண்டு கண் இருந்தாலும் ஒரே காட்சி தானே பாக்குது. அதுபோல கணவன் மனைவி ரெண்டு மனிதர்கள் இரண்டு உடல்களாக இருந்தாலும் வாழ்க்கையினுடைய உயர்ந்த நோக்கங்கள்ல ஒரே மனசோடு இருக்கணும்னு சொல்றாங்க. காதல் மலையாடும் காதலனும் மாறு இன்றி வீதியில் உருகருமம் செய்யவே ஊதுகளை என் இரண்டும் ஒன்றும் மதியன் முகத்தாய் நோக்குமால் கண்ணிரண்டும் ஒன்றையே காண். பொருள் என்ன, ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலும் ஒரே கருத்தை கொண்டிருக்கணும் அப்படின்னு இல்லைங்க. கருத்து வேறுபாடு இருக்கலாம், விருப்பங்கள் மாறுபடலாம், ஆனா குடும்பத்தோட நன்மை, பிள்ளைகளோட எதிர்காலம், நேர்மை, அன்பு, இது போன்ற அடிப்படை வாழ்க்கை மதிப்புகள்ல ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு நிற்கணும். அதுவே இல்லறத்தோட வலிமை. ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி போட்டி போட்டுக்கிறது இல்ல, ஒரு கண் என்னோட ஒண்ணு உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறது இல்ல, மாறா மற்றொன்றை ஒன்று முழுமைப்படுத்துகிறது. அது போல குடும்ப வாழ்க்கைங்கிறது வெற்றி தோல்விகளினுடைய போட்டி இல்லைங்க, அது பயணம் சொல்றாங்க. இன்னைக்கு உலகில நம்ம குடும்பங்களை பிரிக்கிறது பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. பேசாம இருக்கிறது, நாங்கிற அந்த அகங்காரம், இதே உறவுகளை பலவீனப்படுத்துகின்றன. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கேட்கணும், ஒருத்தர் சோர்ந்து போனா இன்னொருத்தர் தாங்கணும், ஒருத்தர் தடிமாறுனா இன்னொருத்தர் கை கொடுக்கணும். அப்பதாங்க இல்லறம் இனிமையானதாக இருக்கும். இரண்டு கண்கள் இணைந்தால்தான் பார்வை தெளிவாகிறது, இரண்டு மனங்கள் இணைந்தால்தான் குடும்பம் உயர்கிறது. வீடுங்கிறது சுவர்களால் கட்டப்பட்டது இல்லைங்க, புடுகல்களால் கட்டப்பட்டது. அன்பும் விட்டுக் கொடுத்தலும் ஒருமித்த எண்ணமும் இருக்கும் இல்லறமே உண்மையான இல்லம். இந்த சிந்தனையோட இரண்டு கண்கள் ஒரு பார்வை, இரண்டு இதயங்கள் ஒரு வாழ்க்கை என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
6: வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாக்ஸ் ஜுவல்லர்ஸின் இன்சொல்லமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாச்சியார் கோவில் அமிர்

0: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியா கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மேலும் இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
2: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நேர்ல நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3
0: கோபால் வி டூத் பேஸ்ட். இதில் உள்ள
3: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
0: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்
1: லைட் ஹவுஸ். இன்று மாலையும் நாளையும் நந்தனையும் வழங்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, கோபால் பல்பொடி, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், காரைக்கால் PSR தங்க மாளிகை. இன்று மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திர மருத்துவமனையின் நலமாய்வாள். நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இசைத்து வருகை. 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம். நிகழ்ச்சியில் தமிழர் வேளாண்மை. மயிலாடுதுறை மாவட்டம் நரசிங்கநத்தம் த ஞான பிரகாசம் அவர்கள் நேர்முகம் கேட்கலாம். 8:00 காற்றில் வரும் காணம். 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று நிகழ்ச்சி டெல்லியில் இருந்து அஞ்சலாகும். 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் காணம் கேட்கலாம். தொலைபேசி வழியினை விருப்பமாக 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 பொன்னியின் செல்வன்கள். 9:30 கோபால் பல்பொடியின் இசை ஊஞ்சல். 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமது வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 10:00 இரவு மலரும் கேட்கலாம். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 11:10 துயிலும் முன் கேட்கலாம். இனி நாளைய நிகழ்ச்சி குறிப்புகள். நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சியன் சீலம் மங்களல் மங்கள், காரைக்கால் PSR தங்க மாளிகை. நாளை காலை 6:00 குரலோசை. நிகழ்ச்சி குறிப்புகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. நிகழ்ச்சி படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை கேட்கலாம். நேர்களை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல் த நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு. நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் என்னை சொல்லும்போது கேட்கலாம். வணங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி டி தீபிகா. நாளை காலை 7:00 திரை இசை. நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம். 7:30 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் காலை காம்போ. நிகழ்ச்சியின் இடையே பொதறிவு சேவை செய்திகள் இடம்பெற கேட்கலாம். 8:05 திருவாரூர் மகாராஜா செல்சின் புள்ளி வரும் பாட்டு ஒலிபுலா வரும். 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் பைக்கிங் பனியன் பிரிப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். 9:00 பாயிண்ட் நிகழ்ச்சி முதலில் காரைக்கால் ஜியில் மருத்துவமனை, திருவாரூர் அருவன்ற பேசிசின் நலமாய் வாழ. நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். நாளை காலை 9:05 திருச்சியின் சீலம் மங்களல் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் VPN கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா சிவிசன் பேக்கரியின் தேதியும் செய்தியும் கேட்கலாம். 9:35 பாயிண்ட் டு பாயிண்ட் தொடரும். 10:05 சிந்தனை அரங்கம், அவை அறிந்து பேசுதல் என்ற தலைப்பில் நேர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நாளை பிற்பகல் 11:00 வணக்கம் தோழி ஒலி விழா வரும். 12:00 FM எக்ஸ்பிரஸ். நாளை பிற்பகல் 12:10 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. நேர்கள் கடிதங்கள் வெளியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:10 காரைக்கால் PSR தங்க மாளிகையின் மனதில் நின்றவையை தொடர்ந்து 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி டி தீபிகா. இதுவரை ஒலி விழா வந்தது லைட் ஹவுஸ். இன்னும் சீலனுடைய தொடர்வது விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் சென்னையிலிருந்து.

0: हर परिवार को घर में बिजली बनाकर वही बिजली बेचकर कमाई का एक और साधन देना चाहता है.
1: பிரதமர் எல்லா வீடுகளும் மின்சாரம் தயாரிக்கணும்னு விரும்புகிறார். அதை வித்து சம்பாதிக்கவும் சொல்கிறார். பிரதமர் தொடங்கிய இந்த சூரிய புரட்சியின் மாற்றம் இப்போது தெரிய தொடங்கியுள்ளது. இந்தியாவின் 30 லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்கள் தங்கள் வீட்டு மாடியில் சோலார் பேனல் பொருத்தியுள்ளன. நீங்களும் இந்த எரிசக்தி புரட்சியில் இணையுங்கள். இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. மக்களவையில் இதற்கான தீர்மானத்தை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் தாக்கல் செய்து பேசினார். இந்த குழுவில் 31 உறுப்பினர்கள் இடம்பெறுவார்கள் என்று அவர் கூறினார். மக்களவையிலிருந்து 21 உறுப்பினர்களும் மாநிலங்களவையிலிருந்து 10 உறுப்பினர்களும் இதில் இடம்பெறுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இக்குழு தனது அறிக்கையை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் முதல் வாரத்தின் கடைசி நாளில் சமர்ப்பிக்கும் என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினார். நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களோடு ஆலோசனை நடத்தி இந்த விவாதத்திற்கு நேரம் ஒதுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த விவாதம் முழுவதிலும் தாம் பங்கேற்று பதிலளிக்க தயாராக உள்ளதாகவும் திரு அமித்ஷா அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சர்வதேச இளையோர் தினம் இன்று கொண்டாடப்பட்டதையொட்டி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். புதிய எண்ணங்கள், அஞ்சா நெஞ்சம் மற்றும் முடிவிலா ஆற்றல் இளையோரிடம் உள்ளதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சோதனைகளை வென்று சாதனைகள் படைத்து தொடர்ந்து முன்னேற்றம் காணுமாறும் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தவேக அரசின் இந்த நடவடிக்கை ஜனநாயகத்தின் மாண்பினை சிதைக்கும் முயற்சியாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் தொகைக்கு ஏற்ப தொகுதிகள் பிரிக்கப்படும் போதுதான் நாட்டு மக்களின் குரல் சமமான வலிமையுடன் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை என்பது வெறும் எல்லைகளை பிரிப்பது அல்ல என்றும் மக்களின் உண்மையான பிரதிநிதித்துவத்தை உறுதிப்படுத்தும் நடவடிக்கை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு தவேக அரசு தமது முடிவினை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பாக மத்திய அரசு எந்த ஒரு மசோதாவையும் கொண்டுவராத நிலையில் அதனை எதிர்த்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று நிறைவேற்றப்பட்டிருக்கும் அரசினர் தீர்மானம் அவசியமற்றது என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாடாளுமன்றத்தில் தற்போதுள்ள தமிழகத்தின் பிரதிநிதித்துவம் 7.18% 7.23% அதிகரிக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெளிவுபடுத்தியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் பின்னரும் தொகுதி மறுவரையறையால் தமிழகம் பாதிக்கும் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை தவேக அரசு திட்டமிட்டு பரப்புவது கண்டனத்திற்கு உரியது என்றும் திரு டிடிவி தினகரன் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிகள் பட்டியலிலிருந்து சாதியை தேர்ந்தெடுத்து நிரப்பும் முறையை மத்திய அரசு கடைபிடிக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இக்கோரிக்கையை விடுத்துள்ளார். இந்த கணக்கெடுப்பின் போது பொதுமக்கள் தெரிவிக்கும் தகவலை அப்படியே நிரப்பும் முறையை கடைபிடித்தால் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.

0: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநரின் மகன் தரணேஷ் நீட் தேர்வில் அரசு பள்ளி மாணவருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: 7.5% இடஒதுக்கீடு தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களின் மருத்துவக் கனவை நிறைவேற்றுவதில் சிறப்புற்று விளங்குகிறது. சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகேயுள்ள காட்டுக்கொட்டாய் பகுதியைச் சேர்ந்த சரக்கு வாகன ஓட்டுநர் பாலசுப்பிரமணியன், தையல் பணி செய்யும் செல்வமணி ஆகியோரின் மகன் தரணீஷ் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான 7.5% இடஒதுக்கீட்டில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். சேலம் மாவட்ட அரசு மாதிரிப்பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயின்றபோது கடந்த 2025ஆம் ஆண்டில் நடைபெற்ற நீட் தேர்வில் 413 மதிப்பெண்கள் பெற்ற தரணீஷ் தற்போது மீண்டும் முயன்று 595 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியரும் மருத்துவராகும் வாய்ப்பினை நீட் தேர்வு உருவாக்கி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மாவட்ட செய்திகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மக்கள் தொடர்பகம் சார்பில் அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் 3 நாள் தேசிய புவி அறிவியல் தின விழா இன்று தொடங்கியது. கடலூர் மாவட்டம் சிலம்பி மங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரசின் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் இன்று அகற்றினர். ஈரோடு மாவட்டம் பண்ணாரியம்மன் கோவிலில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு இன்று சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. உதகையில் நிறைவான மழை வேண்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் காமநாயக்கன்பட்டியில் உள்ள புனித பரலோக மாதா பேராலயத்தின் விண்ணேற்பு பெருவிழா நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதையொட்டி அம்மாவட்டத்திற்கு அன்றைய தினம் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 75 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 7 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் ஷெர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும் குமரேசன் பத்மஜிஷி நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 8 தங்கம், 7 வெள்ளி, 14 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ஒடென் சர்வதேச பாரா சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் உட்பட 12 பதக்கங்களை கைப்பற்றியது. டென்மார்க்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அர்ஷத் ஷேக் 2 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றார். அனுஷ்மன் துமல் 2 வெள்ளிப்பதக்கங்களை கைப்பற்றினார். மகளிர் பிரிவில் விஸ்வவாசினி 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றார். கொல்கத்தாவில் நடைபெற்று வரும் சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சூரஜ்குமார் சந்த் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 11-8, 10-12, 11-1, 11-6 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் ஓம் சிம்வாலை வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி சுற்று ஆட்டத்தில் தன்வி கண்ணா 11-9, 11-6, 11-5 என்ற செட்கணக்கில் இந்தியாவின் நிருபமா துபேயை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். மலேசியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்மை பற்றி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-10, 21-12 என்ற செட்கணக்கில் சவுதி அரேபியாவின் கதீஜா கவுதாரை வென்றார். இப்போட்டியில் ருஜுலா ராமு, தஸ்னிமிர், ஆதித்யா திரிபாதி, ரித்விக் சஞ்சீவி, சதீஷ்குமார் ஆகியோரும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். கலப்பு இரட்டையர் பிரிவில் லால்ராம் சங்கா, ஷிராவணி வேல்கர் இணையும் திவ்யம் அரோரா, அதித்தி பட் இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளன. மிசோரியில் நடைபெற்று வரும் சிங்ஃபீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 2வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா முதலிடத்தில் உள்ளார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 4வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5

0: 1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்ப மக்களவை பரிந்துரைத்துள்ளது. நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் நடத்திய போராட்டம் குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உலகை நேர்மறையாக மாற்றும் வல்லமை இளையோரிடம் மட்டுமே உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தவேக அரசின் தீர்மானம் தமிழக நலனுக்கு எதிரானது என்று பிஜேபி கூறியுள்ளது. ஆசிய இளையோர் வலுத்தூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அபினவ் கோகோய் 2 வெள்ளிப்பதக்கங்களை வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: இனி விளம்பரம்.
2: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
3: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
4: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு மகனும் ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வேலை வெள்ளம் எடுத்து போய் அறுவடை பண்ண முடியாம.
5: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
6: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
5: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
7: நேரம் 6:42. நேர்களிடம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
8: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை July 15 to August 15 வரை மட்டுமே.
9: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
7: நேர்கள் இனி கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
10: உங்கள் கடை காரைக்கால்,
11: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
7: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
11: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
12: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
13: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
12: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
13: தொடர்புக்கு 8925936936.
14: நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
15: இன்னைக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் ஃபுட், அதாவது அந்தந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய உணவுகளை பற்றி, அதை சாப்பிட வேண்டியதோட அவசியம் பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம பார்த்தோம்னா மனிதகுலம் தோன்றின காலத்துலேருந்து 1,000,000,000 வருஷமாக அந்தந்த பகுதியில் கிடைச்ச உணவு சாப்பிட்டு தான் வாழ்ந்துட்டு வந்திருக்கோம். அதனால தான் ஆற்றங்கரை நாகரிகம் அதெல்லாம் வளர்ந்துருக்கு. அதாவது விவசாயம் சார்ந்த உணவுகள் எங்கெங்கெல்லாம் தண்ணி கிடைக்குதோ அங்கெல்லாம் மனித குலம் நல்லா தழைச்சி வளர்ந்துருக்கு. நம்ம பகுதி நிலவளம், நீர்வளம் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கிற பகுதி. அதனால் இந்த பகுதியில் காய்கறி, கீரைகள் எல்லாம் நிறைய விளையுது, செடி கொடி எல்லாம் விளைக்குது, விவசாயம் நல்லா வளர்ந்துருக்கு. அதனால் நம்ம பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம மக்கள் இந்த விவசாயம் சார்ந்த உணவுகளை 1,000,000,000 வருஷமாக சாப்பிட்டு வாழ்ந்துருக்காங்க. அதனால் அவங்களுக்கு அந்த மரபணுக்கள் நல்லபடியாக வளர்ந்து நல்லா இருக்கு. நம்ம பெரும்பாலும் காய்கறியை அடிப்படையாக வச்சு, விவசாயத்தை அடிப்படையாக வச்சு வாழ்ந்துருக்கோம், சாப்பிட்ருக்கோம். சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா விலங்குகளை வேட்டையாடி அதை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்த மக்கள் இருந்திருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா புரதச்சத்தை ஜீரணம் செய்கிறதுக்கான மரபணுக்கள் நல்லா வளர்ந்துருக்கு. சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா சீனா போன்ற நாடுகளில் அவங்களோட உணவு முறை வேறமாக இருக்கும், ஐரோப்பிய நாடு நாடுகளில் அவங்களோட தட்பவெப்பநிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களோட உணவு முறை வேறு மாதிரி இருக்கும். அதனால் அந்தந்த நாடுகளுக்கு அந்தந்த பகுதிகளுக்கு அங்கங்கே கிடைக்கிற உணவு முறைகள் வந்து மரபணு ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அது

0: தான் உங்களோட ஆரோக்கியத்தையும் மெயின்டைன் பண்ணும். நம்ம நாட்டிலேயே கூட பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் இப்போ ஐரோப்பிய நாடுகளில் குளிர் அதிகமாக இருக்குது, அங்கே அவங்களுக்கு வந்து அதிக எனர்ஜியை தர மாதிரி அதிக கலோரி தர மாதிரி உள்ள உணவுகளை அவங்க அதிகம் சாப்பிடுவாங்க. அதை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு உடல் பருமன் நோய் வந்துடும். நம்ம நாட்டிலேயே பார்த்திங்கன்னா குளிர்காலத்தில் நிறைய உணவு வந்து எடுத்துப்போம், ஏன்னா நம்மளோட பாடி பேசல் மெட்டபாலிக் ரேட் அப்படின்ற அந்த வெப்பநிலையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதிக உணவு தேவைப்படும், அதிக பசி இருக்கும், அதனால் நிறையா சாப்பிடுவோம். அதையே வந்து எல்லா காலத்துலேயும் எப்போதும் சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு உடல் பருமன் நோய் வந்துடும், அது மாதிரி சாப்பிடவும் முடியாது. அந்த மாதிரி அந்தந்த பகுதிகளில் விளைகிற உணவை சாப்பிடும்போது முக்கியமாக வந்து அந்த பகுதியில் பொருளாதாரம் வளரும், நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் கிடைக்கும், ப்ரிசர்வ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அப்புறம் பேக் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள அதில் உள்ள கெமிக்கல்ஸ் வந்து அதில் சேராது, அதில் உள்ள சத்துக்கள் அப்படியே கிடைக்கும். அதோட பசங்களை வந்து அந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போய் காட்டும்போது அந்த இடத்துல அந்த விளைவிக்கிற விவசாயிகளோட அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது அதெல்லாம் வந்து நம்ம பசங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சால் தான் அந்த உணவு வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற பக்குவம் வந்து நம்ம குழந்தைகளுக்கு வரும். இதை விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ உணவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது தெரியும். அது மட்டும் இல்லாமல் மரபணு ரீதியாக அந்த உணவு சாப்பிடும்போது நமக்கு ஈஸியாக ஜீரணமாகி நமக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் கிடைக்கிது. சில நோய்கள் பார்த்தீங்கன்னா மரபணு ரீதியாக உருவாகிற சில நோய்கள் சில இதெல்லாம் இருக்குது, சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, சில புற்றுநோய்கள், இதெல்லாம் வந்து மரபியல் ரீதியாகவும் வரக்கூடியது. அப்போது நம்ம அந்த பகுதியில் உள்ள உணவுகளை சாப்பிட்டு ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்காத உணவுகளை சாப்பிடும்போது அந்த நோய்கள் வராமல் தடுக்கவும் முடியும், வர்றதை தள்ளி போடவும் முடியும். அதனால் அந்தந்த பகுதியில் கிடைக்கிற உணவு சாப்பிடும்போது நம்ம மரபியல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, நம்ம வந்து ஆரோக்கியமான வாழ்க்கையை அடைய முடியும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தந்தார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்,
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: மேலும் நிகழ்ச்சியினை விளங்கியோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.

0: நெகிழிது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. இன்றைய மின்சார சேமிப்பு நாளைய பிரகாசமான உலகம். குளிர்சாதன வசதியை தேவையான அளவில் மட்டும் இயக்குவோம். உங்கள் நலனில் அக்கறையோடு ஆகாஷ்வாணி காரைக்கால். நேயர்கள், இனி கேட்கலாம் திருச்சி காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இசைத்தோரிகை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரன் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சியின் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
1: நெர்லி காற்றலில் கானனையை வீசி வருகிறது காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை தோரிகை.

0: டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நாளை காலை 6:15 காரைக்கால் ONGC காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ONGC காவேரி அசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
3: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
1: நாளை காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குலூர் எண்ணெயின் இன்சொல் நமது நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா பார்மா விடங்குலூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ்.
4: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடங்குலூர் எண்ணெய்.
1: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்களையும் மலிவு விலையில் அள்ளிச் செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
1: நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்,
6: உத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
7: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
1: மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: அறிவியல் நேரம். தற்போதைய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முக்கிய நிகழ்வுகள் பற்றிய ஒரு புதுப்புகளாக இஸ்ரோ ககன்யா திட்டம், மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோ அமைப்பின் ககன்யா திட்டத்தின் மூலம் முதல் ஆளில்லா விண்கல சோதனை அடுத்த 2 மாதங்களுக்குள் விண்ணில் பாய உள்ளது. நடப்பாண்டில் மொத்தம் 7 ஏவுதல்கள் நடத்த இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது. நாசா நிலவு திட்டம் அழைப்பு. நிலவில் மனிதர்களின் நீண்டகால பணியை உறுதி செய்யும் அமெரிக்காவின் நாசா நிலவுத்தள திட்டத்தில் இணையுமாறு இஸ்ரோ அமைப்புக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் செயற்கை நுண்ணறிவு. மாநிலம் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டை ஊக்குவிக்க தமிழக அரசு தீவிர முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. நாம் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3 திருச்சி என் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இசைத்து வருகை.
11: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
13: இல்லைங்க சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
12: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்
13: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
3: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
2: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
3: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட். ஆடி
4: நிறைய நாளை காலை 7 மணிக்கு திருத்தறைப்பூண்டி ஏபிசி கோல் பேலஸ் வழங்கும் அட்ராசக்க அட்ராசக்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி ஜார்ஜ் வில்லர்சின் பாட்டுக்கண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி ஜார்ஜ் வில்லர்சின் தகவல் சொல்லுங்க விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்கள் நாளை மாலை 4:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் தேநீர் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீப்.
5: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளம்கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு உளம்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்புடி, திருச்சி அண்ட் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: இது காரைக்கால் பண்பலை 100.3 இசை தூரிகை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
5: தங்க மாளிகை காரைக்கால்.

0: இதுவரை கேட்டது திருச்சி என் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் இசை தூரிகை நிகழ்ச்சியும் நம்பர் தர நிகழ்ச்சி அனைத்திய வழங்கும் திருச்சி என் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்பர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்
2: செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,000

0: சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா இன்று மாநிலங்களவையிலும் நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக இதனை தாக்கல் செய்து பேசிய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகோல், தொழில்துறையில் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழகம் ஈடுபடுவதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது என்று தெரிவித்தார். எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் அல்லது கூட்டுறவு மேம்பாட்டில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு இந்த கூட்டுறவு கழகத்தின் மூலம் கடன் உதவி மற்றும் மானியம் அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இம்மசோதா நிறைவேற்றப்படுவதன் மூலம் விவசாயிகளுக்கு பொருளாதார ரீதியிலான அதிகாரம் வலுப்பெறும் என்றும் திரு முரளிதர் மோகோல் தெரிவித்தார். இம்மசோதா மீதான விவாதத்தில் பேசிய பிஜேபி உறுப்பினர் டாக்டர் ராம்ராவ், மத்திய அரசு கூட்டுறவுத்துறையை மேம்படுத்துவதற்கு எடுத்து வரும் முயற்சிகளை பாராட்டினார். இம்மசோதாவிற்கு பெரும்பாலான உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்தனர். ஐக்கிய ஜனதாதளம், YSR காங்கிரஸ், தெலுங்கு தேசம் உள்ளிட்ட கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. திமுக, அஇஅதிமுக, தேமுதிக கட்சிகளின் உறுப்பினர்களும் விவாதத்தில் பங்கேற்று பேசினர். விண்வெளி தொழில்நுட்பத் துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று எழுத்துப்பூர்வமாக அவர் அளித்துள்ள பதிலில், இதற்கான அரசு அங்கீகாரத்தை வழங்கும் இன்ஸ்பேஸ் அமைப்பு 52 நிறுவனங்களுக்கு 113 அனுமதிகளை வழங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். இதில் 18 அரசு சாரா நிறுவனங்களும் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விண்வெளித்துறையை தாராளமயமாக்கும் முயற்சிகளை மத்திய அரசு முன்னெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். செயற்கைக்கோள் தயாரிப்பில் புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், செயற்கைக்கோளை ஏவுவதற்கான சேவைகள் உள்ளிட்டவைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இஸ்ரோவின் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புத்தாக்க நிறுவனங்கள் விண்வெளி தொழில்நுட்ப முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் இன்று அவர் எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில், 46,020 பேர் முதற்கட்டத்தில் 2 பயிற்சிகளையும், 552 பேர் 4 பயிற்சிகளையும் முடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த 4 பயிற்சிகளும் 33 மணி நேரம் அளிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இரண்டாவது கட்ட செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தை தனியார் துறையுடன் இணைந்து மேற்கொள்வதற்கு முயற்சிகள் நடைபெற்று வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். டாக்டர் அம்பேத்கர் கலப்பு திருமண நிதியுதவி திட்டத்தின் கீழ் 457 பயனாளிகளுக்கு 10,66,00,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக சமூக நீதி மற்றும் அதிகாரமயமாக்கல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அட்டாவலே தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் அவர் இன்று அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில், 2023-24 ஆண்டில் 68 பேரும், 24-25 நிதியாண்டில் 11 பேரும், 2025-26 ஆண்டில் 378 பேருக்கும் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் மூலம் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டு வருவதாகவும் திரு ராம்தாஸ் அட்டாவலே கூறியுள்ளார். ரயில்வேக்கான மேம்படுத்தப்பட்ட 4வது கவச் தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பை வடகிழக்கு ரயில்வேயின் இசத் நகர் கோட்டத்தில் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. 295 கோடி ரூபாய் செலவில் 660 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தானியங்கி பாதுகாப்பு கட்டமைப்பு அமைக்கப்படும். உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட கவச் பாதுகாப்பு கட்டமைப்பின் மூலம் ரயில்வே சிக்னல்கள் தானாகவே இயக்கப்படும். எதிரே வரும் ரயில் எந்த தடத்தில் வருகிறது என்பதை துல்லியமாக கண்காணிப்பதற்கும் இந்த கட்டமைப்பு உதவிடும். பாதுகாப்பு காரணங்களுக்காக ரயில்களை தானாகவே நிறுத்துவதற்கும் கவச் கட்டமைப்பில் வகை செய்யப்பட்டுள்ளது. மோசமான வானிலை, குறிப்பாக கடும் மேகமூட்டம் நிலவும் சூழ்நிலைகளில் பாதுகாப்பாக ரயிலை இயக்குவதற்கும் இது பயன்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: Ghar ghar tiranga, har ghar tiranga. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை

0: பர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: அரசின் திட்டங்கள் மற்றும் கொள்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஊடகங்கள் மற்றும் மூலம் பரப்பப்படுவதை தடுப்பதற்கு பத்திரிகை தகவல் அலுவலகம் உண்மை கண்டறியும் பிரிவை அமைத்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மக்களவையில் இன்று அவர் அளித்த எழுத்துப்பூர்வமான பதிலில் உண்மை கண்டறியும் பிரிவில் உள்ள அலுவலர்கள் அரசின் பல்வேறு துறைகள், அமைச்சகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் மற்றும் மத்திய அரசு சார்ந்த அமைப்புகளின் செயல்பாடுகள் குறித்த உண்மையான தகவல்களை இணையதளங்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு தெரிவித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பாகும் செய்தி அறிக்கைகள், நிகழ்ச்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் சரியான தகவல்களை மக்களுக்கு அளித்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உண்மைக்கு புறம்பாக பரப்பப்படும் தகவல்களுக்கு மாற்றாக சரியான தகவல்களை மக்களுக்கு அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை தகவல் அலுவலகம் அரசின் ஊடகப் பிரிவுகளை ஒருங்கிணைத்து இப்பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்களுக்கான தகவல் சேவையை பிரசார் பாரதி சிறப்பாக செய்து வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் தனது பதிலில் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் சிறுதானிய பயன்பாடு குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தவும் மதிப்பு கூட்டப்பட்ட சிறுதானிய பொருட்களை மேம்படுத்துவது குறித்தும் தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் டாக்டர் கணேசநாதன் கேதீஸ்வரன் விருதுநகர் மாவட்டம் சின்னதாதம்பட்டியில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர், சிறுதானிய சாகுபடியை ஊக்குவிக்கும் முயற்சியில் இலங்கை அரசு ஈடுபட்டு வருவதாக தெரிவித்தார்.
2: மில்லட்ஸ் வந்து இதோட எக்ஸ்போஷர் ஸ்ரீலங்காவில் ரொம்ப கம்மி. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இந்த டெக்னாலஜியை கொண்டு போயிட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு, ஸ்பெஷலி லேடிஸுக்கு, எம்எஸ்எம்இ தொழில்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கும், மில்லட்ஸை டெவலப் பண்ணுறதுக்கும், அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி ஹெல்தி, ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கும் வி ஆர் பிளானிங் டு இன்ட்ரடியூஸ் திஸ். அதை பற்றி ஆராயறதுக்கு தான் மெயினாக வந்தோம். நியூட்ரிஷன்லையும் அதிகமாக இருக்குது, இதில் ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸ்பெஷலி டயபெட்டிக்ஸ் அண்ட் ப்ரெஷர், weight loss, and it has high nutrients. கம்மியான தண்ணியிலேயே ஃபர்டிலைசர் இல்லாமல் பயிர் செய்ய முடியும்னு சொல்லியிருக்காங்க.
1: பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஒன்று ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். முசாஃபர்கட் மாவட்டத்தில் திருமண நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக 26 பேர் பயணம் செய்த இந்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கேரளத்தில் உள்ள முல்லைப் பெரியாறு அணையின் பாதுகாப்பு மற்றும் தற்போதைய நிலை குறித்து 5 உறுப்பினர்கள் கொண்ட துணைக்குழு இன்று ஆய்வு செய்தது. முல்லைப் பெரியாறின் பெரிய மற்றும் சிறிய அணைகள் தனித்தனியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. மதகுகளின் உறுதித்தன்மை, அணையின் திறன் ஆகியவை குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த ஆய்வுக்கு பின் குமுளியில் இந்த குழுவினர் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளுதூக்கும் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற கோவில்பட்டியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டியன் இன்று தூத்துக்குடி வந்தபோது விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வெல்வது நமது லட்சியம் என்று கூறினார்.
3: கிளாஸ்கோ ஸ்காட்லாந்தில் நடந்த 2026 காமன்வெல்த் கேம்ஸ்ல வெயிட் லிப்டிங்காக 65 கேஜில் இந்தியாக்காக ரெப்ரசென்ட் பண்ணி சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இந்த கேம்ஸுக்காண்டி நான் லாஸ்ட் 13-14 இயர்ஸா ரொம்ப கஷ்டப்பட்டு எங்க அம்மா அப்பா வந்து எனக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆகஸ்ட் 9ஆம் தேதி வந்து எங்களை பிஎம் ஹவுஸுக்கு வந்து கூப்பிட்டுருந்தாங்க. மெடல் வின் பண்ணவங்க எல்லாரையும் நிறைய வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. நம்ம கேம் வந்து எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும், கிராஸ் ரூட் லெவல்ல இருந்து நீங்களும் வந்து எல்லா பிளேயருக்கும் போய் வந்து நீங்க சொல்லணும், கவர்மெண்ட் சைடு இருந்து உங்களுக்கு இன்னும் வேற என்ன சப்போர்ட் வேணும், அதை பத்திலாம் அவங்க நிறைய சொன்னாங்க. நீங்க மெடல் பண்ணது அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறதா அவங்களும். நெக்ஸ்ட் வந்து நான் ஏசியன் கேம்ஸ் வந்து பண்றேன், ஜப்பான்ல நடக்கு. ஸோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸ்ல வந்து ஒலிம்பிக் கேம்ஸ் வந்து நடக்கு. ஸோ அதுக்கான தகுதி சுற்று வந்து அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் என்னோட நெக்ஸ்ட் இலக்கா இருக்கும்.
1: காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. நைஜீரியாவின் லேகோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கரண் சிங், ராஜேந்திரன் சாந்திமோல் சர்ஜின் மற்றும் கனகலட்சுமி தங்கப்பதக்கம் வென்றனர். ஜாய்ஸ் அஷிதா வெள்ளிப்பதக்கத்தையும், குமரேசன் பத்மா கிஷோ நிதி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதாவுக்கு நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. விண்வெளி தொழில்நுட்பத்துறையில் இதுவரை 440 புத்தாக்க தொழில் நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். தேசிய செயற்கை நுண்ணறிவு திறன் மேம்பாட்டு இயக்கத்தின் முதற்கட்டமாக 60,253 பேர் பதிவு செய்திருப்பதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் உள்ள பஞ்சாப் மாகாணத்தில் வாகனம் ஆற்றில் கவிழ்ந்ததில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 15 பேர் உயிரிழந்தனர். காமன்வெல்த் வாள்வீச்சு சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் 7:25. நெல்லில் நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் டிசைனர் சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா. இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை, இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ், August 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா. அனைவரையும் வரவேற்கிறது நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
2: ஆடி மாத சிறப்பு சலுகைகள் ஆரம்பம். சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல வெள்ளி பொருட்கள் மற்றும் கொலுசுகளுக்கு கிலோவுக்கு ₹5000 தள்ளுபடி.
3: மேலும் டைமண்ட் ஜுவல்லரி கேரட்டுக்கு ₹20,000 வரை தள்ளுபடி. July 15 முதல் August 15 வரை மட்டுமே.
4: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
0: நேர்கள் இனி கேட்கலாம். காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உள்ளவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், காரைக்கால்.
6: நமது காரைக்கால் KMC மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி KMC மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக KMC மருத்துவமனை, காரைக்கால்.
0: மேலும் நிகழ்ச்சியினை வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
7: மங்கள்யான் சூப்பர் கோல்டு, உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
8: உழவர்களுக்கு
9: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார் காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
10: அன்பார்ந்த நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் வானிலை முன்னறிவிப்பு தகவல் இந்திய வானிலை துறை புதுடெல்லி மற்றும் சென்னையிலிருந்து தொடர்ந்து நம்ம வேளாண் கல்லூரி வழங்கி கொண்டிருக்கிறது. அதன்படி நம்ம பகுதியில், அதாவது காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கும்பகோணம், சீர்காழி, சிதம்பரம், இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு படி பார்த்தனாக்க லேசான முதல் மிக லேசான மழை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கனமழைக்கு வாய்ப்பு இல்லை. ஏதோ ஒரு சில இடத்துல மிதமான மழையும், மற்ற இடத்துல தூரல் லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு. இதனால பகல் நேர வெப்பநிலை இப்போ குறைஞ்சிரும். 35-36 டிகிரி செல்சியஸ் தான் பதிவாகும். வெயிலின் தாக்கம் குறைஞ்சிரும். இந்த சமயத்தில் காற்றுல உள்ள ஈரப்பதம் 50-60% பதிவாக வாய்ப்பு இருக்கு, அதாவது மதிய வேலையில. இரவு வேலையில வெப்பநிலை வந்து 24-25 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்பு இருக்கு. இந்த சமயத்தில் காற்றுல உள்ள ஈரப்பதம் 80-85 முதல் 90% வரை போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காற்றின் வேகம் குறைஞ்சி ஒரு மணிக்கு 6-7 கிலோமீட்டர் அளவில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாளைக்கு இந்த வடகிழக்கு பருவமழை பருவமானது கொஞ்சம் வந்து லேசாக மழை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வெப்பம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் இந்த எல்நினோ பாதிப்பு வந்து கொஞ்சம் குறையும். இருந்தாலும் இந்த பருவத்தில் வர வேண்டிய மழையை விட மிக கம்மியாக தான் வந்திருக்கு இந்த ஆண்டு. தொடர்ந்து இந்த நிலை வந்து ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கால்வாசி இப்போ நெல் அறுவடை ஸ்டேஜில் இருக்கு, குறுவை பயிரை பொறுத்த வரைக்கும். இதை வந்து அறுவடையை முடிச்சிடலாம். பருத்தியை நிறைய விவசாயிகள் எடுத்து முடிச்சனால அதை மடக்கி விழலாம், இல்லை முதிர்ந்த குச்சிகளை எடுத்துட்டு மீது கொழுந்தான பருத்திகளை மட்டும் போட்டு நெல் வயலில் ஊட்டச்சத்து அதிகரிக்கிறதுக்கு உழவு செய்யலாம். அடுத்தது இந்த மழையை பயன்படுத்தி கோடை உழவு செஞ்சு மண்ணின் ஈரத்தன்மை மற்றும் பூச்சி பூஞ்சான தாக்குதல், களையை கட்டுப்படுத்தல், இதெல்லாம் பண்ணலாம். கேழ்வரகு எள்ளு பயிர் செஞ்ச விவசாயிகள் இப்போ நிறைய ஃப்ளவரிங் ஸ்டேஜை தாண்டி கிட்டத்தட்ட வந்து பூக்குற ஸ்டேஜ்லேருந்து காய்க்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இதுக்கு வந்து இலைவழி ஊட்டமாக நானோ யூரியா 4 மில்லி 1 லிட்டரில் கலந்து அடிக்கிறது மூலம் நமக்கு வந்து மகசூல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மற்றபடி சம்பா பயிர் செய்ய போகிற விவசாயிகள் மத்திய கால நெல் ரகங்களான வெள்ளை பொன்னி, மேம்படுத்தப்பட்ட வெள்ளை பொன்னி, KKLR2, KKLR4 போன்ற விதை ரகங்கள் வந்து நம்ம விதை தொழில்நுட்ப பிரிவில் வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வழங்க இருக்கிறாங்க. அதை நீங்கள் வாங்கி பயன்பெறலாம். கால்நடைக்கு பொறுத்த வரைக்கும் வெளி மேய்ச்சலுக்கு இப்போ அனுப்பலாம், ஏன்னா வெப்பம் குறைஞ்சிருச்சு. இப்போ பருவ காலம் ஸ்டார்ட் பண்ணனால தடுப்பூசி போடுறது கொஞ்சம் நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இந்த தொழில்நுட்பங்களை அடுத்த 5 நாளை கடைபிடிக்கலாம். பொதுமக்களும் வானிலை முன்னறிவிப்பு வந்து பயன்படுத்தி கொண்டு பணிகளை வந்து மேற்கொள்ளலாம். அனைவருக்கும்

0: நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ஏ.எல். நாராயணன் அவர்கள்.
4: நேர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டுரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: மேலும் நிகழ்ச்சியினை வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டுரம்.
6: மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3.
7: நேயர்கள் கேட்கவிருப்பது காரைக்கால் ONGC காவிரி அசட்டின் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் காரைக்கால் ONGC காவிரி அசட்.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
9: அது என்ன தாத்தா உயரமா இருக்குது?
10: அது ONGC-யோட சின்ன வகை இருக்கும்மா. அங்க என்ன எடுக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்கு.
9: அதுல என்ன என்ன தாத்தா எடுப்பாங்க?
10: கச்சா எண்ணெய் எடுக்கறாங்க.
9: அதை எடுத்து என்ன பண்ணுவாங்க?
10: அந்த கச்சா எண்ணெயை சுத்தப்படுத்தி தான் நம்ம போக்குவரத்துக்கு தேவையான எரிபொருளை கொடுக்கறாங்க. அப்பாவோட பைக்குக்கும் சொந்தக்காரங்க காருக்கும் தேவையான பெட்ரோலை கொடுக்குது. ஸ்கூல் பஸ் சரக்கு லாரி மக்கள் பயணம் செய்யற பஸ்ஸுக்கு தேவையான டீசலையும் கொடுக்குது. இப்பெல்லாம் ஒரு போன் பண்ணாலே சமையலுக்கு தேவையான எரிவாயு சிலிண்டர் நம்ம வீட்டு வாசலுக்கே வருது. இல்ல இந்த வளர்ச்சிக்கு காரணம் ONGC தாமா?
9: தாத்தா ONGC-னால ஆபத்து அது இதுன்னு சொல்றாங்க.
11: எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு திருக்குறள்ல சொல்லிருக்காங்க இல்லையா? நல்ல விஷயங்களை நல்லபடியா புரிஞ்சுகிட்டா எல்லாம் நல்லாவே நடக்கும்.
10: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
11: நம்ம கிராமத்துல மேல்நில தொட்டி, சுத்தமான குடிநீர் இயந்திரம், விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய சூரிய சக்தியில இயங்கக்கூடிய பம்பு, குளம், கண்மாய், இதெல்லாம் தூர்வாரி நமக்கு நல்லது பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, மருத்துவ முகாம் நடத்தி இருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
9: அப்போ ONGC நல்லதான் கொடுத்தது, நமக்காக கொடுத்தது.
8: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC என்றும் மக்கள் பணியில்.
7: துளசிக்கா என்ன சிறுதானிய எல்லாம் காயுது? எதுக்குக்கா?
12: சுபா வா, சத்து மாவுக்கு தான் சுபா.
7: ஓ, வெளியில எல்லாம் நீங்க வாங்க மாட்டீங்களாக்கா, நீங்களே தயாரிச்சுப்பீங்களா?
12: விஷயம் தெரிஞ்சிருக்கு, செய்யறதுக்கு என்ன, செஞ்சிட வேண்டியதுதானே சுபா.
7: ஓ அப்படியாக்கா? அக்கா அக்கா, இன்னைக்கு நம்ம விவசாய நிகழ்ச்சியில கூட சிறுதானியத்துல சுய தொழில் செய்து வர, சிறுதானியத்துல சுய தொழில் செஞ்சுட்டு வர, சிறுதானியத்துல சுய தொழில் செஞ்சு சாதிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நம்மள மாதிரி ஒரு பெண் சக்தியை பத்தி தான்க்கா தெரிஞ்சுக்க போறோம்.
12: யார் அவங்க, எங்கிருந்து வர்றாங்க?
7: நம்ம காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையில இருந்து ஆர் சுதா அப்படிங்கிறவங்க தான் சொல்ல இருக்கிறாங்களாம்.
12: நல்ல செய்தி சொல்லிருக்க சுபா. அந்த உனக்கு பின்னாடி இருக்கு பாரு ரேடியோ, அத கொஞ்சம் சவுண்டு வைய.
7: சரிக்கா.
13: உணவளிக்கும் கரங்களை போற்றும் இந்த நேரத்தில் மண்ணோடு வாழ்ந்து நமக்கு உணவு தரும் ஒரு உழைப்பாளரை இன்று விவசாய நிகழ்ச்சியில சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் அம்மா.
14: வணக்கம்.
13: முதல்ல உங்களை பத்தின அறிமுகம் நேர்கிட்ட பகிர்ந்துக்கோங்கம்மா.
14: என்னோட பேர் சுதா, நாங்க வந்து காக்காமலி கிராமத்துல அங்கிருந்து நான் வரேன். நான் வீட்டுல இருந்து இப்ப வந்து முளைக்கட்டை சிறுதானியம் அந்த மாதிரி உணவுப் பொருள்கள் எல்லாம் பதப்படுத்துறது எல்லாமே நாங்க பண்ணிட்டு இருக்கோம். வீட்டுல இருந்து தான் பண்ணிட்டு இருக்கேன் நானு.
13: மதிப்பு கூட்டுதல் பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனை ஆண்டுகளாங்கம்மா?
14: ஒரு 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் மேம்.
13: மதிப்பு கூட்டுதல் பண்ணணும், எப்படி உங்களுக்கு முதல்ல ஆர்வம் வந்துச்சு? அதுவும் சிறுதானிய பயிர்களையும் நம்ம பாரம்பரிய அரிசிகளையும்.
14: நான் வந்து மேரேஜுக்கு அப்புறமா தான் இந்த ஐடியாவே எனக்கு தோணுச்சு. ஏன்னா நமக்கு குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமா ஜாப்க்கு போல வீட்டில தான் இருந்தோம். அவங்களுக்கு நம்ம ஃபுட்டு கொடுக்கும் போது தான் நம்ம சாப்பாட்லேயும் ஒரு பெரிய முக்கியத்துவமே நான் கொடுக்க ஆரம்பித்தேன். எனக்கு நான் சாப்பிடும் போது அந்த அளவுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் நான் உணவுக்குன்னு சொல்லிட்டு எதையும் நான் எடுத்துக்கல. குழந்தைங்கும் போது

0: அதுக்கு நம்ம முக்கியத்துவமாக கொடுக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுக்க போகிற உணவு தான் அவங்களுக்கு ரொம்ப உடம்ப நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே சிறுதானியத்தில் எதை எதை மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படி பார்க்கும்போது அது முளைக்கட்டி கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, ஹெல்த் இஷ்யூ எதுவும் வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சைடு யோசிக்கும் போது தான் அதில் வந்து நான் செஞ்சு கொடுக்க ஆரம்பித்தேன். அவங்க கொஞ்ச நாள் அவங்க எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீ ஆகிடும். அப்போ தான் எனக்கு தோணுச்சு இதையே நம்ம ஒரு தொழிலாக பண்ணலாம்ல, நம்ம வேலைக்கு போல வீட்டில் தான் இருக்கோம், புதுசாக நம்ம ஜாப்க்கு போனாலும் லீவு இந்த மாதிரி பர்மிஷன்லாம் நிறைய போடுற மாதிரி இருக்கும், நம்மளே ஒரு தொழில் பண்ணிட்டா அதில் நம்ம தான் எல்லாமே அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளே தொழில் செய்கிறப்ப நம்ம டைமை ஒதுக்கி வீட்டுக்குன்னு ஒதுக்கிக்கலாம், தொழிலுக்குன்னு ஒதுக்கிக்கலாங்கிற போது இதையே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வெளியில் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்து நல்லா இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறமா அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்து ஸ்டார்ட் பண்ணதாங்க.
1: சரிங்க, இப்ப அதாவது கல்யாணமான பிறகுதான் நீங்க இந்த தொழிலுக்கு வந்தீங்கன்னு சொன்னீங்க, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க?
0: நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் மேம்.
1: உங்களோட குழந்தைக்காக ஆரம்பிச்ச தொழில் இல்லைங்களா? நீங்க முத முதலா உற்பத்தி பண்ண பொருள் என்னங்கம்மா?
0: நான் வந்து முதல் முதலாக உற்பத்தி பண்ணினதுன்னா நம்ம ஃபஸ்ட்டு பசங்களுக்கு சத்து மாவு தான் நம்ம கொடுப்போம். அதை எது எது எல்லாத்தையுமே எடுத்ததையுமே குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதுல்ல, அது டாக்டரோட ஒப்பீனியனை கேட்டு நம்ம வந்து இந்த பச்சை பயிறு அதெல்லாம் நம்ம முளைக்கட்டி அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் மேம். பச்சை பயிறு, உளுந்து இதெல்லாம் நம்ம முளைக்கட்டி 6 மாதத்துலேருந்தே கொடுக்கக்கூடிய ஒரு பயிர்னா அது கேழ்வரகு தான். அதுதான் நான் ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்தது. முத நாளே ஊற வச்சு அதை எடுத்து அரைச்சி பால் மாதிரி எடுத்து அதை பவுடர் பண்ணி அதை நம்ம அவங்களுக்கு சத்து மாவாக மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். அதாவது தாய்ப்பால் மிஞ்சினதுன்னு சொல்லுவாங்க கேழ்வரகோட மாவை, அந்த அளவுக்கு சத்து உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம கொடுக்கலாம் அப்படிங்க ஆரம்பித்தது தான் என் பையனுக்கு ஃபஸ்ட் டைம் கொடுத்தது. அதை தான் நான் ஃபஸ்ட்டு ப்ராடக்டாகவே எடுத்து பண்ணினது, முளைக்கட்டிய சிறுதானிய கேழ்வரகு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது அது மேம்.
1: இதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் கேழ்வரகு, உளுந்து.
0: வெறும் கேழ்வரகு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுறோன்னா அது மட்டும் கேழ்வரகு, அதில் நான் வந்து சுக்கு போட்டுப்பேன், ஓமம் போட்டுக்கேன். ஏன்னா அது குழந்தைங்களுக்காக கொடுக்கறதுல செரிமானத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லது, அளவாக போட்டுக்கணும். சுக்கெல்லாம் அளவாக போட்டு அதை அவங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுத்தோன்னா செரிமானத்துக்கும், நம்ம வந்து சிறுதானியம் வந்து குழந்தைங்களுக்கு செரிமானத்தையும் கொடுக்காது, ஏன்னா அவங்க ஓடி விளையாட மாட்டாங்க அந்த வயசில் 6 மாசத்துல. அதனால கொஞ்சம் லெவலாக தானே விளையாடுவாங்க, அதனால செரிமானம் இருக்குங்கிறதுக்காக அதில் கொஞ்சம்
1: சிறிது அளவுன்னு சொல்லிடுங்களேன். ஏன்னா நிகழ்ச்சியை கேட்குற நேயர்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து கொடுக்கணுன்றப்ப நம்ம அளவு குறிப்பிடணும் இல்லைங்களா? எவ்வளோ அளவு இந்த சுக்கு ஓமம் கொடுக்கணும்னு சொல்லிடுங்களேன்.
0: ஃபர்ஸ்ட் குழந்தைக்குன்னு எடுக்கும்போது ஒரு கைப்பிடி தான் நான் எடுத்தது, கேழ்வரகு எடுத்தோம், சின்ன துண்டு சுக்கு, ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும், ஏன்னா அது கொஞ்சம் காரத்தன்மையாகவும் இருக்கனால சின்னதாக. ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும்.
1: ஒரு சுக்கு 1 கிராம் எடுத்துக்கலாங்களா?
0: ஒரு கிராம் கூட எடுத்துக்கலாம். அது மாதிரியும் ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஓமம் எடுத்து நீங்கள் அதை ஃபுல்லாக பவுட்ரு பண்ணும் போது இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்டார்டிங்கில் சால்ட்டு மட்டும் தான் போட்டு குழந்தைக்கு கொடுத்தேன். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு வயசுக்கு அப்புறமா தான் நான் வந்து நாட்டு சர்க்கரையை அவங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்தேன். அது மாதிரி தான் கேழ்வரகுக்கு எல்லா பொருளுக்குமே சத்து மாவு எல்லாத்துக்குமே 1 வருஷத்துக்கு அப்புறமா தான் நான் கொடுத்தது சுகர் ஆட் பண்ண ஆரம்பித்தது நாட்டு சர்க்கரையே.
1: 6 மாசத்த குழந்தைக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்களா? இப்ப கேழ்வரகு மால்ட்டு மட்டும் சொல்லிருக்கீங்க, அடுத்ததா குழந்தை வளர வளர என்ன கொடுத்துட்டு?
0: அதுக்கப்புறம் 1 வயசுக்கு அப்புறமா நம்ம வந்து சிறுதானிய சத்து மாவு இருக்குல்ல மேம்.
1: இப்ப சிறுதானிய சத்து மாவுக்கு மூலப்பொருட்கள்லாம் கொடுக்கற என்னென்ன பொருட்கள்லாம் அதுல சேர்ப்பீங்க?
0: நான் சிறுதானிய சத்து மாவுல வந்து சிறுதானியமும் ஆட் பண்றேன் மேம். முளைக்கட்டினது எல்லாமே நாங்க கொடுத்துட்டு இருக்கோம்.
1: என்னென்ன?
0: கொண்டக்கடலை இருக்குல்ல மேம், அது பச்சை பயிறு, வெள்ளை கொண்டக்கடலை ரெண்டுமே நாங்க கொடுக்கறோம். திணை, அப்புறம் கம்பு, சாமை, காராமணின்னு சொல்லிட்டு அந்த பயிறு சேர்த்துப்போம், சோளம் சேர்த்துப்போம், பனிவரகுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அது சேர்த்துப்போம். எது வந்து எனக்கு நாட்டு இதுவா, அதாவது டைரக்டா விளையிற இடத்துல இருந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கும்ல, ஆர்கானிக் உணவுன்னு சொல்லுவாங்க, அது ஆர்கானிக் உணவுன்னு சொல்லி எல்லா இடமும் சொல்கிறாங்க. பட் ஆனால் வந்து நமக்கு தெரியும்ல இந்த இடத்துல அவங்க இயற்கையாகவே சாவடி பண்ணியிருக்காங்க, நம்ம அங்கே பர்ச்சேஸ் பண்ணலாங்கிறப்ப கிடைக்கிறப்ப உள்ள அரிசி வகைகளையும் நான் வாங்கிப்பேன் மேம். சிறுதானிய உணவுப் பொருட்கள் வந்து என்னென்னா நாங்கள் வந்து வரகு, திணை, குதிரைவாளி, சாமை, பனிவரகு, பூங்கார் அரிசி, கருங்குருவை, காட்டு யானை, மாப்பிளை சம்பா, மூங்கில் அரிசி, பார்லி அரிசி யூஸ் பண்ணிப்போம் அதில். அப்புறம் வந்து கருப்பு உளுந்து, கேழ்வரகு, சிவப்பு அவல், அது பச்சை பட்டாணி, நாட்டு தட்டைப்பயிர் இருக்குல்ல மேம் அது, கம்பு, ஜவ்வரிசி, கருப்பு உளுந்தும் அதில் ஆட் பண்ணிப்போம் நாங்கள், சோளம், அப்புறம் வாசனைக்காக கொஞ்சம் நம்மளுக்கு டேஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஏலக்காய் அதில் சேர்த்துப்போம். அது இல்லாமல் சுக்கும் செரிமானத்துக்கு நல்லது, அதுக்காக சுக்கு சேர்த்துப்போம். அப்புறம் நட்ஸ் ஐட்டம்ல வந்து நம்ம பாதாம்,

0: முந்திரி அது மாதிரி உள்ள ஐட்டமும் நாங்கள் சேர்த்துப்போம். நான் வந்து மக்கானா, தாமரை விதையிலேருந்து வர மக்கானாவும் நாங்கள் அதில் சேர்த்துப்போம் மேம்.
1: சுமார் ஒரு 25 பொருள் இருக்குங்களா?
0: ஒரு 32 இருக்கும் மேம்.
1: 32 பொருட்கள் கொடுக்குறீங்க. இந்த மதிப்பு கூட்டுறதுக்கு தேவையான மூலப்பொருள்லாம் எங்கே வாங்குறீங்க? ஆல்ரெடி நீங்கள் சொன்னீங்க விவசாயம் கிட்ட வாங்குறீங்க, அதுவும் இயற்கை முறையில் தான் பாரம்பரியமாக விளையிறத வாங்குறீங்க அப்படின்றீங்க. அவங்க இயற்கை முறையில் தான் சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: நான் வந்து மேம் ஒரு ஒரு ஸ்டால் போடுறோம்ல மேம், வெளியில் நம்ம ஸ்டால் போடுற இடத்துல நிறைய பேர் இயற்கை சம்மந்தமாக வந்து ஒரு ஒருத்தவங்களும் ஸ்டால், நம்மள மாதிரி வீட்டிலேருந்து இருக்கிறவங்களும் வீட்டில் விவசாயம் பண்ணுறாங்களே. ஒரு வீட்டுக்குன்னு நம்ம வந்து இப்போ நான் எப்படி என் குழந்தைக்காக நான் ஒரு குறிப்பிட்ட பொருட்கள் செய்ய ஆரம்பிச்சேனோ அதே மாதிரி அவங்க வீட்டுக்குன்னு ஒரு சிலவங்க ஆர்கானிக்காக உணவு தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களுக்கும் அதேமாரி இன்ட்ரெஸ்ட் ஆகி பெரிய அளவில் பண்ணுறாங்க ஆர்கானிக்கா. அவங்க மாதிரி தொழில் முனைவர்களும் இருக்காங்களா மேம், அவங்களும் அங்கே ஸ்டால் போட வர இடத்துல அங்கே நம்மளுக்கு ஒரு காண்டாக்ட் கிடைக்குதுல்ல மேம், அவங்க மூலயமா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் போகிறோம், அந்த இடத்த நேரடியாகவும் நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்குது, நமக்கு தேவையான பொருட்களும் நமக்கு கிடைக்கிற அவசியம். அது எனக்கு ஒரிஜினலுங்கிறது நம்ம ஈஸியாக அதில் பார்த்து நம்ம வாங்கலாம்.
1: இது வெளியில வட்டாரத்தை நம்புறீங்க, இயற்கை முறையில் சாகுபடி பண்றாங்க
0: கண்டிப்பா. ஏன்னா நம்ம போய் கடையில ஒரு இதை வந்து அவங்க ஆர்கானிக்னு சொல்றதுக்கும் நம்ம வீட்டிலேயே போய் நேரடியாக பார்த்து அவங்க எப்படிலாம் பண்றாங்க, ஏன்னா மீன் அமிலம் அந்த மாதிரி விஷயம்லாம் அவங்க செஞ்சு அவங்களே அந்த வயலுக்கு பயிரிட்டு அதுலேருந்து எடுக்கிறப்ப அது கண்டிப்பா இயற்கை விவசாயமா இருக்குங்கிறது நமக்கு தெரிய வரும். அதனால அதை நம்ம வாங்கி அதை நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரிங்கம்மா, இப்போ மதிப்பு கூட்டுதலுக்கு வந்துட்டு அரசாங்கம் ட்ரைனிங் தராங்க இல்லைங்களா, ஏதாவது பயிற்சிக்கு போய் இந்த தொழிலை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சதுங்களா இல்ல நீங்களாவே கத்துக்கிட்டது தானா?
0: நம்ம வீட்டுக்குன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுதான் மேம், ஆனா அதையே நான் வந்து வீட்டுல பக்கத்துல எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சேன். எல்லாரும் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு ரிவ்யூ வந்ததுக்கு அப்புறமா நம்ம அத ப்ராடக்ட் பிராண்டு அந்த மாதிரி போகணும்னா நம்ம வந்து ஒரு பொருளை வந்து சும்மா எடுத்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு சர்டிபிகேட் எல்லாமே வேணும். உணவு பொருளுங்கிறப்ப தரமா இருக்கணும், ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனாலும் அது சாப்பிட்ற பொருள் உடல்நிலையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆகுங்கிறதுனால அதை நம்ம கற்றுக்கிறது ஒரு சர்டிஃபிகேட்டோட இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப நல்லதுங்கிறப்ப எனக்கு அப்போ வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலியமாகவும் கேவிகே மூலியமாகவும் நிறையா எனக்கு ட்ரைனிங் கிடச்சிது மேம். அது மூலியமாக நான் அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டேன். ஒரு ப்ரொசீஜராக செய்கிறதுக்கு எப்படி செய்யலாம், ஒரு பொருளை மதிப்பு கூட்டுறது எந்த மாதிரி இதில் பண்ணலாம், பேக்கிங் பண்ணுறது எல்லாமே அங்கே கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அது எனக்கு பெரிய ஒரு பலம் தான் மேம். அந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டும் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணினாங்க நிறைய விஷயத்தில், ஸ்டால் போடுறதுலையும் சரி ட்ரைனிங் அந்த மாதிரி விஷயத்தில் எங்களுக்கு நிறைய அதில் ஒரு பங்கு கிடச்சிச்சு மேம்.
1: இப்போ இதில் ஏதாவது மானியம் தராங்களா?
0: நான் இன்னும் லோன் வாங்குற அளவுக்கு இன்னும் நான் பண்ணல, ஏன்னா நான் யூனிட் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஆனால் அதுக்கு கண்டிப்பாக 35% மாதிரி லோன் தராங்க மேம், உணவுப் பொருளுக்குங்கிறது தராங்க. அதாவது மதிப்பு கூட்டுதலில் வந்து நமக்கு பிஎம்எஃப்ஏன்னு சொல்லிட்டு ஒரு லோன் வரும்.
1: அந்த ஸ்கீம் பேர் என்னங்க?
0: பிஎம்எஃப்ஏன்னு சொல்லிட்டு சுயோதிவு குழுவில் கொடுக்குறாங்க மேம். உணவுப் பொருள் பதப்படுத்துறதுக்குன்னே அது ஸ்டார்டிங்கே சுயோதிவு குழுவில் 40,000 தராங்க. அது இல்லாமல் பேங்க் லெவலில் நம்ம போகும்போது 25 லேக்ஸ் வரைக்கும் தரதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது வந்து நம்ம யூனிட்
1: குறிப்பா பெண்களுக்கான இந்த சுயதொழில் செய்யற பெண்களுக்கு மட்டும் தரதுதான்.
0: அது எஸ்கெச் மூலமா போறாங்களே மேம், அதாவது சுயோதி குழு மூலமா போகும்போது அதுல கிடைக்கிறது. அது ஸ்டார்டிங் 40,000 கிடைக்கும், அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரொடெக்ஷனை பொறுத்து அடுத்தடுத்த லெவல் அவங்க கொடுப்பாங்க மேம். டைரக்டா நம்ம பேங்க் மூலமாவும் அதுக்கு அப்ளை பண்ணலாம். இதே மாதிரி மதிப்பு கூடுதல் அது நம்மளோட யூனிட் சைஸை வச்சியும் நம்ம பொருளா எப்படி நம்ம பண்றோம் பெரிய லெவல பண்ணும் போது அதுக்கு தகுந்த மாதிரியும் ஸ்டார்ட் அப்னா ஸ்டார்ட் அப்ல உள்ள அமௌண்ட் மாதிரி அவங்க பிரிச்சு தராங்க மேம்.
1: இப்போ நீங்க எவ்வளவு பரப்பளவுல உங்க வீட்டிலேயே பண்ணிட்டு இருக்கீங்களா?
0: இப்போ நான் வீட்லயே தான் மேம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து தனியா ஒரு இடம் வந்து கட்டிட்டு இருக்கேன் மேம், அது வந்து ஒரு 1 இயர்க்குள்ளார முடிஞ்சிரும் நினைக்கிறேன். அதுவும் இல்லாம சோலார் சிஸ்டமும் நம்ம, அதாவது அது முளைக்கட்டின பயிரெல்லாம் எனக்கு காய வைக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் இல்லை, அதுக்காக ஒரு இடம் பார்த்து அதுல வந்து சோலார் கூடாரமும் நாங்க போடுற மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். அதுக்குமே நம்மளுக்கு கவர்மெண்ட்ல இருந்து லோன் உண்டு.
1: சரிங்க, இப்போ சோலார் ட்ரையர் காய வைக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதே மாதிரி இப்ப வேற என்னென்ன மிஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு உணவு உற்பத்தி பண்றதுக்கு தேவைப்படுங்க?
0: நம்மளுக்கு வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு முளை கட்டணும் மேம், அதை ஃபஸ்ட் நாள் ஊற வச்சு நம்ம அதை நல்லா டைட்டாக காட்டன் துணியில் கட்டி அதுலேருந்து சிறுதானிய லைட்டாக நம்மளுக்கு முளைஞ்சி 3 டேஸ் ஆகும் அந்த ப்ராசஸ். அதுக்கப்புறமா அதை எடுத்து உலர்த்தி வெயிலில் நம்ம அதை காய வைக்கணும், அது வந்து தூசி எதுவுமே படாத அளவுக்கு நம்ம காய வைக்கணும். அதுக்கு சோலார் ட்ரையர் இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதுக்கு தனியாக நம்மளுக்கு சோலார் ட்ரையருக்குன்னே வந்து மானியம் உண்டு. அதுக்கு கவர்மெண்ட்டில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா ஸ்கீமும் அது தனிப்பட்ட இதில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே சூரிய கூடாரம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல அது

0: தனியாக நமக்கு ஸ்கீம் இருக்குது. அதுக்குன்னு தனியாக ஒரு லோனு, சூரிய கோடாரம்ங்கிறதுக்குன்னு தனியாக ஒரு லோன் உண்டு, அது தேவைப்படும். அது இல்லாமல் நம்ம காய வச்சு அதை எடுத்ததுக்கப்புறமா, அதை நம்ம வந்து ட்ரை பண்ணதுக்கப்புறமா அது நல்லா வறுக்கணும். சிறுதானியத்தை வந்து எல்லாத்தையும் வறுத்து அதுக்கப்புறமா தான் அதை நம்ம மாவாக அரைச்சி நம்ம யூஸ் பண்ண முடியும் மேம்.
1: இப்போ இதுலேயே வந்துட்டு பூஞ்சான் வர வாய்ப்பு உண்டு இருந்தீங்களா?
0: இது வரைக்கும் எனக்கு வந்தது இல்லை மேம். ஆனால் அது ஒரு சிலவங்க தப்பாக நல்லா லூஸாகவும் தண்ணியோடையும் வச்சுட்டாங்கன்னா அது மாதிரி ஆகும் மேம். அது கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி கீழே வந்து அந்த ஹோல்ஸோட இருக்கு மேம். அது
1: அந்த காலத்தில் முளைப்பாரி சல்லடையில் வைக்கிற மாதிரி,
0: சல்லடையில் வைக்கிற மாதிரி நம்ம வச்சுட்டோன்னா தண்ணி லைட்டாக வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம 2 டேஸ் வைக்கும் போது ஒன்ஸ் எடுத்து இப்படி பார்த்துட்டு டைட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் ஆகாது. தண்ணி இல்லாமல் பிசு பிசுன்னு சில டைம் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அது வந்து நம்ம கரெக்டான இதில் வைக்கணும். தண்ணியை வந்து கொலன்னு அதிகமாக அதில் வச்சுட்டா கொலன்னு அந்த மாதிரி ஆகிடும்.
1: இது தனியா ஒரு கூடாரத்துல வச்சிருக்கீங்களா இந்த சிறுதானியங்களை வந்துட்டு முளைக்க வைக்கிறதுக்கு, இல்ல உங்க வீட்டுக்குள்ள ஒரு பகுதியில வச்சிருக்கீங்களா?
0: ஒரு பகுதியில நான் வச்சு பண்ணிட்டு இருக்கேன் மேம். அது 1 வீக்கு அந்த ரூம் வந்து ஃபுல்லாவே முளை கட்டுறது ரெடி பண்றதுக்குன்னே வச்சிருப்போம். அந்த டைமுக்கு அது அந்த இடத்துல யாரும் போக மாட்டோம், அதை டச் பண்ண மாட்டோம், அந்த மாதிரி வச்சுக்கிறோம் மேம்.
1: இப்போ இயந்திரங்கள் வந்துட்டு சோலார் டிரையர் மட்டும்தான் தேவைப்படுங்களா, வேற எந்த ஒரு இயந்திரமும் தேவைப்படாதுங்களா?
0: அது இப்போதைக்கு அடுத்து நம்ம வறுக்கிற ப்ராசஸ், அதுக்குமே இயந்திரம் வந்துருச்சு. அதிக லெவலில் பண்ணும்போது 25 கிலோ நம்ம டெய்லி ப்ரொடக்ஷன் பண்ணுறோன்னா நம்மளால அதை வறுக்க முடியாது, கையால் ரொம்ப பெயின் ஆகிடும். இப்போதைக்கு நான் வந்து என்னோட யூனிட் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம ஓனாக தான் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக, ஏன்னா யூனிட் போட்டதுக்கு அப்புறமா தான் மிஷினரி நம்ம செட் பண்ண முடியும். அதனால நான் இப்போ வந்து வறுத்துக்கு வீட்டில் சும்மா சிலிண்டரில் நார்மலாக நம்ம அதுக்குன்னு ஒரு செட்டப் வச்சிருக்கோம், அதில் தான் மேம் நான் வறுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அரைக்கிறதுக்கு மில்லு வந்து நம்ம வெளியில தான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம். மில்லும் இது மிஷின் இருக்குல்ல மேம், மாவு மில்லு, அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம அரைச்சிட்டு இருக்கோம். அதுவும் மிஷினரி எல்லாமே நம்ம கொட்டேஷனில் லோனுக்காக அப்ளை பண்ணி யூனிட்டுக்காக ப்ராசஸில் இருக்கு மேம்.
1: இப்போ நீங்க உங்க வீட்டில் எந்த ஒரு இயந்திரங்களும் வச்சுக்கல?
0: இல்லை மேம்,
1: எல்லாமே வந்துட்டு சூரியனோட. மழை காலத்துல என்ன பண்ணுவீங்க?
0: வெயில் அடிக்கிற இப்போ ரொம்ப நம்ம ஊர்ல மழை இல்லாதனால எனக்கு கொஞ்சம் நல்லா வாய்ப்பு இருக்கு மேம். வெயில் டைம் எப்போ கிடைக்குதோ அப்போலாம் நான் வந்து ட்ரை பண்ணி அதை எடுத்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் மேம். இப்போ நம்மளுக்கு வெயில் ஒரு நாள் இருந்தாவே கேழ்வரகு ஒரு நாள்லயே நம்மளுக்கு முளை கட்டிட முடியுது. இன்னைக்கு காய வச்சுனா நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் அதை நம்ம வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு திரும்பி நம்ம யூஸ் பண்ணும்போது அது 1 மந்த்க்குள்ளார நம்ம அரைச்சிக்கிட்டா ஒன்றுமே ஆகாது மேம். நம்ம ஸ்டோர் பண்ணுறது கையில் நல்லா நீட்டாக, எந்த ஒரு தண்ணி எதுவுமே நம்ம இல்லாமல் நீட்டாக நம்ம செஞ்சோன்னா அதில் எந்த ஒரு பூஞ்சையோ எந்த ஒரு கிருமியோ வராது மேம்.
1: இப்போ தானியங்களில் ஒரு அதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா அதோட 1-6 மாதம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு வண்டு பிடிக்க ஆரம்பிக்கும். அதில் நல்லா இருக்காதுங்களா, தரம் கெட்டு போயிடுங்க இல்லைங்களா? அப்போ அதை எப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க?
0: நான் 6 மந்த் வரைக்குமே அதை யூஸ் பண்ண மாட்டேன். 1 மந்த்து தான் மேம். நான் இப்போ எந்த ஒரு பவுடரை நான் கடைக்கு கொடுத்தா கூட, கடைக்கெலாம் நம்ம இப்போ பேக் பண்ணி கொடுத்துட்ருக்கல மேம், அதுவே 3 மந்த் தான் எக்ஸ்பைரியே நான் போடுவேன்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காரைக்கால் ONGC காவிரி அசட்டின்
2: உழவர் அரங்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருப்போம்
2: காரைக்கால் ONGC காவிரி அசட்.
3: ONGC பாதுகாப்பு விதிமுறைகளை எல்லாம் கடைபிடிக்கிறது மட்டும் இல்லாம அரசின் பசுமை தீர்ப்பாய வழிகாட்டுதலையும் பின்பற்றிதான் செயல்படுறாங்க. பொதுவா நம்ம குடிக்கிற தண்ணி 30 அடியிலிருந்து 160 அடி ஆழத்துல கிடைக்குது. ஆனா ONGC ல 12,000 அடி வரைக்கும் இரும்பு குழாய்களை இறக்கி அதை சுத்திலும் சிமெண்ட் கலவையை நிரப்பி பாதுகாப்பு உரைகளை ஏற்படுத்தி தான் எண்ணெய் எடுக்கிறாங்க. அதனால குடிநீரும் பாதுகாப்பா இருக்கும், விவசாய நிலங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்ல.
4: நில வளம், பசுமை வளம் எப்பவும் நல்லாதான் இருக்கு. ONGC என்றும் மக்கள் பணியில்.
5: காரைக்கால் மாவட்டம் மேல ஓடதுரை ஆர் சுதா அவங்க சிறுதானியம் மூலமா சுய தொழில சாதிக்கக்கூடிய இந்த பெண் சக்தி சிறுதானியத்து மூலியமா என்னென்ன பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கிற எல்லா செய்தியும் நல்லா சொல்லிட்டு இருக்காங்களே.
6: ஆமாக்கா, அவங்க வீட்டு குழந்தைக்காக இதை செஞ்சு பார்த்திருக்காங்க. இப்ப அதையே வியாபாரமாவும் ஆக்கிட்டாங்க பாத்தீங்களா.
1: வேற ஏதாவது பொருட்கள் தயாரிக்கிறீங்களா?
0: வேற வந்து நம்ம வந்து பெண்களுக்காக வெறும் முதுகு வலி இடுப்பு வலி அதிகமா இருக்குதுல்ல மேம், அதுக்காக கருப்பு உளுந்துல முளை கட்டி கருப்பு உளுந்த பவுடர் பண்ணி கொடுக்கறது மேம். அது வந்து களி மாதிரி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், கஞ்சாவும் குடிச்சிக்கலாம், லட்டு மாதிரியும் பிடிச்சி சாப்பிடலாம். அது நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், பெரியவங்களும் குழந்தைங்கனா லட்டு சாப்பிடுவாங்க, சிலவங்க உளுந்து எடுத்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கலாங்கிறதுக்காக நான் வெறும் கருப்பு உளுந்த முளை கட்டி அதை பவுடர் பண்ணி அதுலேயும் சுக்கு

0: ஓமம் அதெல்லாம் சேர்த்து அதுலேயும் நட்ஸ் நம்ம வந்து முந்திரி பாதாம் அதுவும் ஆட் பண்ணிப்போம் மேம். ஆட் பண்ணி அதையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் மேம்.
1: குழந்தைக்கு அடுத்து பெண்களுக்கு ஒரு சிறுதானியம், சாரி, குழந்தைக்கு அடுத்து பெண்களுக்கு ஒரு பொருட்கள் தயாரிக்கிறீங்களா? எப்படி இந்த யோசனை வந்துச்சு உங்களுக்கு?
0: நம்மளா
1: உங்களோட
0: நம்மகிட்டதான் மேம். எனக்கு கொஞ்சம் அதிகமாக பேக் பெயின் இருக்கும், உளுந்து நம்ம எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. சரி, இது நம்ம பண்ணணும்னா நம்மளும் சாப்பிடலாம், வெளியிலயும் நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்கு. உளுந்து கஞ்சி டெய்லி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது மேம். அது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். அதை வந்து ப்ராப்பராக யாரும் செஞ்சு சாப்பிட்றதுக்கு டைம் கிடையாது. எனக்குமே இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் ஒருத்தவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறப்ப எனக்கு அது சந்தோஷமாகவும் இருக்கு, ஒரு எப்படி சொல்ல ஒரு ப்ராடக்டாகவும் எனக்கு வந்ததுல, ஒரு தொழிலாகவும் வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேம். அது
1: இப்போ இந்த உளுந்து களி சொன்னீங்கல்ல, அது ரெடிமிக்ஸுங்களா?
0: ஆமாம் மேம், நேராக நம்ம பவுடர் கொட்டி அதை களிக்கின்ற மாதிரி கிண்டி அதை டைரெக்டாக சாப்பிட வேண்டியதான். எதுவுமே அதில் ஒன்றும் பிரச்சனை வராது.
1: இதில் என்னென்னலாம் சேர்க்குறீங்க? முளைக்கட்டின உளுந்து, சர்க்கரை இருக்குங்களா?
0: சர்க்கரைலாம் இருக்காது மேம். சர்க்கரை நம்ம எப்போதுமே அதில் ஆட் பண்ண மாட்டோம். டைரெக்டாக அவங்க யூஸ் பண்ணும்போது தான் அவங்க அந்த அளவுக்கு என்ன அளவோ அதில் யூஸ் பண்ணிப்பாங்க. உளுந்து மேம், அப்புறம் சுக்கு நம்ம சேர்த்துப்போம், பாதாம் முந்திரி அதை சேர்த்துப்போம் மேம். ஓமம் கொஞ்சோண்டு, அவ்வளோதான். கருப்பு உளுந்து மட்டும் முளைக்கட்டி நம்ம செய்கிறது மேம்.
1: சரிங்க.
0: வெறும் உளுந்துல உள்ள சத்தை விட முளை கட்டினது இன்னும் சத்தா இருக்கும். ஏன்னா அதை குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். லட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிடும் போது அவங்களுக்கு பாதி சாப்பிட்டாலும் அதுல கொஞ்சம் சத்து அதிகமாகவே அவங்களுக்கு கிடைக்கும் வெறும் உளுந்தை விட. அதனால தான் நான் முளை கட்டியே கொடுப்போம், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சாதாரண உளுந்து மிக்ஸின்னு கொடுக்கறதுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லிட்டு தான் மேம் நாங்கள் அதை முளை கட்டி கொடுக்குறோம்.
1: சரிங்க, வேற ஏதாவது?
0: அப்புறம் வந்து ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்பிள், பீட்ரூட், கேரட் அது மூணுத்தையுமே நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பவுடர் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாலில் கலந்து குடிப்பாங்களே மேம், அந்த மாதிரி சத்து மாவு வந்து சிலவங்க குடிக்க மாட்டாங்க. அதனால் பாலில் கலந்து ஏதாவது பவுடர் குடித்தாங்கன்னா நல்லா இருக்குமேங்கிறதுக்காக ஏபிசி மால்ட்டுன்னு சொல்லிட்டு அதுவும் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் மேம்.
1: மாய்ஸ்டர் கண்டென்ட் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி இதோட மாய்ஸ்டர் கண்டென்ட் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக இயந்திரம் தேவைப்படும் இல்லைங்களா? எப்படி, நீங்களே உங்கள் கையில் பார்த்துப்பீங்களா எப்படிங்க? ஏன்னா சோலார் டிரைவ் உள்ள ஆப்பிள் பீடி எல்லாம் பெரிஷபிள் ஐட்டம், டக்குன்னு ஃபங்கல் அட்டாக் ஆகும். அதுக்காக கேட்குறாங்க.
0: நாங்கள் வந்து அதை எப்படி செய்யறோம்னா, இது ஃபுல்லாகவே அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணி வேக வச்சு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுவோம்.
1: சரி, ஏபிசி மால்ட்டு தான் இருக்கிறீங்க, அடுத்து வேற ஏதாவது பண்றீங்க?
0: அதே மாதிரி பனானா மிக்ஸ் வந்து வாழைப்பழம் இருக்குல்ல மேம்.
1: எந்த ரகம் வாழைப்பழத்துல?
0: நேந்திரம் பழம்.
1: நேந்திரம், ஏன் குறிப்பா நேந்திரம் பழம்?
0: அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க மேம். நமக்குமே நல்லது, உடம்புக்கு ஹெல்த்தியா நல்லா வலிமையா இருக்கும்னு சொல்லுவாங்க நேந்திர பழம். அதனால அதை நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது சீசனுக்கு தான் கிடைக்கும். ஸ்டாக் அது வந்து கொஞ்சம் லிமிட்டடா தான் மேம். ரொம்ப ஸ்டாக் அதை நான் வெளியில கொடுக்க மாட்டேன். ஒரு சில ஸ்டோருக்கு மட்டும்தான் கொடுக்கறது. அது
1: விவசாயிகிட்ட
0: டைரக்டா நம்ம, நாங்க மதுரை அந்த மாதிரி சைட்ல இருந்துட்டு நாங்க இங்க இருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்போம் மேம்.
1: இந்த பனானா மால்ட்டுக்கு வெறும் மூலப்பொருள் வந்து பனானா
0: மட்டும்தான் மேம்.
1: நல்லா ட்ரை பண்ணி
0: அது பவுடர் பண்ணி கொடுக்கறது.
1: இதோட எக்ஸ்பைரி டேட்டுங்க?
0: அதெல்லாம் 3 மந்த் தான் மேம். ஏபிசி மால்ட்டு அதுக்கு பனானா மால்ட்டுக்கெல்லாம் நம்ம வந்து 3 மந்த் தான் மேம் கொடுக்குறோம். ஏன்னா அது ஃப்ரூட்ஸ்ல இருந்து எடுக்கிறதுனால ரொம்ப நாள் நம்ம வச்சிருந்து அது கொடுக்க முடியாது. சிறுதானியத்துக்கெல்லாம் நம்ம 6 மந்த், 8 மந்த் வரைக்குமே அதை நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து 3 மந்த்துக்குள்ளார தான் மேம் நான் எக்ஸ்பைரி போட்டு போடுறது. அதை அப்படியே பவுடர் பண்ணி நம்ம அரைச்சி கொடுப்போம்.
1: சோலார் ட்ரையர் வச்சிருக்கீங்களா?
0: சோல நான் வந்து இப்போதைக்கு சன்லைட்ல கார்ட்டூன் துணியில போட்டு மூடிடுவோம் மேம். அப்படியே அது காஞ்சிரும். அதுக்கப்புறமா அதை நம்ம அரைக்க வேண்டியதான்.
1: சரிங்க.
0: அப்புறம் வந்து நாங்கள் வந்து கோதுமையும் நாங்கள் முளை கட்டி கொடுக்குறோம் மேம். கோதுமை வந்து ஒரு 3 டேஸ் ஆகும் மேம் முளை கட்டுறதுக்கு. இப்போ எல்லாரும் சப்பாத்தி, கேன்சர் பேஷண்ட்லாம் கோதுமையும் முளை கட்டி அந்த
1: மைக்ரோக்ரீன்ஸ்
0: அது எடுத்துக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. நிறைய வீடியோஸ் டாக்டர் சொல்லி நிறைய இன்டர்வியூலாம் நான் பார்த்துருக்கேன். அதனால நான் அதை என்ன பண்ணினேன்னா, நம்ம மைக்ரோக்ரீன்ஸாக நம்ம லோக்கலில் காரைக்காலுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம் சேல்ஸ் ஆகிறது. அதை நம்ம பவுடராக கொடுத்துட்டோம்னா எல்லாருமே சப்பாத்தி அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குமே, வீட்டில் எல்லாருமே எடுத்துப்பாங்களேன்னு சொல்லிட்டு அதை முளை கட்டி அதையும், அது ரொம்ப சீக்கிரமா ஃபங்கஸ் வரும் மேம். கோதுமையை வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் அளவில் தான் அதை நான் முளை கட்டுவேன். ஏன்னா அது நிறையா வச்சு நம்ம பண்ணும்போது, நீங்கள் சொன்னீங்களே ஆல்ரெடி கேள்வி கேட்டுக்கீங்களே, அது மாதிரி அதில் ஃபங்கஸ் அதிகமாக வரும். அதனால ஓரளவு 1/2 கிலோ அந்த மாதிரி தான் ஒரு ஒரு பேக்காக நம்ம பண்ணி அதை முளை கட்டி அதை நம்ம பவுடர் பண்ணி அதை நம்ம சேல்ஸ்க்கு கொடுக்குறோம்.
1: கோதுமை எப்படி இயற்கை முறையில் தான் விளைஞ்சதுன்னு நீங்கள் கண்டறியுங்க?
0: அதில் உள்ளார போய் நம்ம பார்க்கல மேம். இப்போதைக்கு நம்ம வெளியிலேருந்து மூலப்பொருட்கள் வாங்குறோம்ல, அந்த மாதிரி கோதுமையை வாங்கி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். என்னட்டு ஒரு சில பொருட்கள் எது மூலப் பொருட்கள் ஆர்கானிக்காக கிடைக்குதோ அதை மட்டும் நாங்கள் டைரெக்டாக போயிட்டு வாங்கிட்டுருக்கோம். ஒரு சிலதை நம்ம வந்து கோதுமையெல்லாம் நம்ம போய் டைரெக்டாக எங்கேயும் நம்ம அந்த அளவுக்கு நாங்கள் இன்னும் போகலை. போக வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நேரடியாக போயிட்டு கோதுமையும் பர்ச்சேஸ் பண்ணுவோம்.

0: சரிங்க. இப்போ விளைபொருட்களை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க நீங்கள்?
1: மார்க்கெட்டிங் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு நம்ம லோக்கலில் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தோம் மேம். அதுக்கப்புறமா தான் நமக்கு ஒரு பிராண்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு அதுக்கு தேவையான சர்டிஃபிகேட்டு, ஊதியம், ரிஜிஸ்டர் எல்லாமே நம்ம பண்ணி எஃப்எஸ்ஐ வாங்கணும், லேப் டெஸ்ட் எடுத்து எடுக்கிறோம், லேபிளிங் பண்ணணும், பேக்கிங் எல்லாமே பண்ணி இப்போ பக்கத்தில் உள்ள நம்ம காரைக்காலே உள்ள சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் சென்னை, மதுரை அந்த மாதிரி இடத்துக்கெலாம் நம்ம வந்து ஒயிட் லேபிளிங்கில் கொடுக்குறோம். அதாவது நம்மளோட ப்ராடக்டை அவங்க வாங்கி அவங்க லேபிள் பண்ணிப்பாங்க. அது எனக்கு கொஞ்சம் அதிக லெவலில் போகுது. இப்போ இட்லி பொடி வரைக்கும் நாங்கள் மசாலா பொருட்களும் செஞ்சிட்ருக்கோம். இட்லி பொடி, மிளகாய் தூள், வெறும் மிளகாய், சில்லி பவுட்ரு, அது
0: இதுக்கு
1: மஞ்சள்,
0: உங்களுக்கு எந்த மெஷினரிஸும்
1: இல்லை அது
0: தேவைப்படலைங்களா?
1: எல்லாமே இப்போ கேவிக்கேல, இப்போ எனக்கு வந்து கேவிக்கேலையே ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கு தனியாக யூனிட் வந்து மிஷினர் அங்கேயே இருக்குது, அங்கே போயிட்டு நம்ம வேணாலும் அரைச்சிக்கலாம். அதில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் மேம் இப்போ.
0: ஒரு உங்களை மாதிரி ஒரு இல்லத்தரசி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்க, என்னென்ன சான்றிதழ் தேவைப்படும்?
1: ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஒரு குடிசை தொழில் அப்படிங்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட்டு நமக்கு தேவைப்படும் மேம். குடிசை தொழில் சர்டிஃபிகேட்னு சொல்லிட்டு உதயம் ரெஜிஸ்டர்னு சொல்லிட்டு இருக்கும் மேம். அது நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து எஃப்எஸ்ஐ, அதாவது உணவுப் பொருட்கள் அப்படிங்கும் போது அதுக்கான சான்றிதழ், உணவுப் பொருட்கள் சம்மந்தமாக நம்ம பண்ணுறோன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்ஐ அப்ளை பண்ணி அந்த ஒரு சர்டிஃபிகேட்டு நம்ம வாங்கணும். நம்ம லோக்கலில் இருக்கிறனால நம்மளோட நகராட்சா, கிராம லெவல், கொம்யூன் பஞ்சாயத்தில் இந்த இடத்துல நம்ம ஒரு தொழில் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஒரு சான்றிதழ் வாங்கணும் மேம். நம்ம யூனிட் போட்டு அடுத்த அடுத்த லெவலுக்கு போகும்போது அது நம்ம நகராட்சி லெவல்லையும் டிக் ஆஃபீஸ் லெவலையும் நம்ம சர்டிஃபிகேட் வாங்குற மாதிரி ஆகும் மேம்.
0: இந்த சான்றிதழ் வாங்கிட்டுறீங்க, இப்போ இந்த தொழிலை செய்யறதுக்கு நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால்னா என்னங்க?
1: எனக்கு இட வசதி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மேம்.
0: உங்க வீட்டிலே பண்றதுனால
1: பண்ணுறது இப்போ கொஞ்சம் எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஃபேமிலி வைஸ்லேயே ரொம்ப ஹெல்ப்பு. அம்மா வீட்டில் கொஞ்சம், எங்கள் வீட்டில் கொஞ்சம்னு ஒரு யூனிட், ரெண்டு யூனிட்டாக நான் போட்டு ஒரு சில ப்ராடக்டை அங்கே பண்ணுவேன், ஒரு சில ப்ராடக்டை இங்கே பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு ஒரு ரூமை நாங்கள் அதுக்காக எடுத்திருக்கோம். அடுத்ததுன்னா என்னோட மார்க்கெட்டிங் தான் மேம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பெண்ணாக இருக்கும் போது அதை எப்படி வெளியில் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரொம்பவே இதாக இருந்துச்சு. அதுக்கு எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதே என்னோட வீட்டுக்காரவங்க தான். அவங்க வந்து தான் ஃபுல் மார்க்கெட்டிங் அவங்க தான் போவாங்க. ரெண்டு பேரும் போவோம், நான் வெளியில தான் வெயிட் பண்ணுவேன். அவங்க தான் போயிட்டு பேசி ஒரு ஷாப்லையும் பார்த்துட்டு கொடுத்துட்டு வருவாங்க. ஃபர்ஸ்ட்ல எல்லாருமே வாங்க யோசிச்சாங்க, அப்புறமா ஒரு சிலவங்கலாம் நிறைய வாய்ப்பு கொடுத்தாங்க. அது எனக்கு இப்போ வரைக்கும் ரிப்பீட்டாக அதிகமாகிட்டு தான் இருக்கு. ப்ராடக்டோட அளவு வந்து அதிகமாகிட்டு இருக்கு. அப்புறம் அடுத்த லெவல் நான் சொல்லணும்னா கவர்மெண்ட்ல நிறைய ஸ்டால்லாம் நிறைய போடுவாங்க மேம். எஸ்கச் மெம்பர்ஸ்க்கு அந்த மாதிரி கேவிக்கலையும் போடுவாங்க. அது எல்லாத்துலயுமே நான் அட்டென்ட் பண்ணுவேன். அதுக்கு எங்க வீட்லயும் பர்மிஷன் கொடுப்பாங்க. வெளியில போறதுக்காகவும் அதுல வாய்ப்பு கிடைக்கும். அதையும் நான் யூஸ் பண்ணிப்பேன். அப்பதான் எனக்கு வேற ஒரு மாவட்டத்துல இருந்து எனக்கு ஆர்டர் வரும். அதுக்காக அந்த இடத்தையும் நான் தேடி போனேன். அது மாதிரி சென்னையில போயிட்டு நாங்க ஸ்டால் போட்டிருந்தோம். பிடிஓ ஆபீஸ் மூலியமாக, வட்டார வளர்ச்சி அலுவலகம் மூலியமாக நான் போயிருந்தேன். அது மூலயமா போனதுலேயும் ஸ்டால் மூலயமா எனக்கு பெரிய லெவல்லையே மேம், வெளிநாடு போகிற அளவுக்கு வந்து எனக்கு அங்கே கஸ்டமர் கிடைச்சாங்க. அது எனக்கு ஒரு பெரிய இடம். அது அது அவங்க மூலயமா அவங்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் எங்களோட காண்டாக்டு, அவங்கள்ட்ட வாங்குறேன் நான் ரெகுலராக, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கன்னா அந்த மாதிரியும் சில அது குடும்பம் மாதிரி ஒரு காண்டாக்ட் வரும் தெரியுமா, அந்த மாதிரி காண்டாக்டும் அதில் நிறையா எனக்கு வந்திருக்கு மேம்.
0: சரிங்கம்மா, உங்களோட அனுபவங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி இந்த நிகழ்ச்சி கேட்குற இல்லத்தரசிங்க இந்த தொழிலுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தகவல் என்ன சொல்லுவீங்க?
1: முதல்ல நம்ம தோத்துடுவோம், அதை நம்ம வந்து யோசிக்கணும். இப்போதான் நம்ம வரோம், அடுத்து நம்ம போகுவோம், இதோட விட்டுறக்கூடாது. ஒரு ஒரு கிலோ செய்கிறோன்னா ஒரு கிலோவும் அப்படியே ஸ்டோர் ஆகும் மேம், போகாது. அதாவது பக்கத்தில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு வாங்குவாங்க. நான் ஃபேஸ் பண்ணதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அதை நம்ம தொழிலாக தொடங்கும் போது யாரும் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் யோசிப்பாங்க. எல்லா விதத்துலேயும் அதில் நிறையா நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதை எதையுமே நம்ம இது பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு போகணுன்னா நம்ம போய்கிட்டே இருக்கணும், ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். புதுசு புதுசாக ஆளை பாருங்கள், நான் பேச மாட்டேன் ரொம்ப அதிகமாக, எல்லார்கிட்டையும் டப்புன்னு போய் பேச மாட்டேன். ஆனால் இப்போ நான் பேசுகிறேன், என் ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ண நான் ஆரம்பிச்சிட்டேன். ஒருத்தவங்களை ஒரு 10 நிமிஷம் பேசுகிறேன்னா நான் என்னோட தொழிலையே சொல்லிவிடுவேன். அவங்க என்னோட ப்ராடக்டை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அந்த லெவலுக்கு நம்ம பேச்சிலாம் நம்ம மாற்றத்தை கொண்டுட்டு வந்தோம். அதை மாதிரி நம்ம நம்மளுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நம்ம அதை தொடர்ந்து விடாமல் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக முன்னேறலாம் மேம்.
0: நிச்சயமா, ஒரு பெண்ணால் சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது. அதுவும் இல்லத்தரசியா தன் குழந்தைக்காக ஆரம்பிச்சது, இன்னைக்கு வெளிநாடுகளில் உங்களோட விளைபொருட்களை மதிப்பு கூட்டி விற்பனை செய்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னா உங்கள் குடும்ப ஒத்துழைப்போட தான் வந்திருக்கீங்க இல்லைங்களா? மேலும் நீங்கள் உங்கள் தொழிலில் சிறக்கிறதுக்கு காரைக்கால் பண்பு சார்பாக வாழ்த்துக்கள்.
1: தேங்க்யூ மேம்.

0: அக்கா, சிறுதானியம் மூலம் சுயதொழில் செஞ்சு சாதிச்சுக்கிட்டு இருக்க காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை ஆர் சுதா அவங்க புதுசு புதுசா தயாரிக்கிறாங்க பாருங்கக்கா. ஏபிசி மால்டா வாழைப்பழ பவுடரா.
1: இவங்க என்னென்ன இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க, அரசாங்கத்தோட உதவி என்னென்ன கிடைக்குது அப்படிங்கறதையும் சொல்லிருக்காங்க.
0: ஆமாங்க்கா, இந்த மாதிரி நம்மளும் சுயதொழில் செய்யணும்னா என்னென்ன மாதிரியான சான்றிதழ்கள் தேவைப்படும் அப்படிங்கிற விஷயத்த கூட ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க. என்ன துளசியக்கா, நீங்க இந்த நிகழ்ச்சியை கூர்ந்து கவனிக்கிறத பார்த்தா நீங்க பண்ற சத்து மாவை விற்பனை செய்யறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க போல இருக்க.
1: ஆமா, நானும் ஒரு பெண் சக்தியாக வேண்டாமா?
0: கண்டிப்பாக்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது
2: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்டின்
0: உழவர் அரங்கம்.
2: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
0: காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட்.
3: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.

மேலேது உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. தண்ணீர் என்பது திரவ தங்கம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம். மழை நீர் மனிதனின் உயிர் காப்பு. அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி காரைக்கால். இதமான இந்த இரவு வேளையில் நேர்களை நீ கேட்கலாம் காற்றில் வரும் கானம். தொலைபேசி வழி நேயர் விருப்ப நிகழ்ச்சி.

மேபி இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்க நீங்கள் டயல் பண்ணுங்கள் 043-68 என்கின்ற முன் இணைப்பக எண்ணை தொட்டு 231-231 இன்னொரு நம்பர் உங்களுக்காக 299-480 இன்னொரு நம்பர் 299-580 அலைபேசி எண்ணாக 9566-42-7231 காரைக்கால் பண்பலை 100.3 இது காற்றில் வரும் கால். அது மட்டும் இல்லை, நம்ம காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் இன்னைக்கு உங்களுக்கான ஒரு போஸ்டர் ஒன்று கொடுத்துருக்கோம். காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற டைட்டிலில் அந்த போஸ்டரில் என்ன அன்றைக்கி உங்களுக்கான டைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஹைகோ கவிதை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நீங்கள் படித்ததில் ஹைகோ கவிதை நீங்கள் என்றைக்கு போஸ்ட் பண்ணலாம். சரி, தொடர்ந்து பேச போகிறோம், பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம், ஹைகோ கேட்க போகிறோம். இது காரைக்கால் எஃப்எம் 100.3 காற்றில் வரும் கானம். நம்ம நிகழ்ச்சியில் வர முதல் நேயர் சந்திக்க காத்திருக்கிறோம். யார் எங்கேருந்து வராங்க, என்ன பாடல் கேட்க போகிறாங்க, நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி காத்துட்டே இருப்போம்.

0: மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்.
2: தொலைபேசியில் நேர்ப நிகழ்ச்சிக்காக நேர்கள்

0: நம்முடைய விருப்பமான பாடலை கேட்க காத்திருக்கிறாங்க. கேட்டலாம். வணக்கம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: திருவாரூர் மாவட்டம் பனங்குடியிலிருந்து லதா பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க லதாமா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கார்த்திகிலே வரும் கீதம் படத்திலிருந்து கண்டேன் எங்கும் பூமகள்.
0: சரிங்க, பிடித்தமான பாடல் வரும்போது கேட்டு ரசிப்போம். ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.
1: நன்றிங்க சார்.

0: மற்றும்
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரும்

0: அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: பிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
2: பிய சதங்க மாளிகை காரைக்கால்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட் இதில் உள்ள
4: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
3: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்,
4: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத்பேஸ்ட்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நம்ம நிகழ்ச்சியில கூடிய அடுத்த நேயர் சந்திக்க காத்திருக்கிறோம். வணக்கம், காற்றில் வரும் கானம்.
8: வணக்கம் சார.
7: வணக்கங்க.
8: நம்முடைய மேற்கு முருகானந்தம்.
7: சொல்லுங்க முருகானந்தம் சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
8: படம் சார் பொண்ணுமணி.
7: சரி.
8: பாட்டு வந்து ஆடிப்பட்டம் தெரியவில்லை.
7: சரிங்க.
8: இந்த பாட்டு சார் பைஜோ.
7: ஓஹோ,
8: இது பைஜோ வருஷம் இருக்கிற இந்த பாட்டு.
7: சூப்பருங்க. ஆடி மாசம் வந்துருச்சுன்னா அந்த பாட்டை கேட்டுருவீங்க.
8: ஆடி மாசம் கேட்கறேன்.
7: சரிங்க சார், தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சியில் வந்ததுக்கு.
8: நன்றி. வணக்கம் சார்.
7: நன்றிங்க.

நிறைவு பெறுகிறது காற்றில் வரும் கானம். மீண்டும் காற்றில் வரும் கானம் தொலைபேசியில் நேரிற்ப நிகழ்ச்சி இன்றிரவு 8:30. நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். டெல்லியிலிருந்து

0: நேற்று நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வரும் கானம்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.

0: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம் தொலைபேசி வழி நேர் விருப்ப நிகழ்ச்சி. இன்றைக்கி நம்ம காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம், காற்றில் வரும் கானம் அப்படிங்கிற டைட்டில் பேஸில். என்ன இன்றைக்கான உங்களுக்கான கொஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு ஹைகூ கவிதை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த வகையில் நிறைய நேர்கள் வந்து ஹைகூ கவிதை கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு கடலூர் துறைமுகம் சுரேஷ் வந்து அனுப்பியிருக்காரு. அடுத்து என்ன அனுப்பியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது, இனிய இரவு வணக்கம். வானொலி குரல் மட்டும் உருவம் இல்லை, ஊருக்குள் ஒலிக்கிறது இனிமை பாட்டு. தனிமை அறைக்குள் தாயை போல பேசும் வானொலி பெட்டியே பழைய நினைவுகளை சுமந்து வரும் இரவும் மலரும் தாளாட்டு அப்படின்னு நினைப்பிருக்காரு. அடுத்து அன்னப்பன் பேட்டை ஜோதி சொல்றாங்க, இரவு வணக்கம் சார். வானம் அழுதது, பூமி சிரித்தது, புல் நுனியில் அப்படின்னு நினைப்பிருக்காங்க. வீரவநல்லூர் கருணாநிதி, இனிய இரவு வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு நினைப்பிருக்காரு. அடுத்து ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி என்ன அனுப்பியிருக்காங்கன்னா, அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிய இரவு வணக்கம். புரியாத பிரியம் புரியும் போது, அதை பிரியும் போது புரியும் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. ஹைகோ அப்படிங்கிறது துளிப்பா அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு 3 வரிக்குள்ளே ரொம்ப சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு விஷயத்தை புரிய வைக்கும். அந்த வகையில் அடுத்து காரைக்கால் நளினி, நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள். அடுத்து இனிய இரவு வணக்கம் சார் அப்படின்ட்டு பவித்ரமாணிக்கம் ரகுபதி அனுப்பியிருக்காரு. கொசு உடலில் நோய் இருக்கிறதா என தினம் தினம் இரத்தத்தை உறிஞ்சி எடுத்து செல்கிறது, ஆனால் அறிக்கை மட்டும் ரிப்போர்ட் மட்டும் தர மறுக்கிறது அப்படின்னு அனுப்பியிருக்காரு. இப்படி நிறைய ஹைகோஸ் வந்து நேர்கள் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க.
2: தங்க மாளிகையில் வைர திருவிடா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
3: தங்க மாளிகை காரைக்கால்.
1: தொலைபேசியில் நேரிற்பமாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றில் வரும் கான நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேர் சந்திக்க நம்ம அவளோட காத்திருக்கிறோம். வணக்கம், காற்றில் வரும் கானம். வணக்கங்க.
4: வணக்கம் சார்.
1: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
4: நாகை மாவட்டம் கருங்கண்ணிலிருந்து ரமேஷ் பேசுறேன்.
1: கருங்கண்ணி ரமேஷ் சார், சொல்லுங்க. ரமேஷ் சார்,
4: தருமபுரியிலிருந்து சந்தைக்கு வந்தீங்க.
1: சரிங்க, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாட்டில் வரபோது கேட்டு ரசிமா ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி வந்ததுக்கு.
4: நன்றி சார்.

0: பல்லுல ஒரே கூச்சம். ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
1: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல் பொடி.
3: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: ஆக்கூர்றது செல்லராஜா அவர் கமெண்ட் கொடுத்துருக்காரு, ஹைகோ அனுப்பியிருக்காரு. விழுந்ததும் இருண்டு விடுகிறது தெருவிளக்கின் வாழ்க்கை அப்படின்னு அனுப்பியிருக்காரு. சூப்பர் ஹைகோவா இருக்கு. அடுத்து பாருங்க யாருங்கிறத. மின்சார கண்ணன் நெஞ்சு குளிர்ந்து அனுப்பியிருக்காங்க. குழந்தைகள் விளையாடும் மரத்தடியில் பழங்களை நழுவ விடுகிறது அணில் அப்படின்னும், யானைக்கு இனிப்பு பிடிப்பது போலவே எறும்புக்கும் இனிப்பு பிடிக்கிறது கரும்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்றாங்க, வானொலி கவிதை வரிகள் கண்ணுக்கு தெரியாமல் காதல் சொல்லும் காற்று, தூரத்து ஒலியாய் துணையாய் வரும் பாட்டு, இரவின் மடியில் இனிய குரல் தாளம், ஏக்கம் தீர்க்கும் எல்லையில்லா காலம் அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஆரூர் கொடிக்கால் பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன் படித்ததில் பிடித்த ஹைகோ கவிதை, எவ்வளவு அறுத்து கூறு போட்டாலும் இனிப்பையே தருகிறது பலாபலம் அப்படின்னு அனுப்பியிருக்காரு.
4: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: நேரில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸின் உழவர்களுக்கு கேட்கலாம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்.
6: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி.
7: இந்த ஆடியில் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர் சில்க்ஸ்.
5: நேரில் நாளை

0: காலை 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடுங்குளூர் எண்ணெயின் இன்சொல்லும் வந்து கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடுங்குளூர் எண்ணெய். மேலும் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குபோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமேக்ஸ்.
1: கைவலி, கால்வலி, இடுப்பு வலி, எலும்பு தெறிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு விடுங்குளூர் எண்ணெய்.
0: நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்சியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: மேலும் நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் சைபால், அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் அளவில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் திருத்துறைப்பூண்டி ஏபிசி கோல்ட் பேலஸ்.
3: புத்தம் புதிய டிசைன்களில் தங்க நகைகளுக்கு கைராசி உங்கள்
4: ஏபிசி கோல்ட் பேலஸ் திருத்துறைப்பூண்டி.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் கும்பகோணம் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர்.
5: திருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் காணம். நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
6: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
6: பிள்ளையாடியிலிருந்து ராமு செந்தாமரை பேசுறேங்க சார்.
0: சொல்லுங்க செந்தாமரை. செந்தாமரை மேடம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு
6: படத்துல இருந்து ராக்கமா கை தட்டு போடுங்க சார்.
0: சரி, உங்களுக்கு பிடித்தமான அந்த பாடல் வரும்போது ரொம்ப பிடிக்குமோ அந்த பாட்டு?
6: ஆமாங்க சார்.
0: சரிம்மா, உங்களுக்காக அந்த பாடல் வருது கேட்போம். ரொம்ப நன்றிம்மா நிகழ்ச்சியில வந்ததுக்கு.
6: நன்றி, நன்றிங்க சார்.
0: சரிம்மா.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: இந்த ஆடி திருவிழாவை அதிக சலுகைகளுடன் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல கொண்டாடுங்க. புதிய தங்க நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கிராமுக்கு ₹300 கூடுதல் மதிப்பு. இச்சலுகை ஜூலை 15 முதல் ஆகஸ்ட் 15 வரை மட்டுமே.
2: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: நெல்லில் நாளை காலை 7 மணிக்கு திருத்துறைப்பூண்டி ABC கோல்ட் பேலஸ் வழங்கும் அட்ரஸ்க்க விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 5 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் பாட்டுக்கண்ண போட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேசிட்டா ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை மாலை 4:30 பைக்கிங் பனிகள் பிரீப்ஸின் தேநீர் நேரம். இந்நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் பைக்கிங் பனிகள் பிரீப்ஸ். காரைக்கால் பண்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குகிறார்கள் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி
0: மார்பிள்ஸ், ராஜஸ்தானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். பிரம்மாண்டமான திறப்பு விழா.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலை 100.3 நாம் இணைந்திருக்கிறோம். இது காற்றில் வரும் கானம். தொலைபேசியில் நேரிற்ப நிகழ்ச்சிக்காக வரக்கூடிய அடுத்த நேயர் சந்திக்க நாம் ஆளோட காத்திருக்கிறோம். சந்திச்செல்லாம் வணக்கம்.
6: வணக்கம் சார்.
3: வணக்கங்க.
6: சொல்லுங்க
3: முருகேசன் சார்.
6: சின்னவர் படத்துல.
3: சரிங்க. ரொம்ப நன்றிங்க நிகழ்ச்சி கேட்டு ரசிங்க.

0: தங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால்
2: நாளை இலட்சணித்தி வழங்குகிறார்கள். காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்,
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல், திருவாரூர் அருண் டர்பைசஸின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் டர்பைசஸ். செங்கல் சுரை மற்றும் விதையில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
3: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
4: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
3: ஜிஎல் மருத்துவமனை
4: காரைக்கால்.
2: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை காலை 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
0: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை,
5: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு
0: விபிஎன் கண் மருத்துவமனை. தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
1: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
2: நெல்லில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
6: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
2: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் மது கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: உபயோகப் பொருட்கள்
1: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
7: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ARC Commerce Jewels, பஜனை மடம் தெரு, மயிலாடுதுறை.
2: நெல்லில் நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை JKR பாலிகிளினிக், ஹார்ட் சுகர் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் JKR பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நேர்களே, நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை, விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா, மயிலாடுதுறை அன் காரைக்கால்.
1: கோபால் வி டூத் பேஸ்ட் இதில் உள்ள
8: இல்லைங்க, சால்ட் சுகர்னு அதை இதை சொல்லி உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஒரு முறை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
8: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
9: GRT Jewelers வழங்கும் ஆடி தங்க திருவிழா, சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறை.

0: வாகவும் பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும் வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRP ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRP ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சதங்க மாளிகையில் வைர திருவிழா, வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை.
4: பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால்.
5: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
6: காரைக்கால் பண்பலை 100.3 நம் நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் சார். கருப்பையா சார்
6: சொல்லுங்க. கருப்பையா சார், பாடல் வரும், காத்திருங்கள். ரொம்ப நன்றிங்க. நம்ம போஸ்டருக்காக நிறைய நேர்கள் வந்து நிறைய ஹைக்கோ அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நேரம் இல்லாத காரணத்தின் காரணம் அவங்க பேரை நச்சு படிச்சிடலாம் அப்படிங்கிற அவளோட நம்ம இருக்கிறோம். மேட்டுப்பாளையம் நாகராஜன் ஒரு அழகாக அனுப்பியிருக்கிறாங்க. சீர்காழி சம்பை சிவ சண்முகம் அனுப்பியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, காரைக்கால் கே மகேஸ்வரன், ஆக்கூர் மடப்புறம் நாச்சியா மன்சூர் இவங்க அனுப்பியிருக்காங்க. அடுத்து அமிர்தாயன் கோட்டை பாரிவல்லன், நாகை பாபு, அப்புறம் வந்து செந்தில் கண்ணன் பேரளம், அலிவலம் சக்தி முருகானந்தம், அடுத்து அமுதா சேகர் மே மாத்தூர்லேருந்து அனுப்பியிருக்காங்க, தேவனூர் ஜோதிலக்ஷ்மி அனுப்பியிருக்காங்க, அடுத்து மேலவூடுதுறை சேப்பு விஜய ராகவன், அடுத்து பத்மாவதி ஸ்ரீதர் தலத்தெரு காரைக்காலிலிருந்து, அடுத்து காரைக்கால் ஷாலினி ரியா அனுப்பியிருக்காங்க, பேரளம் சந்தோஷ்குமார் அனுப்பியிருக்காங்க, புதுத்துறையிலிருந்து செல்வகுமார் அனுப்பியிருக்காங்க. இப்படி நேயர்கள் வந்து அழகாக நிறைய ஹைக்கூவோட அவங்க பேர்களையும் டைப் பண்ணி அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா நேர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டவர்களுக்கும், பங்கெடுத்துக்கிட்டவர்களுக்கும், நமக்காக கமெண்ட் பண்ண அத்துணை நேர்களுக்கும் நன்றியை சொல்லும். இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது காற்றில் வரும் காலம்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் காற்றில் வருங்கானம். இந்நிகழ்ச்சியும் விளம்பரதார நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்னும் சில நொடியில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
5: Good evening, this is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Parliament passes bill to enhance funding and development of cooperative sector, also gives nod to legislation to rename state of Kerala as Keralam. Both houses refer Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to Joint Parliamentary Committee for further scrutiny.

0: நேற்றையது உங்கள் விமான காரைக்கால் பண்பலை 100.3. தண்ணீரை சேமிப்போம், வறட்சியை வெல்லுவோம். விவசாயத்தின் உயிர் நாடி தண்ணீர் வீணாக்காமல் காப்பது நம் கடமை. உங்கள் நலனில் அக்கறையோடு, இது ஆகாஷ்வாணி காரைக்கால்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
2: தன் அத்தை கடத்தப்பட்டிருப்பதற்காக நியாயம் கேட்க தஞ்சாவூருக்கு வந்து பழுவேட்டரையர்களிடமோ சக்கரவர்த்தியிடமோ

0: வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
1: தன் அத்தை கடத்தப்பட்டிருப்பதற்காக நியாயம் கேட்க தஞ்சாவூருக்கு வந்து பழுவேட்டரையர்களிடமோ சக்கரவர்த்தியிடமோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய ராணிமார்கள் கிட்டேயோ நியாயம் கேட்க இருப்பதாக பூங்குழலி ஆவேசத்துடன் தெரிவிக்கையில், நீ என்னுடன் நீதி கேட்க வருவாயா என்று சேந்தன் அமுதனிடம் பூங்குழலி வினவுகிறாள். நிச்சயமாக வருவேன் பூங்குழலி, நீ விரும்பினால் வருவேன். ஆனால் ஏன் நீ உன் மனத்தை இப்படியெல்லாம் குழம்ப விடுகிறாய்? எங்கெல்லாமோ வெகு தூரத்துக்கு போய்விட்டாயே. முதலில் உன் அத்தையை கண்டுபிடித்து காப்பாற்ற வேண்டியதல்லவா முக்கியமான காரியம்? அவளை பிடித்து கொண்டு போன துஷ்டர்களிடமிருந்து அவளை விடுதலை செய்ய வேண்டாமா? உன் தந்தை அண்ணன் முதலியவர்களிடம் சொல்ல வேண்டாமா?
2: அமுதா, என் அத்தை தெய்வீக சக்தி உள்ளவள். அவளுக்கு யாரும் எந்த விதமான கெடுதலும் செய்ய முடியாது. தமயந்தி வேடனை எரித்தது போல கண் பார்வையினாலேயே எரித்து விடுவாள். ஆகையால் அவளை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. ஆனால் இந்த சோழ சாம்ராஜ்யத்தில் பட்டப்பகலில் இவ்வளவு பெரிய அக்கிரமம் நடக்கிறதே! பராந்தக சக்கரவர்த்தியின் காலத்திலிருந்து இந்த நாட்டில் தர்மராஜ்யம் நடப்பதாக சொல்லுகிறார்கள். மகாசிவபக்தராகிய கண்டராதித்த மன்னர் அரசு புரிந்த நாட்டில் பசுவும் புலியும் ஒரு துறையில் தண்ணீர் குடித்தது என்று பெருமை பேசிக் கொள்ளுகிறார்கள். சுந்தர சோழரின் அரசாட்சியின் கீழ் சோழ நாட்டில் எந்த ஒரு சிறு பெண்ணும் இரவு பகல் எந்த நேரத்திலும் பயமின்றி பிரயாணம் செய்யலாம் என்று பறையறிந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியெல்லாம் புகழ்பெற்ற ராஜ்யத்தில் ஒரு மூதாட்டியை, காது கேள பேசத் தெரியாத ஒரு பேதை ஸ்திரீயை பட்டப்பகலில் துஷ்டர்கள் பிடித்து கொண்டு போவதென்றால் அது எப்படிப்பட்ட அக்கிரமம்? என் அத்தையை பற்றி கூட எனக்கு அவ்வளவு கவலை இல்லை. இன்றைக்கு என் அத்தைக்கே நேர்ந்தது, நாளைக்கு எனக்கு நேரலாம் அல்லவா? இன்னும் இந்த நாட்டில் உள்ள கன்னிப்பெண்கள் பலருக்கும் நேரலாம் அல்லவா?
1: சேந்தன் அமுதன் இப்போது குறுக்கிட்டு, ஆமாம், அத்தகைய அபாயம் இந்த நாட்டில் இப்போது இருக்கத்தான் செய்கிறது. சுந்தர சோழர் நோயாளியாக படுத்ததிலிருந்து சோழ நாட்டில் தர்மம் தலைகீழாக மாறிவிட்டது. கட்டுக்காவல் அற்றுப்போய்விட்டது. கன்னிப்பெண்களுக்கு அபாயம் எங்கே என்று காத்திருக்கிறது. ஆகையால் கன்னிப்பெண்களெல்லாம் கூடிய சீக்கிரம் கல்யாணம் செய்து கொண்டு விடுவதுதான் நல்லது என்றான். பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள்.
2: அமுதா, ஒரு கன்னிப்பெண் உன்னை கல்யாணம் செய்து கொண்டால் அவளை உன்னால் காப்பாற்ற முடியுமா? உனக்கு கத்தி எடுத்து போர் செய்ய தெரியுமா என்று கேட்டாள்.
1: மலரெடுத்து மாலை தொடுக்கவும் பதிகம் பாடி பரமனை துதிக்கவும் தான் நான் கற்றிருக்கிறேன். கத்தி எடுத்து யுத்தம் செய்ய நான் கற்கவில்லை. அதனால் என்ன, துடுப்பு பிடித்து படகுதள்ள நீ எனக்கு கற்றுக் கொடுத்து விடவில்லையா? அதுபோல வாள் எடுத்து போர் செய்யவும் கற்றுக்கொண்டு விடுகிறேன். மதுராந்தகத்தேவர் சிங்காதனம் ஏறி ராஜ்யம் ஆள ஆசைப்படும் போது நான் கத்திச்சண்டை கற்றுக்கொள்வதுதானா முடியாத காரியம் என்றான் சேந்தன் அமுதன். இதற்குள் பூங்குழலியின் அண்ணியை கட்டி போட்டிருந்த மரத்தடிக்கு அவர்கள் வந்து சேர்ந்தார்கள். அங்கே அந்த மாதரசியை காணவில்லை. அவளுடைய மண்டையில் பட்ட காயத்திலிருந்து தரையில் சிந்தியிருந்த இரத்தத் துளிகளை சேந்தன் அமுதன் பூங்குழலிக்கு சுட்டிக்காட்டினான்.
2: நன்றாக அடித்து விட்டிருக்கிறார்கள். அத்தையை பிடித்து கொண்டு போனவர்களுக்கு அண்ணி உளவு சொல்லவில்லை என்பது நிச்சயமாகிறது. ஆனால் அவள் வேறு யாருக்காக என்ன உளவு பார்த்து கொண்டிருந்தாள் என்பதை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்றாள் பூங்குழலி.
1: மாமன் மகளே, இதை கேள். இங்கே நடந்திருப்பதெல்லாம் காரணம் தெரியாத மர்மமான காரியங்களாயிருக்கின்றன. இரகசியத்துக்குள் இரகசியமாகவும் சுழலுக்குள் சுழலாகவும் இருக்கின்றன. எல்லாம் இராஜாங்கத்தோடும் இராஜவம்சத்தாரோடும் சம்பந்தப்பட்ட சிக்கல்களாயிருக்கின்றன. இவற்றை குறித்து நீயும் நானும் ஏன் கவலைப்பட வேண்டும்? நம்மை நாமே ஏன் சங்கடத்துக்கு உள்ளாக்கிக் கொள்ள வேண்டும்?
2: அமுதா, எவ்வளவு பெரிய இராஜாங்க விஷயமாக இருந்தால் என்ன, எத்தகைய மர்மமாக இருந்தால்தான் என்ன, என் அத்தை சம்பந்தப்பட்ட காரியத்தில் நான் கவலை எடுத்து பாடுபடாமல் இருக்க முடியுமா? உன் பெரியம்மாவின் கதியை பற்றி நீ சிந்திக்காமல் இருக்க முடியுமா?
1: என் மனதில் பட்டதை நான் சொல்லுகிறேன் பூங்குழலி. நான் பார்த்த ஏழெட்டு மனிதர்களுக்கு நடுவில் ஒரு பெண் பிள்ளையும் சென்றாள் என்று சொன்னேன் அல்லவா? அவள் என் பெரியம்மாவாக இருக்கக்கூடும் என்று சொன்னேன் அல்லவா? அவள் நடந்து போன விதத்தை பார்த்தால் கட்டாயப்படுத்தி அவளை அழைத்து போனதாக தோன்றவில்லை. தன் இஷ்டத்துடனே எதேச்சையாகச் சென்றவள் போலவே காணப்பட்டது.
2: இருக்கலாம் அமுதா, அப்படியும் இருக்கலாம். என் அத்தையின் இயல்பே அப்படி. எங்கேதான் அழைத்துப் போகிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காகவே அவளை இஷ்டப்பட்டு போயிருக்கலாம். அவளுக்கு விருப்பமில்லாவிட்டால் ஆயிரம் பேருக்கு நடுவிருந்தும் அவள் தப்பிச் சென்று ஓடிவிடுவாள். கோட்டை கொத்தளங்களும் பாதாள சிறைகளும் கூட அவளை பத்திரப்படுத்தி வைக்க முடியாது. ஆகையினால்தான் அத்தைக்கு நேர்ந்த ஆபத்தை பற்றி நான் அவ்வளவு கவலைப்படவில்லை என்று சொன்னேன். அத்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு பரிகாரம் தேடுவதே என் முக்கிய நோக்கம். அந்த அநீதி இன்றைக்கு இழைக்கப்பட்டதென்று 25 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட கொடும் அநீதி, அதற்கு பரிகாரம் கிடைக்கும் வரையில் எனக்கு நிம்மதி இல்லை என்றாள் பூங்குழலி.
1: கடவுளே, எவ்வளவு அசாத்தியமான காரியத்தில் உன் மனத்தை பிரவேசிக்க விட்டிருக்கிறாய்!

0: என்று சேந்தன் அமுதன் கூறி ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டான். சற்று தூரத்தில் பேச்சுக்குரல் கேட்டது. ஒரு குரல் பெண் குரலாக தோன்றியது. பேசியவர்களை தஞ்சாவூர் ராஜபாட்டை சந்திப்பில் அமுதனும் பூங்குழலியும் கண்டார்கள். அண்ணி ராக்கம்மாளுடன் பேசிக் கொண்டிருந்தவன் பழையாறை வைத்தியர் மகன் என்று அறிந்ததும் பூங்குழலியின் முகத்தில் அருவருப்பின் அறிகுறி காணப்பட்டது. ராக்கம்மாள் பூங்குழலியை பார்த்ததும், அடி பெண்ணே, படைத்து வந்தாயா? உன்னை கொன்று போட்டிருப்பார்களோ என்று பயந்து போனேன். இதோ பார், உன் அத்தையை காப்பாற்ற முயன்றதில் என் மண்டையில் எவ்வளவு பெரிய காயம்! வைத்தியர் மகனிடம் காயத்துக்கு மருந்து ஏதேனும் இருக்கிறதா என்று கேட்டு கொண்டிருந்தேன் என்றாள்.
1: கரையர் மகளுக்கு ஏதேனும் காயம் பட்டிருந்தாலும் மருந்து போட்டு குணப்படுத்துகிறேன் என்றான் வைத்தியர் மகன்.
0: பூங்குழலி அவனுக்கு மறுமொழி சொல்லாமல், அணி, அத்தையை பிடித்துக் கொண்டு எந்த பக்கம் போனார்கள் உனக்கு தெரியுமா என்று கேட்டாள்.
2: நான் பார்க்கவில்லை, தஞ்சாவூர் சாலையோடு போனதாக இந்த வைத்தியர் மகன் சொல்லுகிறான்.
0: அணி, நானும் அமுதனும் அத்தையை தொடர்ந்து போகிறோம், அப்பாவிடம் சொல்லிவிடு, வா முதா என்று பூங்குழலி அங்கிருந்து உடனே போகத் தொடங்கினாள். அப்போது வைத்தியர் மகன்,
3: பூங்குழலி, சற்று நில், உங்களால் அவர்களை தொடர்ந்து போக முடியாது. இங்கிருந்து சற்று தூரத்தில் காத்திருந்த குதிரைகள் மீதேறி அவர்கள் போகிறார்கள். என்னிடம் குதிரை இருக்கிறது. நான் வாயு வேக மனோவேகமாய் குதிரையை விட்டுக்கொண்டு சென்று அவர்கள் போய்ச் சேரும் இடத்தை கண்டுபிடித்து உங்களுக்கு சொல்லுவேன். அதற்கு பிரதியாக நீ எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். நீயும் உன் அத்தையும் படகில் ஏறிக்கொண்டு எங்கே போவதற்கு கிளம்பினீர்கள் அதை மட்டும் சொல்லிவிடு என்றான்.
0: பூங்குழலி, அணி, இவருடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் போகிறோம், அப்பாவிடம் மட்டும் சொல்லிவிடு என்றாள். வைத்தியர் மகன் அப்போதும் விடவில்லை.
3: ஆஹா, கரையர் மகளின் கர்வத்தை பார், என் உதவி தேவையில்லையாம் பெண்ணே. உனக்கு ஏன் என் பேரில் இத்தனை கோபம்? நீ அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொள்வதை நானா குறுக்க நின்று தடுத்தேன்? என்னை வஞ்சித்து ஏமாற்றிவிட்டு படகில் ஏற்றி கொண்டு போனாயே. அந்த வானர் குலத்து வந்தியத்தேவன் அல்லவா உன் ஆசை குகுந்த ராஜகுமாரனை நடுக்கடலில் தள்ளி கொன்று விட்டான்? என் பேரில் கோபித்து என்ன பயன் என்று சொல்லிவிட்டு ஹஹஹா என்று பொய்ச்சிரிப்பு சிரித்தான்.
0: பூங்குழலி கண்களில் தீப்பொறி பறக்க அவனை ஒரு தடவை விழித்து பார்த்துவிட்டு அமுதனுடைய கையை பிடித்து இழுத்துக்கொண்டு சாலையோடு மேலே சென்றாள். கொஞ்ச தூரம் போனதும், அமுதா, நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்த்தனாகிய வைத்தியரின் மகனை உயிரை பழிவாங்க வேண்டும். உன் கத்திக்கு முதல் பலி இவன்தான் என்றாள். இரவும் பகலும் வழி நடந்து பூங்குழலி சேந்தன் அமுதனும் தஞ்சாவூரை நோக்கிச் சென்றார்கள். ஏழு எட்டு குதிரை வீரர்கள் ஒரு பெண்மணியை அழைத்துச் சென்றதை குறித்து வழியில் விசாரித்துக் கொண்டு போனார்கள். பாதி வழி வரையில் கொஞ்சம் தகவல் கிடைத்தது, அப்புறம் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயினும் தஞ்சாவூர் வரையிலும் போய் தேடி பார்த்து விடுவது என்று போனார்கள். சேந்தன் அமுதனுக்கு இந்த பிரயாணம் வெகு உற்சாகமாக இருந்தது. பூங்குழலியுடன் பேசி கொண்டு சென்றது உற்சாகத்துக்கு ஒரு காரணம், கத்திப்பயிற்சி பெற்றுக்கொண்டே போனது மற்றொரு காரணம். கோடிக்கரைக்கு அருகிலேயே பூங்குழலிக்கு தெரிந்த ஒரு கொல்லுப்பட்டறையில் அவன் ஒரு கத்தி வாங்கி கொண்டிருந்தான். போகும்போதெல்லாம் அதை சுழற்றி கொண்டே போனான். சில சமயம் எதிரில் பகைவன் வருவதாகவும் அவனுடன் சண்டை போடுவதாகவும் எண்ணிக்கொண்டு கத்தியை தாறுமாறாக வீசினான். அவ்வப்போது பூங்குழலி அவனுக்கு கத்தியை இப்படி பிடித்து கொள்ள வேண்டும், இப்படி சுழற்ற வேண்டும் என்று கற்பித்து கொண்டு வந்தாள். இதனால் இரண்டு பேருக்குமே பிரயாணம் உற்சாகமாயிருந்தது. தஞ்சாவூர் கோட்டை கண்ணெதிரே தென்பட்ட போதுதான் வந்த காரியத்தை எப்படி சாதிப்பது என்ற கவலை பூங்குழலிக்கு ஏற்பட்டது. அவளுடைய கவலையை சேந்தன் அமுதனும் சேர்ந்து பகிர்ந்து கொண்டான். கோட்டைக்குள் பிரவேசிப்பதே பிரம்ம பிரயத்தனமான காரியமாயிற்றே. பூங்குழலி எண்ணியுள்ள காரியங்களையெல்லாம் எப்படி நிறைவேற்றுவது? வந்தியத்தேவனுடைய அகடவிகட சாமர்த்தியங்களெல்லாம் சேந்தன் அமுதனுக்கு நினைவு வந்தன. அவனுடைய சாமர்த்தியங்களில் பத்தில் ஒரு பங்கு தனக்கு இருக்கக்கூடாதா? அல்லது அந்த வந்தியத்தேவனே இந்த சமயம் இங்கே வரக்கூடாதா? வந்தியத்தேவனாயிருந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் எப்படி நடந்து கொள்வான் என்று சேந்தன் அமுதன் சிந்திக்கத் தொடங்கினான். அந்த சமயத்தில் சாலையில் மூடுபல்லக்கு ஒன்று வந்தது. சூரியன் மேற்கு திசையில் மறைந்து இருள் சூழ்ந்த அந்த நேரம் மூடுபல்லக்கின் மேல் திரையில் பனைமரச் சித்திரங்கள் காணப்பட்டன. ஆஹா, பழுவூர் இளையராணியின் பல்லக்கு போலல்லவா காண்கிறது! கோட்டைக்கு வெளியிலேயே பழுவூர் ராணியை சந்தித்து முத்திரை மோதிர இலச்சினையை பெற முடியுமானால் எவ்வளவு சௌகரியமாயிருக்கும் என்று அமுதன் எண்ணினான். இதை பூங்குழலியிடமும் வெளியிட்டான். அவளும் அது நல்ல யோசனைதான் என்று சொன்னாள். ஆனால் மூடுபல்லக்கின் உள்ளே இருக்கும் ராணியை எப்படி பார்ப்பது? சிவிகைக்கு பின்னும் காவலர்கள் போகிறார்களே, பல்லக்கின் அருகிலே போக முயன்றாலே அவர்கள் தடுப்பார்கள் அல்லவா?
4: அமுதா, கவலைப்படாதே, தஞ்சாவூர் கோட்டை இன்னும் அரைக்காதம் இருக்கிறது, அதற்குள் நமக்கு ஏதேனும் சந்தர்ப்பம் கிட்டாமல் போகாது என்றாள் பூங்குழலி. எதிர்

0: வாராத விதத்தில் அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிட்டியது.
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: தான் அத்தைக்கு, அதாவது சேந்த நமுதனின் பெரியம்மாவுக்கு நேர்ந்த துன்பத்துக்கு பரிகாரம் தேட போறதா வெறி கொண்டிருக்கிறா பூங்குழலி. சக்கரவர்த்தியை பார்க்க முடியாட்டா பழுவேட்டரையர்கள், இல்லையா முதன் மந்திரி பிரம்மராயர், அதுவும் இல்லையா பழையாறை ராணிமார்கள். இப்படி முறையிடுவேன், இந்த அநீதிக்கு பரிகாரம் கிடைக்கிற வரையில் விடமாட்டேன். பிசாசா கூட மாறி நீதி நீதினு அலைவேன். அமுதா, நீயும் என்னோடு வருவாயா? எத்தனையோ கசப்புகளை விழுங்கி இருக்கிற அத்தானின் கனிவான மறுமொழி நம்ம நெகிழச்சி இது. நீ விரும்பினால் வருவேன். நலச்சரித்திரம் மகாபாரதத்தில் வர கிளை கதைகளில் ஒன்று. இன்னைக்கு ஏறத்தாழ 500 ஆண்டுகளுக்கு முன்னால புகழேந்தி புலவர் வெண்பாக்களால் ஆன நூலை இயற்றினார் நளவெண்பா. நளனும் தமயந்தியும் பல சோதனைகளை கடந்து மீண்டு வந்த வரலாறு எல்லாருக்கும் தெரியும். காட்டில் தமயந்தியை மலப்பாம்பு விழுங்கிக்கிட்டு இருக்கு. அவளுடைய அழுகுரலை கேட்டு ஒரு வேடன் ஓடி வந்து காப்பாத்திடுறான். நாத்த அழுதழுக்க நன்றி சொல்கிறா தமயந்தி. ஆனால் தீய எண்ணம் கொண்ட அந்த வேடன் தன்னோட வரும்படி வற்புறுத்துறான். அச்சத்துடன் ஓடத் தொடங்குறா, அவளை துரத்தி ஓடுறான். தன் கற்பின் திறனை காட்ட வேண்டிய நிலை. சீற்றத்துடன் அவனை விழிச்சு பார்க்க அந்த பார்வையிலேயே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். மான பிடிக்க ஓடுற புலி போல அவன் துரத்தி வந்ததையும் அவளுடைய பார்வையால சாம்பல் ஆனதையும் வர்ணிக்கிறார் புகழேந்தி. தீக்கட் புலி தொடர செல்லும் சிறுமான் போல் ஆக்கை தளர அலமந்து போக்கற்று சீரா விழித்தாள் சிலைவேடன் அவ்வளவில் நீராய் விழுந்தான் நிலத்து. தீப்பொறி பறக்க பினாக பாணிய ஒரு தடவை முறைச்சு பார்த்துட்டு அப்பால் நகர்ந்ததும், அமுதா நீ கத்தி எடுத்து போர் செய்ய கற்றுக்கொண்டதும் முதலில் இந்த தூர்தனாகிய வைத்தியர் மகனின் உயிரை வாங்க வேண்டும்னு பூங்குழலி கருவினதை கேட்டோம். தூர்த்த ஏமாற்று வேலைன்னு பொருள் கொண்ட வேர்ச்சொல். இதிலிருந்து வந்தது தூர்த்தன். இதுக்கு காமுகன், பஞ்சகன், கொடியவன் என்றெல்லாம் அர்த்தம் உண்டு. தஞ்சை கோட்டையை நெருங்க நெருங்கத்தான் பூங்குழலிக்கு தான் எடுத்துக்கிட்ட காரியத்தில் இருக்கிற நடைமுறை சிக்கல் விளங்குது. சேந்தன் அமுதனுக்கோ அவளை பற்றின கவலை. வந்தியத்தேவனுடைய அகட விகட சாமர்த்தியங்களில் 10 ஒரு பங்கு கூட தனக்கு இல்லையேன்னு ஆதங்கம். அகடுன்னா மறைவு, அகடம் கபடம், விகடம் இது மாறுபட்ட செயலை குறிக்கிற சொல். அகட விகடம் இந்த தொடர் தந்திரம் நயம்பட பேசி சாமர்த்தியமாக வேலையை முடித்து கொள்வது. கடம்பூரில் தற்சமயம் இருந்துகிட்டு இருக்கிற வந்தியத்தேவனை நினைச்சுக்கிட்டா கூட போதுமே, ஏதாவது யுக்தி பண்ணலாம் பார்ப்போம்.
1: செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: நெல்லை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. நேயர்களின் கேட்டு ரசிக்கலாம் கோபால் பல்பொடியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத் பேஸ்ட்
3: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
4: டெய்லி கோபால் பல்பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
2: கோபால் பல்பொடி.
5: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: நெகிழினி கேட்கலாம் கிறங்கலாம், இது இசை ஊஞ்சல். இன்றைய நிகழ்ச்சியில் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த படங்களில் இருந்து ஒரு சில பாடல்கள் உங்களுக்காக

0: தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்
1: பிஎஸ் சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைரநகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி.

0: விலை பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: டிஎஸ்ஆர் தங்க மளிகை காரைக்கால்.
2: நெல்லில் அணில் சனித்தி வழங்குவோர் காரைக்கால், திருச்சி, நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்,
3: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பலியன்கள் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் வைக்கிங் பலியன்கள் பிரீப். நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபுராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: மேலும் நாளிரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அதிக மகசூலி அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லும்போது ஒளி விழா வரும். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பு வீடுகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இது காற்றலையில் கானலையை வீசிக் கொண்டிருப்பதிலும் காரைக்கால் பண்பலை 100.3 இது இசை ஊஞ்சல்.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 நாளை எல்ஷன் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நேரில் நாளை எல்ஷன் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் PSR தங்க மாளிகை. காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. காரைக்கால் பண்பலை 100.3 நாளை எல்ஷன் அனைத்தையும் வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சேல்.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் August 14 to 17 வரை 4 நாட்களுக்கு மட்டும்.
3: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேற்று இனிமையான இரவு பொழுதில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோபால் பல்பொடியின் இசை ஊஞ்சல். இனி வருகிறது அம்மன் கோவில் கிழக்காலை படத்திலிருந்து இந்த பாடல்.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தை காண அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: நேர்களுக்கு காரைக்கால் PSR தங்க மாளிகையின் உளம்கனிந்த நல்வாழ்த்துக்கள். காரைக்கால் PSR தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. நேர்களுக்கு உளம்கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள் கோபால் பல்பொடி. காரைக்கால் அண்ட் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வெல்லரி.
5: புதிய கோபால் வி டூத்பேஸ்ட்
6: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட். கோபால் வி டூத்பேஸ்ட்
0: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 800 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ் சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
9: தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
10: PSR தங்க மாளிகை காரைக்கால்.
11: முந்தி முந்தி விநாயகரே, 33 கோடி தேவர்களே, நீர் கொடுத்த நீரை எல்லாம் நீர் கொடுத்த நிலத்துக்கே பாய்ச்ச போறே. சீராக ஏரோட்டி பார் முழுக்க சோறு கொடுத்து காக்க போறேன்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது கோபால் பல்பொடியின் இசை ஊஞ்சல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் கோபால் பல்பொடி.
1: சரியான அளவுகளில் தத்ரூபமாக சாமி படங்கள் வாங்கி சந்தோஷமா சாமி கும்பிடணும்னா கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு தான் போகணும். வாங்க கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடைக்கு வாங்க.
2: முதல் தரமான ஆடைகளும் முற்றிலும் தள்ளுபடி விலையில் பற்பல காம்போ ஆஃபர்கள் நாகப்பட்டினம்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம் நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
5: வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
6: நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். குடும்ப வாழ்க்கையோட இலக்கணம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுதான். இந்த ரெண்டு பேருக்குள்ள நிறைய சிக்கல், இந்த சிக்கல்கள் தான் இன்னைக்கு பட்டிமன்றங்கள்ல, பேச்சரங்கங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல ரொம்ப இருக்கு. இதை எப்படி சரி பண்றது? ரொம்ப அழகா ஒரு உதாரணம், அந்த உதாரணம் நம்ம

0: எப்படி இருக்கணும் சொல்றாங்க. மனித உடம்புல ரொம்ப அற்புதமான உறுப்புனா அதுல கண்ணு, ரெண்டு கண்ணு இருக்கு. ஆனா ரெண்டு கண்ணும் வேற வேற காட்சியா பாக்குது, இல்ல ரெண்டும் சேர்ந்து ஒரே காட்சி தான் நமக்கு பாக்குது. ஒரு கண்ணு கிழக்கு பாக்குறது, இன்னொன்று கண்ணு மேற்க பாக்குறதா இருந்தா நம்மால ஒரு அடி கூட நடக்க முடியாது. இந்த இயற்கை உண்மையை இல்லற வாழ்க்கைக்கான உன்னதமான பாடமாக நன்னறி ஒரு அருமையான பாட்டை சொல்லுதுங்க. மதி போன்ற முகமுடையவிலேன்னு கூப்பிட்டுட்டு என்ன சொல்ற, நமக்கு ரெண்டு கண் இருந்தாலும் ஒரே காட்சி தானே பாக்குது. அது போல கணவன் மனைவி ரெண்டு மனிதர்கள் இரண்டு உடல்களாக இருந்தாலும் வாழ்க்கையினுடைய உயர்ந்த நோக்கங்கள்ல ஒரே மனசோட இருக்கணும்னு சொல்றாங்க. காதல் மலையாளும் காதலனும் மாறு இன்றி வீதியில் உருகருமம் செய்யவே ஊதுகளை என் இரண்டும் ஒன்றும் மதியன் முகத்தாய் நோக்குமால் கண்ணிரண்டும் ஒன்றையே காண். பொருள் என்ன, ரெண்டு பேரும் எல்லா விஷயத்திலும் ஒரே கருத்தை கொண்டிருக்கணும் அப்படின்னு இல்லைங்க. கருத்து வேறுபாடு இருக்கலாம், விருப்பங்கள் மாறுபடலாம், ஆனா குடும்பத்தோட நன்மை, பிள்ளைகளோட எதிர்காலம், நேர்மை, அன்பு, இது போன்ற அடிப்படை வாழ்க்கை மதிப்புகள்ல ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு நிற்கணும். அதுவே இல்லறத்தோட வலிமை. ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி போட்டி போட்டுக்கிறது இல்ல, ஒரு கண் என்னோட ஒன்னு உயர்ந்தது அப்படின்னு நினைக்கிறது இல்ல, மாறா மற்றொன்றை ஒன்று முழுமைப்படுத்துகிறது. அது போல குடும்ப வாழ்க்கைங்கிறது வெற்றி தோல்விகளினுடைய போட்டி இல்லைங்க, அது பயணம் சொல்றாங்க. இன்னைக்கு உலகில நம்ம குடும்பங்களை பிரிக்கிறது பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லைங்க. பேசாம இருக்கிறது, நாங்கிற அந்த அகங்காரம், இதே உறவுகளை பலவீனப்படுத்துகின்றன. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் கேட்கணும், ஒருத்தர் சோர்ந்து போனா இன்னொருத்தர் தாங்கணும், ஒருத்தர் தடிமாறுனா இன்னொருத்தர் கை கொடுக்கணும். அப்பதாங்க இல்லறம் இனிமையானதாக இருக்கும். இரண்டு கண்கள் இணைந்தால்தான் பார்வை தெளிவாகிறது, இரண்டு மனங்கள் இணைந்தால்தான் குடும்பம் ஒளிர்கிறது. வீடுங்கிறது சுவர்களால் கட்டப்பட்டது இல்லைங்க, புரிதல்களால் கட்டப்பட்டது. அன்பும் விட்டுக் கொடுத்தலும் ஒருமித்த எண்ணமும் இருக்கும் இல்லறமே உண்மையான இல்லம். இந்த சிந்தனையோட இரண்டு கண்கள் ஒரு பார்வை, இரண்டு இதயங்கள் ஒரு வாழ்க்கை என சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடையின் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை, தார்பாய்கள், கிரினேட், ஓஸ் நரம்பு விலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர், விரைவில் மயிலாடுதுறை.

0: நெற்கதிர் உங்கள் அபிமான காரைக்கால் பண்பலை 100.3. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், மரக்கன்று நடுவோம், நாட்டை உயர்த்துவோம். உங்கள் நலனில் அக்கறையோடு இது காரைக்கால் பண்பலை 100.3. இனிமையான இந்த இரவு பொழுதில் நேரில் இனி கேட்டு ரசிக்கலாம் இரவும் மலரும். நேரம் 10 மணி.
1: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
0: இனிமையான இந்த இரவு வேளையில் இதமான இனிய காலத்தை வென்ற காவிய கானங்கள் நம் மனதை தொட இதோ வருகிறது நேர்களே. தொடக்கமாக ராஜா படத்திலிருந்து
2: ராஜா.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இனி வருகிறது கே வி மகாதேவனுடைய இசையில் டி எம் சௌந்தரராஜன் பே சுசீலா பாடியிருக்கும் பாடல். காக்கும் கரங்கள் படத்திற்காக பாடல் எழுதியிருக்கிறார் கவிஞர் வாலி.

இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திரு உலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.

0: நெல்லி நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அருண்ரபேசிசின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் ஜிஎல் ஹாஸ்பிட்டல். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ். செங்கல் சுளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லிசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை பிற்பகல் 2 மணிக்கு நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இணைந்திருக்கிறோம் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் வருகிறது மாலையிட்ட மங்கை படத்திற்காக இந்த இனிய பாடல் உங்களுக்காக. கண்ணதாசன் வரியாக, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் வருகிறது டி ஆர் மகாலிங்கம் அவர்களின் குரலில்.

0: சதங்க மாளிகையில் வைர திருவிழா வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய் இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: தங்க மாளிகை காரைக்கால் நாகப்பட்டினம்.

இனிமையானது இரவு பொழுதில் இன்ப இசையோடு இரண்டரை கலந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலர் நிகழ்ச்சி. 1973 வெளிவந்த படமான பொன்னூஞ்சல் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல். டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவுடைய குரலில், எம் எஸ் சுசாதனுடைய இசையில், கண்ணதாசனுடைய பாடல் வரிகளாக ஒளிவிழா வருகிறது இதோ.

மூன்றில் நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சிக்காக இனி 1954 வெளிவந்த படமான பெண் படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல். பாடலுக்கு இசை ஆர் சுதர்சனம், பாடலுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் ஜே பி சந்திரபாபு.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர் நிகழ்ச்சியை வழங்குகிறார் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை. நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி லட்சுமி இன்சொல்லும்போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்லர்ஸ்.
3: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் பஜனை மடம் தெரு மயிலாடுதுறை.
2: இனி வருகிறது கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு கே வி மகாதேவனுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் சுசீலா பாடியிருக்கும் இந்த பாடல் 1963 வெளிவந்த படமான இருவர் உள்ளம் படத்திலிருந்து வருகிறது இந்த இனிமையான பாடல்.

0: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் இது காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலரும் நிகழ்ச்சியோடு. நாளை பிற்பகல் 2:05 மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் மயிலாடுதுறை ஜேகேஆர் பாலிகிளினிக். ஹார்ட், சுகர், பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள் ஜேகேஆர் பாலிகிளினிக் மயிலாடுதுறை. நாளை பிற்பகல் 2:30 திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனையின் டாக்டரிடம் கேளுங்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் திருவாரூர் விகே ஆயுர்வேதா மருத்துவமனை. விகே ஆயுர்வேதா மருத்துவமனை மற்றும் கோட்டக்கல் ஆரிய வைத்தியசாலா மயிலாடுதுறை காரைக்கால். இனி வருகிறது AM ராஜா ஜிக்கியினுடைய குரல்களில் புகுந்த வீடு படத்திலிருந்து.

0: இரண்டு தலைமுறைகளின் நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் காரைக்கால்.
1: வருவது மீனவ நண்பன் படத்திற்காக.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நிகழ்ச்சி நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளி வரும் பாட்டை கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் வைக்கிங் பனியன் பிரீப்ஸ்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
2: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் காரைக்கால் உங்கள் கடை. தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர். மேலும் நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: நாளிரவு 7:25 மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்
5: புன்னகை வாங்கி.
2: காரைக்கால் பண்பலையில் நான் எழுச்சி அனைத்தையும் வணங்குகிறார்கள் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
6: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
7: நெர்லகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நாளை எழுச்சி அனைத்தையும் வழங்குகிறார்கள் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. நாளிரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடையின் என் சொல்லும் போது கேட்கலாம். நிகழ்ச்சியினை வழங்குகிறார்கள் நாகப்பட்டினம் உங்கள் கடை. தார்பாய்கள் கிரினேட் ஓஸ் நரம்பியலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். காரைக்கால் பண்பலை 100.3 வருகிறது வி குமார் அவர்களின் இசையில். பொம்மநாட்டம் படத்திற்காக TM சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியிருக்கும் இந்த பாடல். பாடல் வரிகள் கவிஞர் வாலி.

0: ஆடிப்புற பெருவிழாவை முன்னிட்டு நாளை மாலை நடைபெறும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜர் திருக்கோயில் அருள்மிகு ஸ்ரீ கமலாம்பாள் திருத்தேரோட்டத்தைக்கான அனைவரையும் அன்புடன் வரவேற்பது காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
1: இனி வருகிறது 1962 வெளிவந்த படமான பாசம் படத்திற்காக ஜானகி பாடியிருக்கும் இந்த பாடல். விஸ்வநாதன் ராமமூர்த்தியினுடைய இசையில் கவிஞர் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளாக ஒளிவிழா வருகிறது.

0: பிரிய சதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
1: பிரிய சதங்க மாளிகை காரைக்கால்.

0: நான் நிகழ்ச்சி அனைத்து வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை மட்டுமே. காரைக்கால் பண்பலை 100.3 நாள் நிகழ்ச்சி அனைத்து வழங்குவோர் திருச்சியன் சேலம் மங்களன் மங்கள், திருவாரூர் மகாராஜா சில்க்ஸ்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
2: திருவாரூர் மகாராஜா ஆடி அதிரடி சேல் ஆகஸ்ட் 14 முதல் 17 வரை, 4 நாட்களுக்கு மட்டும்.
0: காரைக்கால் பண்பலை 100.3 இரவு மலர் நிகழ்ச்சிக்காக இனி வருகிறது கண்ணதாசனுடைய பாடல் வரிக்கு. கே வி மகாதேவனுடைய இசையில் 1972 வெளிவந்த படமான வசந்த மாளிகை படத்திற்காக பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களுக்கு கோபால் பல்பொடியின் உலங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள்.
1: புதிய கோபால் வி டூத் பேஸ்ட்,
2: உங்க ஃபேமிலி டென்டிஸ்ட், கோபால் வி டூத் பேஸ்ட்.
0: நேர்களுக்கு காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் உளங்கிணைந்த நல் வாழ்த்துக்கள். காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி. பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை August 18 வரை மட்டுமே. காரைக்கால் பண்பலையில் நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது இரவு மலரும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக இனி வருகிறது ஆர் சுதர்சனம் அவருடைய இசையில் சி எஸ் ஜெயராமன் எஸ் ஜானகி இணைந்து பாடியிருக்கும் இந்த பாடல் தெய்வ பிறவி படத்திற்காக நாராயண கவியினுடைய பாடல் வரிகளாக வருகிறது. பாடலின் படம் வெளிவந்த ஆண்டு 1960.

0: தலைமுறைகளை நம்பிக்கை. இப்போது ஒரு பிரம்மாண்ட புதிய ஆரம்பம். நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு திறப்பு விழா அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் தாரைக்கால்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களுக்கு உளம் இணைந்த நல் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். திருச்சி அன் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் வேர்ல்ட் கிளாஸ் கசாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ்.
1: நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ் அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் கஸாரியா சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் பிரம்மாண்டமான திறப்பு விழா.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
0: இனி வருகிறது கேவி மகாதேவனுடைய இசையில் கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு குரல் கொடுத்திருக்கிறார் பே. சுசீலா கந்தன் கருணை படத்திற்காக.

0: சோமானி மற்றும் ஜாக்வார் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் திறப்பு விழா. இந்தியாவின் முன்னணி தொழில் அதிபர்கள், அரசியல் தலைவர்கள், திருவுலக நட்சத்திரங்கள் கலந்து கொள்ளும் பிரம்மாண்டமான திறப்பு விழா ஆகஸ்ட் 19 காலை 10 மணிக்கு அனைவரையும் வரவேற்கிறது. நியூ ராஜஸ்தானி மார்பில் ஸ்டாரிகால்
1: பியசதங்க மாளிகையில் வைர திருவிழா. வைர நகைகளுக்கு 35% வரை தள்ளுபடி, பழைய தங்க நகைகளுக்கு கூடுதல் 1000 ரூபாய். இச்சலுகை ஆகஸ்ட் 18 வரை.
2: தங்க மாளிகை காரைக்கால்.
3: இரவு மலரும் நிகழ்ச்சி நிறைவாக ஒழிக்கும் பாடலின் படம் பாவ மன்னிப்பு.

நிறைவு பெறுகிறது, இரவும் மலரும். நேர்களை நாம் இணைந்திருக்கிறோம். இது காரைக்கால் பண்பலை 100.3. காற்றலையில் நாளை நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் மகாராஜா சில்ஸ், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி, திருச்சி என் சேலம் மங்கடல் மங்கள், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸ். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, நிகழ்ச்சி குறிப்புகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குகிறார் முனைவர் ஜே ஆறுமுக பெருமாள் அவர்கள், படைப்பு மதுரை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவேரி அசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸின் உள்ளவர்களுக்கு. 6:40 ஸ்ரீ லலிதாம்பாள் சித்தா ஃபார்மா விடங்குலூர் எண்ணெயின் இன்சொல்லமது. வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்சியல் ட்ரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேபின் பசுந்தளிர். பங்கேற்கும் பங்கேற்பவர் செல்வி டி தீபிகா அவர்கள். நாளை காலை 7:25 சைபாலின் தகவல் நேரம், 7:30 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் காலை காம்போ. நிகழ்ச்சியில் சேவை செய்திகள் இடம்பெற கேட்கலாம். 8:05 திருவாரூர் மகாராஜா சில்ஸின் துள்ளிவரும் பாட்டு. 8:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரியின் வைக்கிங் பனியன் பிரீப்ஸின் துள்ளிவரும் பாட்டை கேட்கலாம். 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருணர் பைசஸின் நலமாய் வாழ. நிகழ்ச்சியில் சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ்புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 9:05 திருச்சி என் சேலம் மங்களன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் செய்தியும். 9:35 திருச்சி என் காரைக்கால் நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் பாயிண்ட் டு பாயிண்ட். 10:05 சிந்தனை அரங்கம், அவையறிந்து பேசுதல் என்ற தலைப்பில் நேயர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11:00 வணக்கம் தோழி ஒளி உலா வரும். நாளை பிற்பகல் 12:00 எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகையின் மனதில் நின்றவை. நேயர்கள் கடிதங்கள் வெளியே விரும்பி கேட்ட திரைப்பட பாடல்கள் இடம்பெறும் நிகழ்ச்சி. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகையின் பசுந்தளிர். பங்கேற்பவர் செல்வி டி தீபிகா அவர்கள். 12:55

0: பன்னிசை நிகழ்ச்சியில் கனநாதா என தொடங்கும் பாடல் பாடியவர் சுதா ரகுநாதன் அவர்கள். ஒரு மணிக்கு திருச்சியின் சேலம் மங்களல் மங்களின் தேன் மழை கேட்கலாம். பரவசப்படுத்தும் பாடல்களாக பவனி வரும். 1:55 மெல்லிசை, நாளை மதியம் 2:05 லஞ்ச் பிரே. நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை JKR பாலி கிளினிக்கின் டாக்டரிடம் கேளுங்கள். நாளை மதியம் 2:30 திருவாரூர் VK ஆயுர்வேதா ஹாஸ்பிட்டலின் டாக்டரிடம் கேளுங்கள். நிகழ்ச்சியில் மன்னார்குடி ஆயுர்வேத மருத்துவர் டாக்டர் எஸ் அருள்மொழி அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சியாக மலர காத்திருக்கிறது. நாளை மதியம் 3:00 திருவாரூர் மகாராஜ் சில்ஸின் காரைக்கால் திருச்சி நியூ ராஜஸ்தானி மார்பிள்ஸின் LSE லைக் ஷேர் கமெண்ட் கேட்கலாம். 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி வைக்கிங் விளையாள் பெரியப்ஸின் LSE லைக் ஷேர் கமெண்ட் கேட்கலாம். 4:00 களம் காண்போம் நாகப்பட்டினம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் டேக்வாண்டோ பயிற்சியாளர் தேசிய தங்கப்பதக்கம் வென்ற என் தர்மராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேரலை. நாளை மாலை 5:15 அலையோசை கேட்கலாம். 5:30 திருவாரூர் அருள்மிகு தியாகராஜ சுவாமி திருக்கோவில் அருள்மிகு கமலாம்பாள் ஆடிப்பூர திருத்தேரோட்டத்தின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர் கிரிஜா புரட்சி கனி. 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்லர்ஸின் இன்சொல் அமுது. வழங்குகிறார் திருவாரூர் முனைவர் இரா அறிவழகன் அவர்கள். 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ். சீரான உணவு முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் எஸ் புதூர் பொது மருத்துவர் என் ராஜா அவர்கள். 6:45 இசைத்து வருகை. நள்ளிரவு 7:00 இந்திய அரசின் சட்டம் மற்றும் நீதித்துறையின் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரத்தின் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் கிசான் வாணியில் அறிவோம் அகற்றுவோம் பார்த்தீனியம். காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பயிராக்கவியல் துறை பேராசிரியர் முனைவர் சரவணன் அவர்கள் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி கேட்கலாம். 8:00 காற்றில் வரும் கானம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சல், 8:30 திருவாரூர் மகாராஜா சில்ஸ் திருச்சி அண்ட் சேலம் மங்களல் மங்களின் காற்றில் வரும் கானம் கேட்கலாம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 பொன்னியின் செல்வனுங்க, 9:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் வளரி, காரைக்கால் PSR தங்க மாளிகை இசை ஊஞ்சல் கேட்கலாம். இதுவரை கேட்டது காற்றலையில் நாளை நேரில் இன்னும் சில நொடிகள் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.
1: This is Akashvani, the news read by Reshma Tiwari. Parliament has passed the National Cooperative Development Corporation Amendment Bill 2026, with the Rajya Sabha approving it today. Lok Sabha has already passed the bill. Minister of State for Cooperation Muralidhar Mohol moved the bill, which aims to further amend the National Cooperative Development Corporation Act 1962. The bill allows the corporation to undertake its activities in industrial goods. The legislation also allows the state governments to extend funding from the corporation to any entity engaged in cooperative development. The Parliament has also passed the Kerala Alteration of Name Bill 2026, with the Rajya Sabha approving it today. The Lok Sabha had passed the legislation yesterday. The bill seeks to change the name of the state of Kerala to Keralam in the first schedule of the constitution. Both Lok Sabha and Rajya Sabha today gave their approval for referring the Foreign Contribution Regulation Amendment Bill 2026 to the Joint Parliamentary Committee for further scrutiny. The bill aims to further amend the Foreign Contribution Regulation Act 2010. The objective of the bill is to make the use of foreign contributions more transparent and accountable. Parliamentary Affairs Minister Kiran Rijiju said that Home Minister Amit Shah wrote a letter to the Lok Sabha Speaker Om Birla, stating once again that he is open to having a detailed discussion on the several incidents that took place during the protest on the NEET paper leak issue. Talking to reporters in the Parliament complex, the minister said the government itself is saying that it is ready for a discussion and will provide answers, but the opposition does not want to hear the answers and is shying away from the discussion.
2: Sarkar discussion chahte hai parliament mein.
3: The government wants a discussion in parliament while the opposition is running away from it. This is difficult to imagine because in a parliamentary democracy, it is usually the opposition that demands a discussion and the government that responds. But here, the

0: Government itself is saying that it is ready for a discussion and will give answers, while the opposition does not want to hear those answers and is walking away. We have repeatedly said that we want a discussion, but they are not agreeing to it.
1: Union Commerce and Industry Minister Piyush Goyal has urged Indian businesses and citizens to adopt fair trading practices, promote recycling and reuse, and encourage a circular economy while taking Indian products and services to global markets. The minister said this while addressing the inaugural ceremony of Bharatiya Vyapari Mahotsav 2026 in New Delhi today. University Grants Commission, UGC, has issued 16 Letters of Intent, LOIs, to foreign higher educational institutions from Australia, Italy, UK and the US. Minister of State for Education, Dr. Sukanta Majumdar, said this in a written reply in the Rajya Sabha today. He informed that UGC has issued LOIs to 6 foreign higher educational institutions in Karnataka, 6 in Maharashtra, 3 in Delhi NCR and 1 in Tamil Nadu. Indian Railways has approved 153 crore rupees construction project of a 4-lane road over bridge at Gairatpur-Ahmedabad section of Western Railway. The ministry said the railway bridge portion will have a total length of 106 meters. It will comprise 2 composite girders of 53 meters each. Indian Railways has also approved the provision of Kavach version 4.0 on 660 route kilometer of the Izzat Nagar division of Northeastern Railway at an estimated cost of 295 crore rupees. As part of the Har Ghar Tiranga campaign in Jammu and Kashmir, the Riyasi District Administration today organized a Tiranga boat rally in the River Chenab as part of the celebrations marking 150 years of Vande Mataram, with the aim of fostering patriotic spirit among the people ahead of the Independence Day celebrations. In Maharashtra, the campaign is gaining momentum ahead of Independence Day, with patriotic rallies, cultural programs and a range of other activities being organized across the state. The India Meteorological Department, IMD, has predicted the formation of a low-pressure area over the North Bay of Bengal in the next 12 hours, leading to extremely heavy rainfall expected in Odisha and Gangetic, West Bengal, today and tomorrow. And that is the end of this news bulletin.
2: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி காரைக்கால் துயிலும் முன். எதையும் எதிர்பார்க்காதவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் என்ற அலெக்சாண்டர் போப் அவர்களின் இந்த இனிய சிந்தனையோடு நேர்வேத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நம் நிலையத்தினுடைய மாலை ஒளிபரப்பின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நம் நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.
1: Extremely heavy rainfall expected in Odisha and Gangetic, West Bengal, today and tomorrow. And that is the end of this news bulletin.
2: நேரம் 11:10. ஆகாஷ்வாணி காரைக்கால் துயிலும் முன். எதையும் எதிர்பார்க்காதவர்கள் பாக்கியவான்கள், ஏனெனில் அவர்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் என்ற அலெக்சாண்டர் போப் அவர்களின் இந்த இனிய சிந்தனையோடு நேர்வேத்துடன் 100.3 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நம் நிலையத்தினுடைய மாலை ஒளிபரப்பின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நம் நிலையத்தின் அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை மணி 5:51 இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றோம் நேர்களே. ஜெய்ஹிந்த்.